ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 ஆஷாத மாதம் 25 நாள், ஸ்ரீ பராபவ வருடம் ஆணித்திங்கள் 32 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 16 தேதி. 101.8 பண்பலை வரிசையிலும் நியூஸ் ஆன் ஏர் இணைய வழியிலும் இன்றைய எமது ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நிகழ்ச்சிகளின் துவக்கமாக முதலில் மங்கள இசை ராகம் கம்பீர நாட்டை.

கம்பீர நாட்டை ராகத்தில் அமைந்த மங்கள இசையினை கேட்டீர்கள். மங்கள இசையினை தொடர்ந்து குரல் அமுதம் கேட்கலாம். அதிகாரம் 2 வான் சிறப்பு குரல் எண் 3. விண் இன்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள் நின்று உடற்றும் பசி. இதன் பொருள், உலகம் கடலால் சூழப்பட்டிருப்பினும் மழைநீர் இல்லையேல் பசியானது உலக உயிர்களை துன்புறுத்தும். மீண்டும் குறளும் பொருளும். அதிகாரம் 2 வான் சிறப்பு குறள் எண் 3. விண் இன்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள் நின்று உடற்றும் பசி. இதன் பொருள், உலகம் கடலால் சூழப்பட்டிருப்பினும் மழைநீர் இல்லையேல் பசியானது உலக உயிர்களை துன்புறுத்தும். குறள் அமுதத்தைத் தொடர்ந்து இன்று எமது நிலையத்தில் ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஜி ஆறுமுகப்பெருமாள் அவர்கள். 6:15 அருள் இசை பக்தி பாடல்கள், 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்பு, 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கையின் மொழி, மருத்துவ தாவரங்கள் வளர்ப்பதில் மாணவர்களின் பங்கு குறித்து வி லாம்வேல் அவர்கள் வழங்கும் தகவல்கள், 7:00 காலை கதிர் நலமுடன் வாழ உடல் இயக்க வரம்பை அளவிடும் முறைகள் குறித்து இயன்முறை மருத்துவர் பத்மா மரீனா அவர்கள் வழங்கும் தகவல்கள், தொடர்ந்து திரைகாணம், நிறைவாக சட்டம் அறிவோம் தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் குறித்து தகவல்கள் வழங்குகிறார் வழக்கறிஞர் எஸ் கார்த்திகேயன் அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள், 7:25 குட் மார்னிங் நெல்கிரீஸ், புத்துணர்ச்சி தரும் பாடல்களும் புதிய தகவல்களும், தொடர்ந்து புதின பக்கங்கள், எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 3 பருவம், நிறைவாக ஞான அமுதம். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 8:30 திரைகாணம், 9:00 ரெட்ரோ ராகங்கள் உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள், 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், 9:15 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம், தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள், 10:00 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 10:30 இளமை உலகம், 11:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல், 11:02 என் கேள்விக்கு என்ன பதில், தொடர்ந்து நீங்கள் கேட்டவை நேயர் விருப்பம், தலைப்பு உங்கள் ரூட் பஸ் அனுபவம், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், பிற்பகல் 12:10 ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள், 1:45 மாநில செய்திகள், 1:55 திரைகாணம், 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 நீலமலை நேரம் கோத்தர் பாடல்கள், 2:30 அனுபவ பேழை உதகை ஹிந்துஸ்தான் புகைப்பட நிறுவனத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற எம் சதாசிவம் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி, 2:55 வானிலை அறிக்கை, 3:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல், 3:02 ஹலோ உட்டி வேர் அறுவை சிகிச்சை மற்றும் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் குறித்து பல் மருத்துவர் டி செந்தில்குமார் அவர்களுடன் நேர்முகம், மாலை 4:00 எதிரும் புதிரும், 5:00 செய்திச் சுருக்கம், 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு, 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 விளக்கேற்றும் வேளை திரையில் பக்தி பாடல்கள், 6:30 மாநில செய்திகள், 6:40 பெட்டதகமுலு படுகுமொழி பாடல்கள், 7:00 திரைகாலம், 7:10 தென்காசி மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்பு, 7:30 தோட்டமும் தொழிலும் கறவை மாடு வளர்ப்பு அனுபவங்கள் குறித்து விவசாயி கோபிநாத் அவர்களுடன் நேர்முகம், தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை, 8:05, 8:30 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம், 8:15 ஒடிசா மாநிலம் பூரி ஜெகந்நாதர் ஆலயத்தின் ரத திருவிழா குறித்த வானொலி தொகுப்பு, 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 திரைகாணம், 9:30

நாடகமலர், பூமிகா, நாடகம் எழுதியவர் ஜி. சம்பத்குமார் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. 10 மணிக்கு காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல். இன்று எமது நிலையத்தில் ஒலிபரப்பாகவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள்.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஜி ஆறுமுகப்பெருமாள் அவர்கள்.
2: நான் நான் என்று குறுகிய வட்டத்திற்குள் வாழும் வரை மகிழ்ச்சி நம்மை கண்டுகொள்வதில்லை. நாம் நாம் என்று வாழ்பவர்களின் காலடியில் மகிழ்ச்சி அமர்ந்து கொள்கிறது. தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பதற்கு மனிதனாக பிறக்க தேவையில்லை. விலங்குகள் ஏற்கனவே அப்படித்தான் நடமாடுகின்றன. மனித உறவுகள் அற்புதமானவை, ஆனந்தம் அளிப்பவை. சுற்றி இருக்கும் மனிதர்களிடம் இயல்பாக பழகுபவர்கள் வெற்றி வாகை சூடும் மனிதர்களாக இருப்பார்கள். அறிமுகத்திற்கு எப்போதும் மதிப்பு உண்டு. புதிதாக வீடு வாங்கி குடியேறுகிறோம். நாம் வாங்கிய வீட்டிற்கு அருகில் ஏற்கனவே குடியிருப்பவர் நம்மை எதிரி போல் பார்ப்பதாக வைத்துக் கொள்வோம். பதிலுக்கு நாமும் முகத்தை திருப்பிக் கொண்டால் நல்லுறவு வராது, நன்மையும் கிடைக்காது. குடிபுகுந்த சில நாள்களில் ஒரு தோதான நாளில் பக்கத்து வீட்டுக்காரர் வீட்டிற்கு சென்று நம்மை நாம் அறிமுகம் செய்து கொண்டால் அவர்காட்டும் அன்பால் மயங்கி போவோம். முன்பின் தெரியாதவரிடம் நாமே வலிய சென்று அறிமுகம் செய்து கொள்வது சாத்தியமா எனத் தோன்றலாம். சில கேள்விகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து யோசிக்க ஆரம்பித்தால் விரும்பியதும் நடக்காது, வேண்டியதும் கிடைக்காது. மேலும் முன்பின் தெரியாதவர்களிடம்தான் அறிமுகம் தேவை. ஏற்கனவே தெரிந்தவர்களிடம் அறிமுகம் தேவையில்லை. பேரறிஞர் பெர்னார்ட் ஷா ஒரு முறை நடைப்பயிற்சியில் ஈடுபட்டிருந்தார். அவர் செல்லும் வழியில் ஒருவர் புதிய வீடு ஒன்றில் அப்போதுதான் குடியேறியிருந்தார். அவர் தன் வீட்டு தோட்டத்தில் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்தார். அவரிடம், எப்படி இருக்கீங்க என்றார் பெர்னார்ட் ஷா. புதிய வீட்டில் குடி வந்தவருக்கு கோபம் வந்துவிட்டது. நீங்கள் யார்? உங்களை நான் இதற்கு முன் பார்த்ததே இல்லை என்று சொல்லிவிட்டு வீட்டிற்குள் போய்விட்டார். மறுநாள் பெர்னார்ட் ஷா செல்லும் போது புது வீட்டுக்காரர் தோட்டத்தில் உலவிக் கொண்டிருந்தார். ஐயா, எப்படி இருக்கீங்க? நேற்றே நாம் அறிமுகம் ஆகிவிட்டோம், ஞாபகம் இருக்கிறதா என்றார். புது வீட்டிற்கு வந்தவர் வேறு வழியின்றி நட்புக்கரம் நீட்டினார். சந்தோஷமாக பழகுவது எப்படி என்பதை நாம் கற்றுக்கொண்டால் சத்தம் போடும் மனிதர்களை கூட சாந்தப்படுத்தலாம். உறவுகளை எப்படி கையாள வேண்டும், எப்படி கையாள கூடாது என்பதற்கு இந்த கதையை கேளுங்கள். கோமாவில் பல மாதங்களாக கிடந்த கணவனை அருகிலேயே இருந்து கண்ணும் கருத்துமாக அவருடைய மனைவி கவனித்துக் கொண்டார். கணவனுக்கு நினைவு திரும்பியது. மனைவியை அருகில் அழைத்தார். என்னுடைய மோசமான நேரங்களிலெல்லாம் நீ என் கூடவே இருந்திருக்கிறாய். எனக்கு வேலை போன போது தைரியம் சொன்னாய். சொந்த தொழில் தொடங்கி நட்டம் வந்தபோது ஆறுதல் சொன்னாய். நம் வீட்டை கடன் கொடுத்தவர்கள் ஜப்தி செய்ய வந்தபோது வீட்டை காலி செய்து இந்த சிறிய வீட்டிற்கு அமைதியாக என்னுடன் வந்தாய். நான் இப்போது மருத்துவமனையில் இருக்கும் போது என் பக்கத்திலேயே இருக்கிறாய். உன்னை பார்க்கும் போதும் நினைக்கும் போதும் எனக்கு என்ன தோன்றுகிறது தெரியுமா என்று மெல்லிய குரலில் கேட்டார். மனைவி சந்தோஷ கண்ணீர் பொங்க நெகிழ்ச்சியுடன் கணவனின் கைகளை பற்றி கொண்டார். கணவன் சொன்னார், நீ என்னோடு இருப்பதால் தான் எனக்கு எந்த நல்லதும் நடப்பதில்லையோ என்று தோன்றுகிறது. இப்படி ஏறுக்கு மாறாக உறவுகளை கையாண்டால் எந்த உறவுதான் நீடிக்கும்? உறவுகளை எப்படி கையாள வேண்டும் என்பதை கற்போம். கற்றதை வாழ்வில் கடைபிடிப்போம்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் ஜி ஆறுமுகப்பெருமாள் அவர்கள்.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேர்களே, இனி கேட்கலாம் அருளிசை பக்தி பாடல்கள். ஒவ்வொரு நாளும் காலையில் விளக்கேற்றும் வேளையில் நாம் இறைவனை தொழுது இன்றைய நாள் நல்ல நாளாக நமக்கு அமைய வேண்டும். இன்றைய நாளில் நான் துவங்கும் அனைத்து காரியங்களுக்கும் நீயே என்னுடன் துணைக்கிருப்பாய் என்று வேண்டிக் கொண்டு, பக்தி செலுத்தும் விதம் பல்வேறு விதம். மனதால் பக்தி செலுத்தலாம், மந்திரத்தால் பக்தி செலுத்தலாம், ஆனால் இசையாலும் பக்தி செலுத்தலாம். இதோ அருள் இசை உங்களுக்காக.
4: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

எந்த நாளும் இல்லையே வீட்டி திருத்தணிகை மலை படிகள் எல்லாம் திருப்புகழ் பாடும் அங்கே தனை மறந்து மயில்கள் எல்லாம் நாட்டியமாடும் தணிகை மலை

0: கணிகை மலை படிகள் எல்லாம் திருப்புகழ் பாடும்.
1: கேட்ட பாடலுடன் இன்றைய அருளிசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிலையத்தில் நேரம் 6:40.
2: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

0: நேர்களே, உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 இன்று இரவு 7:30
1: நின்றுட்டு இருக்க மாடு தேயாது, சிமெண்ட்ல அதுல கல்லு நிற்கிறோம், கால அடியில தேயாது. நல்லா அந்த இதோட லைஃபும் நல்லா இருக்கும். மேட்டு மாட்டுக்கு வந்து படுக்கிறதுக்கும் போறதுக்கும் நல்லா இருக்கும், நம்மளுக்கும் ஈஸியா அது கழுவுறதுக்கும் சாணி அழுறதுக்கும் ஈஸியா இருக்கும். அப்புறம் மாட்டுக்கு பாத்தீங்கன்னா நோயின்னு பாத்தீங்கன்னா கோமாரி நோய் அப்படின்னு தாக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது. நீலகிரியில் அது ரொம்ப குறைவே, நம்மளோட இலக்கந்த சொல்லணும். ஏன்னா நீலகிரியில் வந்து கோமாரி நோய் தாக்குறது ரொம்ப குறைவா இருக்கு.
0: தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் பசுமாடு வளர்ப்பு குறித்த பல்வேறு தகவல்களை வழங்குகிறார் விவசாயி கோபிநாத் அவர்கள். கேட்க தவறாதீர் இன்று இரவு 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில்.
2: இனி கேட்கலாம் வானிலை முன்னறிவிப்பு மற்றும் விவசாயிகளுக்கான பொது ஆலோசனை. இன்று மாவட்டம் முழுவதிலும் 2 மில்லிமீட்டர் மழையளவு எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலையாக 23 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 14 டிகிரி செல்சியஸும், அதிகபட்ச காற்றின் ஈரப்பதம் 80% குறைந்தபட்ச காற்றின் ஈரப்பதம் 50%, காற்றின் வேகம் மணிக்கு 6 கிலோமீட்டர் வேகத்திலும், காற்றின் திசை 250 கோணத்திலும், மேகமூட்டம் 7 ஆக்டாவாகவும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் நாட்களில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மிக லேசானது முதல் லேசான மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 13 முதல் 14 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கக்கூடும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80% முதல் 90%, மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 40% முதல் 70% இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 6 முதல் 8 கிலோமீட்டர் அளவிற்கு வீசக்கூடும். இனி விவசாயிகளுக்கான பொது ஆலோசனை. பூண்டு பயிரில் புசேரியம் அழுகல் நோயை கட்டுப்படுத்த கார்பன்டசிம் 1 கிராம் அல்லது 1 லிட்டர் காப்பர் ஆக்சிக்ளோரைடு 2.5 கிராம் என்ற அளவில் 1 லிட்டரில் கலந்து மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் ஊற்ற வேண்டும். முட்டைகோசு பயிரில் கருப்பு அழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சிக்ளோரைடு 2.5 கிராம் 1 லிட்டர் என்ற அளவில் இலைவழி மூலம் மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். கேரட் பயிரில் இலைப்புள்ளியை நிர்வகிக்க மான்கோஷெஃப்

ஏக்கருக்கு 5 என்ற எண்ணிக்கையில் வயலில் பொருத்த வேண்டும். வானிலை முன்னறிவிப்பு மற்றும் விவசாயிகளுக்கான பொது அறிவிப்பு இடம்பெற கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் சென்னை நிலையத்திலிருந்து.

செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் மின்னணு பொருட்கள் உற்பத்தி துறையில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சென்னை பெரியார் நகரில் அஞ்சலக பாஸ்போர்ட் சேவை மையத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இன்று திறந்து வைக்கிறார். தமிழகத்தில் சட்டக்கல்லூரிகளில் பட்டப்படிப்பை நிறைவு செய்யும் மாணவர்களுக்கு அதே ஆண்டில் பட்டங்கள் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. நாகர்கோவில் சிறையில் விசாரணை கைதி ஒருவர் உயிரிழந்த சம்பவத்திற்கு காரணமான குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் இரண்டு வெண்கல பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் மின்னணு பொருட்கள் உற்பத்தி துறையில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இத்துறையில் சுமார் 25 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதில் மொபைல் உற்பத்தி துறையில் மட்டும் 12 லட்சம் வேலைவாய்ப்புகள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஓசூர், ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் கர்நாடகாவின் பெங்களூருவில் உள்ள மொபைல் உற்பத்தி நிறுவனங்கள் மட்டும் 1 லட்சம் பேருக்கு மேல் வேலைவாய்ப்பை வழங்கியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மின்னணு பொருட்கள் உற்பத்தியின் மதிப்பு கடந்த 11 ஆண்டுகளில் சுமார் 7 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் கடந்த நிதியாண்டில் 13 லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேல் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இக்காலகட்டத்தில் 4 லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேல் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொபைல் போன் உற்பத்தியில் உலகில் 2வது மிகப்பெரிய நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாகவும் மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னை பெரியார் நகரில் அஞ்சலக பாஸ்போர்ட் சேவை மையத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இன்று திறந்து வைக்கிறார். இது சென்னை மண்டலத்தின் 14வது அஞ்சல் நிலைய பாஸ்போர்ட் சேவை மையமாகும். இதன் மூலம் சென்னை மண்டல பாஸ்போர்ட் அலுவலக வரம்பிற்குட்பட்ட ஒவ்வொரு மக்களவைத் தொகுதியிலும் குறைந்தபட்சம் 1 பாஸ்போர்ட் சேவை மையம் அல்லது அஞ்சல் நிலைய பாஸ்போர்ட் சேவை மையம் செயல்படுத்தப்படும் என்ற இலக்கு நிறைவேற்றப்படுகிறது. இச்சேவையால் வடசென்னை மக்களவைத் தொகுதியில் வசிக்கும் மக்கள் பாஸ்போர்ட் மற்றும் அது தொடர்பான சேவைகளை எளிதில் பெற முடியும். தமிழகத்தில் சட்டக்கல்லூரிகளில் பட்டப்படிப்பை நிறைவு செய்யும் மாணவர்களுக்கு அதே ஆண்டில் பட்டங்கள் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பட்டறைப்பெரும்புதூரில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரியின் 5வது ஆண்டு பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு 257 மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி அவர் பேசினார். சட்டப்படிப்பை நிறைவு செய்யும் மாணவர்கள் தங்களது துறை சார்ந்த அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாகர்கோவிலில் சிறை கைதி உயிரிழந்தது தொடர்பாக விரிவான விசாரணை நடத்தப்பட்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். மின்வெட்டு ஏற்படும் பகுதிகளில் அதை சீர் செய்யும் பணிகள் விரைவுபடுத்தப்படும் என்றும் திரு நிர்மல்குமார் குறிப்பிட்டார். நாகர்கோவில் சிறையில் விசாரணை கைதி ஒருவர் உயிரிழந்த சம்பவத்திற்கு காரணமான குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், குற்றவாளிகளை தண்டிக்கும் உரிமை நீதித்துறைக்கு மட்டுமே உண்டு என்றும், இல்லையெனில் காவல்துறை மீது மக்கள் நம்பிக்கை இழக்க நேரிடும் என்றும் தெரிவித்துள்ளார். எனவே இச்சம்பவத்தில் தொடர்புடைய அனைவரையும் முறையான விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். உயிரிழந்தவரின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்பட வேண்டும் என்றும் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் சொத்து முறைகேடு வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள சிபிசிஐடி விசாரணை மேற்கொண்டால் இவ்வழக்கில் உண்மையை வெளிக்கொணர முடியாது என்று கூறியுள்ளார்.

0: மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலயத்தில் உத்தரிய மாதா ஆண்டு திருவிழா தேர்பவனி நேற்றிரவு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி உலக பிரசித்தி பெற்ற புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் உத்திரிய மாதா ஆண்டு திருவிழா முன்னிட்டு தேர்பவனி வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த பேராலயத்திற்கு வெளிநாடு, வெளிமாநிலங்கள் மற்றும் வெளியூர்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கிறார்கள். பல்வேறு சிறப்புகள் பெற்ற இந்த பேராலயத்தில் உத்திரிய மாதா ஆண்டு திருவிழா, அடுத்து புனித செபஸ்தியார் சொரூபம் அடங்கிய தேரும், கடைசியாக உத்திரிய மாதா சொரூபம் அடங்கிய மின் அலங்கார தேரையும் பங்கு தந்தை அகஸ்டின் புனிதம் செய்து தொடங்கி வைத்தார். தேரானது கடற்கரை சாலை ஆரிலாண்டு தெரு வழியாக பவனி வந்து பேராலயத்தை வந்தடைந்தது. முன்னதாக பங்கு தந்தை தலைமை சிறப்பு திருப்பல் நடைபெற்றது. இதில் பேராலய அதிபர் இருதயராஜ், தந்தையர், பங்கு தந்தையர்கள், பங்கு மக்கள், சுற்றுலா பயணிகள் மற்றும் மும்பை வசாய் பகுதியை சேர்ந்த மக்கள் என தில்லானோர் கலந்து கொண்டு மாதாவை தரிசித்தனர். நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: இருவரிச் செய்திகள். ஈரான் மீது நேற்று மீண்டும் தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. பஹ்ரைன் மற்றும் ஜோர்டானில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் ராணுவம் கூறியுள்ளது. இந்தியா போலாந்து இடையே சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இருதரப்பு பேச்சுகள் புதுதில்லியில் நடைபெற்றது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் பாரத் டெக்ஸ் சர்வதேச ஜவுளி கண்காட்சியில் நேற்று உத்தரப்பிரதேசம், கர்நாடக மாநிலங்களில் உள்ள ஜவுளித்துறை வாய்ப்புகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரிலிருந்து அபுதாபிக்கு முதலாவது சர்வதேச விமான சேவையை அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் 19 ஐஏஎஸ் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து மாநில அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் கொடுமுடியாறு நீர்த்தேக்கத்திலிருந்து நாங்குநேரி ராதாபுரம் வட்டத்தில் பாசன வசதிக்காக இன்று முதல் 108 நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. ஒரத்தநாடு மற்றும் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையங்களில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மாணவியர் விடுதி கட்டிடங்களை அமைச்சர் திருமதி கமலி காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். தென்காசி, தருமபுரி, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் அரசு சேவைகள், நலத்திட்டங்கள் மக்களை சென்றடைவது குறித்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மற்றும் நாற்றாம்பள்ளி அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை இம்மாதம் 31 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னை வடக்கு மண்டலத்திற்குட்பட்ட 608 பயனாளிகளுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் வழங்கினார். விளையாட்டுச் செய்திகள். புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆடவர் 57 கிலோ எடைப்பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்திய வீரர் அமன் ஷெஹராவாத் 13-3 என்ற புள்ளிக்கணக்கில் ஜார்ஜியாவின் ராபர்ட்டியை வென்றார். வெண்கலப் பதக்கத்திற்கான போட்டியில் 61 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் தீபக் 9-8 என்ற புள்ளிக்கணக்கில் அசர்பைஜானின் நூர்தீனை வென்றார். 65 கிலோ எடைப்பிரிவில் விஷால் 8-2 என்ற புள்ளிக்கணக்கில் கஜகஸ்தானின் ஊஷ்மியை வென்றார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. கேரடிஃபில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை மணி 5:30 தொடங்குகிறது. 3 போட்டிகளை கொண்ட இத்தொடரின் முதல் ஆட்டத்தில் இந்தியா வெற்றி பெற்று முன்னிலை வகிக்கிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய வாலிபால் சாம்பியன் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. சீனாவின் ஹைகூ நகரில் நடைபெறும் இப்போட்டி பிற்பகல் மணி 1:30 தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. அட்லாண்டாவில் நடைபெற்ற 2வது அரையிறுதிப் போட்டியில் அந்த அணி 2-1 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. வரும் 19 தேதி நடைபெறவுள்ள இறுதியாட்டத்தில் அர்ஜென்டினா அணி ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் மகளிர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் பி வி சிந்து சீனாவின் யூ ஹானை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் மின்னணு பொருட்கள் உற்பத்தி துறையில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது.

0: சென்னை பெரியார் நகரில் அஞ்சலக பாஸ்போர்ட் சேவை மையத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இன்று திறந்து வைக்கிறார். தமிழகத்தில் சட்டக்கல்லூரிகளில் பட்டப்படிப்பை நிறைவு செய்யும் மாணவர்களுக்கு அதே ஆண்டில் பட்டங்கள் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. நாகர்கோவில் சிறையில் விசாரணை கைதி ஒருவர் உயிரிழந்த சம்பவத்திற்கு காரணமான குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8 நிலையத்தில் நேரம் 6:55.

0: இயற்கையின் மொழி.
1: நிகழ்ச்சியில் இப்போது மருத்துவ தாவரங்களை வளர்ப்பதில் மாணவர்களின் பங்கு இது குறித்த தகவல்களை வழங்குகிறார் முனைவர் வி. லாம்யூல் அவர்கள்.
2: அடுத்ததாக நம்ம வந்து பாக்குறது என்ன அப்படின்போது, இந்த மருத்துவ தாவரங்களை வளர்ப்பதற்கான விழிப்புணர்வு அப்படின்ற பாக்குறோம். இந்த அவேர்னஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸ்டூடெண்ட்டுக்கா இருக்கட்டும், பேரண்ட்ஸ்க்கா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே என்ன இருக்கணும்னா ஒரு அவேர்னஸ் வந்து கண்டிப்பா வேணும். ஸ்டூடெண்ட் பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குதுன்னா, அவங்க சின்ன வயசுல இருந்து அவங்களுக்கு அந்த பிளான்ட்டை பத்தி எல்லாம் அவங்க சொல்லி கொடுக்கறதுல காய்ச்சலா நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பேராசிட்டமல் எடுத்துக்கலாம், சளியா நம்ம ஒரு அவில் குளோரோபெனிரமைன் ஏதோ ஒரு டேப்லெட் நம்ம எடுத்துக்கலாம். சோ இப்படிதான் நம்ம என்ன பண்றோம்னா, ஒருவேளை நம்ம ப்ரூஃபின் அசிலோபின் இந்த மாதிரி வலி வரணி எடுத்துக்கலாம். சோ இந்த மாதிரி நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்ம குழந்தைகளுக்கு என்னத்தை கத்துக் கொடுக்கறோம் அப்படின்னா, இங்கிலீஷ் மெடிசனை தான் நம்ம வந்து கத்துக் கொடுக்கறோம். சோ எனக்கே வந்து இப்படி இருந்ததுனால என்னவோ தெரியல, நாம வந்து அதை அப்படியே வந்து அதை கண்டினியூ பண்றோம். சோ நாம வந்து என்ன பண்ணலாம்னா, இந்த மருத்துவ தாவரங்களை குறித்ததான விழிப்புணர்வை வந்து நாம வந்து அதிகமாக வளர்க்கணும். அந்த பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா, குழந்தைகளுக்கு இந்த சின்ன வயசுல இருந்தே வளர்க்கணும். சோ ஒரு விஷயத்த கூட சொன்னாங்க, ட்ரைனிங் சென்டர்ல வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, காய்ச்சல் அப்படின்னாக்கா உடனே வந்து அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னாக்கா, இங்கிலீஷ் மெடிசனை கொடுக்க மாட்டாங்களாம். அவங்க என்ன பண்ணுவாங்களா, சைனீஸ் ஸ்போக் மெடிசனை கொடுப்பாங்களாம். ஆனா அது வந்து என்ன ஆகாதா, உடனே வந்து அது வந்து கியூர் ஆகாதா. பட் இருந்தாலும் கூட அதுல எந்த சைட் எஃபெக்டும் இருக்காது. ஆனா 4 days பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா கியூர் ஆகி அவங்க ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சோ அதனால அவர் என்ன பண்றாருன்னா, இன்னமும் கூட அவர் வந்து அதை சொல்றாரு. அப்போ அதை கண்டினியூ பண்றாரு. நான் என்ன சொல்றேன்னா, இதை வந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணும்போது நம்மளோட கட்டமைப்பா அது மாறும் அப்படின்றது என்னோட கருத்து. என்னன்னாக்கா, அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, குழந்தைங்கள்ல இருந்தே ஸ்டூடெண்ட் பேரண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து சொல்லணும், ஃபீல்டு விசிட் கூட்டு போகணும், இந்த பாருங்க இதான் மெடிசினல் பிளான்ட், இதை பத்தி குணநலன்கள் சொல்லணும், அது என்ன ஃபேமிலி, அது எந்த பார்ட்டை வந்து அவங்க யூஸ் பண்றாங்க. சோ இந்த மாதிரி அநேக காரியங்களை குறித்து அவங்க கிட்ட சொல்லும் போது, இதுல வந்து என்ன ஆல்கலைட் இருக்கு, என்ன ஃபிளேவனைட்ஸ் இருக்கு, என்ன இரண்டாம் நிலை வளர்ச்சி இதை மாற்றம் மெட்டபாலிக் ப்ராடக்ட்ஸ் இருக்கு, செகண்டரி மெட்டபாலிக் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. சோ இந்த மாதிரி அநேக காரியங்களை வந்து அவங்களுக்கு நம்ம சொல்லும் போது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உற்சாகம் அடைவாங்க. அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா, இங்கிலீஷ் மெடிசன் பக்கம் அவங்க போக மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மூலிகை தாவரங்களை குறித்ததான விழிப்புணர்வு அவங்க கிட்ட ஒரு அவேர்னஸ் வரும். முன்னமே சொன்ன மாதிரி இந்த பாடத்திட்டத்துல கூட மூலிகை தாவரங்களை குறித்து நம்ம அதிகமா என்ன பண்ணலாம்னா, இதுல வந்து இன்க்ளூட் பண்ணலான்றதான் என்னோட ஒரு கருத்தா இருக்கு. இப்ப வந்து அது வந்துருச்சு, எத்தனோ பாட்டனின்ற ஒரு டாபிக் வந்துருச்சு. இன்னும் கூட அதாவது ஸ்டூடெண்ட் மத்தியில அவங்களுக்குள்ள ஒரு அவேர்னஸ் கொண்டு வர்றதுக்காக நாம என்ன பண்ணலாம்னா, அதை குறித்ததான அநேக முன்னெடுப்புகள் எடுக்கலாம். பாடத்திட்டத்துல இதை வந்து நான் சேர்க்கலாம். இன்னும் கூட அதை வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இன்னும் வந்து உயர்நிலை பள்ளியில இருக்கிறத விட மேல்நிலை பள்ளி மாணவர்களுக்கு அதை குறித்ததான இந்த பாடத்திட்டத்துல இன்னும் அநேக கண்டென்ட் வந்து உள்ள சேர்க்கலாம். எர்பேரியத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பிரிசர்வ் பண்ணி அதை பதப்படுத்துறத, மூலிகை தாவரங்களை பதப்படுத்தி எப்படி மாணவர்கள் அந்த வந்து வைக்கலாம். சோ இதை குறித்ததான கூட அவேர்னஸ் கூட நாம வந்து மாணவர்களிடம் நம்ம எழுப்பணும் அப்படின்றதான் என்னோட கருத்தா இருக்கு. அது மட்டும் இல்ல, நம்ம பேரண்ட்ஸும் என்ன பண்ணணும்னா, இந்த மூலிகை தாவரங்களை குறித்து சின்ன சின்ன விஷயங்களை சொல்லலாம். துளசி அப்படின்னும் போது அது வந்து நமக்கு வந்து ஒரு கோல்டுக்கு வந்து யூஸ் ஆகுது. அது வந்து ரிச்சுவலாகவும் சரி யூஸ் ஆனாலும் கூட இன்னும் வந்து அது வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக்கா இருக்கு. ஒரு மஞ்சள் ஒரு ஆன்டிபயோட்டிக்கா இருக்கு அப்படின்னு குழந்தைகளுக்கு நாம என்ன பண்ணணும்னா, இந்த மருத்துவ தாவரங்களை வளர்ப்பதற்கான அந்த விழிப்புணர்வை நாம வந்து என்ன பண்ணணும், குழந்தைகள்ல இருந்தே கூட அந்த பேரண்ட்ஸ் வந்து கொண்டு வரணும் அப்படின்றத பாக்குறோம். இது வந்து காலேஜ் இந்த ஸ்கூல்ல இருந்தே நம்ம கொண்டு வரும்போது அவங்க வந்து அந்த அவேர்னஸ் வந்து அவங்க பெற்றுக்குவாங்க. பெற்றும்போது அடுத்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அவங்க அதை குறித்து இன்னும் கூட அதிகமாக இந்த காரியத்தில் வந்து அதிகமாக பலப்படுவாங்கன்னு பார்க்குறோம்.
1: இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில் இதுவரை மருத்துவ தாவரங்களை வளர்ப்பதில் மாணவர்களின் பங்கு இது குறித்த தகவல்களை வழங்கினார் முனைவர் வி. லாம்யூல் அவர்கள்.

0: நிலையத்தில் நேரம் 7 மணி.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். காலை கதிர்.
3: உடல் இயக்க வரம்பினை அளவிடும் முறைகள் குறித்து இயன்முறை மருத்துவர் பத்மா மெரினா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறுகிறது.
4: பிரெயின் டேமேஜ் இருக்கக்கூடிய ஒரு சில கண்டிஷன்ஸ்ல கூட நம்மளுக்கு ரேஞ்ச் ஆஃப் மோஷன் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்ட்ரோக், செரிப்ரல் பால்சி, மஸ்குலர் டிஸ்ட்ராஃபி, இந்த மாதிரி தொந்தரவுங்கள்லாம் வந்து மூளையே சதைகளை இயக்குற அளவு கம்மியா இருக்கும். சோ சதை சரியா வேலை செய்யாதனாலையும் கூட நம்மளுக்கு லிமிட்டட் ரேஞ்ச் ஆஃப் மோஷன்ஸ் இருக்கும். இப்ப நம்ம எப்படி இந்த லிமிட்டட் ரேஞ்ச் ஆஃப் மோஷனை ஜாஸ்தி பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நார்மல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் கொண்டு வரலான்னா, இப்ப ஒருவேளை அது ஸ்வெல்லிங்கா இருந்துச்சுன்னா, இந்த ஸ்வெல்லிங்க கம்மி பண்றோம், வீக்கத்தை கம்மி பண்றோம் அப்படின்னாலே நம்மளுக்கு நார்மல் ரேஞ்ச் வந்துடும். இப்போ ஒருவேளை மசில் ஸ்டிஃப்னஸா இருக்கு அப்படின்னா, எதனால அந்த ஸ்டிஃப்னஸ் வருது அப்படின்றத நம்ம பாக்கணும். சில நேரத்துல வலினால கூட நம்மளுக்கு ஸ்டிஃப்னஸ் இருக்கும். சில இடத்துல ஒரு சின்ன சுளுக்குளால கூட சதை வந்து ஸ்டிஃபா இருக்கும். நான் சொன்ன மாதிரி மூளையில ஏற்படக்கூடிய பாதிப்புனால செரிப்ரல் பால்சில கூட மசில் ஸ்டிஃப்னஸ் இருக்கும். ஸ்ட்ரோக்ல கூட மசில் ஸ்பாசம் இருக்கும், ஸ்பாஸ்டிசிட்டி இருக்கும். சோ இதனால நம்மளுக்கு அந்த சதை இறுக்கம் இருக்கும். எதனால இறுக்கம் இருக்குன்றத பார்த்து நம்ம அந்த சதையை அதுக்கு ஏத்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஒரு நார்மல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இப்போ போன் டேமேஜ்னு நான் சொன்னேன்ல, மூட்டு வாதம், மூட்டு தேய்மானம், இதெல்லாமே வந்து ரேஞ்சை கம்மி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் யூஸ்வலா நம்ம என்ன பண்ணுவோம்னா, சர்ஜரி தான் போவோம். ஜாயிண்டே ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய சர்ஜரிஸ் இருக்கும். அந்த ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரிஸ் பண்ணும்போது திருப்பியும் நம்மளுக்கு நார்மலான ரேஞ்ச் ஆஃப் மோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இந்த லூஸ் பாடிஸ் உள்ள ஸ்ட்ரக் ஆயிருக்கும் சொன்னால, ஒரு சின்ன எலும்பு துண்டு உடஞ்சோ உள்ள ஏதோ சிக்கிறனால நம்மளுக்கு அந்த மூட்டுடைய செயல் கரெக்டா இருக்காது, அதனால கூட நம்மளுக்கு லிமிட்டட் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் இருக்கலாம். ஸோ அந்த டைம்ல இந்த லூஸ் பாடியை மட்டும் வெளியில எடுத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு நார்மல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் கிடைச்சிரும். இப்ப இன்ஃபெக்ஷன் இருக்க ஜாயின்ஸ்ல, இன்ஃபெக்சர் ஜாயின்ஸ்ல எதனால அந்த இன்ஃபெக்ஷன் வந்ததுன்றத நம்ம டாக்டர் கிட்ட போய் கண்டுபிடிச்சு அந்த இன்ஃபெக்ஷனுக்கான ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுத்தோம்னா நம்மளுக்கு திருப்பியும் நார்மல் ரேஞ்ச் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டிஸ்லோகேஷன் ஃப்ராக்சர் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டைம் எடுத்து நம்ம அந்த எலும்பையோ இல்ல அந்த மூட்டையோ கரெக்டான அளவுக்கு கொண்டு வந்துட்ட பிறகுதான், ரெஸ்ட் கொடுத்து கொண்டு வந்துட்ட பிறகுதான் நம்ம நார்மல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். பட் அந்த டைம்ல யூஸ்வலா ஃப்ராக்சர்ஸ்க்கு அப்புறமோ இல்ல டிஸ்லொகேஷனுக்கு அப்புறமோ ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு நம்ம ரெஸ்ட் கொடுப்போம். குறைஞ்சது ஒரு 6 வாரம், 3 வாரம், 4 வாரம், 8 வாரம் அப்படின்னு எந்த ஜாயிண்ட் அஃபெக்டட் ஆயிருக்கோ அதுக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம ரெஸ்ட் கொடுப்போம். இந்த ரெஸ்ட் கொடுக்கற நேரத்துல சதைகள் வீக் ஆயிருச்சுன்னா கூட டிஸ்லொகேஷனோ இல்ல ஃப்ராக்சரோ சரியான பிறகு கூட நம்மளுக்கு ரேஞ்ச் கிடைக்காது. அப்போ நம்ம வந்து சதைய ஸ்ட்ரென்தன் பண்ணாதான், மசில ஸ்ட்ரென்தன் பண்ணாதான், அது வலுவூட்டினாதான் நம்மளுக்கு திருப்பியும் நார்மல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் கிடைக்கும். யூஸ்வலா இத வந்து நம்ம ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் மூலமாவும் பண்ணலாம். இனிஷியலா இயன்முறை மருத்துவத்துல கண்டினியூஸ் பாசிவ் மூவ்மெண்ட்னு சொல்லுவோம், அதுக்கான ஒரு மெஷினும் இருக்கு. அந்த மெஷின்ல போட்டு ஃபர்ஸ்ட் நல்லா ரேஞ்ச் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சதைகளை ஸ்ட்ரென்தன் பண்ணி அதுக்கப்புறமா அவங்களுக்கு நார்மல் ரேஞ்சை நம்ம கொண்டு வரதுக்கு முயற்சிகள் பண்ணலாம்.
3: உடல் இயக்க வரம்பினை அளவிடும் முறைகள் குறித்து இயன்முறை மருத்துவர் பத்மா மெரினா அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.

0: காலை கதிர் நிகழ்ச்சியில் இனி சட்டம் அறிவோம்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் குறித்து வழக்கறிஞர் கார்த்திகேயன் அவர்கள் தரும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
2: இப்போ நம்ம அடுத்த டாபிக் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். த தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1937 பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு லா இதுதான். நம்ம எல்லாரும் டெய்லி லைஃப்பில் பார்க்குற ஒரு விஷயந்தான் இது. நம்ம கொஞ்சம் முன்னாடி இந்த ஆக்ட் எப்படி வந்தது, அது ஏன் ப்ரொஹிபிஷன் ஆக்ட்டுன்னு பேர் வந்துச்சு, டாஸ்மாக் எப்படி லீகல்னு பார்த்தோம். இப்போ இந்த ஆக்டோட ரொம்ப முக்கியமான செக்ஷனுக்கு வருவோம், அதாவது செக்ஷன் 4. லா படிக்கிற அட்வொகேட்ஸ் கூட சொல்லுவாங்க செக்ஷன் 4 தான் இந்த ஆக்டோட ஹார்ட்னு சொல்லி. ஏன்னா என்ன பண்ணினா அஃபென்ஸ், யார் மேலே கேஸ் போடலாம், என்ன பனிஷ்மெண்ட், இதெல்லாம் இந்த செக்ஷனில் தான் இருக்கும். ஆனால் ஒரு விஷயம், செக்ஷன் 4னா ஒரு அஃபென்ஸ் மட்டும் இல்லை, செக்ஷன் 4 ஒரு அஃபென்ஸ் மட்டும் இல்லை, நிறைய அஃபென்சஸ் இருக்குது. ஒவ்வொன்றையும் நம்ம சிம்பிளாக பார்க்கலாம். முதல் அஃபென்ஸ் என்னென்னா இல்லீகல் மேனுஃபேக்சர். சப்போஸ் ஒருத்தர் வீட்டில் இல்லீகல் அராக் காய்ச்சறாருன்னு வச்சுக்கோங்க, இல்லை டூப்ளிகேட் லிக்கர் மேனுஃபேக்சர் பண்ணுறாரு, அவருக்கு கவர்மெண்ட் லைசன்ஸ் இல்லை, பெர்மிஷன் இல்லை, இது ஸ்ட்ரெயிட்டாகவே செக்ஷன் 4 அஃபென்ஸ். ஏன்னா தமிழ்நாடுல லிக்கர் மேனுஃபேக்சர் பண்ணணும்னா கவர்மெண்ட் லைசன்ஸ் கண்டிப்பாக வேணும், இல்லைனா கிரிமினல் கேஸ். ரெண்டாவது டிரான்ஸ்போர்ட், ரெண்டாவது அஃபென்ஸ் டிரான்ஸ்போர்ட். இமேஜின் பண்ணுங்கள், ஒரு வேன் ஃபுல்லாக லிக்கர் எடுத்துகிட்டு போகிறாங்க, ஆனால் ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் இல்லை, லைசன்ஸ் இல்லை, பெர்மிட் இல்லை, போலீஸ் செக்கிங்கில் மாட்டிட்டாங்க, அப்போது டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது அஃபென்ஸ் ஆகலாம். அதனால் லிக்கர் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது ஆர்டினரி கூட்ஸ் மாதிரி இல்லை, ஸ்பெஷல் ரூல்ஸ் இருக்குது, இதுவும் ஒரு அஃபென்ஸ் தான் செக்ஷன் 4ல. மூணாவது அஃபென்ஸ் சேல், இதுதான் ரொம்ப காமன் அஃபென்ஸ். ரோட்டில் ஒருத்தர் பாட்டில் சேல் பண்ணுறாரு, இல்லை ஹவுஸ்லேருந்து சேல் பண்ணுறாரு, வாட்ஸ்அப்பில் ஆர்டர் எடுத்து சப்ளை பண்ணுறாரு, அவருக்கு லைசன்ஸ் இல்லை, அப்போ செக்ஷன் 4 அப்ளை ஆகும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு பாட்டில் தானே, லா குவான்டிட்டி மட்டும் பார்க்காது, ஆத்தரைசேஷன் இருக்கான்னு பார்க்கும். ஒரு பாட்டில் விற்றாலும் ஆத்தரைசேஷன் இல்லாமல் விற்றா அது ஒரு அஃபென்ஸ் தான். நாலாவது பொசஷன். பொசஷன்னா என்ன, சிம்பிள், லிக்கர் உங்கள் கண்ட்ரோலில் இருக்குதான்னு பார்க்கணும். வீட்டில் இருக்கலாம், காரில் இருக்கலாம், ஷாப்பில் இருக்கலாம், இல்லை குடோனில் இருக்கலாம். பொசஷன்னா உடனே அஃபென்ஸ் இல்லை, லாஃபுல் பொசஷனாகவும் இருக்கலாம், இல்லை இல்லீகல் பொசஷனாகவும் இருக்கலாம். டிஃப்ரென்ஸ் என்ன, அது ஃபைனல் செக்மெண்ட்டில் பின்னாடி நம்ம பர்சனல் கன்சம்ஷன் ரூல்ஸ் பார்க்கும்போது புரிஞ்சிக்கலாம். அஞ்சாவது அஃபென்ஸ் செக்ஷன் 4ல என்னென்னா இம்போர்ட்டண்ட் எக்ஸ்போர்ட். கேரளாலேருந்து லிக்கர் கொண்டு வரது, பாண்டிச்சேரியிலேருந்து லிக்கர் கொண்டு வரது, வேறு ஸ்டேட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது, இதுக்கும் ரூல்ஸ் இருக்குது. பாட்டில் தானேன்னு ஈஸியாக நினச்சிக்காதீங்க, ஸ்டேட் பார்டர் கிராஸ் பண்ணும்போது செப்பரேட் லீகல் இஷ்யூஸ் வரலாம். அந்த மாதிரி ஒரு அஃபென்ஸ் தான் செக்ஷன் 4ல இந்த இம்போர்ட்டண்ட் எக்ஸ்போர்ட்டுங்கிற அஃபென்ஸ். அடுத்த அஃபென்ஸ் என்னென்னா இல்லிசிட் டிஸ்டிலேஷன் எக்யூப்மெண்ட், அதாவது அதை லிக்கர் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் தேவையோ அது உங்களோட பொசஷனில் இருந்துச்சுன்னா அதுவும் ஒரு அஃபென்ஸ் வித்தவுட் லைசன்ஸ். போலீஸ் ரைட் பண்ணுறப்போ சில நேரம் லிக்கர் மட்டும் கிடைக்காது, அவங்களுக்கு ஸ்டில், ட்ரம், பைப், கெமிக்கல், ஃபெர்மெண்டேஷன் வெசல்ஸ், இதெல்லாம் வந்து லிக்கர் மேனுஃபேக்சர் பண்ணுற எக்யூப்மெண்ட், இதெல்லாம் கிடைக்கும். இந்த எக்யூப்மெண்ட் மெயின்டைன் பண்ணுறதும் ஒரு செப்பரேட் அஃபென்ஸ் வித்தவுட் லைசன்ஸாக இருந்தால். ரீசன் என்ன, கிரைம் நடந்த அப்புறம் ஆக்ஷன் எடுக்கிறது கூட கிரைம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ப்ரிவெண்ட் பண்ணுறது பெட்டர். அதனால் இந்த எக்யூப்மெண்ட்ஸ் பொசிஷனில் இருந்துச்சுன்னா, வித்தவுட் லைசன்ஸ் இருந்துச்சுன்னா அதுவும் ஒரு அஃபென்ஸாக கொண்டு வராங்க.
0: சட்டம் அறிவோம்
1: நிகழ்ச்சியில் இதுவரை தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் குறித்து வழக்கறிஞர் கார்த்திகேயன் அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
0: தினமும் காலை 9 மணிக்கு ரெட்ரோ ராகங்கள்.

0: இந்த மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்க தவறாதீர்கள். ரெட்ரோ ராகங்கள். எங்கள் நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் இணைய வழியிலும் கேட்டு மகிழலாம்.
1: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
2: புதிரான கேள்விகள்,
1: எதிரான கருத்துக்கள்,
2: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
1: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
2: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
1: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
2: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
1: புதிரும்
2: கேட்க தவறாதீர்கள்.
3: இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னை நிலையத்திலிருந்து

0: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். செமிகண்டக்டர் உற்பத்தியில் இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதன் மூலம் அத்துறையில் உலகளாவிய மையமாக இந்தியா திகழும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். யூரியா முதலீட்டுக்கான தேசிய கொள்கை புதிய முதலீடுகளை ஈர்க்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்தியா போலந்து இடையே சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இருதரப்பு பேச்சுகள் புதுதில்லியில் நடைபெற்றது. உலக புகழ்பெற்ற பூரி ஜெகநாத் ரத யாத்திரை ஒடிசாவில் இன்று தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். செமிகான் இரண்டாம் கட்ட திட்டத்தை 1,27,500 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதன் மூலம் அத்துறையில் உலகளாவிய மையமாக இந்தியா திகழும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், செமிகான் இரண்டாம் கட்ட திட்டம் முதலீடுகளை அதிக அளவில் ஈர்க்கும் என்றும் இளைஞர்களுக்கு உயர்தர வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் முக்கிய துறைகளில் தொழில்நுட்ப தற்சார்பை மேம்படுத்தும் என்றும் கூறியுள்ளார். இதேபோல் மொபைல் போனுக்கான உற்பத்தியுடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதன் மூலம் இது இந்தியாவில் உற்பத்தி செய்வோம் மற்றும் நமது மின்னணு பொருட்கள் உற்பத்தி சூழலுக்கு பெரிய ஊக்கம் அளிக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 62,500 கோடி ரூபாய் மதிப்பில் செயல்படுத்தப்பட உள்ள இத்திட்டம் உற்பத்தியை அதிகரிக்கும் என்றும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் என்றும் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். யூரியா முதலீட்டுக்கான தேசிய கொள்கை புதிய முதலீடுகளை ஈர்த்து நாட்டின் உர பாதுகாப்பை வலுப்படுத்தும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், யூரியா உற்பத்தியில் சுயசார்பை அடைவதற்கு இது வலு சேர்க்கும் என்று தெரிவித்துள்ளார். நாட்டில் யூரியா உற்பத்தி ஆலைகளில் புதிய முதலீடுகளை ஊக்குவிப்பதன் மூலம் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக கூறியுள்ளார். இதனால் ஒவ்வொரு யூரியா உற்பத்தி ஆலைக்கும் 250 கோடி ரூபாய்க்கும் மேல் சேமிப்பு ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா போலந்து இடையே சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்த இருதரப்பு பேச்சுகள் நடைபெற்றது. புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான கூட்டத்தில் போலந்து சார்பில் அந்நாட்டு பொருளாதார மேம்பாட்டு துணை அமைச்சர் திரு மைக்கேல் பொரோனோவ்ஸ்கி தலைமையிலான உயர்நிலைக் குழு பங்கேற்றது. இந்திய தரப்பில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை செயலாளர் திரு பரத் கேரா தலைமையிலான குழு இடம்பெற்றது. அப்போது பேசிய திரு பரத் கேரா, இந்தியாவில் 86 மில்லியன் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். இது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் 30% பங்களிப்பை கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இத்துறை 3,30,00,000 பேருக்கு வாழ்வாதாரம் அளிப்பதாக அவர் கூறினார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறைக்காக மத்திய அரசு மேற்கொண்டு வரும் முன்முயற்சிகள் குறித்தும் அவர் எடுத்துரைத்தார். அண்மையில் அமலுக்கு வந்துள்ள இந்திய ஐரோப்பிய யூனியன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இந்திய போலந்து இடையே வர்த்தகம் மற்றும் முதலீட்டுக்கு மேலும் ஊக்கமளிக்கும் என்றும் திரு பரத் கேரா தெரிவித்தார். நாட்டின் மின்னணு பொருட்கள் உற்பத்தி துறையில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இத்துறையில் சுமார் 25,00,000 வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதில் மொபைல் உற்பத்தி துறையில் மட்டும் 12,00,000 வேலைவாய்ப்புகள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஓசூர், ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் கர்நாடகாவின் பெங்களூருவில் உள்ள மொபைல் உற்பத்தி நிறுவனங்கள் மட்டும் 1,00,000 பேருக்கு மேல் வேலைவாய்ப்பை வழங்கியுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மின்னணு பொருட்கள் உற்பத்தியின் மதிப்பு கடந்த 11 ஆண்டுகளில் சுமார் 7 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் கடந்த நிதியாண்டில் 13,00,000 கோடி ரூபாய்க்கு மேல் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இக்காலகட்டத்தில் 4,00,000 கோடி ரூபாய்க்கு மேல் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உலக புகழ்பெற்ற புரி ஜெகநாத் ரத யாத்திரை இன்று தொடங்குகிறது. ஒடிஷா மாநிலம் பூரி நகரில் நடைபெறும் இந்த ரத யாத்திரையை காண உள்நாடு மற்றும் வெளிநாடுகளிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிகின்றனர். இந்த ரத யாத்திரை வரும் 24ஆம் தேதி வரை 9 நாட்கள் வெகு விமரிசையாக நடைபெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த ரத யாத்திரையை ஒட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், உலக புகழ்பெற்ற ஜெகநாத் ரத யாத்திரை பெரும் நம்பிக்கை, உறுதி மற்றும் பக்தியின் சின்னமாக திகழ்கிறது என்று கூறியுள்ளார். நாட்டின் செழுமையான கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாக்கும் இந்த புனித ரத யாத்திரை கடவுள் மீதான உறுதிமிக்க பக்தியை பிரதிபலிப்பதாக தெரிவித்துள்ளார். அனைவரது மகிழ்ச்சி, செழுமை மற்றும் நலனுக்காக தாம் பிரார்த்திப்பதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்திலிருந்து முதலாவது சர்வதேச விமான சேவை இன்று தொடங்கியது. இந்தூரிலிருந்து ஐக்கிய அரபு எமிரேட் தலைநகர் அபுதாபிக்கு நேரடி விமான சேவையை அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் நேற்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், சர்வதேச வழித்தடங்களில் விமானங்கள் இயக்குவதற்காக ஒரு விமானத்திற்கு 15 லட்சம் ரூபாய் நிதியுதவி அளிக்க மத்திய பிரதேச அரசு தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்தார். இதன் மூலம் பயண கட்டணம் குறையும் என்றும் அவர் கூறினார். இந்தூரிலிருந்து அபுதாபிக்கு வாரத்திற்கு 4 நாட்கள் விமானம் இயக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். முன்னதாக தில்லி அல்லது மும்பை வழியாக அபுதாபி செல்ல வேண்டியிருந்தபோது பயண நேரம் 7 முதல் 8 மணி நேரமாக இருந்தது என்று குறிப்பிட்ட மத்திய பிரதேச முதலமைச்சர், தற்போது இந்தூரிலிருந்து நேரடியாக விமானம் இயக்கப்படுவதன் மூலம் பயண நேரம் 3.5 மணி நேரமாக குறைந்துள்ளது என்று தெரிவித்தார். மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் சார்பில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது. தமிழகத்தில் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் இந்த 3 நாள் விழிப்புணர்வு கண்காட்சி மற்றும் பயனாளிகள் முகாம் நேற்று தொடங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மத்திய அரசின் மக்கள் நல திட்டங்களை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்கும் நோக்கத்தில் திருச்செந்தூரில் 3 நாள் விழிப்புணர்வு கண்காட்சி மற்றும் பயனாளிகள் முகாம் நடைபெற்றது. மத்திய அரசின் மக்கள் நல திட்டங்களை ஒரே இடத்தில் பொதுமக்கள் அறிந்து பயன்பெறும் வகையில் பல்வேறு துறைகளின் கண்காட்சி அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன. வளர்ச்சியடைந்த இந்தியாவின் அமிர்த காலம், விக்சித் பாரத், வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார திட்டங்கள், போதைப்பொருள் ஒழிப்பு, செல்வமகள் சேமிப்பு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து விளக்கங்கள் அளிக்கப்பட்டன. ஆதார் சேவை மையம், அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான சமூக பாதுகாப்பு திட்ட பதிவு, பொது சேவை மையம், ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம், தொழில் மையங்கள் மற்றும் பாரத ஸ்டேட் வங்கியின் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையம் சார்பிலான விழிப்புணர்வு அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
0: உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. அட்லாண்டாவில் நடைபெற்ற 2வது அரையிறுதி போட்டியில் அந்த அணி 2-1 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. வரும் 19ஆம் தேதி நடைபெறவுள்ள இறுதியாட்டத்தில் அர்ஜென்டினா அணி ஸ்பெயின் அணியை எதிர்கொள்கிறது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆடவர் 57 கிலோ எடைப்பிரிவு இறுதியாட்டத்தில் இந்திய வீரர் அமன் ஷெராவத் 13-3 என்ற புள்ளிக்கணக்கில் ஜார்ஜியாவின் ராபர்ட்டியை வென்றார். வெண்கலப் பதக்கத்திற்கான போட்டியில் 61 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் தீபக் 9-8 என்ற புள்ளிக்கணக்கில் அசர்பைஜானின் நூர்தீனை வென்றார். 65 கிலோ இடைப்பிரிவில் விஷால் 8-2 என்ற புள்ளிக்கணக்கில் கஜகஸ்தானின் ஆஷ்மிசானை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். செமி கண்டக்டர் உற்பத்தியில் 2ஆம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதன் மூலம் அத்துறையில் உலகளாவிய மையமாக இந்தியா திகழும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். யூரியா முதலீட்டுக்கான தேசிய கொள்கை புதிய முதலீடுகளை ஈர்க்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்தியா போலந்து இடையே சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இருதரப்பு பேச்சுகள் புதுதில்லியில் நடைபெற்றது. உலக புகழ்பெற்ற பூரி ஜெகநாத் ரத யாத்திரை ஒடிசாவில் இன்று தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தின் நேரம் 7:25. குட் மார்னிங் நீலகிரேஸ்.

குட் மார்னிங் நீலகிரிஷ் நிகழ்ச்சியில் இனி புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் மூன்றாம் பருவம்.

அகன்ற வீதியில் சோழர் கோநகரத்தின் இராக்காவலர்கள் அளவாக அடிபெயர்த்து நடக்கும் ஓசை மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தது. பட்டின பாக்கத்து பெருமாளிகையில் இருளும் மௌனமுமே தங்களுக்குள் பரம ரகசியமாக கலந்து பேசிக்கொண்டு ஏதோ சதி செய்வது போல பயங்கர அமைதி நிலவியது. சுரமஞ்சரி தன் மாடத்தில் தன்னோடு இருளில் சிறை வைக்கப்பட்டிருந்த வசந்தமாலையை கேட்டாள். வசந்தமாலை, வாழ்வதில் எதுவும் சுகமாக தெரியவில்லையானால் சாவதில் எந்த சுகம் இருக்கலாமோ என்று எண்ணி சாகத்தவிக்கும் துடிப்பு உனக்கு எப்போதாவது ஏற்பட்டிருக்கிறதோ? வசந்தமாலை திடுக்கிட்டாள். அப்பால் என்ன இருக்கிறது என்று புரிந்து கொள்ள முடியாது சுற்றிலும் மூடியிருந்த இருளைப் போலவே இந்த கேள்வியும் இருந்தது. இந்த கேள்வியில் நிரம்பியிருக்கும் வார்த்தைகளுக்கு என்ன பொருள்? ஒரு பொருளும் அமையாமல் வார்த்தைகள் இருக்க முடியாது. சில சமயம் வார்த்தைகளிலே தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு கனமான பொருள் இருப்பதும் உண்டு. அப்படி ஏதோ ஒரு கனமான துயரம் தன் தலைவியின் சொற்களில் இருப்பதை மெல்ல மெல்ல உணர்ந்தாள் வசந்தமாலை. அழுகை ஒலியை அடையாளமாக கொண்டு இருளில் தலைவி இருந்த இடத்தை அனுமானம் செய்தவாறு வசந்தமாலை நெருங்கி வந்தாள். அருகில் மண்டியிட்டு அமர்ந்து கொண்டு மெல்ல கேட்டாள், சாவதை பற்றிய நினைவு உங்களுக்கு இப்போது எதற்காகம்மா வந்தது? நைந்து போன மனதுக்கு எதை நினைப்பது எதை நினைக்காமல் இருப்பது என்ற எல்லைகளே இல்லையடி தோழி. ஒவ்வொரு வினாடியும் அணுவணுவாக செத்துப்போய்க் கொண்டிருப்பதை விட ஒரேடியாக சாவது சுகம்தானே? பூக்குடலையிலிருந்து புறப்பட்ட அந்த பாம்பு என்னை தீண்டியிருக்க கூடாதோ என்றாள் சுரமஞ்சரி. வசந்தமாலை இப்போதும் தன் தலைவியிடம் பேசுவதற்கு தகுதியான சொற்கள் தனக்கு கிடைக்காமல் தவித்தாள். அவளுடைய அனுபவத்தில் பலமுறை இப்படி சொற்கள் கிடைக்காமல் தவிக்க நேர்ந்திருக்கிறது. எதிர்பாராத உணர்ச்சிகளை ஏற்று மறுமொழி கூறுவதற்கு சொற்கள் துணை செய்யாமல் போய் நீந்த தெரியாதவள் வெள்ளத்தினிடையே குதித்தது போல் மயங்கினாள் அவள். துக்கம், பயம், தவிப்பு, காதல், வேட்கை போன்ற சில உணர்ச்சிகளை முழுமையாக பேசுவதற்கு ஏற்ற முழுமையான மொழி ஒன்று உலகத்தில் இன்னும் ஏற்படவில்லை போலிருக்கிறது என்று தன் தலைவி எப்போதோ தன்னிடம் சொல்லியிருந்த வாக்கியத்தை நினைத்துக் கொண்டாள் வசந்தமாலை. அவளுடைய மௌனத்தை கலைத்துக் கொண்டு மீண்டும் சுரமஞ்சரியின் கேள்வி எழுந்தது. என்னடி வசந்தமாலை, நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் நீ பதில் சொல்லாமல் இருக்கிறாய்? என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லையம்மா. உங்களுடைய இந்த கேள்விக்கு மறுமொழி சொல்வதற்கு என்னிடம் சொற்களே இல்லை.

பார்த்தால் என் வேட்கை தீர வேண்டும், அல்லது நானே தீர்ந்துவிட வேண்டும் என்ற முடிவுக்கு நான் வந்தாயிற்றடி வசந்தமாலை. தன்னையே அழித்துக் கொள்ள துணியும் அளவுக்கு அப்படி ஒரு வேட்கையும் உண்டாமா? உனக்கு தெரியாதடி வசந்தமாலை, வேட்கை என்ற தமிழ் சொல்லுக்கு எதை அனுபவிக்க தவிக்கிறோமோ அதை அடைந்தாலன்றி தீராத உணர்வு என்று பொருள் விரியும். இரண்டு மனங்களுக்கு நடுவில் ஒன்றை மற்றொன்று தழுவு நெருங்கும் வேட்கைக்கு ஒருவர் ஒருவரை இன்றியமையாமை என்று அகப்பொருள் நூல்களில் பதச்சாரம் சொல்லியிருக்கிறார்கள் தோழி. எந்த பதத்துக்கு எந்த நூலில் எப்படி பொருள் சொல்லியிருந்தால் என்னம்மா? மனதில் முதிர்ந்து முற்றி முருகியவைகளாக கன்றி போன உணர்ச்சிகளின் ஆழத்தை அளப்பதற்கு ஒரு மொழியிலும் சரியான பதங்கள் இருப்பதாக தெரியவில்லை என்று நீங்கள் பலமுறை சொல்லியதுதான் நிலைத்த உண்மையாக நிற்கும் போலிருக்கிறது.

நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் மூன்றாம் பருவம். குரல் வண்ணம் வி. கவிதா. வாசிப்பை நேசிப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம்.

ജ്ഞാന അമുതം. வழங்குபவர் மனவளக்கலை பயிற்றுனர் பி. சுதா அவர்கள்.

வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஞானாமுதத்தில் இன்றைய சிந்தனைக்கு ஜோதிடத்தில் சில உண்மைகளை பார்க்கலாம். உண்மையில் ஒரு மனிதன் உய்ய வேண்டுமானால் இயற்கை இரகசியங்களை உணர்ந்து மதித்து இயற்கையோடு இணைந்து அறிவிலும் செயலிலும் சிறப்படையலாம். தத்துவம், விஞ்ஞானம் இரண்டு பிரிவும் இயற்கை இரகசியங்களை சாதாரண மனிதனுக்கு விளக்கி வாழ வழிகாட்டும் ஒளி விளக்குகளே ஆகும். தத்துவம் என்பது இயற்கை அமைப்பை உள்ளது உள்ளவாறே விளக்குவது ஆகும். விஞ்ஞானமோ அனுபவத்தில் ஏற்பட்ட பயன்களை விளக்கும். இயற்கை நிகழ்வுகளை சந்தித்து அறிவு பெற்ற அனுபவங்களை கொண்டு எவ்வாறு இயற்கையை மதித்து தொடர்பு கொண்டு வாழ்வது என்பதை விஞ்ஞானம் விளக்குகிறது. வானியலும் ஜோதிடமும் என்பதில் வானியல் தத்துவமாகும். கோள்கள், விண்மீன்கள் இவைகளின் அமைப்பை, வானவீதியில் அவை உருவான விதத்தை, உலவி வரும் இயக்க நியதிகளை எடுத்து காட்டுவது தத்துவம். கோள்களிலிருந்து தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் காந்த அலைகள் உலகில் வாழும் உயிர்களின் மீது வீசும்போது உயிர்களின் உடலிலும் உள்ளத்திலும் எழும் விளைவுகளை நீண்ட காலக்கணிப்பால் கணித்து விளக்கியதே சோதிடம். எவ்வாறு தொடர்பு கொண்டு என்ன நன்மை காணலாம் என்பதை அறிந்து தனது இயற்கை அமைப்பையும் அதன் இயக்க நியதிகளையும் விதி என்கிறோம். இயற்கையோடு விருப்பத்தை நிறைவுபடுத்திக் கொள்வதும் மாற்ற முடியாத இயற்கை நிகழ்ச்சிகளில் இயற்கையிலிருந்து துன்பமடையாமல் தன்னை காத்து கொள்ளும் நுண்ணறிவும் மதி எனப்படும். எது வருகிறதோ அது விதி, எப்படி எதிர்கொள்கிறோமோ அது மதி. வெயில் அடித்தல் என்பது விதி, குடைபிடித்தல் மதி. மனிதர்களின் சிற்றறிவு அறிந்தவரை நமது பூவுலகம் மட்டும்தான் பஞ்சபூதங்களின் கூட்டு சரியான அளவிலே அமைந்து உயிர் வாழ தகுதியானதாக இருக்கிறது. இங்குதான் ஓரறிவு தாவரம் முதல் ஆறறிவு மனிதன் வரை பரிணாமம் பெற்ற உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. நமது பூமி சூரியனிலிருந்து சராசரியாக 14.96 கோடி கிலோமீட்டர் தொலைவில் 3வது வட்டப்பாதையில் அமைந்துள்ளது. சூரியனை சுற்றி மணிக்கு சுமார் 100,000 கிலோமீட்டர் வேகத்தில், அதாவது 365.25 நாட்களில் ஒரு முறை பலம் வருகிறது. இதையே நாம் ஒரு வருடம் என்கிறோம். தனது அச்சில் மணிக்கு சுமார்

0: 1675 கிலோமீட்டர் வேகத்தில் பூமி சுழல்கிறது. நமது பூமியில் ஒரு நாள் என்பது 24 மணி நேரம். சுமார் 12756 கிலோமீட்டர் விட்டமுடையது நமது பூமியின் பூமத்திய ரேகை. 40,074 கிலோமீட்டர் நீளமுடையது. நிலவைப் போல பூமி சுமார் 4 மடங்கு பெரியது. பூமியின் எடை தோராயமாக 5.9 பில்லியன் டன்களாகும். பூமியின் மேற்பரப்பு 71% நீரினால் சூழப்பட்டது. காற்று மண்டலமோ அழுத்த வேறுபாடுகளுடன் 500 கிலோமீட்டர் உயரம் வரை பரவி கவசம் போல சூழ்ந்துள்ளது. எவ்வளவு பெருமை வாய்ந்த தன்னிகரல்லாத பூமியில் வாழும் நாம் புண்ணியம் செய்தவர்கள்தானே. பிரபஞ்சம் எனப்படும் பேராதார பெருவெளியில் கோடான கோடி சூரிய குடும்பங்கள் அடங்கியுள்ளன. அதில் ஒன்றே நமது சூரிய குடும்பமாகும். இந்த சூரிய மண்டலத்தில் 9 கிரகங்கள் இருக்கின்றன. இவை மனிதனுடைய மன எழுச்சிகளுடனும் உடலில் ஏற்படும் இரசாயன விளைவுகளுடனும் பெரிதும் சம்பந்தமுடையவை. அவற்றை பாதிக்கக்கூடியனவாகவும் இருக்கின்றன. ஒவ்வொரு கிரகத்தினுள் அடங்கியுள்ள இரசாயன பொருட்கள், உலோகங்கள், அவற்றிலிருந்து வரும் ஒளிக்கிரணங்கள், அவற்றிற்கும் பூமிக்கும் இடையே உள்ள தூரம், அவை மற்ற கிரகங்களோடு நெருங்கியிருப்பது அல்லது தூரத்தில் இருப்பது ஆகிய காரணங்களால் மனிதனுடைய உடலிலும் மனதிலும் பல மாறுதல்கள் ஏற்படுகின்றன. மனிதன் பூமியில் பிறந்து வாழ்கிறான். அவன் பிறக்கும்போது பூமிக்கும் மற்ற கோள்களுக்கும் இடையே உள்ள தொலைவையும் கோணங்களையும் அடிப்படை கணக்காக கொண்டால் அந்த நிலையில் அவனது உடலில் அமையும் காந்தக்கல ஆற்றல் தொடக்க கணக்காகும். அதன்பின் ஒவ்வொரு கோளும் தொலைவாக அல்லது நெருக்கமாக உலவும் போது அதற்கேற்ப அதனதன் காந்த ஆற்றல் தன்மை வேறுபடும். ஒரு கோள் உலவும் அதே கோணத்தில் மற்றொரு கோள் உலாவினால் இரண்டின் காந்த அலைகள் ஒன்று கூடி வரும். இதனாலும் காந்த ஆற்றல் தன்மை மாறும். சூரியனிலிருந்து வரும் காந்த அலை நமக்கு வெப்பத்தையும் வெளிச்சத்தையும் தருவது போல் எல்லா கோள்களிலிருந்தும் வருகின்ற காந்த அலைகள் அதனதன் தன்மையை சுமந்து வருகின்றன. மேலும் பிரபஞ்சத்தில் சூரிய குடும்பத்திற்கு அப்பாலான சூரிய குடும்பங்களை நட்சத்திரங்களாக மதிக்கிறோம். அந்த நட்சத்திர கூட்டங்களை 12 பிரிவுகளாக கணக்கிட்டுள்ளார்கள். அவை ஒவ்வொன்றின் நேராக சூரியனோ மற்ற கோள்களோ வரும்போது அவற்றின் காந்த அலைகளில் மாற்றம் ஏற்படுகின்றன. இந்த மாற்றங்களை கணக்கிட்டு அந்தந்த நிலையில் உள்ள காந்த ஆற்றல் அலைகள் உடலில் என்னென்ன காந்த மின்சக்தி இரசாயன ஆற்றல்களை விளைவிக்குமோ அதற்கு ஏற்ப உடல் நலம், மனவளம், நட்பு நலம், பொருள் வளம், ஆன்மீக அறிவு இவை உண்டாகும் என்பதை கணித்திருக்கிறார்கள். சூரியனிலிருந்து வரும் கதிர்கள் ஆரஞ்சு நிறமுள்ளவை நம் உடம்பிலுள்ள எலும்புகளோடு உயிர் தொடர்பு கொள்கிறது. புதன் கிரகத்திலிருந்து வரும் கதிர்கள் பச்சை நிறமுள்ளவை, அவை நம் உடம்பிலுள்ள தோலோடு உயிர் தொடர்பு கொள்கிறது. வெள்ளி கிரகத்திலிருந்து புறப்படும் கதிர்கள் வெண்மை நிறத்தவை, நம் வித்தாகிய ஜீவசக்தியோடு உயிர் தொடர்பு கொள்கிறது. சந்திரனிலிருந்து வரும் கதிர்கள் வெண்மை நிறத்தவை, இது நம் இரத்தத்தோடு உயிர் தொடர்பு கொள்கிறது. செவ்வாய் கிரகத்தின் காந்த அலை மிகவும் சக்தி வாய்ந்தது. இந்த அலை நம் எலும்பிலுள்ள மஜ்ஜையோடு தொடர்பு கொள்கிறது. வியாழ கிரகத்தின் காந்த அலை பொன்னிறம் வாய்ந்தது. அது நம் மூளையோடு தொடர்பு கொள்கிறது. சனி கிரகத்தின் கதிர்கள் சாம்பல் நிறமுள்ளவை, நம் உடம்பிலுள்ள நரம்புகளோடு தொடர்பு கொள்கிறது. நம்மில் சிலர் எனக்கு ஜோதிடத்தில் நம்பிக்கையே இல்லை என்று கூறுவதை கேட்டிருக்கிறோம். பலர் ஜோதிடத்தை மட்டுமே நம்பிக்கொண்டிருப்பதையும் பார்க்கிறோம். நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா என்பதை விட எந்த ஒரு விஷயத்திலும் ஒருவர் கொள்ள வேண்டிய விஞ்ஞானபூர்வமான மனோபாவம் அது உண்மையா என்பதுதான். மனிதனின் எல்லா துன்பங்களும் இயற்கையின் பொதுவான சட்டதிட்டங்களை அறியாமையாலோ அலட்சியத்தாலோ உணர்ச்சி வையப்பட்ட செயல்களினாலோ மீறுவதால்தான் உண்டாகின்றன. ஒருவன் பிறக்கும் பொழுது அமையும் கோள்களின் நிலை மாற்றமுடியாதது. ஆனால் அந்த கோள்களிலிருந்து வரும் அலைகளின் பாதிப்பு மாற்றமுடியாதது அல்ல. ஆகவே நாம் நமது கடந்த காலத்தின் கைப்பாவைகளாக இருக்க வேண்டியதில்லை. உண்மையில் கோள்களின் அலை மனிதன் ஒவ்வொரு கட்டுப்பாட்டிலிருந்தும் விடுபட வேண்டி கருமைய தூய்மை பெற வேண்டி மனிதனின் மன உறுதியை விழிப்புணர்வை தூண்டும் முயற்சியே என கொள்ளலாம். மனிதன் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் அவனுடைய கருமையத்தில் பதிவாகி விடுகிறது. கோள்களிலிருந்து வரும் காந்த ஆற்றல் அவனுள் இருக்கின்ற பதிவுகளை மலர்த்தி காட்டி வாழ்வில் இன்ப துன்பத்தை உணர்த்துகிறது. நமது இன்றைய வாழ்க்கை நேற்று வரை செய்த செயல்களின் அடிப்படையில் அமைகிறது என்றால் நமது நாளைய வாழ்க்கை இன்றைய செயல்களின் அடிப்படையில்தானே அமையப்பெறும். ஆகவே இன்று முதல் திட்டமிட்டு இயற்கை சமுதாய திட்டங்களை மதித்து நாம் வாழ பழகிக்கொண்டால் நமது வருங்காலம் இன்பமயமானதாக மாறும். வினைப்பயனே ஒரு தேகம் கண்டாய் என்கிறார்கள் ஞானியர். ஒரு குழந்தை அதன் முற்பிறவிகளான தாய் தந்தையரின் வினைப்பதிவுகளையே தனது அறிவாட்சித்தரமாக கொண்டு கருமையத்திலே பதிவுகளை ஏந்தி பிறக்கிறது. அது பிறக்கும்போது பூமிக்கும் மற்ற கோள்களுக்கும் இடையே உள்ள தூரம், அமைந்திருக்கும் கோணம், பூமியில் அது பிறந்த நேரம், இடம் இவற்றை அடிப்படையாக கொண்டு அக்குழந்தையின் உடலில் ஒரு காந்தக்களம் அமைகிறது. இதுவே அடிப்படை காந்தக்களமாகவும் கணக்கில் எடுத்து கொள்ளப்படுகிறது. பிரபஞ்சத்தில் உள்ள நட்சத்திரங்களிலிருந்தும் கோள்களிலிருந்தும் காந்தலைகள் வந்து கொண்டே இருக்கும். அத்தோடு காந்த ஆற்றல் துகள்களும் ஓரளவிற்கு இழுத்து வரப்படும். அது உயிர்களின் மீது மோதும்போது அவரவர் அறிவாட்சி தரத்திற்கு ஏற்ப உடலிலே, மனதிலே, அறிவிலே மாற்றம் ஏற்படும். பிறந்தபோது என்ன காந்த அலை பதிவை பெற்றிருந்தோமோ அதற்கு தகுந்தாற்போல் பிறகு ஒவ்வொரு கோளும் பூமிக்கு அருகில் வரும்போதும் விலகிச் செல்லும்போதும் உடலில் வெவ்வேறு ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தும். கோள்களின் கூட்டமைப்பிற்கு தகுந்தவாறு பலன் வித்தியாசப்படும். சூரியனிலிருந்து பெறப்படும் வெப்பம், வெளிச்சம் இவை காலை, மாலை, மதியம் மற்றும் மழைக்காலம், குளிர்காலம், கோடைக்காலங்களில் மாறுவது போல கோள்களின் அலைகளிலும் அண்மை சேமைகளில் மாற்றம் ஏற்படும். அமைதியான கடலலைகள் ஒருபோதும் திறமையான மாலுமிகளை உருவாக்குவதில்லை. இதை மனதில் கொண்டு நமது வாழ்வில் ஏற்படும் சங்கடங்களை சவாலாக ஏற்றுக்கொண்டு தடைக்கற்களையே படிக்கட்டுகளாக மாற்றி வாழ்நாள் முழுவதும் சமுதாயத்தோடும் இயற்கையோடும் நல்லிணக்கம் கொண்டு வாழ்வோம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன்.
1: ஞான அமுதம் கேட்டீர்கள். வழங்கியவர் மனவளக்கலை பயிற்றுனர் பி. சுதா அவர்கள்.

கேட்ட பாடலுடன் இன்றைய குட் மார்னிங் நெல்கிரிஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி நிலையத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 8:30. இனி கேட்கலாம் திரைகானம்.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
3: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.

0: மனதில் நின்ற பாடல்கள், இனிமையான பாடல்கள், நினைவில் நீங்காத பாடல்கள். இவற்றையெல்லாம் ஒரு சேர தருவதுதான் ரெட்ரோ ராகங்கள்.
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: மெஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகாரளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா திரங்கா சைபால், இடையில் படையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
2: சைபால்
3: இருட்ட கண்டா பயம் உண்டாவதே அது ஏன்? இப்படி ஒரு கேள்வியை ஒரு பெரியவர்கிட்ட கேட்டாங்க. அதுக்கு அவர் பதில் சொல்றார், மனிதனுடைய ஆதிகால வாழ்க்கையில தோற்றி கொண்ட பயம் இது. இது வந்து வேரூன்றி இருக்குது, இன்னமும் போகல. 50,000 வருஷங்களுக்கு முன்னாடி மனுஷன் வந்து குகைகள்ல வாழ்ந்தான். பகல்ல பயம் இருக்காது, ராத்திரியில மிருகங்கள் தாக்கும் கொல்லும், நிம்மதியா தூங்க கூட முடியாது. அதனால இந்த மனுஷனுக்கு இரவுனா மரணம் பயம் அப்படின்னு பழகி போச்சு. மனிதர்களுடைய எல்லா மனசையும் சேர்த்து மொத்தமா ஒரு மனசு உண்டு. மனிதர்களுடைய நினைவு இந்த மொத்த மனசுல பதிஞ்சிருக்கு, பரவுது. இந்த மொத்த மனசுல இருட்டு பற்றிய பயம் வந்து பதிந்து நீடிக்குது அப்படிங்கிறார் அவர். இந்த காலத்துல இரவை வந்து பகலாக்கிறதுக்கு எவ்வளவோ விளக்குகள்லாம் வந்தாச்சு. ராத்திரியிலேயும் மிருகங்கள் வந்து தாக்குங்கிற நிலைமை இல்லை. பாதுகாப்பான வீடுகள் விலங்குகளும் விலகி போயிட்டு, அதாவது விலங்குகள்லாம் விலகி போயிட்டு வீடுகளும் பாதுகாப்பாக இருக்குது. சரி, இருந்தாலும் அந்த பழங்கால பயம் வந்து இருட்டு பயம் இன்னமும் மனுஷனை விட்டு போகல. இன்னொரு விஷயம் என்னன்னா, இருட்டிலேருந்து வெளிச்சத்துக்கு வராத மனிதர்களும் இன்னைக்கு அதிகம். ஒரு ஆள் ஆற்றுக்கு மீன் பிடிக்கிறதுக்காக போனான், இன்னும் விடியல, அதுக்குள்ளே வலையை எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டான். வெளிச்சம் வர்றதுக்கு முன்னாடியே போய் சேர்ந்துட்டான். விடிகிற வரைக்கும் என்ன பண்ணுறது, சும்மா கரையிலேயே உட்காந்து காலை ஆட்டிகிட்டு இருக்கிறான். காலில் ஏதோ ஒரு சின்ன மூட்டை தட்டுப்பட்டுது. இருட்டில் அது என்னன்னு சரியாக தெரியல. மூட்டைக்குள்ளே சின்ன சின்ன கல்லாக நிறைஞ்சி இருக்குது. சும்மா பொழுது போகணுமேங்கிறதுக்காக இவன் அந்த மூட்டைக்குள்ளேருந்து ஒவ்வொரு கல்லாக எடுத்து ஆற்றுல வீசிக்கிட்டு இருக்கிறான். விடிகிற வரைக்கும் வேறு வேலை இல்லைங்கிறதுனால எப்படி செஞ்சுக்கிட்டே உட்காந்துருக்கிறான். கிழக்க மெதுவாக வெளிச்சம் தெரிய ஆரம்பிச்சுது, பொழுது விடியறதுக்கான அறிகுறி. இதுக்குள்ள அந்த மூட்டையில் இருந்த எல்லா கல்லையும் எடுத்து வீசி எறிஞ்சுட்டான். கடைசியாக ஒரே ஒரு கல் மட்டும்தான் கையில் பாக்கி இருந்தது. வெளிச்சம் வந்ததும் அந்த கல்லை பார்த்தான், அப்படியே தகச்சு போயிட்டான். அடடா, இது வரைக்கும் தெரியாமல் தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு நினச்சான். ஏன் தெரியுமா, அவன் கையில் இருந்தது வெறும் கல் இல்லை, விலை உசந்த ரத்தன கல். அது இருட்டில் என்னென்னு புரியாததுனால மூட்டையில் இருந்த எல்லா ரத்தன கல்லையும் ஆற்றுல வீசி எறிஞ்சிருக்கிறான். இப்போ அவனுக்கு அழுகையே வந்துடும் போல இருந்தது. வாழ்க்கையை வந்து வசதி ஆக்கிக்கிறதுக்கான வாய்ப்பு அவனுக்கு இருந்தது, இருந்தாலும் இருட்டில் அதை இழந்துட்டான். அந்த வகையில் அவனுக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருந்திருக்குது, அதாவது ஏதோ ஒரு வகையில் இருந்திருக்குது. அதனால தான் அந்த கடைசி கல்லை எரியறதுக்குள்ளே வெளிச்சம் வந்துட்டுது. பல பேருக்கு அந்த அளவு கூட அதிர்ஷ்டம் வர்றதில்லை. எல்லாத்தையும் வீசினதுக்கு அப்புறம் தான் வெளிச்சம் வரும். என்னென்னு விவரம் தெரியாமலே எழுந்திரிச்சு வந்துடுவாங்க. வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய புதையல், அதை புரிஞ்சிக்காம வந்து மனுஷன் வந்து அதை வீசி எரிஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தான் பெரியவங்க கருத்து. சில பேருக்கு புரிஞ்சுக்கிற நேரம் வரும், அதுக்குள்ளே வாழ்நாள்லாம் ஓடி போயிருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? நம்மால் ஒருத்தன் கையில் ஒரு சின்ன பையோடு வந்துக்கிட்டு இருந்தான். பையுள்ளே ஏகப்பட்ட நகைகள் ரத்தன கல் எல்லாம் இருக்குது. வந்துக்கிட்டு இருந்தவன் திடீர்னு அந்த பையை அப்படியே ஒரு குளத்தில் வீசி எரிஞ்சுட்டான். மகான்கள் தான் இப்படி பற்று இல்லாமல் இருப்பாங்க. என்னங்க இது, விலை மதிப்புள்ள அந்த பையை இப்படி குளத்தில் வீசி எரிஞ்சுட்டிங்களே, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டார் அவன் கூட வந்தவர். அவன் மெதுவாக இவர் காதோட காதாக சொல்கிறான், ஒரு போலீஸ்காரர் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கிறார், அவர் போனதுக்கப்புறம் இதை எடுத்துக்குவேன் அப்படிங்கிறான்.

0: சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
1: முகத்தில் அனைத்து
2: மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

நிலையத்தில் நேரம் 9:15. இனி கேட்கலாம் உதகை உழவர் சந்தையினுடைய மலை காய்கறிகள், கீரை வகைகள், பழங்கள் இவற்றினுடைய விலை நிலவரம். இன்று உதகை உழவர் சந்தையில் கத்தரி 58 ரூபாய்க்கும், வெண்டை 56 ரூபாய்க்கும், தக்காளி நாட்டு ரகம் 29 ரூபாய்க்கும், ஆப்பிள் ரகம் 35 ரூபாய்க்கும், அவரை 94 ரூபாய்க்கும், புடலங்காய் 41 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 66 ரூபாய்க்கும், சுரைக்காய் 33 ரூபாய்க்கும், பாகற்காய் 70 ரூபாய்க்கும், கொத்தவரை 47 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 21 ரூபாய்க்கும், அரசாணிக்காய் 24 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 58 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 72 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 49 ரூபாய்க்கும், பொரியல் தட்டை 41 ரூபாய்க்கும், முருங்கை 82 ரூபாய்க்கும், தேங்காய் 58 ரூபாய்க்கும், மாங்காய் 41 ரூபாய்க்கும், வாழைக்காய் 53 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 47 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோன்று மரவள்ளிக்கிழங்கு 47 ரூபாய்க்கும், சர்க்கரை வழிக்கிழங்கு 47 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 66 ரூபாய்க்கும், மேரக்காய் 29 ரூபாய்க்கும், முள்ளங்கி 35 ரூபாய்க்கும், கேரட் 47 ரூபாய்க்கும், பீட்ரூட் 70 ரூபாய்க்கும், நூல்கோல் 47 ரூபாய்க்கும், டர்னிப் 41 ரூபாய்க்கும், முட்டைகோஸ் 35 ரூபாய்க்கும், காலிஃபிளவர் 53 ரூபாய்க்கும், பட்டாணி 170 ரூபாய்க்கும், வெள்ளைப்பூண்டு 240 ரூபாய்க்கும், இஞ்சி 220 ரூபாய்க்கும், கரிபீன்ஸ் 82 ரூபாய்க்கும், புஷ்பீன்ஸ் 94 ரூபாய்க்கும், டபுள் பீன்ஸ் 116 ரூபாய்க்கும், ஊட்டி அவரை 150 ரூபாய்க்கும், கலர்கோஸ் 47 ரூபாய்க்கும், குடைமிளகாய் 94 ரூபாய்க்கும், பஜ்ஜி மிளகாய் 53 ரூபாய்க்கும், புரக்கோலி 130 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கருவேப்பிலை 47 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 82 ரூபாய்க்கும், புதினா 70 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அகத்திக்கீரை, தண்டுக்கீரை, கக்குட்டிக்கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, பாலாக்கு, பருப்புக்கீரை, காசினிக்கீரை, முருங்கைக்கீரை, வல்லாரை உள்ளிட்ட கீரை வகைகள் 70 ரூபாய்க்கும், வாழைத்தண்டு 12 ரூபாய்க்கும், வாழை இலை 47 ரூபாய்க்கும், வாழைப்பூ 12 ரூபாய்க்கும், நெல்லிக்காய் 106 ரூபாய்க்கும், வெள்ளரிக்காய் 47 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பழ வகைகளில் மக்காச்சோளக்கதிர் 35 ரூபாய்க்கும், எலுமிச்சம்பழம் 82 ரூபாய்க்கும், கொய்யா 94 ரூபாய்க்கும், பப்பாளி 53 ரூபாய்க்கும், மாதுளை 230 ரூபாய்க்கும், திராட்சை 116 ரூபாய்க்கும், மாம்பழம் 116 ரூபாய்க்கும், வாழைப்பழம் பூவன் 58 ரூபாய், ரஸ்தாலி 70 ரூபாய், மோரிஸ் 53 ரூபாய், நேந்திரன் 53 ரூபாய், செவ்வாழை 94 ரூபாய், கற்பூரவல்லி 58 ரூபாய்க்கும், ஆப்பிள் 260 ரூபாய்க்கும், ஆரஞ்சு 170 ரூபாய்க்கும், சாத்துக்குடி 130 ரூபாய்க்கும், அன்னாசி 106 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. உதகை உழவர் சந்தையினுடைய காய்கறி, பழங்கள், கீரை வகைகளின் விலை நிலவரம் கேட்டீர்கள். தொடர்வது ரெட்ரோ ராகங்கள்.

கங்கை நதி உலகினில் கொள்ளும் விடத்தேன் தான் அள்ளும் கரம் நான் தான் மஞ்சம் மதில் வஞ்சிக் கொடி வருவாள் சுகமே வருவாள் சுகமே தருவாள் மகிழ்வேன் கண் காவியம் பண்பாடிடும் பெண்ணோவி.

மன்வாசனை திரைப்படத்திலிருந்து ஒலித்த பாடலுடன் இன்றைய ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிலையத்தில் நேரம் 10 மணி. இனி தொடர்வது NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: இளமை உலகம்.
1: நேயர்களே, இன்றைய இளமை உலகம் நிகழ்ச்சியில் JSS கல்லூரியின் லைஃப் சயின்ஸ் துறை மாணவர்கள் வழங்கும் பல் சுவை நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
2: A warm welcome to all listeners of All India Radio, Ooty.
3: Good morning, வணக்கம். நான் ஸ்டெஃபி.
4: என்ன குட் மார்னிங் வணக்கம்னு ரெண்டு லாங்குவேஜ்லயும் சொல்லிட்ட? நான் சொல்லட்டா? சுப்ரபாத், சுபோதயா.
3: என்ன ரெண்டு தான் சொல்ல முடியுமா உன்னால?
4: சூனச்சிம், புயினோஸ் தியாஸ்.
3: என்ன என்ன திட்டியா?
4: இல்ல, சூனச்சிம்னா நான் கொரியன்ல சொன்னேன், புயினோஸ் தியாஸ்னா ஸ்பானிஷ்.
5: நான் அனுஷ்யா. உங்க எல்லாரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம்.
3: இன்னைக்கு என்ன டே தெரியுமா? வேர்ல்ட் யூத் ஸ்கில்ஸ் டே. ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ல உங்களை பேசுறதுல ரொம்ப சந்தோஷம்.

0: இன்னைக்கு என்ன டே தெரியுமா? வேர்ல்ட் யூத் ஸ்கில்ஸ் டே. ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ல உங்க கூட பேசுறதுல ரொம்ப சந்தோஷம். நாங்க ரெண்டு பேரும் JSS ஸ்கூல் ஆஃப் லைஃப் சயின்ஸ் ஊட்டியில நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெடிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல படிச்சுட்டு இருக்கோம்.
1: முதல்ல எங்க காலேஜ பத்தி கொஞ்சம் சொல்றோம். எங்க காலேஜ்ல குவாலிட்டி எஜுகேஷன், பிராக்டிக்கல் லேர்னிங், ரிசர்ச், ஸ்டூடெண்ட் டெவலப்மெண்ட்னு எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கற ஒரு சிறந்த இன்ஸ்டிடியூஷன்.
0: இங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப்ஸ், நல்ல லெபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ், செமினார்ஸ், ஒர்க் ஷாப்ஸ், பிராக்டிக்கல் கிளாஸஸ்னு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது.

0: இப்போ எங்க டிபார்ட்மெண்ட்டை பத்தி பேசலாம். நியூட்ரிஷன் அண்ட் டயத்தட்டிக்ஸ் அப்படின்னா சாப்பாடு பத்தி மட்டும் இல்ல, ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் பத்தியும் படிக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீல்ட்.
1: இந்த படிப்பு மூலமா பேலன்ஸ் டயட், ஃபுட் சயின்ஸ், கிளினிக்கல் நியூட்ரிஷன், ஃபுட் சேஃப்டி, டயட் பிளானிங் மாதிரி பல முக்கியமான டாபிக்ஸ கத்துக்கிறோம்.
0: அது மட்டும் இல்ல, இந்த படிப்பு மூலமா எல்லா வயதினருக்கும் தேவையான ஆரோக்கியமான உணவு முறைய எப்படி பிளான் பண்றது, நோயை உணவு மூலமா எப்படி தடுக்கிறதுனும் தெரிஞ்சுக்கிறோம்.
1: இந்த ஃபீல்டுக்கு இப்போ நல்ல கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஹாஸ்பிட்டல்ஸ், கிளினிக்ஸ், ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ், ரிசர்ச் சென்டர்ஸ், ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன், கம்யூனிட்டி ஹெல்த்னு பல ஏரியாஸ்ல ஒர்க் பண்ண முடியும்.
0: அதனால ஹெல்த்தி ஃபுட்னா ஹெல்த்தி லைஃப். நம்ம எல்லாரும் நல்ல உணவு முறையை ஃபாலோ பண்ணி ஹெல்த்தியா வாழலாம்.
1: ஹெல்த்தி யூத், ஹெல்த்தி நேஷன். அதோட இந்த யூத் ஸ்கில் டேவியும் சிறப்பா கொண்டாடுவோம்.
2: இளைஞர் உலகம் அப்படின்ற ப்ரோக்ராம்ல நீங்க பெர்ஃபார்ம் பண்றதுக்காக வந்திருக்கீங்க. உங்க பேர் என்னன்னு சொல்லிருங்க.
1: குட் மார்னிங், நான் ஸ்டெஃபி.
2: ஸ்டெஃபி, என்ன பண்ண போறீங்க?
1: இன்னைக்கு யூத் ஸ்கில் டே, அதுவும் இல்லாம எங்க டிபார்ட்மெண்ட்ட பத்தி கொஞ்சம் பேசலாம்னு வந்திருக்கோம்.
2: உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து எடுத்ததா?
1: இன்ட்ரெஸ்டோட தான் எடுத்ததா.
2: உங்க பேரு?
0: அனுஷ்யா. நான் வந்து நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து.
2: அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கீங்க. சோ ஸ்கூல், எந்த ஸ்கூல் படிச்சீங்க?
0: ஸ்கூல்னா ஃப்ரெண்ட்ஸ் பற்றி தான் ஞாபகம் வருது. அதில் வந்து நாங்கள் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து தான் இது சூஸ் பண்ணோம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்றனால தான் இந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தோம்.
2: உங்கள் பேர் சொல்லுங்கள்.
3: ஹரிணி.
2: நியூட்ரிஷன் சயின்ஸ் படித்தாலும் உங்களுக்கு என்ன ஃபுட்டு விருப்பப்பட்டு சாப்பிடுவீங்க?
3: நான் பிரியாணி தான் ரொம்ப பிடிச்சி சாப்பிடுவேன்.
2: பிரியாணி, வெஜ், நான்வெஜ் எல்லாம் இருக்குது. என்ன பிரியாணி?
3: சிக்கன் பிரியாணி.
2: உங்கள் பேர் சொல்லுங்கள்.
4: சம்ரா.
2: எந்த ஸ்கூல் படிச்சுட்டு வரீங்க?
4: செயின்ட் ஹில்டா ஸ்கூல், ஊட்டி.
5: நான் ஃபௌசியா. நான் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் தேர்ட் இயர் படிக்கிறேன்.
2: ஓகே, உங்கள் பேர்?
6: சன்ஃபியா. நானும் அதே தேர்ட் இயர் தான் படிச்சுட்ருக்கேன், ஃபுட் நியூட்ரிஷன் டிபார்ட்மெண்ட்டில்.
2: உங்கள் பேர்?
7: என் பேர் பிரதீக்ஷா. நானும் அதே டிபார்ட்மெண்ட்டில் தான் படிக்கிறேன்.
2: இப்போ இந்த இங்கெல்லாம் ஹெல்த் வந்து நல்லா வச்சுக்கணுமே அப்படின்றதுக்காக வேண்டியே இந்த சப்ஜெக்ட் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னு சொல்கிறது கரெக்டாக இருக்குமா?
7: ஆ, கரெக்டாக இருக்கும்.

0: ஹாய் சார், என் பேர் அகிலன்.
1: ஹலோ மக்களே, நான் உங்க கிரேஸ். இன்னைக்கு நாங்க பிரசன்ட் பண்ண போற சாங் உணவே மருந்து. இந்த சாங் நம்ம சாப்பிடுற உணவை ஜஸ்ட் பசி தீர்க்கறதுக்கு மட்டும் இல்ல, அது நம்ம ஹெல்த்தும் லைஃபும் ப்ரொடெக்ட் பண்ற ஒரு மருந்துன்னு ரொம்ப அழகா சொல்லுது. நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட்டோட வேல்யூ, ஹெல்தி ஈட்டிங்கோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாத்தையும் சிம்பிளா ஹார்ட் டச்சிங்கா கன்வே பண்ற ஒரு பியூட்டிஃபுல் சாங் இது. சோ இந்த மீனிங்ஃபுல் சாங்கை என்ஜாய் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.

இலை போட்டு நஞ்சாக்கினோம். கொதிக்காத காய் தின்று கிளி பூனை தெம்பாச்சு, அறியாமல் அறிவை நாம் ஐந்தாக்கினோம். கை கொத்தல்

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இளமை உலகம்.
1: வணக்கம், நான் பிரதீக்ஷா. இன்னைக்கு நம்ம எல்லாரோட ஃபேவரட் டாபிக் சாப்பாடு. ஏன்னா காதல மறந்தாலும் பரவாயில்ல, சாப்பாடு மட்டும் யாரால மறக்க முடியும் இல்லையா? அதனால சாப்பாடு பத்தி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பாக்கலாமா? சரி வாங்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் சாப்பாடு ஸ்கிப் பண்ணலாமா? பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு லஞ்சில் டபுளாக சாப்பிட்லான்னு நிறைய பேர் நினச்சிருப்போம். ஆனால் அது கரெக்ட் இல்லை. லாங் கேப் இருந்தால் ரொம்ப பசிக்கும், அப்புறம் கண்ட்ரோல் இல்லாமல் அதிகமாக சாப்பிடுவோம். அதனால மார்னிங்கில் கொஞ்சம் ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது நல்லது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குட் மார்னிங் சொல்லுங்கள், பாய் பாய் சொல்லாதீங்க. அடுத்து கூல்ட்ரிங்க்ஸ். வெயில் ஜாஸ்தினா ஃபர்ஸ்ட் நமக்கு ஞாபகம் வர்றது கூல்ட்ரிங்க்ஸ் தான். ஆனால் தேர்ஸ்ட்டுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் வாட்டர் தான். கூல்ட்ரிங்க்ஸ் ரெஃப்ரெஷ் மட்டும்தான் பண்ணும், ஆனால் வாட்டர் தான் பாடிக்கு ரியல் ரெஃப்ரெஷ்மெண்ட். அடுத்து பனானா. பனானா சீப், டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி. பசி எடுத்தா சிப்ஸ் பேக்கெட் ஓபன் பண்றதுக்கு பதிலா ஒரு பனானா சாப்பிட்டா ஸ்டொமக்கும் ஹாப்பி, நம்ம பர்சனும் ஹாப்பி. அடுத்து பிரேக்ஃபாஸ்டுக்கோ லஞ்சுக்கோ, லஞ்சுக்கோ டின்னருக்கோ இடையில நிறைய கேப் இருக்கு. அந்த டைம்ல ஒரு வாழைப்பழம், ஒரு ஆப்பிள், ஒரு கைப்பிடி வறுத்த நிலக்கடலை, சுண்டல் இல்லனா சின்ன கிண்ண தயிர் மாதிரி ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா உங்க பாடிக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கும். ரொம்ப பசி வருதா, அதனால நெக்ஸ்ட் மீல்ல ஓவர் ஈட் பண்றத அவாய்ட் பண்ணலாம். அடுத்து வாட்டர். தாகம் வந்தா அப்புறம் குடிக்கலான்னு வெயிட் பண்ணாதீங்க. டே ஃபுல்லா கொஞ்சம் கொஞ்சமா வாட்டர் குடிச்சா பாடி ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். மொபைல் பேட்டரிக்கு சார்ஜ் பண்ணுவீங்க, பாடி பேட்டரிக்கு வாட்டர் தான் சார்ஜர். அடுத்து ஃப்ரூட்ஸ். சீசன் ஃப்ரூட்ஸ் சீசன்ல சாப்பிடுறது டேஸ்டோ நல்ல ஹெல்த்தியோ கூட. நேச்சரே ஆஃபர் கொடுக்குது, மிஸ் பண்ணாதீங்க. அடுத்து சாக்லேட். சாக்லேட் சாப்பிட்டா ஹாப்பி ஃபீல் வரும், ஆனா ஒன் பீஸ்க்கு பதிலா ஹோல் பாக்ஸ் பினிஷ் பண்ணினா ஹாப்பினஸ் அப்புறம் கில்ட்டா மாறிடும். அடுத்து ரைஸ். ரைஸ் சாப்பிட்டா வெயிட் கெயின்னு ரைஸ் மேல கேஸ் போடாதீங்க. ரைஸ் ப்ராப்ளம் இல்ல, நம்ம செகண்ட் தேர்ட் சர்விங் தான். அதனால ரைஸ போர்ஷன்ஸா எடுத்து சாப்பிடுங்க. அடுத்து கர்ட். ஸ்பைசி லஞ்சுக்கு அப்புறம் கொஞ்சம் கர்ட் சாப்பிட்டா செம்ம ரெஃப்ரெஷிங் ஃபீல். நம்ம பாட்டி ஏன் இப்போ டெய்லி சாப்பிட்டாங்கன்னு தெரியுதா? அடுத்து ஸ்மைல் அண்ட் ஈட். சாப்பிடப்புறம் ஃபோன் பார்த்து சாப்பிடாதீங்க, ஃபேமிலியோட பேசிட்டு சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும். ஃபுட்டும் என்ஜாய் பண்ணுங்க, மொமெண்ட்டையும் என்ஜாய் பண்ணுங்க. ஹீட் ஹெல்த்தி, ஸ்டே ஹாப்பி அண்ட் கீப் ஸ்மைலிங்.
2: சில நேரம் நமக்கு வர சின்ன ஹெல்த் ப்ராப்ளம்ஸே இக்னோர் பண்ணிடுறோம், ஆனா அந்த சின்ன சிம்டம்ஸே பெரிய ப்ராப்ளமோட சிக்னலா இருக்கலாம். வணக்கம் மக்களே, இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு டிசீஸ் கண்டிஷனை பத்தி பாக்கலாம்.
3: ஹாய் சன், எப்படி இருக்க?
2: நல்லா இருக்க ஃபௌசி, ஆனா நீ பார்க்க டல்லா இருக்க மாதிரி இருக்க, என்னாச்சு?
3: ஆமா சன், எப்பவுமே டயர்டா இருக்கு. கிளாஸ்ல உட்கார்ந்த உடனே தூக்கம் வருது, ஸ்டெப்ஸ் ஏறினா கூட மூச்சு வாங்குது.
2: ஐயோ, அப்புறம்
3: தலை வலிக்குது, ஃபாஸ்டா எழுந்தா தலை சுத்துது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சோம்பேறின்னு சொல்றாங்க.
2: நீ இப்போ பிளட் டெஸ்ட் எடுத்தியா?
3: ஆமா சன், டாக்டர் சொன்னாரு எனக்கு அனீமியா இருக்கு, ஹீமோகுளோபின் கம்மின்னு.
2: அதனாலதான் இந்த சிம்டம்ஸ் எல்லாம். ப்ராப்பரா டயட் ஃபாலோ பண்ணா இம்ப்ரூவ் ஆயிரும், ஃபீல் பண்ணாது சரியா?
3: அப்படியா, என்ன சாப்பிடணும்?
2: ஃபர்ஸ்ட் அயன் ரிச்சா இருக்க ஃபுட்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணணும். முருங்கைக்கீரை, பசலைக்கீரை, அகத்திக்கீரை, பேரிச்சம்பழம், உலர் திராட்சை, பாசிப்பயர், இந்த மாதிரி எல்லாத்தையுமே சாப்பிட்டா அயன் அதிகமா இருக்கும்.
3: ஆனா எனக்கு தான் கீரையே பிடிக்காதே.
2: டிஃப்ரெண்டா ரெசிபிஸ் ட்ரை பண்ணு. கீரட, ஆம்லெட், கீரை பொரியல், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, அதெல்லாம் சாப்பிடு.
3: ஓகே ஓகே. டீ குடிக்கலாமா மீல்ஸ் சாப்பிட்டதுக்கு அப்புறம்?
2: அதுதான் மிஸ்டேக்கே. மீல் சாப்பிட்ட உடனே டீ ஆர் காஃபி குடிக்கும் போது அதுல இருக்க ஒரு காம்பவுண்ட் அயன் அப்சர்ப்ஷனை ரொம்ப கம்மி பண்ணிடும்.
3: அப்ப எப்ப குடிக்கிறது?
2: மீல் சாப்பிட்டதுக்கு அப்புறமா அட்லீஸ்ட் ஒரு 1-2 hours கேப்க்கு அப்புறமா குடிக்கிறது பெட்டரா இருக்கும்.
3: ஓகே ஓகே.
2: விட்டமின் சி அயன் அப்சர்ப்ஷன் ஆக ஹெல்ப் பண்ணுது, சோ அயன் ரிச் ஃபுட்ஸ் எடுக்கும்போது கூடியே விட்டமின் சியோ எடுக்கிறது நல்லது.
3: ஏதாச்சும் எக்ஸாம்பிள் சொல்லு.
2: சப்போஸ் இன்னைக்கு நீ கீரை பொரியல் சாப்பிட்றனா அது கூட லெமன் ஸ்குவீஸ் பண்ணி சாப்பிட்றது, அதுக்கப்புறம் சாப்பாடு குடிச்சதுக்கு அப்புறமா ஆரஞ்ச் ஜூஸ் குடிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம்.
3: சூப்பர் சூப்பர்.
2: இது கூட ப்ராப்பரான ஸ்லீப்பும் நிறைய தண்ணி குடிக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
3: இவ்வளோ டீட்டெயில்ஸ் உனக்கு எப்படி தெரியும்?
2: நான் JSS காலேஜில் ஃபுட் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் படிக்கிறேன். அங்கே தான் இந்த மாதிரி நியூட்ரிஷன், ஹெல்த், டிசீஸ் ப்ரிவென்ஷன் இந்த மாதிரி நிறைய கற்றுக் கொடுத்துட்டாங்க.
3: வாவ், உங்கள் காலேஜில் இருக்கவங்க எல்லாம் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க போலயே.
2: கண்டிப்பாக, நம்ம காலேஜோட கோலே இந்த ஹெல்த்தியான கம்யூனிட்டியை கிரியேட் பண்ணுறது தான்.
3: தேங்க்யூ சன்.
2: இன்னைக்கோட சின்ன மாற்றங்கள் தான் நாளைக்கு நமக்கு ஹாப்பியாக வச்சுக்கும்.
3: தேங்க்யூ. வணக்கம், நான் ஹரிணி. நம்ம தமிழ் கல்ச்சர்ல ஒரு அழகான பழமொழி இருக்கு, உணவே மருந்து, மருந்தே உணவு. இதோட அர்த்தம் என்னன்னா, நம்ம டெய்லி சாப்பிட்ற உணவு தான் நம்ம ஹெல்த்தை ப்ரொடெக்ட் பண்ணும் ஃபர்ஸ்ட் மெடிசன். இன்னைக்கு நம்ம லைஃப் ரொம்ப பிஸி. ஃபாஸ்ட் ஃபுட், பேக்கரி ஐட்டம்ஸ், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், பேக்கேஜ் ஸ்நாக்ஸ் எல்லாம் ஈஸியாக கிடைக்குது. ஆனால் கன்வீனியன்ஸ்க்காக ஹெல்த்தி ஃபுட்ஸை மிஸ் பண்ணக்கூடாது. டெய்லி நம்ம பிளேட்டில் ரைஸ் மட்டும் இல்லாமல் வெஜிடேபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், கிரெயின்ஸ், பல்சஸ், ஹோல் கிரெயின்ஸ், மில்க் ப்ராடக்ட்ஸ், நட்ஸ் எல்லாம் பேலன்ஸாக இருக்கணும். ஒரு நாளுக்கு குறைஞ்சது 400 grams வெஜிடேபிள்ஸ் சாப்பிடணும். ஒரு ஆவரேஜ் அடல்ட்டுக்கு கார்போஹைட்ரேட்ஸ் 250 to 275 grams, ப்ரோட்டீன் 50 to 75 grams, ஃபேட் 40 to 66 grams தேவை. இந்த நியூட்ரியன்ஸ் பேலன்ஸ் அமௌண்ட்ல கிடைக்கிறது நம்ம பாடியோட நார்மல் ஃபங்க்ஷன்ஸ், க்ரோத், எனர்ஜி மற்றும் ஓவரால் ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியம். உதாரணமாக கீரை அயன் கொடுக்கும், கேரட், பப்பாயா மாதிரி ஆரஞ்ச் கலர் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடேபிள்ஸ் வைட்டமின் ஏ கொடுக்கும், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், ஆரஞ்ச், லெமன் வைட்டமின் சி கொடுத்து இம்யூனிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும். மில்லட்ஸ், ஹோல் கிரெயின்ஸ், பல்சஸ், ஃபைபர் ரிச் இருக்குது. இது டைஜஷனுக்கும் பிளட் சுகர் கண்ட்ரோலுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்றது மட்டும் போதாது, கரெக்ட் டைமில் சாப்பிடணும், பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணக்கூடாது. டெய்லி சுமார் 3 liters க்ளீன் ட்ரிங்கிங் வாட்டர் குடித்து பாடியை நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கணும். ரெகுலர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஈக்குவலி முக்கியம். நம்ம ஹெல்த்துக்கு வர பல ப்ராப்ளம்ஸ், டயபெட்டீஸ், ஒபிசிட்டி, ஹை பிளட் ப்ரெஷர் மாதிரி கண்டிஷன்ஸ் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணினா ரிஸ்க் குறைக்க முடியும். அதனால ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் ட்ரீட்மெண்ட். நன்றி, வணக்கம்.
4: ஹாய், ஹலோ மக்களே, நான் உங்கள் அகிலன். இன்றைக்கி நான் பேச போகிறது டிசீஸ் கண்டிஷன்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃபேட்டி லிவர். ஆல்கஹால் குடிக்கிறதுனால உங்களுக்கு இந்த டிசீஸ் கண்டிஷன் வரலாம். லிவரில் எக்ஸஸ் ஃபேட் சேர்றதுனால தான் இது ஃபேட்டி லிவர்னு சொல்கிறோம். ஒபிசிட்டி, டயபெட்டீஸ், சுகரி ட்ரிங்க்ஸ், ஜங்க் ஃபுட், லேக் ஆஃப் எக்ஸசைஸ்லாம் இதோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். ஃபேட்டி லிவருக்கு ஏர்லி ஸ்டேஜஸில் சிம்டம்ஸ் இருக்காது. ஹெல்த்தி டயட், வெயிட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரெகுலர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இதை ப்ரிவெண்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. செகண்ட் நம்ம பார்க்க போகிறது டயபெட்டீஸ். சுகர் டிசீஸ்னால் ஸ்வீட்னால் மட்டும் வர்றதில்லை. டயபெட்டீஸ்னால் பிளட் சுகர் லெவல் அதிகமாக இருக்கணும். ஃப்ரீக்வெண்ட் டெஸ்டி, ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன், டயர்ட்னஸ், பிளரி விஷன் சிம்டம்ஸ் இருக்கலாம். பேலன்ஸ் டயட், போர்ஷன் கண்ட்ரோல், ரெகுலர் எக்ஸசைஸ் இது டயபெட்டீஸை ப்ரிவெண்ட் பண்ணலாம். வெளியே சாப்பிட்டக்கப்புறம் வயிறு சரியில்லையா? இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஃபுட் பாய்சனிங். வெளியே சாப்பிட்ட அப்புறம் வாமிட்டிங், லூஸ் மோஷன், ஸ்டொமக் பெயின், ஃபீவர் மாதிரி சிம்டம்ஸ் வந்தால் அது ஃபுட் பாய்சனிங்காக இருக்கலாம். இது மோஸ்ட்லி க்ளீன் இல்லாத ஃபுட் இல்லை கண்டாமினேட்டட் வாட்டர் சாப்பிட்றதுனால வரும். ஃபுட் பாய்சனிங் வந்தால் பாடியில் வாட்டர் ரொம்ப சீக்கிரம் குறைஞ்சிரும். அதனால நிறைய தண்ணி குடிக்கணும், ORS குடிங்க, டீஹைட்ரேஷன் அவாய்ட் பண்ணுங்கள். சாப்பிட்றதுக்கு முன்னாடி கையை நல்லா வாஷ் பண்ணுங்கள். எப்பவும் க்ளீனாக ஹைஜீனிக்காக இருக்கிற ஃபுட்டை சூஸ் பண்ணுங்கள். சிம்டம்ஸ் ரொம்ப சிவியராக இருந்தால் மோஷனில் பிளட் வரும், 2-3 நாள் சரியாகலைன்னா டாக்டரை கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணுங்கள். உங்கள் ஹெல்த் உங்கள் கையில் தான். சேஃபாக ஃபுட் சாப்பிடுவோம், ஹெல்த்தியாக இருப்போம். எலும்பு ஸ்ட்ராங்காக இல்லையா? இப்போ நம்ம பேச போகிற டாபிக் வந்து ஆஸ்ட்ரோபோரோசிஸ். எலும்பு ஸ்ட்ராங்காக இல்லையா? இப்போ நம்ம பேச போகிற டாபிக் ஆஸ்டியோபோரோசிஸ். ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்புகள் ஸ்ட்ரென்த்து குறைஞ்சி

0: ஸ்டார்ட் பண்ணலாம்.
1: வணக்கம் மக்களே, நான் உங்க கிரேஸ். நான் ஆர்கானிக் ஃபுட் சைட். ஆர்கானிக்னா நேச்சரோட ஒரிஜினல் வெர்ஷன். கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸ் இல்லை, ஆர்டிஃபிஷியல் ஃபர்டிலைசர்ஸ் இல்லை. நேச்சருக்கு க்ளோஸ்னா ஹெல்த்துக்கும் க்ளோஸ்.
2: வணக்கம், நான் ஷேரன். நான் ஹெல்த்தி ஃபுட் சைட். ஒரு ஸ்மால் டவுட், ஆர்கானிக் ஹெல்த்தினா ஆர்கானிக் சாக்லேட், ஆர்கானிக் சிப்ஸ், ஆர்கானிக் ஐஸ்கிரீம் எல்லாம் அன்லிமிட்டடாக சாப்பிடலாமா?
1: ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சுன்னு. அதே மாதிரி கெமிக்கல்ஸ் ரொம்ப யூஸ் பண்ணா ஃபுட்டும் ப்ராப்ளம் தான். ஆர்கானிக் ஃபுட் சாப்பிட்டா சாயிலும் ஹாப்பி, பாடியும் ஹாப்பி.
2: ஹெல்த்தி ஃபுட்னா லேபிள் பார்த்து டிசைட் பண்ணுறது இல்லை பாஸ், பிளேட் பார்த்து டிசைட் பண்ணுறது. ஃப்ரூட்ஸ், வெஜிடேபிள்ஸ், ப்ரோட்டீன், ஹோல் கிரெயின்ஸ், இதுதான் ரியல் ஹெல்த்தி ஃபுட்.
1: ஹெல்த்தி ஃபுட்னு சொல்கிறீங்க, ஆனால் ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் டேஸ்ட்டும் வேறு லெவல். கிராண்ட்மஸ் கார்டன்லேருந்து டைரெக்டாக வர்ற மாதிரி இருக்கும்.
2: ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் சூப்பர் தான், ஆனால் அது ரெண்டு பிளேட் பிரியாணி கூட சாப்பிட்டு கேலரிஸ்க்கு தெரியுமா அது ஆர்கானிக்னு?
1: இன்னொரு பழமொழி இருக்குது சொல்லட்டா, விதைத்தது தான் அறுப்போம். குட் ஃபார்மிங், குட் ஃபுட், குட் ஹெல்த். என்விரான்மெண்ட்டை சேவ் பண்ணினா ஃபியூச்சர் ஜென்ரேஷனும் ஹாப்பி தான்.
2: ஜிம்முக்கு போகாம ஆர்கானிக் லட்டு சாப்பிட்டு சிக்ஸ் பேக் வரும்னு நினைச்சேன். சிக்ஸ் பேக் இல்ல பாஸ், ஃபேமிலி பேக் தான் வரும். ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல்னா ஃபுட் மட்டும் இல்ல, டெய்லி எக்ஸசைஸ், நல்ல தூக்கம், நிறைய வாட்டர், இதெல்லாம் சேர்ந்தா தான் ரியல் ஹெல்த். ஆர்கானிக் ஃபுட் நல்லது தான், ஆனா பட்ஜெட்டும் ஹெல்த்தியா இருக்கணும், இல்லனா வாலெட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் வேணும்.
1: கரெக்ட் தான் பாஸ், எக்ஸசைஸ், ஸ்லீப், வாட்டர் எல்லாம் முக்கியம். ஆனா பாடிக்கு ஃபியூவல் கொடுக்கற ஃபுட்டே குவாலிட்டி இல்லைன்னா என்ஜின் எப்படி ஸ்மூத்தா ஓடும்? ஆர்கானிக் ஃபுட்னா நமக்கு மட்டும் இல்லை, மண்ணுக்கும் மரங்களுக்கும் ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அதனால விதைத்ததுதான் அறுப்போம்னு சொன்ன பழமொழி இன்னும் கரெக்டு தான்.
2: கரெக்டா பாஸ், இன்ஜின்க்கு ஃபியூவல் குவாலிட்டி முக்கியம்தான். ஆனால் ஃபியூவல் போடுற அப்போவே பேங்க் அக்கௌண்ட் எம்டி ஆயிடுச்சுன்னா வெஹிக்கிள் ரோட்ல தான் நிற்கும். நம்ம சுண்டல், ராகி, களி, கம்பு, கூழ், பயிறு, கீரை, பனானா இதெல்லாம் லோ காஸ்ட் சூப்பர் ஃபியூவல்ஸ். ஆர்கானிக் லேபிள் இல்லைனாலும் நியூட்ரிஷன் ஃபுல் சார்ஜ். காருக்கு ப்ரீமியம் பெட்ரோல் போடுறது நல்லது தான், ஆனால் டெய்லி மைலேஜ் முக்கியம் பாஸ். அதே மாதிரி நமக்கு டெய்லி அஃபோர்டபுள் ஹெல்த்தி ஃபுட் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம சைடோட ஃபைனல் லைன், விதைத்தது தான் அறுப்போம், கரெக்ட் தான், ஆனால் செலவு பண்ணினது தான் வாலெட் அறுக்கும்.
0: சூப்பராக பேசுனீங்க ரெண்டு டீமும். ஆர்கானிக் டீம் சொன்னது நேச்சர் ஃப்ரெண்ட்லி, கெமிக்கல் ஃப்ரீ ஃபுட் முக்கியம்னு. ஹெல்த்தி ஃபுட் டீம் சொன்னது பேலன்ஸ் டயட், எக்ஸசைஸ், லைஃப் ஸ்டைல் தான் ரியல் ஹெல்த்னு. ரெண்டு பேரோட பாயிண்ட்ஸும் கரெக்ட் தான். ஆர்கானிக் ஃபுட் இருந்தால் நல்லது, ஆனால் அது மட்டும் சாப்பிட்டுட்டா ஹெல்த்தி ஆகிடுவோம்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி ஹெல்த்தி ஃபுட்னா ஆர்கானிக் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நம்ம டேக்அவே என்னன்னா, லேபிளை விட லைஃப் ஸ்டைல் முக்கியம். ஃபுட்டை சூஸ் பண்ணும்போது லேபிளை பார்க்கறத விட பிளேட்டை பாருங்க. ஃபைனலாக ஒரு பஞ்ச் சொல்கிறேன், ஆர்கானிக்காக இருந்தாலும் ஹெல்த்தியாக இருந்தாலும் பிளேட்டில் இருக்கிறது பேலன்ஸாக இருக்கணும், லைஃப்பில் இருக்கிறது ஹாப்பினஸாக இருக்கணும். நன்றி, வணக்கம்.
3: சரி மக்களே, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நம்ம உடம்புக்கு தேவையான மருந்து எங்க இருக்கு தெரியுமா? அது நம்ம டெய்லி சாப்பிடுற உணவுல தான் இருக்கு. இன்று வேர்ல்ட் யூத் ஸ்கில்ஸ் டே முன்னிட்டு இந்த ஆண்டின் தீம் ஸ்கில்ஸ் ஃபார் அ ஷேர்ட் ஃபியூச்சர் என்பதை கொண்டாடுவோம். இந்த சிறப்பான நாளில் உணவே மருந்து என்ற அழகான பாடல் மூலம் அனீமியா பத்தியும் சில டிசீஸ் கண்டிஷன்ஸ் பத்தியும் உணவை பத்தின உண்மைகளும் நம்ம எல்லாரும் சேர்ந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இளைஞர்களின் இன்றைய உணவு பழக்கம் தான் நாளைய ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கும். ஆரோக்கியமான வாழ்க்கை முறையும் ஒரு முக்கியமான லைஃப் ஸ்கில் தான். அதனால வேர்ல்ட் யூத் ஸ்கில்ஸ் டேயை முன்னிட்டு நம்ம உடலுக்கும் நம்ம எதிர்காலத்துக்கும் நல்ல மாற்றத்தை தரும் ஆரோக்கியமான உணவு பழக்கங்களை இன்றைய ஆரம்பிப்போம். ஒரு முக்கியமான விஷயம், ஆர்கானிக் ஃபுட்னா தான் ஹெல்த்தி ஃபுட்னு அர்த்தம் இல்லை. ஹெல்த்தி ஃபுட்னா பேலன்ஸ்டா இருக்கணும், நியூட்ரிஷியஸா இருக்கணும், நம்ம உடலுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கணும். ஆர்கானிக் இருந்தாலும் இல்லைனாலும் சரியான உணவை சரியான அளவில் சரியான நேரத்தில் சாப்பிடுறது தான் முக்கியம். ஹெல்த்தி ஃபுட்னா காஸ்ட்லி ஃபுட் இல்லை, கரெக்ட் ஃபுட், கரெக்ட் குவான்டிட்டி, கரெக்ட் டைம்ல சாப்பிட்றது தான் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலோட சீக்ரெட். இன்டர்நெட்ல வர எல்லா இன்ஃபர்மேஷனும் உண்மையை நம்பாம ரிசர்ச் பேக்ட், எவிடன்ஸ் பேஸ் தகவலை தான் நம்புங்க. சின்ன சின்ன ஹெல்த்தி ஹேபிட்ஸ் இன்னைக்கு ஆரம்பிச்சா நாளைக்கு பெரிய மாற்றம் கண்டிப்பா வரும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு நம்ம முன்னோர்கள் சொன்னது சும்மா இல்லை. நம்ம தட்டில் இருக்கிற ஒவ்வொரு உணவும் நம்ம ஹெல்த்தோட ஃபியூச்சரை எழுதுது. அதனால இந்த நிகழ்ச்சியில் கேட்ட ஒவ்வொரு தகவலும் உங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்துக்கு ஆரம்பமா இருக்கும்னு நம்புறேன். நம்ம ஹெல்த் நம்ம கையில தான் இருக்கு. அதனால உணவை பயந்து பார்க்காம அதை புரிந்து தெரிந்து தெளிவு பெறுவோம். அந்த தெளிவுடன் ஆரோக்கியமான உணவு பழக்கங்களை பின்பற்றி நலமான வாழ்க்கையை உருவாக்குவோம். லெட்ஸ் நரிஷ் அவர் பாடி, எம்பவர் அவர் மைண்ட் அண்ட் பில்ட் அ ஹெல்த்தியர் ஃபியூச்சர் ஒன் மீல் அட் அ டைம். ஹெல்த்தி ஃபுட், ஹெல்த்தி மைண்ட், ஹெல்த்தி லைஃப். இதுதான் வேர்ல்ட் யூத் ஸ்கில்ஸ் டே முன்னிட்டு ஸ்கில்ஸ் ஃபார் அ ஷேர்ட் ஃபியூச்சர்.

0: என்ற இந்த ஆண்டின் கருத்தை மனதில் வைத்து வழங்கப்பட்டு உணவே மருந்து நிகழ்ச்சியில் முடிக்கிறேன். நன்றி.
1: நேயர்கள், இதுவரை JSS கல்லூரியின் லைஃப் சயின்ஸ் துறை மாணவர்கள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சி இடம்பெற கேட்டீர்கள். அமைப்பில் உதவி ஜி ஜே ஜபராஜ், நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார்.
2: இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இளமை உலகம்.

0: தேடி. இந்த மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்க தவறாதீர்கள். ரெட்ரோ ராகங்கள். எங்கள் நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் இணைய வழியிலும் கேட்டு மகிழலாம்.
1: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
2: புதிரான கேள்விகள்,
1: எதிரான கருத்துக்கள்,
2: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
1: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
2: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
1: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்
2: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
1: புதிரும்
2: கேட்க தவறாதீர்கள்.

0: 11 மணி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். ரத யாத்திரையின் பாரம்பரியம் தலைமுறை தாண்டி மக்களை ஈர்த்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விவசாயிகள் நலனுக்காக மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஆராய்ச்சி பணிகளிலும் புதுமை கண்டுபிடிப்புகளிலும் இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் குழுமம் முக்கிய பங்கு வகித்து வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். செமிகான் இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது தொழில்நுட்ப வளர்ச்சியில் சுயசார்பினை எட்ட உதவிடும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய தர நிர்ணய அமைப்புகளின் தலைவர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று பெங்களூருவில் தொடங்கியது. இளங்கலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கு கூடுதலாக 9,911 இடங்களை ஏற்படுத்த தேசிய மருத்துவ ஆணையம் ஒப்புதல் அளித்துள்ளது. தமிழக அமைச்சரவை கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் தற்போது நடைபெற்று வருகிறது. தவிக அரசின் நிர்வாக திறன் குறித்து திமுக தொடர்ந்து கேள்வி எழுப்பும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. தடையற்ற மின் விநியோகத்தை தவிக அரசு வழங்க தவறிவிட்டதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. காவலர் நியமனங்களுக்கான அறிவிக்கையை உடனடியாக தவிக அரசு வெளியிட வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. இலங்கைக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் நான்காவது மற்றும் இறுதி நாளான இன்று இந்தியாவின் லக்ஷயா ராய்சந்தானி இரட்டை சதமடித்து 207 ரன்னுக்கு ஆட்டமிழந்தார். சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டி இன்று தொடங்குகிறது.

0: ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிரிஷ் தியாகி மற்றும் சிராக் துஹான் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தியா இங்கிலாந்து இடையேயான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று கார்டிஃபில் நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 11:02.
2: உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8.
3: நேற்றைய தினம் கேட்கப்பட்ட கேள்வி, இந்தியாவில் முதல் தனியார் தங்க சுரங்கம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? கேள்விக்கான சரியான பதில் ஆந்திரா. இன்றைய கேள்வி, தமிழக அரசு புதிய பாடத்திட்டத்தை தயாரிக்க யாருடைய தலைமையில் குழுவை நியமித்துள்ளது? கேள்வி மீண்டும் ஒருமுறை, தமிழக அரசு புதிய பாடத்திட்டத்தை தயாரிக்க யாருடைய தலைமையில் குழுவை நியமித்துள்ளது?
2: இக்கேள்விக்கான சரியான பதில் நாளைய நிகழ்ச்சியில் கூறப்படும். அதற்கு முன்னதாக பதில் தெரிந்த நேயர்கள் வாட்ஸ்அப்பில் பதிலளிக்கலாம். வாட்ஸ்அப் எண் 8300191018. சரியான பதில் அளித்த நேயர்கள் பெயர்கள் வரும் வெள்ளிக்கிழமை இதே நிகழ்ச்சியில் வாசிக்கப்படும். 1000 கேள்வி கணைகளோடு அரசு தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கும்.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நீங்கள் கேட்டவை இந்த நிகழ்ச்சி, நீங்கள் கேட்டவை நேர்களாகிய உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தமிழ் திரைப்பட பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு கொடுத்துருக்கக்கூடிய தலைப்புலையும் நீங்கள் வந்து பேசலாம். ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு வந்து என்ன தலைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ரூட் பஸ் அனுபவம் அப்படின்றது தான் வந்து இன்னைக்கு தலைப்பு. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து வாழ்க்கையில் நிறைய விதமான அனுபவங்கள் இருக்கும். அண்ட் அதில் வந்து ஒரு சில அனுபவங்கள் வந்து சின்ன சின்ன விஷயமா இருக்கும், ஆனால் அது ஒரு பெரிய அனுபவத்தை கற்றுக் கொடுத்துட்டு போகும். அதே மாதிரி அந்த சின்ன அனுபவங்கள் வந்து நம்மளுக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத அனுபவங்களாக இருக்கும். இல்லைனா அடுத்த டைம் நம்ம கண்டிப்பாக அந்த அனுபவத்தை மறுபடியும் நம்ம வந்து அனுபவிக்கணும் அப்படின்னு தோன்றக்கூடிய அனுபவங்களாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒன்று தான் இந்த வந்து ரூட் பஸ் அனுபவம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரூட் பஸ்ஸில் போகிற அனுபவங்கள் வந்து என்னென்ன அனுபவங்கள் எல்லாம் இருந்திருக்கு, அதே மாதிரி ரூட் பஸ் அப்படின்னா வந்து உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும், ரூட் பஸ்ல போகிறதுக்கு வந்து எதனால பிடிக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க வந்து எங்க கூட வந்து கால் பண்ணி ஷேர் பண்ணலாம். ஸோ அதுக்காக நீங்க கால் பண்ணுடைய நம்பர் 9444901018 8300019 04 2 3 அப்படின்ற கோட் நம்பரோட 29667 81 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணலாம். அந்த இந்த இதே நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடலையும் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம். 8300019 1018 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்களுடைய ரூட் பஸ் அனுபவம் பற்றின உங்களுடைய கருத்துக்களையும், அதே மாதிரி உங்களுடைய ஃபேவரட் சாங்கையும் கூட அமிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேவரட் சாங்கையும் கேட்டு என்ஜாய் பண்ணலாம், உங்களுடைய அனுபவங்களையும் பகிர்ந்துக்கலாம். அந்த வரிசையில் நிகழ்ச்சியின் முதல் பாடல் வந்துட்டு இருக்குது.

0: உடைய எஃப்எம் 101.8 நேர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி நீங்கள் கேட்டவே கேட்டுகிட்டே இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய ஃபேவரட்டான சாங்ஸை கேட்கறது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கு கொடுத்துருக்கக்கூடிய தலைப்பில் உங்களுடைய அனுபவங்களையும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி வந்து என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரூட் பஸ் அனுபவம் அப்படின்னு தான் இன்றைக்கி வந்து பேசிகிட்டே இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி வந்து நேயர் யார் எங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம்.
1: இங்க காலை வணக்கம், திருப்பூர்லேருந்து மனவிகா சந்திரசேகர்.
0: ஓகே சந்திரசேகர், சொல்லுங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம், நல்லா
0: இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஓகே, உங்களுக்கு என்ன பாடல் வேணும் இன்னைக்கு?
1: கண்ணதிரை தோன்றல் படத்துல இருந்து சந்தாவோ சந்தான்.
0: ஓகே, அந்த பாடல் கொடுத்துடலாம். அண்ட் உங்களுக்கு வந்து ரூட் பஸ் அனுபவம் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அதை பத்தி சொல்லுங்க.
1: நிறைய அனுபவம் இருக்குங்க. அதாவது பஸ்ல போயிட்டு எல்லா கூடயும் பழகலாம், குழந்தைகள் முதல் பெரியவர் வரை சிறியவர் வரை எல்லாரும் பக்கத்துல அமர்ந்து வருவாங்க, பஸ்ல வருவாங்க. அதுல பாத்தீங்கன்னா அந்த கண்டக்டர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் வந்து சில்லற காசு முன்னாடிதான் இருக்குங்க, அந்த பேக்கை தூக்கி குளிக்கிதான் எடுப்பாரு காசு. நல்லா கவனிச்சு
0: பாருங்களேன்,
1: அந்த காசு பேக்கை எடுத்தாலும் ஒரு ஆட்ட ஆட்டுவாருங்க, அதை ஆட்டாமலும் எடுக்கலாங்க. அது ஒரு தனி சிவங்க ரசிச்சு பாத்துட்டே போவாங்க எந்த ஊருக்கு போனாலுங்க. இந்த மாதிரி கோயம்புத்தூர் டைம் ஆகாசவாணிக்கு பரிசு வாங்க போகும்போதுங்க, திருப்பூர் வந்து கிளம்பி போனாங்க. போகும்போது கருமத்தம்பத்துல ஒரு நேர் ஏறினார், அவரை வந்து நான் குரல் தான் கேட்டிருக்கேன், பேசின நேரம் பார்த்தது இல்லைங்க. அவரு திரும்ப என் கூட வந்தாருங்க, அண்ணா சந்தையில் இறங்கினாருங்க, திரும்ப அங்கேயே போனாருங்க. இந்த நிலையத்துக்கு போனவுடனே தான் தெரிஞ்சது உங்க பேர் என்ன கேட்டேன், சந்திரசேகர் அவர் போய் வெள்ளியங்கிரின்னு சொன்னார். கொட்டை கருமத்தை போட்டு வெளியே போனாங்க வெள்ளியங்கிரிங்க. அப்பதான் அதுல இருந்து 25 வருஷம் ஆச்சுங்க, அந்த அனுபவம் தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் ஒன்றாக இருக்கிறாங்க. அவர் வீட்டுல பங்கெல்லாம் கூப்பிடுவாரு, பண்பலங்க சொல்லுவாருங்க. அந்த ஒரு அனுபவத்தை தந்தது வந்து எனக்கு பஸ் தாங்க.
0: ஓகே, ஒரு உறவே உங்களுக்கு வந்து ஒரு பஸ் பயணம் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து சூப்பரா வந்து உங்களுடைய அனுபவங்களை நீங்க வந்து ஷேர் பண்ணீங்க. ஸோ நேயர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் கேட்டவை கேட்டுட்டே இருக்கும். அண்ட் உங்களுடைய ஃபேவரட் சாங்ஸ் எல்லாம் கேட்டஞ்சா பண்றது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு என்ன தலைப்புல பேச போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரூட் பஸ் அனுபவம் அப்படின்ற தலைப்புல தான் வந்து பேச போறோம். ஸோ ரூட் பஸ் அப்படின்னாலே வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே எந்த அனுபவம் ஞாபகம் வருதோ இல்லையோ, எனக்கு வந்து சொன்னோடனே வந்து பாடல்கள் கேட்டுட்டே வந்து ரூட் பஸ்ல போறது வந்து கண்டிப்பா ரொம்பவே வந்து ஒரு மனசுக்கு இதமான பல விஷயங்கள்ல அதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பாடல்கள் வந்து நம்ம டிராவல் டைம்ல கேட்கும் போது அதுவும் வந்து ஒரு காலியான ஒரு கொஞ்சம் பேர் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு ரூட் பஸ்ல ஒரு ஜன்னலோரமா அமர்ந்து நம்ம வந்து ஒரு கொஞ்சம் ஒரு தொலைவான பயணம் போகும்போது பாடல்கள் கேட்டுட்டே போனோம் அப்படின்னா நிச்சயமா அது வந்து ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனுபவங்கள்ல அதுவும் ஒன்று அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வந்து ரூட் பஸ்ல என்னெல்லாம் ரொம்ப பிடிக்கும், ரூட் பஸ்ல என்னெல்லாம் மாதிரியான அனுபவங்களை நீங்க பாத்திருக்கீங்க அப்படின்னு நீங்க வந்து கால் பண்ணி ஷேர் பண்ணலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி பாத்தீங்க நேர் கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க என்ஜாய் பண்ணுங்க. இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 எல்லாமே சமஹிட்டு.

0: 8 நேர்கள் கிடைஞ்சா பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி நீங்கள் கிட்டவே கேட்டுட்டே இருக்கும். அந்த வரிசையில நிகழ்ச்சியில பேச போற நேயர் வணக்கம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்,
0: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: பழனிசாமி பேசுறேங்கம்மா, சத்தியமங்கலத்துல இருந்து.
0: ஓகே, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: ஆமா, அந்த ஈரமான ரோஜால இருந்து வா வா அந்த பாடல் கொடுங்க.
0: ஓகே, நிகழ்ச்சி வந்து கேட்டுட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு தலைப்புல பேசிட்டு இருக்கோம்னு சொல்லி
1: தெரியுமா? ஆமாமா, ரூட் பஸ் பத்தி கேட்டிருக்கீங்க.
0: ஆமா, சொல்லுங்க உங்களுடைய ரூட் பஸ் அனுபவங்கள்.
1: என்னோட ரூட் பஸ் அப்படின்னா ஜன்னல் ஓர சீட்டு, பேருந்து போகும்போது மரங்கள் நகரும், மரங்கள் நகர்வதை பார்த்து மனம் கோரிக்கும். அது அன்று, இன்றைக்கு பேருந்து மட்டும் போய்கிட்டு இருக்கு, மரங்கள் நகர்வதில்லை. எல்லாம் வல்ல
0: மரங்களே இல்லையா?
1: ஆமாங்க, ஓடி செல்லும் ஆசை இருக்கு. ஓடி போய் பஸ்ல ஏறும்போது முன்னாடி சீட்ல உட்காரணும்னு ஆசை. இன்னைக்கு அந்த முன்னாடி சீட்டு பெண்களுக்குன்னு ஒதுக்கப்பட்டிருக்கு, பின்னாடி தள்ளப்பட்டிருக்கு, இல்லைங்களா? அது ஒரு அனுபவம் தாங்கம்மா. எல்லாமே காலம் மாற மாற அது நம்ம வாழ்க்கையில மாறிக்கிட்டே இருக்கும். இன்னும் மாறாமத்தானே இருக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனா முன்னாடி சீட் கிடைக்காது. இப்போ படிக்கட்டுல இருந்து ஏறதுமே லெப்ட் சைட்ல இருக்கக்கூடிய ரெண்டாவது சீட்ல உட்காரணும் ஆசை. இன்னைக்கு அது மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு, அது ஒரு அனுபவம். இப்படி போனா நல்லா. அப்புறம் வண்டியில ஏறினதுமே சொல்லுவாங்க, எல்லாரும் கையில சில்லறைய வச்சுக்கோங்க அப்படிம்பாங்க நடத்துனர்.
0: ஆமா,
1: அப்புறம் நாம போய் சேர்ற இடத்துல இறங்கினதுமே டிரைவருக்கு ஒரு நன்றி சொல்ல பழக்கம் இருக்கு.
0: இன்னைக்கு
1: பத்திரமா கொண்டாந்து விடுறாங்கல்ல,
0: கண்டிப்பா
1: அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும். இந்த அனுபவங்கள் மாதிரி நிறைய இருக்குங்கம்மா. அப்புறம் வேர்க்கடலை வாங்கி சாப்பிட்டுட்டே பயணம் வைக்கிறது, பஸ்ஸுக்குள்ள குப்பை போட்டுட்டு அவங்க திட்டுறது, அந்த திட்டு வாங்குற அனுபவம், இப்படி எல்லாம் நிறைய இருக்கு. இன்னைக்கு அந்த அனுபவம் எல்லாம் குறைஞ்சிருக்குங்கம்மா.
0: ஓகே, கண்டிப்பா உங்களுடைய அனுபவங்களை வந்து ஷேர் பண்ணப்போ கண்டிப்பா மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்றது வந்து எடுத்துக்கலாம். நிகழ்ச்சியில நீங்க கேட்ட அந்த பாடல் இதோ.

0: நாகர்கோவில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
1: ஓகே மந்திரமூர்த்தி, சொல்லுங்க, உங்களுக்கு வந்து பஸ்ல போற அனுபவங்கள் வந்து அத பத்தி சொல்லுங்க.
0: அதாவது நான் வந்து திருச்சியில இங்கிருந்து நாகர்கோவில இருந்து திருச்சிக்கு ட்ரெயின்ல போனேன். அப்புறம் திருச்சியில இருந்து கும்பகோணத்துக்கு போறதுக்காக பஸ்ல போனேன். நீங்க சொன்ன ரூட் பஸ்ல போனேன். போறச்ச வந்து நான் வந்து என்னோட பேக், என்னோட ஹேண்ட்பேக்கை வந்து நான் இருக்கிற சீட்டுக்கு எதிரில மேலே வச்சுட்டு இருந்தேன். அப்போ எனக்கு கொஞ்சம் அந்த காத்து அடிச்சனால கொஞ்சம் கண் அசந்துடுச்சு. நைட்டு டிராவல் பார்த்தீங்களா, அப்ப காலையில பஸ்ல அடிச்சு கொஞ்சம் கண் அசந்துடுச்சு. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டாப் வரைச்சு வந்து எனக்கு கண் முடிச்சு அந்த ஸ்டாப்ல மேலே பார்த்து என்னோட பேகை காணும், கிரீன் கலர் பேக்கு. அப்போ உடனே கத்துனே, அப்போ கண்டக்டர் நடத்தினர் வந்து என்ன கலர் பேக்கு எப்படிலாம் கேட்டார் நான் சொன்னேன். அப்போ அவரு பஸ்ல படாரு நிறுத்திட்டு அவரே இறங்கிட்டு ஒருத்தர் ஓடுறாரு, அந்த பேக் எடுத்துட்டு ஓடுறாரு. ஓடி எங்கே ஒளிய போறாரு, இவர் ஓடி போய் அவரை அலாத்தா பிடிச்சி என்னோட பேகை வாங்கி எங்கிட்ட கொடுத்தார் பாருங்க. அந்த நடத்தினர் அதுமே வந்து சொல்லி மாடாது பாருங்க. அந்த நாளை வந்து இன்னைக்கு நினைவு கூறதுக்கு நீங்க ஒரு வாய்ப்பு
1: கொடுத்துருக்கேன்.
0: ஏன்னா வந்து நாம கண் அசந்துட்டோம். அப்புறம் வந்து நாம வந்து ரெண்டு, நான் வந்து சைடு இருக்கையில இருந்தேன், ரெண்டு பக்கம் ரெண்டு பேரும் தாண்டி இறங்கி போறதே வந்து எடுத்து போனாரு, எங்க போனாரு நான் அவர் எடுத்துட்டு போனதை பார்க்கவும் சொல்லி. ஆனா கண்டக்டர் வந்து அவருக்கு வந்து இதே மாதிரி அனுபவங்கள் பட்டிருந்தாலே படார்னு ஓடி போய் அந்த திருடனை பிடிச்சி அவருக்கு ரெண்டு மொத்தம் கொடுத்து எனக்கு அந்த பேக்கையும் கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டார், வாங்கி கொடுத்துட்டாரு. அவரு அந்த அந்த டைம்ல எனக்கு நம்பர் கொடுத்தாரு. நான் அவரோடு இன்னும் உறவாடுதை கொண்டுதான் இருக்கிறேன்.
1: ஓகே சூப்பர். அதுவும் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணது மட்டும் இல்லாம அந்த நடத்துனர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நண்பராகவும் இன்னைக்கு வரைக்கும் இருந்து இருக்காரு அப்படின்னு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அனுபவங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க. அண்ட் இதே மாதிரி நேர்களாகி நீங்களும் வந்து கண்டிப்பாக பஸ்ல போன அனுபவம் அப்படின்றது நிச்சயமா எல்லாருக்குமே இருக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த ரூட் பஸ்ல போகிறத அனுபவம் வந்து கொஞ்சம் கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவம் இருக்கும். அண்ட் ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி வந்து நான் ரூட் பஸ்ல தான் போயிட்டு இருக்கேன். இது வந்து என்னோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய தினசரி வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு அன்றாட விஷயம். அது இது வந்து என்ன அனுபவம் அப்படின்னு சொல்லி கூட நிறைய பேர் வந்து நினைக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த ரூட் பஸ் அப்படின்றது கண்டிப்பாக, ஏன்னா ஒவ்வொரு நாளும் வந்து வித்தியாச வித்தியாசமாக தான் இருக்கும், எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது. இந்த ரூட் பஸ் பயணம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரயில் பயணம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வாழ்க்கையில் வந்து ஒரு அனுபவங்களை நிச்சயமாக கொடுக்கும். அண்ட் இப்போ வந்து நீங்கள் நினைக்கலாம், நான் வந்து டெய்லியுமே அதே ரூட் பஸ்ல தான் நான் வந்து காலேஜ் போயிட்டு வந்துட்டுருக்கேன், இல்லைனா நான் வந்து வேலைக்கு போயிட்டு வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 10-20 வருடங்கள் கழித்து நம்ம அந்த நினைவுகளை யோசிச்சு பார்க்கும்போது இன்றைக்கி வந்து நம்ம பட்ட சிரமங்கள் கூட நம்மளுக்கு வந்து ஒரு அழகான அனுபவமாக தெரியும். நம்ம வந்து வேலைக்கு போகும்போது நம்ம அந்த ரூட் பஸ்ல டெய்லி போயிட்டு வந்திருப்போம். ஆனால் நம்ம வந்து ஓய்வு பெற்றதுக்கு அப்புறமா அதை யோசிச்சு பார்க்கும்போது அந்த டைம்ல நம்ம வந்து அடிச்சு பிடிச்சி அந்த ரூட் பஸ்ல போகிறதாகட்டும், இல்லைனா நம்ம வந்து அந்த டைம்ல வந்து காலையில் சாப்பிட்டும் சாப்பிடாம அந்த டைமுக்கு அந்த பஸ் வந்துடும், அதை வந்து நான் பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி போகிறதாகட்டும், அதெல்லாம் வந்து யோசிச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு சுகமான நினைவாக தான் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி உங்களுடைய அனுபவங்களை நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம், உங்களுடைய ஃபேவரட் சாங்கையும் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள். இன்றைய நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சிக்கு நேர் கேட்ட பாடல் உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் இதுவும்

0: நேயர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி நீங்கள் கேட்டவே கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த வரிசையில நிகழ்ச்சியில இணைய போற நேயர், ஹலோ வணக்கம்.
1: அன்பான அன்பு சரிக்கு இனிய காலை வணக்கம். மதுரையில இருந்து உங்கள் சொன்ன ஆண்டனிப்பா.
0: ஓகே சொல்லுங்க ஆண்டனி, என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு நீங்கள் கேட்டவையில?
1: நல்லா இருக்கீங்களா? செந்தூர பூவை 16 வயது நிலை திரைப்படத்தை வரை அதுல ஜானகம் அப்படி செந்தூர பூவை.
0: ஓகே, உங்களுக்கு வந்துட்டு பஸ்ல ரூட் பஸ்ல போன அனுபவங்கள் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அதை பத்தி சொல்லுங்க.
1: டவுன் பஸ்ங்களா ரூட் பஸ்ங்களா? சரி, பேருந்துகள.
0: ஆமா,
1: பெதுவாவே
0: ரூட் பஸ்ல. ரூட் பஸ்ல
1: ரூட் பஸ்ங்களா?
0: ரூட், அதாவது பஸ்ல ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்லணும் அவசியம் கிடையாது, பேருந்துல போன அனுபவம் பத்தி சொல்லுங்க.
1: கண்டிப்பா. ஆமா, அந்த மாதிரி வெளியூருக்கு போயிருக்கேன். ரூட் பஸ்னாலே இந்த வெளியூர் சென்னை வரைக்கும் போயிருக்கேன். சரி, பேருந்துல. ஆமா, இயற்கை காட்சியெல்லாம் ரசிச்சிருப்பாங்க. ஆனா பொதுவாகவே எனக்கு சின்ன வயசுல இருந்து இந்த தரங்க ஜன்னல் வாரம் உட்காந்து போறதான் எனக்கு பிடிக்கும். ஏன்னா இயற்கையை ரசிச்சுட்டே போடலாம்ல. ஆனா இதுல ஸ்பீக்கர் இந்த பேருந்துல உட்காந்து போறது, யாராவது ரேடியோ கட்டிருப்பாங்களா அந்த அந்த வானொலி இருக்குமாங்கிற, அதுலயுமே கூட வானொலி வச்சிருக்காங்களான்னு ஏறிட்டுதான் போவேன் நான். ஆமா, ஒரு சில பஸ்ல எல்லாம் பேருந்துல எல்லாம் வானொலி கட்டிருப்பாங்க, எல்லாரும் பாடல் வலுத்திக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி கூட போயிட்டு பயணம் டிராவல் பண்ணிக்கிட்டு அந்த பாடலையும் கேட்டுட்டு சரியில்லை, நம்மளும் கூட சேர்ந்தே பாடிட்டு போறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால எங்க பேருந்துல பயணம் செய்தாலுமே அந்த பஸ்ல ஏதாவது வானொலி வச்சிருக்காங்களா பாடல் வச்சிருக்காங்களா அப்படின்னு பாத்திரத்தை ஏறுவேன். அது ஒரு பிளஸ் பாயிண்ட் எனக்கு. சென்னை வரைக்கும் போயிருக்கேன் நான் பேருந்துல, அதை மறக்கவே முடியாது. அந்த இந்த டைட்டில் வைத்ததற்காக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிக்கொண்டு இந்த பாடலே செந்தூர் பூவை பாடலே ஒளிவிருப்புமாறு வாய்ப்புக்கு நன்றி.
0: ஓகே, ரொம்பவே நன்றி. ரொம்ப அருமையாக உங்களுடைய அனுபவங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. நீர்கள் கேட்டுட்ருக்க இந்த நிகழ்ச்சி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கேட்டவே கேட்டுட்டே இருக்கோம். நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேவரட் சாங்ஸ் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பரான தலைப்பில் நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கோம். என்ன தலைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோம்னா உங்களுடைய ரூட் பஸ் அனுபவம் அப்படின்னு தான் கேட்டுகிட்டே இருக்கோம். ஸோ ரூட் பஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிச்சயமாக எல்லாருமே வந்து ரூட் பஸ்ல ஓரளவுக்கு வந்து நம்ம பயணம் செஞ்சுருப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ரூட் பஸ்ங்க போகும்போது நிறைய விதமான அனுபவங்கள் இருக்கும். அண்ட் அதில் பார்த்திங்க அப்படின்னா திடீர்னு சிலர் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகளெல்லாம் வந்து வரும்போது 2-3 குழந்தைகளெல்லாம் வந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து விளையாடிட்டே வந்துட்டுருப்பாங்க. அண்ட் இன்னும் வந்து இந்த இளைஞர்களெல்லாம் வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கெல்லாம் வரும்போது பாட்டெல்லாம் பாடிட்டே வருவாங்க. அண்ட் அதே மாதிரி இப்போ தினந்தோறும் பயணம் செய்யக்கூடிய ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணுறவங்க எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சில பேர் வந்து படிச்சுட்டே வருவாங்க, சில பேர் ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டே வந்துட்டுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த பஸ்ஸில் வந்து ஓரளவுக்கு இந்த ரூட் பஸ்ஸில் தினந்தோறும் பயணம் செய்கிறவங்களா இருக்கட்டும், இல்லைனா வந்து எப்போவாவது பயணம் செய்கிறவங்களா இருக்கட்டும், கண்டிப்பாக அந்த அனுபவங்கள் வந்து அவங்களுடைய பார்க்கும்போது ஒவ்வொருத்தருமே நம்ம வந்து பார்க்கும்போது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை முறையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி அந்த பஸ் அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது வந்து இந்த ஜன்னலோரமாக அமர்ந்துட்டு போகிறது. ஆனால் ஒரு சில டைமில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நம்ம கண்டிப்பாக ஒரு விஷயத்துக்காக இந்த பஸ்ஸில் ஏறியே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கும். பஸ் ரொம்பவே கூட்டமாக இருக்கும். ஸோ அந்த கூட்டத்தில் அந்த கூட்ட நெரிசலில் நம்ம வந்து பயணம் செய்யும் போது ரொம்ப ரொம்ப கூட்டமாக இருக்கிற பஸ்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா திடீர்னு நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கிற சீட்லேருந்து யாராவது ஒருத்தவங்க இறங்கிடுவாங்க. ஸோ அவ்வளோ கூட்டமாக இருக்கிற பஸ்ஸில் எனக்கு சீட் கிடச்சதா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன அனுபவங்களெல்லாம் வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய திடீர் சந்தோஷங்களில் ஒன்று அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய அனுபவங்களையும் நீங்கள் வந்து கூட கால் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃபேவரட் சாங்கையும் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். அந்த வரிசையில் வந்துட்டே இருக்கு நேர் கேட்ட பாடல்.

பதினாறு வயதுநிலை திரைப்படத்திற்காக அந்த பாடலை கேட்டோம். ஊட்டி எஃப்எம் 101.8 நேர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி நீங்கள் கேட்டவை கேட்டஞ்சாவே இருக்கும். அந்த வரிசையில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த நேயர் வந்து யார் எங்கேருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க திருப்பூர்லேருந்து கார்த்திகேயன். அண்ட் இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து பொள்ளாச்சி ரூட்டில் வந்து ரூட் பஸ்ஸில் வந்து போகிறது ரொம்பவே பிடிக்கும். சும்மா வந்து போர் அடிக்கும் போது பொள்ளாச்சிக்கு வந்து போயிட்டு ரிட்டன் வர அனுபவங்கள் கூட இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்க வந்து ஒரு சூப்பரான பாடலையும் கேட்டிருக்காங்க. அண்ட் அந்த பாடலை கேட்கறதுக்கு முன்னாடி நீங்களும் வந்து உங்களுடைய ஃபேவரட் சாங்ஸை இந்த நிகழ்ச்சியில் கேட்டஞ்சா பண்ணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க வந்து கால் பண்ணலாம். அதே மாதிரி நீங்க வந்து வாட்ஸ்அப்லயும் நீங்க வந்து மெசேஜ் அனுப்பலாம். அண்ட் இன்னைக்கு நம்ம வந்து ரொம்பவே ஒரு அருமையான தலைப்புல பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். என்ன தலைப்பு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா

நம்மளுடைய ரூட் பஸ் அனுபவம் அப்படின்ற ஒரு சிம்பிளான தலைப்பு தான். ஸோ இந்த தலைப்பில் வந்து பேசுறதுக்காக வந்து தலைப்பை நான் முன்னாடியே கேட்கணும், ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணும் அப்படின்ற தலைப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்பவே ஒரு அருமையான தலைப்பு தான், ஈஸியான தலைப்பு. தினசரி வாழ்க்கையில் எல்லாருக்குமே நடந்த ஒரு அனுபவங்களை நீங்கள் வந்து பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த நான் சொல்லக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணலாம். நீங்கள் வந்து கால் பண்ணக்கூடிய நம்பர் 9344-9010-18 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நம்பருக்கும் கால் பண்ணலாம், 8300-0019-1018. இதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் பண்ணலாம், 0423 அப்படின்ற கோட் நம்பரோட 2966-7781 இந்த லேண்ட்லைன் நம்பருக்கும் நீங்கள் வந்து கால் பண்ணிங்க அப்படின்னா இன்றைய நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் உங்களுடைய ஃபேவரட் சாங்கை நீங்கள் கேட்டஞ்சோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ரூட் பஸ் அனுபவங்கள் அப்படின்ற தலைப்பில் உங்களுடைய அனுபவங்களை நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து மெசேஜ் பண்ணியிருந்த கார்த்திகேயன் அவர் கேட்ட பாடலும் வந்துட்டே இருக்குது, கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 எல்லாமே சமஹிட்டு.

பாடலை கேட்டோம். ஊட்டி எஃப்எம் 101.7 நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி நீங்கள் கேட்டவே கேட்டு என்ஜாய் பண்ணிட்டே இருக்கோம். அண்ட் இன்னைக்கு சூப்பரான ஒரு தலைப்புல பேசிட்டு இருக்கோம், உங்களுடைய பஸ் ரூட் அனுபவம் அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்டுட்டே இருக்கோம். ஸோ அந்த பஸ்ல நிறைய நேர்கள் வந்து கால் பண்ணி உங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் ஷேர் பண்ணிட்டே இருக்கீங்க. அண்ட் அதே மாதிரி வாட்ஸ்அப்லயும் வந்து மெசேஜஸ் வந்துட்டே இருக்கு. அண்ட் அதுல வந்து அடுத்ததான் வந்து யார் மெசேஜ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா சிந்துஜா மெசேஜ் பண்ணிருக்காங்க ஊட்டியிலிருந்து. அண்ட் இவங்க வந்து ஒரு சூப்பரான பாடலை வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம எனக்கு இந்த பஸ் பயணம் அப்படின்னு சொன்னாலே இந்த பாடல் வந்து எனக்கு ஞாபகம் வந்தது. ஸோ அதனால இந்த பாடலை வந்து நான் கேட்கிறேன் எனக்கு வந்து பஸ்ல வந்து

0: சத்யா திரைப்படத்திற்காக அருமையான அந்த பாடலை கேட்டோம். ஊட்டி FM 101.8 நீர்கள் கிடைஞ்சா பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி நீங்கள் கேட்டவை கேட்டுகிட்டே இருக்கோம். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் நிறைய நேயர்கள் வந்து இன்றைக்கி மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அண்ட் அந்த பரிசில் அடுத்த நேரம் வந்து வாட்ஸ்அப்பில் தான் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஊட்டியிலேருந்து சாந்தி மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான பாடலை கேட்டிருக்காங்க. அண்ட் இந்த பாடலை வந்து இந்த திரைப்படத்தில் வர மாதிரி எங்களுடைய கல்லூரி நாட்களில் நாங்கள் வந்து பஸ்ஸில் வந்து டெய்லி போகும்போது இந்த பாட்டை பாடிட்டே கல்லூரிக்கு போனோம், அந்த அனுபவம் வந்து மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே பாடலை வந்து கல்லூரி திரைப்படத்துலேருந்து எங்களுக்காக ப்ளே பண்ணுங்கள், என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை நான் வந்து நான் டெடிகேட் பண்றேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே சாந்தி, உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் அந்த பாடல் இது.
1: என்ன காலேஜ் படிக்கிறீங்க? காலேஜ்ல படிக்கிற ஆளுங்களா? யோ கண்டுக்கிட்டேன், என்ன எதுன்னு கேட்க கூடாதா?
2: என்னத்தை கேட்கறது பெருசு, எத்தனையோ வருஷம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், இப்படித்தான் கத்துறாங்க. இவங்களை பார்த்து புதுசா வர்றவங்களும் இதே மாதிரி தான் கத்துறாங்க. நம்ம காதல பஞ்ச வச்சுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான்.
3: இதுக்குதான் காலேஜ் பசங்க யாருக்கு ஆக மாட்டேங்குது. புதுசா வர்ற பசங்களுக்கு நல்ல புத்திமதி சொல்லி கொடுப்பாங்களா? இப்படி கத்துறதா கத்து கொடுப்பாங்க?
2: என்ன மாப்பிள்ள இப்படி நினைச்சிட்டாங்க?
4: ரொம்ப அவமானமா இருக்குமா?

நல்லா பாட்டு பாடி அந்த பொண்ணை அப்படியே கரெக்ட் பண்ணிட்டாங்க. கடைசியில அந்த பொண்ணை இவனும் நல்லா ஜாலியா லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த விஷயம் அந்த பொண்ணோட வீட்டுக்கு தெரிஞ்சிட்டு அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணாங்க, அந்த பொண்ணுக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. பையன் சும்மா விடுவானா? அந்த பெத்தவங்களை பார்த்து நச்சுன்னு கேட்டான்ல கேள்வி.

0: காலையில சேர்ந்துக்கிற ஃபர்ஸ்ட் இயர் பசங்க ஒழுங்கா படிச்சு வாழ்க்கையில முன்னேறணும்னு சீனியர்ங்க சார்பா கேட்டுக்கிறோம் சாமியோ.
1: போதுமானே புத்திமதி.
2: போதும்பா, போய் நல்லா படிங்க.
3: கல்லூரி திரைப்படத்திற்காக அந்த பாடலை கேட்டோம். கேட்ட அந்த பாடலோடு இன்றைய நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்னைக்கு கால் பண்ண நேர்களுக்கும் சரி, வாட்ஸ்அப்ல வந்து உங்களுடைய கருத்துக்களை சொன்ன நேர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. ஸோ இன்னைக்கு வந்து நான் ட்ரை பண்ணி என்னுடைய கருத்தை வந்து நல்லா ஷேர் பண்ண முடியல, என்னோட ஃபேவரட் சாங்கை கேட்க முடியல அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா, நீங்க வந்து நாளைக்கும் 11:00 to 12:00 வரைக்கும் நீங்க வந்து கால் பண்ணி உங்களுடைய ஃபேவரட் சாங்ஸையும் கேட்டஞ்சா பண்ணலாம். அண்ட் நாளைக்கு என்ன தலைப்பு கொடுக்குறாங்களோ அந்த தலைப்புல உங்களுடைய கருத்துக்களையும் ஷேர் பண்ணலாம்.

0: நேரம் 12 மணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி 101.8. நிகழ்ச்சி நிரல். இன்று எமது நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள். இன்று பிற்பகல் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள், 1:45 மாநில செய்திகள், 1:55 திரை கானம், 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 நீலமலை நேரம் கோத்தர் பாடல்கள், 2:30 அனுபவ பேழை. உதகை ஹிந்துஸ்தான் புகைப்பட நிறுவனத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற எம் சதாசிவம் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி இடம்பெறும். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். இன்று பிற்பகல் 3 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 3:02 ஹலோ ஊட்டி. வேர் அறுவை சிகிச்சை மற்றும் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறித்து பல் மருத்துவர் டி செந்தில்குமார் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். இன்று மாலை 4 மணிக்கு எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி, பொருந்தாத ஒன்றை கண்டறிக. மாலை 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு, 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 விளக்கேற்றும் வேளை திரையில் பக்தி பாடல்கள், 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:40 பெட்டதகமுழு படுகுமொழி பாடல்கள், 7 மணிக்கு திரை காணும், 7:10 தென்காசி மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 7:30 தோட்டமும் தொழிலும் கறவை மாடு வளர்ப்பு அனுபவங்கள் குறித்து விவசாயி கோபிநாத் அவர்களுடன் நேர்முகம், தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியவை இடம்பெறும். 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர்விருப்பம், 8:15 ஒடிசா மாநிலம் பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் தேர் திருவிழா வானொலி தொகுப்பு இடம்பெறும், 8:30 நினைத்தாலே இனிக்கும், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 திரை காணும், 9:30 நாடகமலர் பூமிகா நாடகம் எழுதியவர் ஜி சம்பத்குமார் அவர்கள் படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை, 10 மணிக்கு காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். நீர்கள் இதுவரை இன்று எமது நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.
1: ரெட்ரோ ராகங்கள்.

0: மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்க தவறாதீர்கள். ரெட்ரோ ராகங்கள். எங்கள் நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் இணைய வழியிலும் கேட்டு மகிழலாம்.
1: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
2: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, த நியூஸ் ரெட் பை வல்சா வில்லியம்ஸ். National Security Advisor Ajit Doval has underscored the need for closer cooperation among BIMSTEC member countries to address economic challenges, including disruptions in global supply chains. Speaking at the fifth meeting of the BIMSTEC National Security Chiefs in New Delhi today, Mr. Doval said, "Disruptions in global supply chains have resulted in economic hardship for all the countries." He said, "There is an urgent need for BIMSTEC member countries to collaborate, take decisive actions for the mutual benefit, and find solutions through mutual discussions." Mr. Doval highlighted BIMSTEC brings together the most significant and vibrant regions of the Indian Ocean with a combined GDP of nearly $5 trillion.
3: BIMSTEC's long-standing goals of regional security, connectivity, capacity building and economic security should continue to drive our collective efforts. For India, BIMSTEC represents our vision of neighborhood first, our commitment to ACT East policy and the Mahasagar vision, which stands for mutual and holistic advancement for security and growth across regions.
2: The central government has revised the special additional excise duty on exports of petrol, diesel and aviation turbine fuel, ATF, as part of its latest fortnightly review of fuel export taxes. Under the revised rates, the export duty on diesel has been increased to ₹15.50 per litre, while the duty on ATF exports has been raised to ₹14.50 per litre. Meanwhile, the export duty on petrol has been reduced to ₹2.50 per litre. The revised rates notified by the Finance Ministry came into effect from today. Prime Minister Narendra Modi will visit Haryana, Chandigarh and Punjab tomorrow. The Prime Minister will flag off India's first hydrogen train between Jind and Sonipat at Jind Railway Station in Haryana. Designed, engineered and integrated in India, the train has been developed using indigenous technology reflecting the country's growing capabilities in advanced railway engineering. Mr. Modi will also lay the foundation stone and dedicate to the nation various development projects worth around 14,700 crore rupees at Eklavya Stadium in Jind. The Enforcement Directorate today conducted search operations at 13 premises in connection with a case relating to an alleged terror funding and illegal infiltration network. The case originates from an FIR registered by the Uttar Pradesh ATS against organized syndicate allegedly involved in facilitating illegal infiltration of Rohingya and Bangladeshi nationals into India, arranging forged Indian identity documents and aiding their rehabilitation in various parts of the country. Two-time Olympic medalist PV Sindhu produced one of her best performances of the season to outclass world number 5 Han Yue of China in straight games and storm into the quarterfinals of the Japan Open Super 750 badminton tournament today. PV Sindhu needed just 35 minutes to register a commanding 21-16-21-14 win over the higher-ranked Chinese shuttler in their second-round contest. In football, defending champions Argentina defeated England 2-1 in the second semi-final at Atlanta Stadium in USA to set up the title clash of the FIFA World Cup against Spain. Now Argentina will play against Spain in the final on Sunday night. The first half ended goalless, but Anthony Gordon scored the opening goal for England in the 55th minute. Argentina's Enzo Fernandez equalised in the 85th minute and Lautaro Martinez struck in the 90th minute to complete a dramatic 2-1 comeback victory for Argentina. In men's cricket, the second one-day international of the three-match series between India and England will be played at Sophia Gardens in Cardiff today. The match will start at 5:30 p.m. Indian time. The India Meteorological Department, IMD, has issued orange alert for heavy to very heavy rainfall at isolated places over Arunachal Pradesh, Gangetic, West Bengal and Odisha today. Benchmark domestic equity indices were trading around 0.4% up in forenoon trade today. The Sensex rose 286 points to 77,471, while the Nifty gained 75 points to 24,154 when reports last came in. And with that, we end this news bulletin.
1: நீரும் 12:10 ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலியம் ஓடிஎஃப்எம் 101.8. ஸ்நேகிதியே, இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே பெண்களுக்கான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் பெண்கள் மட்டும் கால் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச குறிப்புகளை நீங்கள் வந்து எங்கள் கூட ஷேர் பண்ணலாம். என்ன மாதிரியான குறிப்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஆரோக்கிய குறிப்புகள், அதே மாதிரி வீட்டு குறிப்புகள், சமையல் குறிப்பு, அழகு குறிப்பு, இந்த மாதிரியான குறிப்புகளெல்லாம் நீங்கள் வந்து கால் பண்ணி ஷேர் பண்ணலாம். அண்ட் பார்த்திங்க அப்படின்னா, நிறைய விதமான குறிப்புகள் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அண்ட் இந்த குறிப்பு எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து கால் பண்ணி ஷேர் பண்ணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து நினைப்பீங்க. ஆனால் அந்த குறிப்புகள் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்சதாக இருக்கும், அண்ட் ஒரு சில பேருக்கு தெரியாததாக இருக்கும். ஸோ கால் பண்ணி ஷேர் பண்ணிங்க அப்படின்னா நிறைய பேர் அதை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு, நிகழ்ச்சியில் முதல்ல ஒரு அருமையான பாடல் வந்துட்டே இருக்குது, கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 எல்லாமே சமஹிட்டு.

சிகரெட். ஓகே, வெக்கம். மீசை.

0: காதல்.
1: நம் நான்கு

பார்த்திபன் கனவு திரைப்படத்திற்காக அருமையான அந்த பாடலை கேட்டோம். ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கிடைஞ்சா பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ஸ்னேகிதியை கேட்டுட்டே இருக்கீங்க. அண்ட் இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா நேயர்கள் வந்து கால் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச குறிப்புகளை நீங்கள் வந்து சொல்லலாம். அண்ட் இதில் வந்து ஒரே ஒரு கண்டிஷன் தான், நீங்கள் வந்து பெண்ணாக இருக்கணும், நீங்கள் வந்து பெண்களுக்கான நிகழ்ச்சியில். ஸோ நீங்கள் வந்து கால் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில குறிப்புகளை எங்கள் கூட வந்து ஷேர் பண்ணலாம். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து முதல் குறிப்பு எந்த நேயர் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தேவி மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இவங்க வந்து என்ன குறிப்பு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த வீட்டில் வந்து நிறையா மசாலாலாம் வந்து போட்டு வைப்போம். ஸோ அது வந்துட்டு அதுக்குள்ளே வந்து பூச்சி அந்த மாதிரியெல்லாம் வந்து பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா அந்த மசாலாவை வந்து அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிலர் வந்து வெயிலில் மட்டுமே காய வச்சுட்டு அதை வந்து அரைச்சி வைப்பாங்க. ஆனால் வந்து அதை வந்து ஒரு என்னதான் வந்து அந்த மசாலாவை வெயிலில் மட்டும்தான் காய வச்சுட்டு அரைக்கணும் அப்படின்னு இருந்தாலும் அதை வந்து லேசாக வறுத்துட்டு அப்புறமா அதை காய வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சோம் அப்படின்னா அது வந்து பூச்சி அதெல்லாம் பிடிக்காமல் ரொம்ப நாளைக்கு வந்து வரும் அப்படின்ற ஒரு சூப்பரான குறிப்பை சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வந்து குறிப்புகள் தெரியும், எனக்கு வந்துட்டு அந்த குறிப்புகளை வந்து சொல்றதுக்கு கால் பண்றது கஷ்டமா இருக்கு அப்படின்னு நீங்க வாட்ஸ்அப்ல கூட நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்ச குறிப்புகளை ஷேர் பண்ணலாம். ஸோ நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணுடைய நம்பர் 93 நீங்கள் கால் பண்ணுடைய நம்பர் 93-44-90-1018 வாட்ஸ்அப் பண்ணுடைய நம்பர் 83-00-19-1018 இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம். அண்ட் இதே நம்பருக்கு நீங்கள் காலும் பண்ணலாம். ஆனால் வாட்ஸ்அப் கால் பண்ணக்கூடாது, நார்மல் கால் பண்ணலாம். இன்னொரு லேண்ட்லைன் நம்பர் கூட இருக்குது, 04-23 அப்படின்ற கோட் நம்பரோட 2-9-6-6-7-8-1 இந்த நம்பருக்கும் நீங்கள் வந்து கால் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில குறிப்புகளை இன்றைய ஸ்நேகிதியை நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து கால் பண்ணி ஷேர் பண்ணலாம். அந்த வரிசையில் நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் வந்துட்டே இருக்குது, கேளுங்க என்ஜாய் பண்ணுங்கள். இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 எல்லாமே சமஹிட்டு.

அருள் திரைப்படத்திற்காக அந்த பாடலை கேட்டீங்க. நேர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதே கேட்டுகிட்டே இருக்கும். ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் பெண்கள் கால் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச குறிப்புகளை நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எந்த நேயர் என்ன குறிப்பு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது காமாட்சி மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க திருப்பூர்லேருந்து. அண்ட் இவங்க வந்து என்ன குறிப்பு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது கீரைகள் அந்த மாதிரி எல்லாம் வந்து வாங்கும் போது அந்த கீரைகள் வந்து ஒரு சிலது வந்து நம்மளுடைய சின்ன சின்ன தோட்டங்களில் தொட்டியிலே வந்து வளர்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து வேர் இல்லைனா அதோட சின்ன சின்ன விதைகள், ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஏதாவது கிடைச்சது அப்படின்னா அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்மளுடைய சின்ன சின்ன தொட்டிகளில் இல்லைனா வந்து சின்ன சின்ன தோட்டங்களில் அதை வந்து நம்ம விவசாயம் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதில் ஒரு சின்ன மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச குறிப்புகளையும் நீங்கள் வந்து கால் பண்ணி ஷேர் பண்ணலாம், வாட்ஸ்அப்லையும் மெசேஜ் பண்ணலாம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து இன்னொரு அருமையான பாடல் வந்துட்டு இருக்கு, கிட்டஞ்ச பண்ணுங்கள்.

0: திருப்பாச்சி திரைப்படத்துல இந்த பாடலை கேட்டோம். ஊட்டி எஃப்எம் 101.8 நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி, ஸ்னேகிதியை கேட்டுட்டே இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி பெண்களுக்கான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில பெண்கள் கால் பண்ணி இல்லைனா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில வீட்டு குறிப்புகள், சமையல் குறிப்புகள், அழகு குறிப்புகள், அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை எங்க கூட வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ அதுக்காக நீங்க வந்து கால் பண்ணுடைய நம்பர் 9344910018, வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 8300019118. அடுத்ததாக வந்து எந்த நேயர் அவங்களுடைய குறிப்பை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கீதா மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க ஊட்டியிலிருந்து. அண்ட் இவங்க வந்து என்ன குறிப்பு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, தினந்தோறும் வந்து நம்மளுடைய நாளை வந்து ரொம்பவே பெருசாக்கணும், நம்மளுக்கு வந்து டைம் இல்லை அப்படின்றது எல்லாருக்குமே இருக்குது, அண்ட் பெண்களுக்கு குறிப்பாக இருக்குது. ஸோ அதில் வந்து இந்த டைம் இல்லை அப்படின்றது வந்து நம்ம அந்த டைம் இல்லை அப்படின்ற விஷயத்தையே நம்ம வந்து போக்கணும் அப்படின்னா நம்ம வந்து நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, என்னென்னா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக எந்திரிக்கிறது. ஸோ நம்ம வந்து எப்போவுமே நம்ம ஒரு விஷயத்துக்காக போகணும் அப்படின்னா சீக்கிரமாக எந்திரிச்சிட்டாலே நம்மளுக்கு வந்து பாதி நம்மளுக்கு வெற்றி தான் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க என்ன மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்கன்னா, நம்ம வந்து அதிகாலையில் நம்ம வந்து விழித்தாலே நம்மளுடைய அந்த நாள் வந்து பாதி வெற்றி அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி வந்து அமைச்சிருக்காங்க மெசேஜ். ஸோ அதாவது தினந்தோறும் நம்ம வந்து கொஞ்சம் லேட்டாக எழுந்திருக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்துட்டு சில விஷயங்கள் வந்து லேட் ஆகலாம். ஸோ ஒரு விஷயம் நம்ம வந்து முன்னாடியே பிளான் பண்ணோம் அப்படின்னா அந்த நேரத்துக்கு எந்திரிக்கணும் அப்படின்ற அந்த விஷயத்தை நம்ம சக்ஸஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அடுத்த எல்லாமே வந்து சக்ஸஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச குறிப்புகளை நீங்களும் வந்து கால் பண்ணியும் ஷேர் பண்ணலாம், வாட்ஸ்அப்லையும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ நிகழ்ச்சியில் தொடர்ந்து இன்னொரு அருமையான பாடல் வந்துட்டே இருக்குது, கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 எல்லாமே சமஹிட்டு.
1: Dum dum dum shak, dum shak, dum dum dum shak. Hey.

நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.

0: இருந்து கேட்ட அந்த பாடலோட இன்றைய சிநேகிதியே நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. கால் பண்ண வாட்ஸ்அப் பண்ண நேயர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இன்னும் சில நொடிகளில் தொடர்ந்து தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நடப்பு கல்வியாண்டில் இளநிலை மருத்துவ படிப்புக்கு கூடுதலாக 9,911 இடங்களுக்கு தேசிய மருத்துவ ஆணையம் ஒப்புதல் அளித்துள்ளது. அஞ்சலகங்கள் தற்போது வங்கி மற்றும் பாஸ்போர்ட் சேவைகளை வழங்கி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பெட்ரோல் டீசல் மற்றும் விமான எரிபொருள் ஏற்றுமதிக்கான சிறப்பு கூடுதல் கலால் வரி கட்டணங்களை மத்திய அரசு மாற்றியமைத்துள்ளது. தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நடப்பு கல்வியாண்டில் இளநிலை மருத்துவ படிப்புக்கு கூடுதலாக 9,911 இடங்களுக்கு தேசிய மருத்துவ ஆணையம் ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் மூலம் இளநிலை மருத்துவ படிப்புக்கான இடங்களின் எண்ணிக்கை 1,36,939 அதிகரித்துள்ளதாக சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சுகாதாரத்துறை கட்டமைப்பை வலுப்படுத்த இந்த நடவடிக்கை உதவிடும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதிகரித்து வரும் மருத்துவ தேவையை பூர்த்தி செய்யும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு ஊக்கம் அளித்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் எல்லை சாலை நிறுவனம் ஏற்பாடு செய்திருந்த மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார். கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று அவர் கூறினார். எல்லைப் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட கட்டமைப்பு வசதி திட்டங்களை அவர் பட்டியலிட்டார். தொழில்நுட்பங்களை மேம்படுத்துவதில் எல்லை சாலை நிறுவனம் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது என்பது அரசுக்கான பணி மட்டும் அல்ல என்பதையும் அவர் தெளிவுபடுத்தினார். தொழில்துறையினரும் இதில் பங்கேற்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் இந்த நிறுவனத்தில் சிறப்பாக பணியாற்றிய 7 பேருக்கு விருதுகளையும் திரு ராஜ்

0: சிங் வழங்கினார். வளர்ச்சியடைந்து இந்தியாவை உருவாக்குவதில் இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்தின் நிறுவன தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். கடந்த 98 ஆண்டுகளாக இந்த குழுமம் பல்வேறு சாதனைகளை படைத்துள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். வேளாண் ஆராய்ச்சி, புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் நவீன வேளாண் எந்திரங்களை உருவாக்குவதில் இதன் பங்கு இன்றியமையாதது என்றும் அவர் கூறியுள்ளார். வேளாண் துறையில் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். அஞ்சலகங்கள் தற்போது வங்கி மற்றும் பாஸ்போர்ட் சேவைகளை வழங்கி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சென்னை கொளத்தூரில் அஞ்சலக பாஸ்போர்ட் சேவை மையத்தை இன்று திறந்து வைத்து அவர் பேசினார்.
1: மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள், கடைசி மனிதனுக்கும் அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் போய் சேரணும் அப்படின்றது அவருடைய லட்சியமாக இருக்கிறது. அதனுடைய ஒரு பகுதியாக தான் நான் இந்த வடசென்னை பகுதியில இன்றைக்கு போஸ்ட் ஆபீஸ்ல பாஸ்போர்ட் சேவாவை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். கேள்விப்பட்டிருப்பீங்க, போஸ்ட் ஆபீஸ்க்கு போனா தபால் கொடுப்பாங்க அல்லது ஸ்டாம்ப் விற்பாங்க அப்படின்றதா ஒரு காலம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு போஸ்ட் ஆபீஸ்க்கு போனா உங்களுக்கு எல்லா வசதியும், பேங்கிங் வசதியோட, ஏடிஎம் வசதியோட, இன்சூரன்ஸ் வசதியோட, இன்னும் மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்கள், முத்ரா லோன் உட்பட அத்தனை வசதிகளும் உள்ளடக்கிய இன்றைக்கு ஒரு இன்டெகிரேட்டட் பாஸ்போர்ட் ஆபீஸாக செல்வமகள் திட்டத்தினர் உட்பட அதுல ஒரு இது பாஸ்போர்ட்டுக்கும் அது இல்ல, நம்ம வீட்டு பக்கத்திலேயே இருந்து நம்ம பாஸ்போர்ட்டை வாங்க முடியுன்ற சூழ்நிலையை இன்றைக்கு இருக்கிறது. அந்த சூழ்நிலையில இன்றைக்கு இங்க நம்மளுடைய பாஸ்போர்ட் ஆபீஸ் திறக்கப்பட்டிருக்கிறது.
0: அரசு திட்டங்களின் பலன்கள் தற்போது மக்களிடம் நேரடியாக கொண்டு சேர்க்கப்படுவதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறினார்.
1: ஒரு காலத்துல பேங்க்குக்கே நம்ம எல்லாம் போக முடியாது சொல்லணும். சாதாரண மனிதர்களுக்கு பேங்கே போக தெரியாது. பேங்க்னாலே ஒரு எட்டாக்கனியாக இருக்கும். ஆனா இன்னைக்கு 2014 பிறகு பல கோடி பேர் பேங்க் வாசல்ல இருக்கிறாங்க. பேங்கினுடைய வசதிகள் அவங்களுக்கு போய் சேர்க்கிறது. இந்தியாவில கிட்டத்தட்ட 100 கோடி பேருக்கு மேல ஜன்தன் அக்கௌண்ட் வச்சிருக்கிறாங்க. அந்த ஜன்தன் அக்கௌண்ட்ல அதிகமான மகளிர் ஜன்தன் அக்கௌண்ட் இருக்கிறது. அந்த மகளிர் ஜன்தன் அக்கௌண்ட் மூலியமாக அவர்களுடைய வங்கி சேவையை பெற முடிகிறது. அது மாதிரி இன்றைக்கு பல திட்டங்களை நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் நேரடியாக மக்கள் இடத்துல, பேங்க் வந்தோடனே நமக்கு ஒரு அக்கௌண்ட் வந்துருச்சு, அக்கௌண்ட் வந்தோடனே இன்னைக்கு உங்களுடைய மானியம், உங்களுடைய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் நேரடியாக டைரக்ட் டிரான்ஸ்பர் திட்டத்தின் கீழே வங்கி கணக்கிலேயே வருது.
0: பெட்ரோல், டீசல் மற்றும் விமான எரிபொருள் ஏற்றுமதிக்கான சிறப்பு கூடுதல் கலால் வரி கட்டணங்கள் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதன்படி டீசல் மீதான ஏற்றுமதி வரி லிட்டருக்கு 15.50 ரூபாயும் விமான எரிபொருள் மீதான ஏற்றுமதி வரி லிட்டருக்கு 14.50 ரூபாயும் உயர்த்தப்பட்டுள்ளதாக நிதியமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பெட்ரோல் மீதான ஏற்றுமதி வரி லிட்டருக்கு 2.50 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மாற்றியமைக்கப்பட்ட கட்டணங்கள் இன்று முதல் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. உலக புகழ்பெற்ற பூரி ஜெகந்நாதர் ரத யாத்திரைக்கான ஆயத்தப் பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. இந்த யாத்திரை இன்று பிற்பகல் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 9 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த ரத யாத்திரையில் லட்சக்கணக்கானோர் பங்கேற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ரத யாத்திரை செல்லும் வழித்தடத்தில் மழைநீர் தேங்காமல் இருப்பதற்கு விரிவான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பலப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த ரத யாத்திரையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர். காசநோய் பரிசோதனைக்காக சேகரிக்கப்பட்ட மாதிரிகளை ட்ரோன் மூலம் கொண்டு செல்வது நோயாளிகளின் செலவினங்களை குறைக்கும் என்று இந்திய மருத்துவ ஆராய்ச்சி குழுமத்தின் ஆய்வில் தெரிய வந்துள்ளது. தெலங்கானாவில் எய்ம்ஸ் மருத்துவமனையுடன் இணைந்து இந்த சோதனையை ICMR மேற்கொண்டதாக சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 800க்கும் மேற்பட்டோர் இந்த ஆய்வில் பங்கேற்றதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக ஊரகப் பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு இது பெரிதும் உதவிகரமாக இருக்கும் என்று அந்த ஆய்வில் தெரியவந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. நடப்பு நிதியாண்டிற்கான பட்ஜெட் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் பிம்ஸ்டெக் நாடுகள் ஒருங்கிணைந்து பணியாற்றி வருவதாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் பிம்ஸ்டெக் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் பங்கேற்ற கூட்டத்தில்

0: ஐஆர்சிடிசியின் புதுப்பிக்கப்பட்ட இணையதள சேவை செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. இதன் மூலம் பயணச்சீட்டுகளை முன்பதிவு செய்வது எளிதாக்கப்பட்டுள்ளதாக ரயில்வேயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த புதுப்பிக்கப்பட்ட இணையதள சேவை தொடர்பாக பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்றும் கோரப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள 13 இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். தீவிரவாத அமைப்புகளுக்கு நிதியுதவி வழங்கியது தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்கின் அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தென்கொரிய மத்திய வங்கி வட்டி விகிதங்களை உயர்த்தியுள்ளது. கடந்த 3 ஆண்டுகளில் முதல் முறையாக வட்டி விகிதங்கள் உயர்த்தப்பட்டுள்ளதாக அந்த வங்கியின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழல் காரணமாக பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 21-14 என்ற செட்கணக்கில் சீனாவின் ஹான் யூவை வென்றார். இலங்கைக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா ராய்சந்தானி அபாரமாக ஆடி இரட்டை சதம் அடித்தார். காலியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 4வது மற்றும் இறுதி நாளான இன்று 3 விக்கெட் இழப்பிற்கு 378 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடி வரும் இந்தியா சற்றுமுன் வரை 7 விக்கெட் இழப்பிற்கு 484 ரன் எடுத்துள்ளது. லக்ஷயா ராய்சந்தானி இரட்டை சதம் அடித்து 207 ரன்னுக்கு ஆட்டமிழந்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடப்பு கல்வியாண்டில் இளநிலை மருத்துவ படிப்புக்கு கூடுதலாக 9,911 இடங்களுக்கு தேசிய மருத்துவ ஆணையம் ஒப்புதல் அளித்துள்ளது. அஞ்சலகங்கள் தற்போது வங்கி மற்றும் பாஸ்போர்ட் சேவைகளை வழங்கி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பெட்ரோல் டீசல் மற்றும் விமான எரிபொருள் ஏற்றுமதிக்கான சிறப்பு கூடுதல் கலால் வரி கட்டணங்களை மத்திய அரசு மாற்றியமைத்துள்ளது. தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. நேரம் 12:50.
2: உதகமண்டலம் வானொலி நிலையம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் இன்று
3: பிரதம மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்கலாம். பிரதம மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா COVID-19 பெருந்தொற்று காலத்தில் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்ட கோடிக்கணக்கான மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய உயிர் காக்கும் கவசமாக விளங்கியது. இது வெறும் ஒரு அரசு திட்டம் மட்டுமல்ல, பட்டினியை தடுக்கும் ஒரு சமூக பாதுகாப்பு சுவராக மாறியது. பிரதம மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா ஏழைகள் மற்றும் நலித பிரிவினருக்கு உதவும் வகையில் 2 முக்கிய அம்சங்களை உள்ளடக்கியது. அதில் முதலாவதாக உணவு பாதுகாப்பு. இதுதான் இந்த திட்டத்தின் மையப்புள்ளி. இந்த திட்டத்தின் நோக்கம் ஒரு இக்கட்டான நேரத்தில் ஒருவர் கூட பசியால் வாடக்கூடாது என்பதை உறுதி செய்வதே. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் தகுதியுள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வழக்கமான ரேஷன் உணவு தானியங்களுடன் கூடுதலாக ஒரு நபருக்கு மாதம் 5 கிலோ இலவச அரிசி அல்லது கோதுமை வழங்கப்பட்டது. இத்திட்டம் நாட்டின் சுமார் 80 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு பயனளித்தது. இது ஒரு தேசத்தின் மொத்த மக்கள் தொகையில் 1/3 பங்காகும். உலகின் வேறெந்த நாடும் இதுபோன்ற ஒரு பிரம்மாண்டமான திட்டத்தை செயல்படுத்தியதில்லை. கோவிட் காலத்தில் வேலைகள் முடங்கிய போது மக்கள் உணவுக்காகவும் அடிப்படை தேவைகளுக்காகவும் கஷ்டப்பட்டனர். இலவச உணவு தானியங்கள் கிடைத்ததால் அந்த பணத்தை அவர்கள் மற்ற அத்தியாவசிய தேவைகளுக்காக செலவிட முடிந்தது. இந்த திட்டம் தற்காலிகமாக தொடங்கப்பட்டாலும் அதன் முக்கியத்துவம் கருதி சமீபத்தில் ஜனவரி 1, 2024 முதல் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஏழைகளுக்கு தொடர்ந்து உணவு பாதுகாப்பு கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டத்திற்காக அரசு இதுவரை ₹11.8 லட்சம் கோடிக்கும் அதிகமான தொகையை செலவழித்துள்ளது. இந்த திட்டத்தின் 2வது சிறப்பம்சம் சமூக பாதுகாப்பு நடவடிக்கைகள். உணவு பாதுகாப்புடன் சேர்ந்து கரீப் கல்யாண் யோஜனா பிற துறைகளிலும் நிவாரணங்களை வழங்கியது. கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் சுகாதார ஊழியர்களுக்கு ₹50 லட்சம் வரையிலான காப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டது. இது உயிரை பணயம் வைத்து உழைத்தவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு

0: கவசமாக அமைந்தது. மேலும் பெண் ஜன்தன் கணக்கு வைத்திருப்பவர்கள், மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு நேரடியாக பணம் செலுத்தப்பட்டது. இதனால் எந்தவித இடைத்தரகர்களும் இன்றி பணம் உடனடியாக பயனாளிகளை சென்றடைந்தது. உஜ்வாலா திட்டத்தின் கீழ் உள்ள ஏழை பெண்களுக்கு 3 மாதங்களுக்கு இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்பட்டன. இது அவர்களின் தினசரி சமையல் சிரமங்களையும் குறைத்தது. பிரதம மந்திரி கிசான் திட்டத்தின் கீழ் பதிவு செய்துள்ள விவசாயிகளுக்கு திட்டத்தின் முதல் தவணை முன்கூட்டியே வழங்கப்பட்டது. பிரதம மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா என்பது ஒரு திட்டத்தின் பெயர் மட்டுமல்ல, அது ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் தேசத்தின் ஏழைகள் பசியால் வாடாமல் காக்க எடுக்கப்பட்ட ஒரு மகத்தான நடவடிக்கை. இது அரசின் திட்டங்கள் நேரடியாக ஏழைகளை சென்றடைய வேண்டும் என்ற தொலைநோக்கு சிந்தனையின் செயல் வடிவம். இத்திட்டத்தின் வெற்றி ஒரு நாடு தனது குடிமக்களுக்கு, குறிப்பாக மிகவும் பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கு எவ்வாறு ஆதரவளித்து பாதுகாப்பை வழங்குகிறது என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணமாகும். இந்த திட்டம் இந்தியாவின் ஏழ்மையான மக்களின் வாழ்க்கையில் ஏற்படுத்திய தாக்கம். இந்த திட்டத்தின் புள்ளி விவரங்களை விடவும் ஏழ்மையான மக்களின் வாழ்க்கையில் இத்திட்டம் ஏற்படுத்திய தாக்கம் ஆழமானது. இது அவர்களின் கண்ணியத்தையும் நம்பிக்கையையும் மீட்டெடுத்தது என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் இதுவரை பிரதம மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்டோம்.
1: மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம் நீர்களே.

கேட்ட அந்த பாடலோடு இன்றைய வண்ண வண்ண பூக்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள் சென்னை அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். தாவிகா தலைமையிலான அரசு ஊழலற்ற அரசாக திகழ வேண்டியதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வலியுறுத்தியுள்ளார். சிபிஎஸ்இ பள்ளிகளில் 9ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் 3வது மொழி அறிமுகம் மாணாக்கரின் மன அழுத்தத்தை அதிகரிக்கும் என்று உச்சநீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் லாக்அப் மரணத்திற்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் இன்று 15 மாவட்டங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி கார்டிஃபில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் தாவிகா தலைமையிலான அரசு ஊழலற்ற அரசாக திகழ வேண்டியதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் பேசிய அவர், ஊழல் புகாரில் சிக்கும் அமைச்சர்களின் பதவி உடனடியாக பறிக்கப்படும் என்று எச்சரித்துள்ளார். தனது தலைமையிலான அரசு வெளிப்படைத் தன்மையுடன் செயல்படுவதன் அவசியத்தை வலியுறுத்திய முதலமைச்சர், எவ்வித பாரபட்சமும் இன்றி தவறு செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். ஆய்வு என்ற பெயரில் பள்ளிகளுக்கும் அரசு அலுவலகங்களுக்கும் செல்வதை அமைச்சர்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். சிபிஎஸ்இ பள்ளிகளில் 9ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் 3வது மொழி அறிமுகம் மாணாக்கரின் மன அழுத்தத்தை அதிகரிக்கும் என்று உச்சநீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் பி வி நாகரத்னா, ஆர் மகாதேவன் அடங்கிய அமர்வு, எனவே 3வது மொழியை 9ஆவது வகுப்பில் அறிமுகம் செய்ய வேண்டாம் என வாய்மொழியாக மத்திய அரசை அறிவுறுத்தியுள்ளது. 5 அல்லது 6ஆம் வகுப்புகளில் 3வது மொழி கொண்டுவரப்பட்டால் மாணாக்கரால் அதனை சமாளிக்க முடியும் என நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது. ஒடிசா மாநிலம் பூரி ஜெகநாதர் கோவில் ரத யாத்திரை இன்று நடைபெறுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அனைவரது வாழ்விலும் ஆரோக்கியம், மகிழ்ச்சி, வளத்தை இவ்விழா கொண்டுவரட்டும் என வாழ்த்தியுள்ளனர். நாட்டின் எல்லைப்பகுதிகள் பாதுகாப்பாக இருப்பதோடு தொடர் இணைப்பிலும் இருக்க வேண்டியதன் அவசியத்தை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் எல்லை சாலை அமைப்பு தொழில்நுட்ப கருத்தரங்கில் இன்று உரையாற்றிய அமைச்சர், மேம்படுத்தப்பட்ட கட்டமைப்பே வளர்ச்சியடைந்த நாகரிக சமூகத்தின் முத்திரையாக திகழ்கிறது என்றார். இன்றைய கட்டமைப்பு வரும் ஆண்டுகளில் நாட்டின் நாகரிக வளர்ச்சியை பறைசாற்றும் என்று கூறினார். கடைக்கோடி பகுதிகளில் வசிக்கும் மக்கள் நாட்டின் வளர்ச்சி நீரோட்டத்தில் இணைந்திருப்பதை உறுதி செய்வதே மத்திய அரசின்

0: மக்களுக்கு எளிதான, விரைவான, வெளிப்படையான சேவைகளை வழங்கும் நோக்கில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகிறது என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். வடசென்னை பெரியார் நகர் துணை அஞ்சலகத்தில் பாஸ்போர்ட் சேவை மையத்தை இன்று திறந்து வைத்து பேசிய அவர், இதன் மூலம் சுற்றுவட்டார மக்களுக்கு பாஸ்போர்ட் தொடர்பான சேவைகள் அருகாமையிலேயே கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். தூய்மை இந்தியா திட்டத்தின்கீழ் சென்னை மணலி எண்ணெய் நிறுவன வளாகத்தில் மரக்கன்றுகள் நடும் விழாவை மத்திய பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் 500 மேற்பட்ட மாணாக்கர் பங்கேற்று சுற்றுச்சூழல் உறுதிமொழி ஏற்றனர். உணவு பாதுகாப்பில் எவ்வித சமரசத்திற்கும் இடமில்லை என்று மத்திய உணவுத்துறை செயலர் திரு அவினாஷ் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற 17வது உணவு வர்த்தக தொழில் கூட்டமைப்பு மாநாட்டில் உரையாற்றிய அவர், ஆரோக்கியமான உணவு வகைகளை முன்னெடுத்துச் சென்று பொறுப்பு தன்மையுடன் கூடிய பதப்படுத்தும் நடைமுறைகள் ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தமிழ்நாட்டில் அதிக செயற்கை நிறமூட்டிகளை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் வண்ண அப்பள விற்பனைக்கு தடை விதித்து உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டுள்ளது. வண்ண அப்பளம் உட்கொள்வதால் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பு உள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உளுந்து அரிசியை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் அப்பளத்தை விற்க தடை இல்லை என்றும் உணவுத்துறை கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழ்நாட்டில் லாக்அப் மரணத்திற்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் எச்சரித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், லாக்அப் மரண வழக்குகளில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். உடல் நலக்குறைவு காரணமாகவே புழல் சிறை கைதி உயிரிழந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். பாஜகவுடன் இணைந்து மத்திய அமைச்சரவையில் இடம்பெற திமுக முயற்சி செய்வதாக அமைச்சர் குற்றம் சாட்டினார். பழனி நில மோசடி வழக்கு தொடர்பாக மாநில அரசில் யாருக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என கூறினார். பழனி நில முறைகேடு விவகாரத்தில் தொடர்புடையவர்கள் கட்டாயம் கைது செய்யப்படுவார்கள் என்றார். தமிழ்நாட்டில் அரசு விளையாட்டு விடுதிகளில் மாணாக்கருக்கு குளிர்சாதன வசதி ஏற்படுத்தப்படும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னையில் தேசிய சீனியர் பேட்மிண்டன் போட்டிகளை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், உலகத்தரம் வாய்ந்த பேட்மிண்டன் அகாடமி சென்னையில் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும், கடந்த 60 நாட்களில் 12 ரூபாய் மதிப்பில் விளையாட்டுத்துறை சார்ந்த திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். சட்டப்பேரவை மற்றும் மக்களவை உறுப்பினர்களுக்கு விரைவில் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் KRP அணையிலிருந்து முதல் போக பாசனத்திற்கான தண்ணீரை ஆட்சித்தலைவர் திரு தினேஷ்குமார் இன்று திறந்து வைத்தார். 120 நாட்களுக்கு திறந்துவிடப்படும் தண்ணீரின் மூலம் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள 10,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். கும்பகோணம் பள்ளி தீ விபத்தின் 22வது ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுவதையொட்டி இவ்விபத்தில் உயிரிழந்த 94 குழந்தைகளின் உருவப்படங்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டதாக எமது தஞ்சை செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கும்பகோணத்தில் கடந்த 2004 ஆண்டு நிகழ்ந்த பள்ளி தீ விபத்தில் உயிரிழந்த 94 குழந்தைகளின் 22வது ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டது. தீ விபத்து நிகழ்ந்த பள்ளி முன்பு உயிரிழந்த குழந்தைகளின் உருவப்படங்கள் மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்தன. அவற்றிற்கு பெற்றோர்கள், உறவினர்கள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் மெழுகுவர்த்தி ஏந்தி மலர்கள் தூவி அஞ்சலி செலுத்தினர். கடந்த 2004 ஆண்டு ஜூலை 16 தேதி நிகழ்ந்த இந்த தீ விபத்தில் 94 குழந்தைகள் உயிரிழந்தனர். நினைவு நாளையொட்டி மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. தஞ்சாவூரில் இருந்து ஆர் நந்தகோபால்.
0: நாமக்கல் மாவட்டத்தில் வேளாண் இயந்திரங்கள் வாடகை திட்டத்தின் கீழ் விவசாயிகள் பதிவு செய்து பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திரு மதுபாலன் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
3: நாமக்கல் மாவட்டத்தில் வேளாண்மை பொறியியல் துறை மூலம் விவசாயிகளுக்கு குறைந்த வாடகையில் வேளாண் இயந்திரங்களை வாடகைக்கு வழங்கும் திட்டத்தில் விவசாயிகள் பதிவு செய்து பயன்பெறுமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. தற்போதுள்ள வேலையாட்கள் பற்றாக்குறையினை சமாளித்து வேளாண் பணிகளை குறித்த காலத்தில் செய்து முடிப்பதற்கு வேளாண் இயந்திரங்கள் வாடகைக்கு வழங்கப்படுகிறது. இந்த இயந்திரங்கள் மற்றும் உபகரணங்களை வாடகைக்கு பெறுவதற்கு இ வாடகை 2.0 செயலி மூலம் வீட்டிலிருந்தே முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. நாமக்கலிலிருந்து எஸ் கண்ணன்.
0: தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் முறையான அனுமதி பெறாமல் செயல்பட்ட 20 மேற்பட்ட சாயப்பட்டறை ஆலைகள் மூடி சீல் வைக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதில் பணியாற்றும் 500 மேற்பட்ட ஊழியர்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு மருத்துவ காப்பீடு திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்கள்

0: விழுப்புரம் மண்டல போக்குவரத்து அலுவலகம் முன்பு இன்று கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் பரவநந்தல் கிராமத்தில் கடந்த 15 நாட்களாக குடிநீர் வழங்காததை கண்டித்து அப்பகுதி மக்கள் செங்கம் குப்பநத்தம் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் ஒரு மணி நேரத்திற்கு மேல் போக்குவரத்து தடைப்பட்டது. நெல்லை மாவட்டம் மானூர் கிராம பகுதிக்குள் கரடி நடமாட்டம் தென்படுவதால் அதனை பிடிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வனத்துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நெல்லை அருகே அமைந்துள்ள மானூர் தெற்குப்பட்டி கிராமத்தில் கரடி ஒன்றின் நடமாட்டம் கண்டறியப்பட்டுள்ளது. நேற்று இரவு நேரத்தில் இந்த கரடி கிராமத்து தெருக்களில் உலாவரும் காட்சிகள் அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளன. இந்த வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் பரவி அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றன. மலைப்பகுதியிலிருந்து வெகு தொலைவில் உள்ள கிராமத்திற்குள் கரடி புகுந்துள்ளதால் பொதுமக்கள் வெளியில் நடமாட அச்சமடைந்துள்ளனர். அசம்பாவிதங்கள் ஏதேனும் நடக்கும் முன் வனத்துறையினர் உடனடியாக இப்பகுதியில் கூண்டு வைத்து கரடியை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி ஆகிய 15 மாவட்டங்களில் இன்று வெப்ப அலை வீசக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி கார்டிஃபில் இன்று மாலை 5:30 நடைபெறுகிறது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இந்தியா தற்போது 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. ஜப்பான் ஒப்பன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு பி.வி. சிந்து முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தாவிகா தலைமையிலான அரசு ஊழலற்ற அரசாக திகழ வேண்டியதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வலியுறுத்தியுள்ளார். சிபிஎஸ்இ பள்ளிகளில் 9 வகுப்பு பாடத்திட்டத்தில் 3 மொழி அறிமுகம் மாணாக்கரின் மன அழுத்தத்தை அதிகரிக்கும் என்று உச்சநீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் லாக்அப் மரணத்திற்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் இன்று 15 மாவட்டங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி கார்டிஃபில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: நேரம் 1:55. திரைப்பட பாடல் கேட்கலாம் நேர்களை.

பிதாமகன் திரைப்படத்திற்காக அந்த பாடலை கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சியை பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: International of the three-match series between India and England will be played at Sophia Gardens in Cardiff today. The match will start at 5:30 p.m. Indian time. Earlier, India defeated hosts England by 6 wickets in the first ODI at Edgbaston, Birmingham on Tuesday to lead the series 1-0. In football, defending champions Argentina defeated England 2-1 in the second semi-final at Atlanta Stadium in the USA to set up the title clash of the FIFA World Cup against Spain. Argentina will now play against Spain in the final on Sunday night. And now before we end the bulletin, the headlines once again. India calls for closer cooperation among BIMSTEC member countries to tackle security and economic challenges amid geopolitical conflicts. Defence Minister Rajnath Singh says government is ensuring development and national security progress on same path. Supreme Court suggests CBSE to introduce third language from class 5 or 6. India set to launch first hydrogen-powered train to promote green and sustainable rail mobility. PV Sindhu stuns world number 5 Han Yue of China in straight games to storm into quarterfinals of Japan Open Badminton Tournament. And in cricket, second ODI between India and England to be played in Cardiff this evening. With that, we end the midday news.
1: நேரம் 2:15. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் ஒன்று நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8.
2: காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
3: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
4: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
5: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஆல் இண்டியா ரேடியோ, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஓடி எஃப்எம் 101.8. நீலமலை நேரம்.
2: நீலகிரி மாவட்டம் என்றாலே அழகிய மலை காடுகள், அதில் காணப்படுகின்ற நீர் ஓடைகள், ஆறுகள், பசுமையான காடுகளுக்கே அழகு சேர்க்கும் பறவைகள், விலங்கினங்கள் என பார்ப்பவரின் மனதை கவரும் பச்சை பசேல் என தேயிலை தோட்டங்கள், பசுமையான மலை காய்கறிகள் விளையும் அழகிய நிலங்கள், சின்ன சின்ன கிராமங்கள் வளைந்து நெளிந்து காணப்படும் சாலைகள், சாலையோரம் வளர்ந்து நிற்கும் மரங்கள், செடி கொடிகள் என இம்மாவட்டத்தில் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்து கொண்டிருக்கும் பண்டைய பழங்குடி மக்களின் அழகிய வாழ்வியல் முறைகள், கலாச்சாரம் என தங்களுக்கே தனி கட்டுப்பாடுகளுடன் வாழ்ந்து வரும் 6 பழங்குடி மக்களும் இம்மலை மாவட்டத்தின் உயிர் நாடிகள் எனலாம். தங்களின் வாழ்வியல் வாழ்விற்கேற்ப மலை தொடர்களில் வாழ்ந்து வரும் பழங்குடிகளான இருளர், கோத்தர், தோடர், பணியர், காட்டு நாயக்கர், முள்ளுக்குறும்பர், ஆளுக்குறும்பர், வெட்டக்குறும்பர் என தொல் பழங்குடி மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்த பழங்குடிகளின் சிறப்பு காலங்கள் பல கடந்தாலும் மாறாமல் இருப்பது இவர்களின் தங்களுக்கே உரித்தான தனி மொழி, ஆடை அணிகலன்கள், பாரம்பரிய சடங்கு முறைகள், திருவிழாக்கள் என தனியான சமுதாய கட்டுப்பாடுகளோடு வாழ்ந்து வரும் இவர்களின் பாரம்பரிய பாடல்கள், இசை என ரீங்காரமிட்டு அழகு சேர்க்கின்றன எனலாம்.
3: இன்றைய நிகழ்ச்சியில் குந்தாக்கோத்தகிரி பகுதியைச் சேர்ந்த சாவித்ரி மற்றும் திருச்சிக்கடி பகுதியைச் சேர்ந்த சங்கீத குழுவினரின் கோத்தரின மக்களின் பாடல்கள் இடம்பெற கேட்கலாம்.
4: நடிகர்

ஆடுவோ. பச்சை பச்சை பச்சாலே பசந்த புள்ளே ஆட்டேனே, பச்சை பச்சை பச்சாலே பசந்த புள்ளே ஆட்டேனே, பசந்த புள்ளே ஆட்டுக்கே நட ஜன பாட்டை பாடுக்கோமே, பசந்த புள்ளே ஆட்டுக்கே நட ஜ

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது நீலமலை நேரம். இன்றைய நிகழ்ச்சியில் பண்டைய பழங்குடி கோத்தரின மக்களின் பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது.
1: இந்த பாடல் எங்கள் குலதேவருடைய பூக்கள் மரங்கள் பற்றி பாட போறோம். அதான்

0: நேரம் 2:30.
1: உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஓடிஎஃப்எம் 101.8. அனுபவ பேழை.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே.

0: எல்லா மனிதர்களுமே தங்களுடைய இளமை காலம் தொடங்கி முதுமை எட்டி பார்க்கும் பருவம் வரைக்குமே ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். தங்களுடைய வாழ்வை தேடி தங்களுடைய குடும்பத்தையும் தங்களுடைய கடமைகளையும் சரிவர செய்ய வேண்டும் என்ற ஒரு பொறுப்புணர்ச்சியினால். இதெல்லாம் முடிந்த பிறகு நாம் நகர்ந்து செல்லும் அடுத்த பருவம் முதுமை பருவம். இளமையில் இருந்த வேகம் முதுமையில் இருக்காது, ஆனால் அனுபவமும் புத்திசாலித்தனமும் அதிகமாக இருக்கும். அதை பயன்படுத்தி எப்படி நமது வாழ்க்கையை கட்டமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நாம் நன்கு உணர்ந்து செயல்பட்டால் வாழ்க்கை இளமையில் இருந்ததை காட்டிலும் முதுமையில் சிறப்பாகவே இருக்கும். எம் சதாசிவன் அவர்கள் HPF நிறுவனத்திலிருந்து ஓய்வு பெற்ற பின் தன்னுடைய வாழ்க்கை பாதையை எவ்வாறு கட்டமைத்துக் கொண்டார் என்பதை பற்றியும் அவருடைய பொழுதுபோக்கு ஓய்வு நேரங்களில் அவர் செய்யும் விஷயங்கள் குறித்தும் அறிந்து கொள்ளலாம். அனுபவ பேழை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் நேர்களே. வணக்கம் சார்.
1: வணக்கம் சார். நான் வந்து இந்துஸ்தான் போட்டோ பிலிம்ஸ் தொழிற்சாலையில 1979 டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி பணியில் அமர்த்தப்பட்டேன். சொல்லணும்னாக்கா அங்கே HPF வந்து கிட்டத்தட்ட 4000 பெர்மனன்ட் எம்ப்ளாயி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, 1000 கேஷுவல் லேபர்ஸ், மொத்தம் 5000 பேர் வந்து அங்கே பண்ணியிருந்தாங்க. இந்த நீலகிரிக்கு இந்துஸ்தான் போட்டோ ஃபிலிம்ஸ் எப்படி வந்ததுனாக்கா அது கடவுளுடைய ஒரு கிஃப்ட்டு. காரணம் என்னன்னாக்கா இந்த ஃபிலிம் தயார் பண்ணுறதுக்கு சுத்தமான காற்று இருக்கணும், கிறிஸ்டல் கிளியர் வாட்டர், சுத்தமான தண்ணி இருக்கணும், குளிர்ந்த காலநிலை வேற வேணும், இயற்கையான அந்த இடம் வந்து அமைஞ்சதுனால மத்திய அரசாங்கம் ஃபிலிம் தொழிற்சாலைக்கு இங்கே இடம் ஒதுக்குனாங்க. முன்னாள் CM கே காமராஜர் ஐயா அவர்கள் தான் இதுக்கு வந்து அடிக்கல் நாட்டி துவக்கி வச்சாரு. பில்டிங் ஒர்க் எல்லாம் முடிஞ்ச பிறகுதான் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்றதுக்காக ஆரம்பிச்சாங்க. அப்ப வந்து 1967 ஜனவரி மாசம் 7ஆம் தேதி பிரதம மந்திரி திருமதி இந்திரா காந்தி அவர்களால் இனாகரேட் செய்யப்பட்டது.
0: ஒரு ஆணினுடைய வாழ்க்கையில மனைவி மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கக்கூடியவங்க, அவங்கள பத்தின நம்மளுடைய நினைவுகள் என்ன? அவங்க நமக்கு எந்த வகையில உறுதுணையா இருந்திருக்காங்க? நம்ம அவங்கள எப்படி பார்க்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில இருந்து ஓரிரு சம்பவங்கள்.
1: என்னுடைய துணைவியர் வந்து என்னுடைய மாமா மக தான், எங்க அம்மாவுடைய தம்பி மக. அவங்க வந்து பெங்களூர், நான் வந்து ஊட்டி, இங்கே வந்து கட்டிட்டு வந்தேன். இன்னைக்கு கிட்டத்தட்ட 47 வருஷம் ஆகுது மேரேஜ் முடிஞ்சு. எங்க வாழ்க்கை வந்து கடவுளுடைய ஆசீர்வாதத்தினால

0: ரொம்ப நல்லா போயிட்டுருக்குங்க. கிவ் அண்ட் டேக் பாலிசியில் தான் நாங்கள் இன்னும் போயிட்டுருக்கோம். அவங்க என்ன தப்பு பண்ணாலும் நான் பொறுத்துக்கிறேன், நான் என்ன தப்பு பண்ணாலும். அவங்க தப்புனாக்கா சின்ன சின்ன ஃபேமிலி மேட்ரு
1: இல்லைங்களா, சண்டைகளும் வரணுங்க சார். ஏன்னா எல்லாரும் மனிதர்கள், எல்லாருக்கும் ஒரு மனம் இருக்கு. நீங்க நினைக்கிறது வந்து நான் நினைக்கிற அவசியம் கிடையாது. கருத்து வேறுபாடுங்கிறது அதுல தானே சார் வருது. அதை பேசி தீர்த்துக்கணும், அவ்வளவுதான்.
0: வேற அவ்வளவுதான், அவ்வளவுதான்.
2: எல்லாருக்குமே பணி ஓய்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்கு பிறகு வாழ்க்கையை எப்படி கட்டமைக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு இல்லைங்களா, நீங்க உங்க வாழ்க்கையை எப்படி கட்டமைத்துக் கொண்டீர்கள்?
0: முதல்ல வந்து மனித உரிமை கழகத்துல வந்து இருந்தோம். கேசஸ் எல்லாம் அட்டன் பண்றது லோக்கல் அதாலத்துல வந்து நான் எவ்ரி ஃப்ரைடே நடக்கும் டிஸ்ட்ரிக் கோர்ட்ல. அப்ப அங்க போய் உட்காருவேன். ஏதாவது மக்கள் மனித உரிமை கழகத்து மூலியமா சில கேசஸ் எல்லாம் வந்தாக்கா அங்கேயே வந்து ஜட்ஜி கிட்ட கொடுத்து அதை ரெக்டிஃபை பண்ணி பண்ணுவோம். இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ மனித உரிமை கழகத்தை வந்து பேன் பண்ணிட்டாங்க. காரணம் என்னன்னா, எல்லா இடத்துலையும் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் வச்சுங்களேன், தொடர்ந்து கேள்வி கேட்டு மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு கழகம் வந்து மனித உரிமை கழகம் அந்த மாதிரி தான் இருக்கும், இருந்தது. இதனால கவர்மெண்ட் பீப்புள்ஸ்க்கு வந்து ரொம்ப தொந்தரவாகுது, ரொம்ப ப்ராப்ளம் ஆகுதுன்ட்டு கேஸ் போட்டு தான் அதை பேன் பண்ணிட்டாங்க. அப்போ என் கூட வந்து முனைவர் பொன் பாலசுப்ரமணியன் என் கூட இருந்தாரு. 2002 வந்து இங்கே நாங்கள் இதில் அண்ணா ஸ்டேடியத்தில் ஒரு பெரிய மீட்டிங் வச்சோம். அப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்ஸு, ஹைகோர்ட் ஜட்ஜஸ்ஸு, மினிஸ்டர் கே ராமச்சந்திரன் இருந்தாருங்களே, இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. அந்த அளவுக்கு நாங்கள் செய்த செயல்களை பற்றி எல்லாம் பேசினாங்க, அப்ரிஷியேட் பண்ணாங்க. பேன் பண்ண பிறகு நானும் ஒரு 2-3 வந்து சும்மா அப்படியே இருந்துட்டு எதுலேயும் ஜாயின் பண்ணல. நம்ம நண்பர் ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து ரமேஷ்ன்ட்டு, அவர் வந்து இந்த மாதிரி மக்கள் உரிமை பாதுகாப்பு கழகம்னு ஒன்று இருக்கு, இதில் வந்து டாக்டர் பிரபாகரன் வந்து இருக்கிறாரு, நீங்கள் ஜாயின் பண்ணுங்க சார், ஏற்கனவே நீங்கள் மனித உரிமை கழகத்தில் இருந்தீங்களே அப்படின்னு சொன்னார். அப்புறம் யோசனை பண்ணேன், மக்களுக்கு நன்மை செய்யறதுக்காக ஒரு வேணும் இல்லைங்களா, அதனால் இந்த அமைப்பில் ஜாயின் பண்ணேன். இப்போ வந்து என்னை டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியாக போட்டாரு. இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட 2-3 பார்த்துட்டுருக்கேன். இதுக்கு முன்னாலேயும் நிறைய கேஸை அட்டன் பண்ணியிருக்கிறோம். மனித உரிமை காலத்தில் இருக்கும்போது கூட கிட்டத்தட்ட ஒரு 100-120 கேஸ் டிஸ்ட்ரிக்டில் முடிச்சு கொடுத்துருக்கோம். இப்போவும் சில கேஸுங்க வந்து மக்கள் பாதுகாப்பு உரிமை கழகத்தில் வந்து முடிச்சு கொடுத்துருக்குறோம். இன்னொன்று என்னுடைய பொழுதுபோக்கு என்னன்னா படிக்கிறது. டெய்லி பேப்பரை பார்க்குவேன், புக்கு படிப்பேன்.
2: தொடர்ந்து பேசலாம் இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் சதாசிவன் அவர்களுடைய வாழ்க்கை அனுபவத்திலிருந்து ஒரு பாடலை தொடர்ந்து.

0: அனுபவ பேழை நிகழ்ச்சிக்கு மீண்டும் ஒரு முறை உங்களை வரவேற்கிறோம் நேர்களே. இன்றைய நிகழ்ச்சியில் HPF நிறுவனத்தில் பணியாற்றி பணி விருப்ப ஓய்வு பெற்ற எம் சதாசிவன் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து பல்வேறு விஷயங்களை பற்றி அறிந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் சார், இதையும் தாண்டி பிடித்த பாடல்கள் இல்ல உங்களுக்கான தனித்திறமைகள் இருக்கு இல்லைங்களா, அதை பத்தி எல்லாம் சொல்லணும்.
1: நான் வந்து பள்ளி பருவத்திலேயே நிறைய ஸ்பெஷல் பிரைஸ் வாங்கியிருக்கேன். பாடி பேச்சு போட்டியிலையும் வந்து பிரைஸுங்க வாங்கியிருக்கேன். புக்ஸுங்க தான் தருவாங்க அப்போ.
0: ஆமாம்,
1: ஹைஸ்கூல்லையும் சரி. ஏன்னா எங்கள் அக்கா வந்து பெரிய அக்காவுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. சின்ன அக்கா வந்து 11th படிக்கும்போது நான் 9th வந்து சேர்றேன். பேச்சு போட்டி பாட்டு போட்டியெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்போ நான் வந்து 9th நான் போய் கலந்துக்கிட்டேன். ஒரு கடவுள் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சீர்காழி கோவிந்தராஜன் பாட்டு நான் கேட்காத நாள் இல்லை, பக்தி பாடலில். அவர் பாட்டை ரொம்ப விரும்பி கேட்பேன். அப்போ நான் வந்து பாடுந்து எனக்கு வந்து ஸ்பெஷல் ப்ரைஸாக கொடுத்தாங்க. அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து கலந்துருக்கிறேன். பேச்சு போட்டியிலையும் கலந்துருக்கேன், பாட்டு போட்டியிலையும் கலந்துருக்கேன். டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் ப்ரைஸஸ்ங்க வாங்கியிருக்கிறேன் நான்.
0: சரிங்க, இதை தாண்டி உங்களுடைய மற்ற பொழுதுபோக்குகள் இதை பற்றியே சொல்லுங்கள். அதாவது புத்தகம் வாசிக்கிறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கான அறிவை வளர்க்கக்கூடிய ஒரு கருவியாக இருக்குது. அதோட உங்களுடைய நேரத்தை வந்து நல்முறையில் மாற்றி தருது இல்லைங்களா. இதையும் தாண்டி உங்களுக்கான அம்சங்கள், அதாவது இப்போ வீட்டில் உங்களுடைய மிஸ்ஸஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு படத்தை கூட்டிகிட்டு போகணும், பாட்டு கேட்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா.
1: அதுக்கெல்லாம் அவங்க வரமாட்டாங்க. சினிமாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 முன்னால போய் படம்லாம் பார்த்தது
0: இல்லை. அதுதான் கேட்குறேன்
1: நீங்கள். இல்லை இல்லை, அப்போ சொல்கிறேங்க, படத்துக்கு போவோம் பார்ப்போம் வந்துடுவோம். அதுக்கு பிறகு என்னுடைய ஹேபிட் என்னன்னாக்கா டிராயிங் வரைவேன். வீட்டில் சும்மா இருக்கும்போது டிராயிங் எல்லாம் வரைவேன். அப்புறம் இந்த ஸ்பெசிபிக் சீட்டுன்னு ஒன்று இருக்கும் தெரியுங்களா, கண்ணாடி மாதிரி இருக்கும், அதில் வந்து வரைஞ்சிட்டு கார்விங் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துருவேன். இப்போ அது ஒன்று இங்கிலாண்டில் இருக்கு, லைலா மஜ்னு, அதை டிராயிங் போட்டு கார்விங் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்து ஸ்டாண்ட் பண்ணேன். அப்போ நான் ஊட்டி கிளப் சொன்னேன் இல்லைங்களா, அதில் வந்து ஒரு ஃபாரினர்ஸ் வந்திருந்தாரு. அப்போ எங்கள் அப்பா அங்கே கொண்டு போய் காட்டுறதுக்காக மற்றவங்க கிட்ட பாருயா என் பையன் வந்து இந்த மாதிரி போட்டு அழகாக வரைஞ்சி பண்ணியிருக்கிறான்றது காட்டுறதுக்கு. அந்த ஃபாரினர் அதை பார்த்துட்டு இதை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா கொடுத்துட்டு வந்தார். இன்றைக்கி அது இங்கிலாண்டில் இருக்குது.
0: ஸோ அதை இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா சார்?
1: இல்லை, இப்போ பண்ணுறது இல்லைங்க. ஏன்னா ஏஜ் ஆச்சு, நிறைய கார்விங் ஒர்க்கெல்லாம் பண்ணணும். அதுக்கு தேவையான மெட்டீரியல்லாம் இப்போ எல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க. எனக்கு கொஞ்சம் கூடனா நான் வந்து பண்ணிட்டு தரேன் அப்படி இப்படின்ட்டு அந்த பொருளுங்க வந்து மறுபடியும் வந்து சேர்ந்தது இல்லை, எல்லாம் அப்படியே போயிடுச்சு.
0: கார்விங் அப்படின்னா என்னன்னு சொல்ல முடியுங்களா?
1: அதாவது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஷீட்டுன்னு வைங்களேன், இதில் அடியில் வந்து படத்தை வச்சிட வேண்டியது, மேலே வந்து அப்படியே வரையணும். நெளிவு சுழிவெல்லாம் வரும், அதை வந்து சின்ன யூ ஃப்ரேம்ன்ட்டு ஒன்று இருக்கும். அந்த யூ ஃப்ரேமில் வந்து முடி மாதிரி பிளேடுங்க இருக்கும், ஆக்ஸா பிளேடு, அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ணி எடுக்கணும். அப்புறம் அதை ஃபைல் பண்ணணும். ஃபைல் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டாண்டு கொடுத்தானாக்கா இந்த மாதிரி இடத்துங்களில் டேபிள்லலாம் வைக்கலாம், அழகாக இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும்.
0: ஒரு ஆர்ட் தான் இல்லைங்க அது?
1: ஆமாம், ஆர்ட்டு தான்.
0: இந்த ஆர்ட்டை நீங்கள் வேற யாருக்காவது சொல்லி கொடுத்துருக்கீங்களா?
1: பசங்க நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், பட் அந்த அளவுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் வந்து வரைவேன். இப்போ எங்கள் பேத்தி வந்து 4th படிக்கிறா, ரொம்ப அருமையாக வரைகிறா. ஊரில் இருக்கா சொன்ன இல்லைங்களா, அவள் வந்து விநாயகர் அப்புறம் கிருஷ்ணர் ரொம்ப நல்லா வரைஞ்சி இருக்காங்க. அந்த மாதிரி நல்லா வரைவா. அவளுக்கு சிலது என்ன எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து இப்படி எல்லாம் போடணுமான்னு சொல்லி கொடுப்பேன். இந்த கார்விங்ஸை பற்றி பசங்க அவ்வளோ வந்து யாரும் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறது இல்லை. இந்த காலத்து பசங்களுக்கு வேற எங்க எது எதுலேயோ நாட்டங்கள் இருக்குது, அதெல்லாம் அவங்க இருக்காங்க, நம்ம வந்து எங்கே சொல்லி கொடுக்குறதுங்க.
0: பரவாயில்லைங்க சார், இதை வந்து நல்ல ஒரு கலையை வந்து கற்று வச்சுருக்கீங்க. ஸோ இதை பற்றின விழிப்புணர்வு வந்து நீங்கள் எந்த நிகழ்ச்சி மூலிமா நீங்கள் ஏற்படுத்தியிருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ கார்விங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கணுங்கிற ஆர்வம் இப்போ எனக்கே இருக்குது. ஸோ நானே தேடி பார்க்க தான் போகிறேன். நல்ல ஒரு கலையாக இருந்துச்சுன்னா அதை வளர்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த தருணம் அமையட்டும். தொடர்ந்து பேசலாம் இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் சதாசிவன் அவர்களுடைய வாழ்க்கை அனுபவத்திலிருந்து ஒரு பாடலை தொடர்ந்து.

0: நிகழ்ச்சியுடைய நிறைவா சில விஷயங்கள் நம்ம பேசலாங்க.
1: சொல்லுங்க.
0: இந்துஸ்தான் போர்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ்ல ஒர்க் பண்ணீங்க, அதுக்கு முன்னாடி டாடா இன்ஸ்டியூட்ல ஒர்க் பண்ணிருக்கீங்க, இப்ப நீங்க மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகத்திலயும் வேலை செய்யறீங்க இல்லைங்களா? ஒரு முழுமையான வாழ்க்கை நீங்க வாழ்ந்திருக்கீங்க, இந்த வாழ்க்கையிலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்டது என்ன, அதே மாதிரி எங்களை போன்ற இளைய தலைமுறைக்கு நீங்கள் கூறும் அறிவுரைகள் என்ன உங்களுடைய அனுபவங்கள்?
1: என்னுடைய அனுபவத்தை வச்சு சொல்லும் போது, மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும். நீங்க ஒரு இளைஞர், இவர் ஒருத்தருட்டுறாரு, எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, நான் தொடர்ந்து உதவி பண்ணிட்டே இருக்கிறேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா என்னுடைய ஏஜ் அப்படி, நாளைக்கே எனக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனால் நீங்கள் இளைஞராக இருக்கும்போது மக்கள் வந்து ஒரு ப்ராப்ளத்திலேயோ இல்லை ஒரு கஷ்டத்துலேயோ இருக்கும்போது அவங்களுக்கு உதவி செய்யணும். அறம் செய்ய விரும்புன்னு ஔவையார் ஏன் சொன்னாங்க, தர்மம் பண்ணணும் இல்லை அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து அவங்களுக்கு உதவி செய்யணும். அறம் தர்மம், அந்த தர்மத்தை வந்து நம்ம செஞ்சிட்டு இருந்தோம்னாக்கா செய்த தர்மம் தலை காக்கும் சொல்றாங்கல்ல, நம்மளுடைய குழந்தைங்களுக்கு நல்லது.
0: இன்னொரு வகையில் நம்ம எடுக்கலாம், அதாவது ஒரு கஷ்டத்தில் இருக்கிறவங்கள கை தூக்கி விட்டீங்க அப்படின்னா அதுவே மிகப்பெரிய
1: உதவி.
0: எஸ், நம்ம மனிதனா பிறந்திருக்கோம், எல்லா உயிரினங்களையும் தாண்டி ஆறு அறிவு உடைய ஒரு மனிதனா பிறந்திருக்கோம் அப்படின்னா அதற்கான பர்பஸ் அதுதான்.
1: இன்னொன்னு என்னன்னாக்கா, பழனியில வந்து ரயில் டிராக் இருக்கு இல்லைங்களா, அதை கிராஸ் பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்கணும் ஸ்டூடெண்ட்ஸுங்க பொதுமக்கள் எல்லாருமே. எங்க தலைவர் வந்து எல்லாம் ஒரு போராட்டம் பண்ணி இன்னைக்கு அதை வந்து மேலே பிரிட்ஜு கட்டிட்டாங்க, மக்களுக்கு எவ்வளோ சௌகரியம். அதே மாதிரி துபாயில் சுகுணான்ட்டு ஒரு அம்மா இருந்தாங்க, இங்கே வீசி காலனியில் தான் இருக்காங்க அந்த அம்மா. அந்த அம்மா வந்து கிட்டத்தட்ட 6-8 மாதம் அவங்களுக்கும் அந்த வீட்டுக்கும் தொடர்பு இல்லாத போயிடுச்சு. காரணம் என்னன்னாக்கா, துபாயில் இருந்த அந்த ஷேக்குங்க இருக்காங்க இல்லையா, இந்த அம்மாவை வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பெத்த தாய்க்கும் மகளுக்கும் எந்த கனெக்ஷனும் இல்லை. கடைசியில் எங்கிட்ட வந்து சொன்னாங்க, தமிழ் உலக அமைப்புன்ட்டு இருக்கு, அதுக்கு இது பண்ணி அந்த அம்மாவை வந்து 9 மாதம் கழித்து இங்கே கூட்டிகிட்டு வந்தோம் துபாயிலிருந்து. அதே மாதிரி இப்போ ஒரு ரீசண்டாக ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் ஒரு டெத்து ஒன்று ஆயிடுச்சு துபாயில். அந்த உடலை கொண்டு வர்றதுக்கு 15 நாள் ஆச்சு. அந்த மாதிரி ஒவ்வொரு இக்கட்டான சூழ்நிலையில் இந்த மக்கள் உரிமை பாதுகாப்பு கழகம் வந்து மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு கொண்டு வரோம், செயல்படுறோம். இதே செயலை இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து இனி வரும் காலங்களில் செய்து வந்தா ரொம்ப நல்லா இருக்கும், மகிழ்ச்சிக்குரிய காரணமாக இருக்கும்ன்றது என்னுடைய மனமார்ந்த செய்தியாக சொல்கிறேன்.
0: சர்வீஸ் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தேவைப்படுற ஒரு விஷயம். நம்மளை விட உதவி தேவைப்படுற மக்கள் நம்ம இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில இருக்கோம் அப்படிங்கும் போது நம்ம கிட்ட இருக்கிறத வந்து இன்னொருத்தருக்கு பகிர்ந்து கொடுக்கறதுல எந்த தப்பும் வராது, அவங்களும் நல்லா இருப்பாங்க நம்மளும் நல்லா இருக்கும்.
1: ஆமா,
0: இந்த மாதிரி ஒரு சமயத்துல நம்ம வாழ்க்கையில நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னு திருப்பி ஒரு த்ரோபேக் போகும்போது இந்த விஷயங்கள்லாம் செஞ்சிருப்பேன், அது ஒரு விஷயம் நமக்கு மன திருப்தி தரும். இல்ல நம்மளால உதவி பெற்ற ஏதோ ஒருத்தர் சம்பந்தமே இருக்காது, எங்காவது ரோட்ல எங்காவது பார்த்து சொல்லுவாங்க அன்னைக்கு நீங்க ஹெல்ப் பண்ணீங்க, இன்னைக்கு நாங்க நல்லா இருக்கங்க, அது தர சாட்டிஸ்பேக்ஷன் வேற எதுலாலையும் தர முடியாது
1: இல்லைங்களா?
0: நிச்சயமாக இது போன்ற செயல்கள் உதவிகளாக நீங்கள் வந்து ஒரு இயக்கத்தின் மூலமாக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுடைய வருங்கால முயற்சிகள், நிகழ்கால முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக நடைபெறட்டும், வெற்றி பெறட்டும் அப்படின்னு நிலையத்தின் சார்பாக வாழ்த்திட்டு இந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சார். அதே மாதிரி வானொலி நிலையத்திற்கு என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன். நன்றி.
0: இதுவரை அனுபவ பேழை நிகழ்ச்சியில் உதகை இந்துஸ்தான் போட்டோ பிலிம்ஸ் நிறுவனத்தில் பணியாற்றி பணி விருப்ப ஓய்வு பெற்ற எம் சதாசிவன் அவர்கள் உடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி இடம்பெற கேட்டீர்கள். மீண்டும் ஒரு அனுபவ பேழை நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களே. அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறோம். வணக்கம். அமைப்பில் உதவி ஆர். பிரதாப். நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார்.

0: சாலையோரத்து மரங்களும் செடிகளும் அவற்றின் பூக்களும் காய்களும் மனிதர்களுக்கு மட்டுமல்ல பறவைகள் மற்றும் விலங்குகளுக்கு பயன் தருபவை. ஆனால் நடைபாதையில் உள்ள களைகள் முட்கள் கூட ஆபத்தை அழைத்து வருபவை. அவற்றை அகற்றுவோம், சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருப்போம்.
1: வான்

0: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் PM பிரணாம் திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். பிரதமரின் பிரணாம் திட்டம் என்பது நாட்டில் வேதி உரங்களின் அதிகப்படியான பயன்பாட்டை குறைத்து நிலையான மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வேளாண்மையை ஊக்குவிக்கும் நோக்கில் இந்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு முக்கிய திட்டமாகும். பிரணாம் என்பதன் பொருள் பூமி தாயை மீட்டெடுத்தல், விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், ஊட்டமளித்தல் மற்றும் மேம்படுத்துதல் என்பதாகும். இந்த திட்டம் வேதி உரங்களின் அளவுக்கு மீறிய பயன்பாட்டால் ஏற்படும் மண்வள குறைபாடு, நீர் மாசுபாடு, சுற்றுச்சூழல் பாதிப்பு மற்றும் அரசின் உரமானிய சுமை போன்ற பிரச்சினைகளை கருத்தில் கொண்டு வடிவமைக்கப்பட்டது. இந்திய வேளாண்மை பல தசாப்தங்களாக வேதி உரங்களை அதிகமாக சார்ந்துள்ளது. குறிப்பாக யூரியா, DAP, NPK போன்ற உரங்களின் பயன்பாடு தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. இதன் விளைவாக மண்ணின் இயற்கை வளம் குறைதல், நிலத்தடி நீர் மாசுபடுதல் மற்றும் வேளாண் செலவு அதிகரித்தல் போன்ற பல்வேறு சிக்கல்கள் உருவாகியுள்ளன. இந்நிலையை மாற்றி இயற்கை வளங்களை பாதுகாத்து நீடித்த வேளாண் வளர்ச்சியை உறுதி செய்வதே பிரணாம் திட்டத்தின் அடிப்படை நோக்கமாகும். PM பிரணாம் திட்டத்தின் முக்கிய நோக்கம் வேதியியல் உரங்களின் சமநிலையற்ற பயன்பாட்டை குறைத்து மாற்று உரங்களின் பயன்பாட்டை ஊக்குவிப்பதாகும்.
1: நேரம் 2:55, ஆகாஷ்வாணி வானிலை. வறண்ட வானிலை நிலவியது. தமிழகத்தில் திருவள்ளூர், கரூர், மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, வேலூர் மாவட்டங்களில் வெப்ப அலை வீசியது. தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிக அளவு வெப்பநிலை பெரும்பாலான இடங்களில் இயல்பிலிருந்து 2-6 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்திருந்தது. வேலூரில் அதிக அளவாக 41.6 டிகிரி செல்சியஸும், கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் குறைந்த அளவாக 22.6 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவானது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. தமிழகத்தின் பிற பகுதிகள், புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் வறண்ட வானிலை நிலவக்கூடும். நாளை தொடங்கி இம்மாதம் 19ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மணிக்கு 30-40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று மற்றும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. தமிழகத்தின் பிற பகுதிகள், புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பம் மற்றும் ஈரப்பதமான சூழல் நிலவக்கூடும். அதிக அளவு வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸிலிருந்து 39 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்த அளவு வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸாகவும் நிலவக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. அதிக அளவு வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்த அளவு வெப்பநிலை 12 டிகிரி செல்சியஸாகவும் நிலவக்கூடும். கன்னியாகுமரியில் அதிக அளவு வெப்பநிலை 32.5 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்த அளவு வெப்பநிலை 25.4 டிகிரி செல்சியஸாகவும் பதிவானது. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
2: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள், முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31st.
3: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
2: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
3: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
4: இன்னைக்கு செம்ம வேலை, ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
5: அது என்ன 2020 பிரேக்?
4: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இததான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
6: தோல் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய
7: தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் பிம்ஸ்டெக் நாடுகள் ஒருங்கிணைந்து பணியாற்றி வருவதாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் கூறியுள்ளார். அஞ்சலகங்கள் தற்போது வங்கி மற்றும் பாஸ்போர்ட் சேவைகளை வழங்கி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பெட்ரோல் டீசல் மற்றும் விமான எரிபொருள் ஏற்றுமதிக்கான சிறப்பு கூடுதல் கலால் வரி கட்டணங்களை மத்திய அரசு மாற்றியமைத்துள்ளது. காங்கிரஸ் கட்சியின் உயர்நிலைக்குழு கூட்டம் அக்கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் திருமதி சோனியாகாந்தி தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. உலக புகழ்பெற்ற பூரி ஜெகநாதர் ரத யாத்திரை இன்று தொடங்கியது. தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. தாவேக அரசின் நிர்வாகத்திறன் குறித்து திமுக தொடர்ந்து கேள்வி எழுப்பும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. தடையற்ற மின் விநியோகத்தை தாவேக அரசு வழங்க தவறிவிட்டதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. காவலர் நியமனங்களுக்கான அறிவிக்கையை உடனடியாக தாவேக அரசு வெளியிட வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று கார்டிஃபில் நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 3:02. நேரில் இந்த நிகழ்ச்சி ஹலோ ஊட்டி. இன்றைய ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் பல் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா

அதாவது பல் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா பலவிதமான விஷயங்கள், அதாவது இப்போ இருக்கக்கூடிய நவீன காலகட்டத்துக்கு பல்வேறு நவீன அட்வான்ஸ்மெண்ட்ஸ் அப்படின்றது வந்து வந்துருச்சு நேயர்களே. அதில் வந்து நமக்கு என்ன சொல்கிறதுனா நிறைய நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு காலத்தில் பல் எடுத்தோம் அப்படின்னா அவ்வளோதான், அந்த பல் விழுந்ததுன்னா விழுந்து தான் அல்லது எடுத்ததுன்னா எடுத்து தான். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நிறைய நவீன முறைகள் வந்து வந்துருச்சு. அதே மாதிரி நிறைய பல் சம்மந்தப்பட்ட செக்கப்ஸாக இருக்கட்டும், இந்த பற்களை எல்லாம் நிறைய விதங்களில் பாதுகாக்கிறதுக்கான நிறைய விஷயங்கள் வந்து வந்துருச்சு. அது மாதிரி தான் இன்றைய ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் வேர் அறுவை சிகிச்சை மற்றும் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறித்து பல் மருத்துவர் டி செந்தில்குமார் அவர்கள் வந்து நமக்கு இன்றைக்கி நிறைய விஷயங்களை வந்து சொல்ல போகிறாங்க. ஸோ நேரில் நீங்களும் இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கேட்டறியலாம். அதற்கு வழக்கமான நேயர்கள் அழைக்க வேண்டிய எண் 9344901018 9342901018 ஆகிய இந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளலாம்.

புதிய நேயர்கள் அறிமுக நேயர்கள் 8300019 10018 அப்படின்ற இந்த எண்களுக்கு தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் நீங்கள் இணையலாம் நேயர்களே. அதே போல இணைய வழியாகவும் நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியாகவும் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் இணைந்து நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கும் எடுக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவது நான் உங்கள் அன்பு தோழன் ஆர்ச்சி ராகவேந்திரா. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். அதற்கு முன்பாக ஒரு அற்புதமான ஒரு பாடல் வருது. டூயட் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுரனும் பி சுஷிலா மற்றும் குழுவினர் இணைந்து பாடியது ஏஆர் ரஹமானின் செயல் ஸ்டேட்யூண்ட்.

0: ஹலோவூட்டி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் அன்புள்ளங்களை. இன்றைய ஹலோவூட்டி நிகழ்ச்சியில் வேறு அறுவை சிகிச்சை மற்றும் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறித்து பல்வேறு தகவல்களை வழங்குறதுக்காக பல் மருத்துவர் டி செந்தில்குமார் அவர்கள் நம்முடைய நிலையத்துக்கு வந்திருக்காங்க. சார், நிகழ்ச்சியிலுக்காக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
1: வணக்கங்க.
0: அதாவது பல் அப்படின்றது பொதுவாகவே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். அது பல் போச்சுன்னா சொல்லு போச்சு அப்படின்றது. அட் தி எண்ட் ஆஃப் த டே நம்மளுடைய பல் அப்படின்றது மிகவும் முக்கியமான ஒரு அசட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நம்ம நேரடியாக நிகழ்ச்சிக்குள்ளாக போயிடலாம். பொதுவாகவே மனிதர்களுக்கு எத்தனை பற்கள் அப்படின்றது வந்து இருக்குது, அது என்னென்ன மாதிரியான வகைப்படும்?
1: இது ஆரம்பகட்ட கேள்வியாக கேட்டிருக்கீங்க. இது முதல் வந்து எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயந்தான். அதாவது வந்து பற்கள் வந்து ரெண்டு வகையாக பிரிக்கப்படுங்க. ஒன்று வந்து பால் பல்லுன்ட்டு, இன்னொன்று வந்து பர்மனன்ட் பல், அடல்ட் டீத்னு சொல்லுவோம். பால் பல்லுங்கிறது வந்து குழந்தை பிறந்து 15 மாதம், அதாவது 1.5 வருஷத்துலேருந்து 2.75 வருஷத்துக்குள்ளே முதல் பால் பல் முளைக்குங்க. அது கீழே வந்து முன்னாடி பல், கீழ் தாடையில் முன்னாடி பல் வரும். அதன் பிறகு 1.5 வருஷத்துலேருந்து 6 வயசு 12 வயசு வரைக்கும் ஒவ்வொரு பல்லாக, 6 வருஷத்துக்குள்ளே பல் முளைக்கும். 12 வருஷத்துக்குள்ளே அந்த பல் எல்லாமே விழுந்துடும். 12 வயது முதல் 13 வயதுக்குள்ளே பால் பல் விழுந்துடும். அதன் பிறகு முளைக்கிற பல் எல்லாமே வந்து அடல் தீட்டுன்னு சொல்லுவோம். அந்த அடல் டீத்துங்கிறது வந்து பர்மனண்ட்டாக ஆயுசு பூரா இருக்கிற பல் தான் பர்மனன்ட் டீத்துன்னு சொல்லுவோம், அடல் டீத்துன்னு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டு வகையாக பிரிக்கப்படுது. ஒன்று வந்து பால் பல், இன்னொன்று வந்து பர்மனன்ட் பல், அடல் டீத்துன்னு சொல்லி பிரிக்கப்படுது.
0: இப்போது குழந்தை பருவ பல் அப்படின்றது வந்து எப்பொழுது முளைக்கும் சார்?
1: அதான் இந்த பல் வந்து நான் சொன்ன மாதிரி, இப்போது அந்த முதல் பல் வந்து கீழே வந்து தாடையில், கீழ் தாடையில் முன் பற்கள், அதாவது ஆன்டீரியர்னு சொல்லுவோம் நம்ம இதில், அதில் வந்து முதல் அந்த ரெண்டு பல் வந்து 1.5 வருஷத்துலேருந்து 1.75 வருஷம் முளைக்கும். அது வந்து மேல் தாடையில் 10 பல் இருக்கும், கீழ் தாடையில் 10 பல் இருக்கும். மொத்தம் குழந்தைங்களுக்கு இருக்க வேண்டிய பல் வந்து 20 பல் இருக்குங்க. ஆனால் அதே 12 வயசு 13 வயசுக்கு பிறகு அடல் ஸ்டேஜில் வந்து முளைக்க வேண்டிய பல் வந்து மேல் தாடையில் 16 பல்லும் கீழே 16 பல் இருக்கும். அதை மொத்தம் வந்து 32 பல் இருக்குங்க. ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அடல்ட் டீத் அண்ட் பெர்மனன்ட் டீத். பால் பல்லில் வந்து மேல் தாடையில் 10, கீழ் தாடையில் 10, 20 பல் இருக்கும். பர்மனன்ட் அடல்ட் டீத்தில் வந்து மேல் தாடையில் 16 பல்லும் கீழ் தாடையில் 16 பல் இருக்கும், 32 பல் இருக்குங்க. அந்த 32 பல்ல வந்து கடைசி 2 பல் வந்து மேலேயும் கடைசி கீழே இருக்கிற 2 பல்லும் வந்து விஸ்டம் டூத்துன்னு சொல்லுவோம், ஞான பல்லுன்னு சொல்லுவாங்க. அது வந்து சிலருக்கு வந்து முளைக்கும், சிலருக்கு முளைக்காமல் உள்ள வந்து எலும்புக்குள்ளேயே, தாடை எலும்புக்குள்ளேயே முளைக்காமல் இடம் இல்லாமல் நிற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பட் இந்த எல்லா பல்லுக்கும், வாயில் இருக்க எல்லா பல்லுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதாவது முன்னாடி பல் எடுத்துட்டிங்களேன்னா பார்வைக்கு, அதாவது முன்னாடி பல்லு வந்து இயற்கையாக நமக்கு ஆண்டவன் கொடுத்தது வந்து ஒவ்வொரு உடல் உறுப்புக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ கண், காது, மூக்கு எல்லாமே உங்களுக்கு தெரியும் என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதை மாதிரி முன்னாடி பல் இருந்தால் அது வந்து நம்ம பேச்சு உச்சரிப்புக்கு, முக அழகுக்கு, நம்ம பேச்சு உச்சரிப்பு சிரித்தா முக அழகு கொடுக்கறதுக்காக தான் ஆன்டீரியர்ஸ், முன்னாடி இருக்கிற 6 பற்கள், அதாவது மேல் பல்லு கீழ் பல்லு.
0: ஓகே.
1: பின்னாடி, அதுக்கு பின்னாடி இருக்கிறது ப்ரீமோலாஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ப்ரீமோலாஸ் பல்லு வந்து நம்ம வந்து ஒரு உணவு வந்து நம்ம கடிக்கிறோன்னா முதல் அதுதான் தாங்கிக்கும் இந்த ப்ரீமோலாருங்கிற பல்லு. அப்புறம் அதுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து மோலாருங்கிற பல்லு, அந்த கடவாப்பல்லுங்குவோம். அந்த கடவாப்பல்லு வந்து நம்ம உணவை வந்து கிரைண்ட் பண்ணி அரைச்சி அந்த உணவை வந்து நம்ம வாய் வழியாக முழுங்கும் போது, வயிற்றுக்கு போகும்போது ஜீரண சக்தி ஏற்படும். அதால் நம்ம வாயில் இருக்க உமிழ் நீரும் இந்த கடவாப்பற்களும் சேர்ந்து அந்த உணவை, நம்ம சாப்பிட்ற உணவை வந்து மென்று கிரைண்ட் பண்ணி, எப்படி இந்த கிரைண்டரில் மிஷினில் நம்ம மாவு ஆட்டு அரிசி மாவு இது இட்லிக்கு தோசைக்கு இது பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி இந்த கிரைண்டிங் எஃபெக்ட் வந்து அந்த பல்லுக்கு. ஸோ ஒவ்வொரு பல்லுக்கும் ஒரு ஃபங்க்ஷனல் எஃபெக்ட். ஸோ முன்னாடி பல்லு எடுத்தான்னா அது வந்து ஈஸ்தெட்டிக்ஸ்னா அப்பியரன்ஸுக்கும், சிரிச்சா பேச்சுக்கும், ஃபொனட்டிக்ஸ் பேச்சு உச்சரிப்புக்கு. இப்போ பல்லுன்னா சொல்லு போச்சு, நீங்கள் முதல்ல இந்த கேள்வியை கேட்டீங்க.

0: அதுக்கு வந்து முக்கியமான காரணமே வந்து இந்த முன்னாடி பல்லு தான். முன்னாடி பல்லு இல்லைன்னா நமக்கு பேச்சு வராது. வயசானவங்களுக்கு பொக்கை ஆயிடுச்சுங்குவாங்க, பேச்சு வளரும், பேச்சு கரெக்டாக அந்த வார்த்தைகள் உச்சரிப்பு கரெக்டாக வராது. ஸோ தட் இஸ் ஃபங்க்ஷனல் எஃபெக்ட் ஆஃப் திஸ். ஆனால் அந்த கடைசி விஸ்டம் டூத் நான் சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கு வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷனல் எஃபெக்டும் கிடையாது. இயற்கையாக அந்த பல்லு இருக்கும் வாயில், ஆனால் அதுக்கு வந்து எந்த ஒரு வேலையும் இல்லை. உடம்பில் வந்து ரெண்டு உறுப்பு வந்து நம்ம வந்து எந்த ஃபங்க்ஷன் இல்லைன்னு சொல்லுவோம். ஒன்று வந்து இந்த கடைசி பல்லு விஸ்டம் டூத்துக்கு எந்த ஒரு வேலையும் இல்லை, பட் அது முளைக்கும். அதே மாதிரி இன்னொரு உறுப்பு நம்ம உடம்புல இருக்கிறது வந்து அப்பெண்டிக்ஸ். அப்பெண்டிக்ஸ்னு ஒரு குடல்வால்னு ஒன்று இருக்கும், ஆனால் அந்த குடல்வால் வந்து ஒன்றுமே தொந்தரவு கொடுக்காது. அது தொந்தரவு கொடுக்காத வரைக்கும் நம்ம அமைதியாக இருந்துக்கலாம். ஆனால் சில டைம் சரியான வயிறு வயிற்று வலி வருதுன்னு சொல்லி டாக்டர்கிட்ட போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அப்பெண்டிக்ஸ்மே இருக்குங்க, அது அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த பல்லும். ஸோ உடம்புல வந்து ரெண்டு உறுப்பு இருக்குன்னு சொன்னால், அது வேலையில்லாமல் இருக்கு அமைதியாக இருக்குன்னா, அந்த உறுப்பு வந்து ஒன்று வந்து விஸ்டம் டூத் ஞான பல்லும், இன்னொரு பல்லு வந்து இன்னொரு உறுப்பு வந்து அப்பெண்டிக்ஸ். இது தொந்தரவு கொடுக்காத வரைக்கும் நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஒன்ஸ் அதை ரொம்ப தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சு, வலி வந்துச்சு, வீக்கம் வந்துச்சு, சாப்பிட முடியலன்னு சொன்னால் அந்த பல்லு எடுத்துருவோம். அதே தான் அப்பெண்டிக்ஸ்லையும். அப்பெண்டிக்ஸ் ரொம்ப சிவியர் ஆயிடுச்சுன்னா அப்போ என்ன பண்ணுவாங்க, டாக்டர் சொல்லுவாங்க அதை ஆப்ரேஷன் பண்ணிருங்க. ஸோ இதுதான் அது கூட இது.
1: ஓகே, இப்போ பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சாப்பிடும் பொழுது நம்மளுடைய இந்த கடவாப்பற்களில் தான் சொத்தைப்பற்கள் சொத்தை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது இல்லைங்களா. அப்போ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ பால் பல் நிரந்தர பல் அப்படின்றத பற்றி பார்த்தோம், இதை வந்து நம்ம எப்படி பராமரிக்கணுங்க?
0: ஆக்சுவலாக வந்து நீங்கள் கேட்ட கேள்வி வந்து சொத்தை ஆகிறது வந்து எப்படி எந்த பல்லும் ஆகுது, கடவாப்பல்லன்னு தானே. அதிகமாக ஆகக்கூடிய பல்லு வந்து கடவாப்பல். அதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம மென்னு சாப்பிட்றோம். நம்ம முதல் கேள்விக்கு கொடுத்த பதில் என்ன இருக்குன்னா, நம்ம அரைச்சி சாப்பிட்ற கிரைண்டிங்கே வந்து கடவாப்பல்ல தான் இருக்குது. ஸோ அந்த நம்ம சாப்பிட்ற உணவு துகள்கள் வந்து அந்த பல்லு சந்தில் நம்ம மாட்டிக்கும் போது அது ஒரு சின்ன ஒரு கருப்பு புள்ளியாக தான் ஆரம்பிக்கும். சொத்தைங்கிறது பிளாக் டாட்டாக தான் ஆரம்பிக்கும். அதை வந்து நம்ம நல்லா பராமரிக்கணும். பராமரிக்கிறது வந்து முக்கியமாக ரெண்டே விஷயம், வெரி வெரி சிம்பிள் மேட்டர். ஒன்று வந்து நல்லா நம்ம ப்ரஷ் பண்ணணும், காலையில் ப்ரஷ் பண்ணணும், நைட்டு ப்ரஷ் பண்ணணும் படுக்கிறதுக்கு முன்னாடி. எல்லாரும் சொல்லுவாங்க, சார் நான் நல்லா ப்ரஷ் பண்ண டாக்டர், பட் இருந்தாலும் எனக்கு சொத்தை இருக்குன்னு. அது அப்படி இல்லை. இப்போ காலை நம்ம வந்து ஒரு 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே ப்ரஷ் பண்ணுறோம். அப்புறம் வந்து திரும்ப நைட்டு நம்ம ப்ரஷ் பண்ணோம். ஆனால் நிறைய பேர் நைட்டில் ப்ரஷ் பண்ணுறதை வந்து பண்ண மாட்டாங்க, அந்த பழக்கம் வழக்கம் இல்லை. ஆனால் நடைமுறையில் நாங்கள் பேசுவோம் இந்த மாதிரி 2 டைம்ஸ் ப்ரஷிங்னு சொல்லுவோம். ஆனால் இரவு நேரத்தில் ப்ரஷ் பண்ணுறது வந்து 10ல் 2 பேர் தான் பண்ணுவாங்க. பட் நம்ம காலையில் ப்ரஷ் பண்ணிட்டால் அடுத்த நாள் காலையில் 24 மணி நேரம் கழிச்சு தான் நம்ம ப்ரஷ் பண்ணுவோம். ஆனால் இடப்பட்ட நேரத்தில் காலை டிஃபன், மதியம் சாப்பாடு, மாலை ஒரு ஸ்நாக்ஸு, அப்புறம் நைட் ஒரு டின்னர், இந்த 4 போக இடையில நம்ம ஏதாவது ஒன்று ஸ்நாக்ஸு, நம்மளுடைய ஃபுட் ஹேபிட் அப்படி தான் இருக்குது. ஸோ நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருள் ஒன்றுன்னு அந்த பல்லில் நிற்கும் போது அது அப்படியே தங்கிடும் அந்த பல்லுலேயே. அப்போ வந்து அதில் கிருமிகள் உற்பத்தி ஆகி அந்த கிருமிகள் தான் வந்து அது அப்படியே அந்த அந்த கருப்பு புள்ளின்னு நான் சொன்னேன்ல, சொத்தையோட ஆரம்ப கட்டம், அந்த ஆரம்ப கட்டம் அந்த கருப்பு புள்ளி அப்படியே அந்த அதிகமாகி அந்த பற்களுக்குள்ளே போகும். அதாவது பற்களில் மேலே முதல் பகுதி இருக்க வந்து எனாமல்னு சொல்லுவோம். அந்த எனாமலில் இருக்கிற அந்த கருப்பு புள்ளி அடுத்தது டென்டின்ங்கிற பகுதிக்கு போகும். டென்டின் பகுதிக்கு போன அப்புறமா அடுத்த பகுதிக்கு போகிறது தான் பல்பு. பல்பில் தான் நரம்பு இருக்கக்கூடிய பகுதி, அதாவது வெள்ளை மஞ்சள் சிவப்புன்னு பிரிப்போம். எனாமல் வந்து வெள்ளையாக இருக்கும், டென்டின்ங்கிறது வந்து மஞ்சள் நிறத்தில் இருக்கும், சிவப்பு நிறத்தில் இருக்கிறது வந்து பல்ப்புங்குவோம். ஸோ எனாமல் பல் வெள்ளை பகுதியில் இருக்கும்போது அது எந்த தொந்தரவும் கொடுக்காது. அப்போவே அதை வந்து மருத்துவர்கிட்ட பல் மருத்துவர்கிட்ட போனோன்னா அதை பார்த்து க்ளீன் பண்ணி அதை வந்து அடைச்சிடலாம். ஸோ அதை பாதுகாத்துக்கலாம். ஆனால் அந்த வெள்ளப்பகுதியிலேருந்து மஞ்சள் பகுதி எனாமல்லேருந்து டென்டின் பகுதிக்கு போகும்போது அந்த சொத்தை வந்து லேசாக கூச்சங்கள் ஆரம்பிக்கும். தண்ணி குடித்தா கூசுது, காஃபி குடித்தா கூசுது, ஸ்வீட் சாப்பிட்டா, ஐஸ்கிரீம் சாப்பிட்டா அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்டோடு வருவாங்க. அப்போ வந்து அது டென்டின், அந்த இதுக்கு போது அந்த கூச்சங்கள் ஆரம்பிக்கும். அது வந்து ரெண்டாவது கட்டத்துக்கானது. அதுலேருந்து அந்த டென்டின் அந்த மஞ்சள் பகுதியிலேருந்து சிவப்பு பகுதிக்கு போகும்போது பல்பு நரம்பு டச் பண்ணிடும். நரம்பு டச் பண்ணும்போது தான் தாங்க முடியாத பல் வலி வரும். அப்போ வந்து எனக்கு தூங்க முடியல, சாப்பிட முடியல, சரியான பல் வலிங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி கட்டத்துக்கு போகும்போது நம்ம வந்து அடைக்கிறது மட்டும் தீர்வு ஆகாது. அது வந்து திரும்ப வந்து நம்ம அதுக்கான சிமெண்ட் போட்டு பல்ல அடைச்சாலும் வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, சீ பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு வந்து முறையாக அந்த மருத்துவர்கிட்ட போகும்போது அது அவங்க வந்து ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு அதுக்கான என்ன வைத்தியம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி ரொம்ப டீப்பாக போயிருந்துச்சுன்னா, இப்போ இளம் வயசில் எப்படின்னா ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து பல் வலின்னு வந்தாலே பல்ல எடுக்கிறது தான் ஒரே ட்ரீட்மெண்ட்டாக இருந்தது. ஆனால் இப்போ வந்து எப்படின்னு சொன்னால், இப்போ வந்து ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட்டுன்னு வந்திருக்குங்க. வேறு சிகிச்சை, அந்த வேறு சிகிச்சைங்கிறது வந்து இளம் வயதினர்களுக்கு, அதாவது நான் ஃபர்ஸ்ட் ரெண்டாவதுக்கு பதில் சொல்லும் போது 12-13 வயசுக்கு அப்புறம்

0: பால் பல் வந்து பர்மனன்ட் பல் முளைச்சிருங்கிறோம் இல்லைங்களா, அது ஆயுசு பூரா அந்த பல் இருக்கும். ஸோ அப்போ அந்த பல் வந்து ஒரு 20 வயசு ஒரு பேஷண்ட்டுக்கும் ஒரு 30 வயசு 35 வயசு உள்ளவங்களுக்கும் அந்த பல் எடுத்தோம்னா காலத்துக்கு அந்த பல் இருக்காது, அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு முடியாதுங்கிறனால அதை என்ன பண்ணுவோன்னா அந்த பல்லை வந்து வேறு சிகிச்சை பண்ணி அந்த பல்லுக்கு மேலே ஒரு கப்பு போட்டுருவோம், கேப். அந்த கேப் போட்டால் அந்த பல்லை நம்ம பாதுகாத்துக்கலாம், அந்த பல் திரும்பவும் அவங்களுக்கு உபயோகப்படும், சாப்பிட்றதுக்கு யூஸ் ஆகும். இப்போல்லாம் வந்து லேட்டஸ்ட்டாக மெடிக்கல் இதில் எப்படின்னு சொன்னால் முடிஞ்ச அளவுக்கு இயற்கையை வந்து பாதுகாத்துக்குங்கன்னு சொல்லுவாங்க. இயற்கையாக நமக்கு ஆண்டவம் கொடுத்தது நம்ம பாதுகாத்துக்கிறதுக்காக தான் வேறு சிகிச்சை. அதே வந்து ஒரு 60 வயசுக்கு மேலே ஒரு 65 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து வேறு சிகிச்சை அவசியம் இல்லை, ஏன்னா அவங்களுக்கு வயசாகிப்பு வயதானாலே வந்து எல்லாருமே முடி நரைக்கும், கண் பருவை குறையும், தோல் சுருக்கங்கள் வரும், அதே மாதிரி அந்த பல்லும் அதோட வீக்னஸ் ஆயிரும். ஏன்னா 12-13 வயசில் முளைக்க வேண்டிய பல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருஷம் அது உழைச்சிருக்கு அவங்க வாயில், அப்போ அதுக்கு ஒரு வேரண்டாக இருக்க தான் செய்யும். ஸோ அந்த மாதிரி பல்லுக்கு பற்களுக்கெல்லாம் வந்து நம்ம வேறு சிகிச்சை பண்ணணும் அவசியம் இல்லை. அப்போ என்ன பண்ணுவோம்னா அவங்களுக்கு அந்த இடத்துல அந்த ரொம்ப தொந்தரவு கொடுக்குற பல்லை எடுத்துட்டு மாற்று வழியாக பல் பொருத்திக்கலாம், செயற்கை பல் பொருத்திக்கலாம், ஆர்டிஃபிஷியல் டீத் நம்ம பொருத்திக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து இளம் வயதினர் வந்து பல்லை நல்லா பராமரிக்கணும். அப்படி பராமரிக்காமல் அது நெக்லிஜென்ஸ் இக்னோரன்ஸ்னால ஏதாவது அவங்க விட்டுட்டாங்களேன்னா டாக்டர்கிட்ட போய் அது எந்த ஸ்டேஜில் இருக்குது அந்த கட்டன்னு சொல்லி அவங்க பார்த்துட்டு அடைக்கிறதானா அடைச்சிக்கலாம், இல்லை வேறு சிகிச்சை பண்ணுறதுனா வேறு சிகிச்சை பண்ணி கேப் போட்டுக்கலாம்.
1: ஓகே, அதாவது ரொம்ப டீட்டெயில்டாகவே நிறைய விஷயங்களை டச் பண்ணியிருக்கிறீங்க. அதாவது ப்ரிகாஷனாக இருக்கிறதுன்றது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி தான், பற்களுக்குமே வந்து ப்ரிகாஷன் அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் வருது, தென்றலை என்னை தொடு திரைப்படத்திற்காக ஏசுதா சுமாரமணன் இணைந்து பாடியது. இளையராஜாவின் இசை மெட்டல் ஊட்டி FM 101.8 ஸ்டே டியூன்ட்.

0: உங்கள் ஓடி எஃப்எம் 101.8
1: புதிரான கேள்விகள்,
0: எதிரான கருத்துக்கள்,
1: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
0: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
1: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
0: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
0: புதிரும்
1: கேட்க தவறாதீர்கள்.
2: பாடல் கேட்டு முடித்த நேரம் 3:25 ஆயாச்சு. இணைந்திருக்கிறோம் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில். இன்றைய ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் வேர் அறுவை சிகிச்சை மற்றும் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறித்து பல் மருத்துவர் டி செந்தில்குமார் அவர்கள் பல்வேறு விஷயங்களை நமக்கு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ தொடர்ந்து நாம் பேசலாம். ஸோ பராமரிப்பை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தோம். பல் மட்டும் தானே, அதை சார்ந்து வேற என்னென்ன விஷயங்களை நம்ம வந்து பராமரிக்கணுங்க?
3: இது ஒரு நல்ல கேள்வி. ஆக்சுவலாக பொதுவாக சொன்னால் வாயில் வந்து பல்லுன்னு தான் எல்லாரும் நினச்சிருப்பாங்க. ஆனால் பல்லுக்கு கீழே இருக்கிற ஒரு முக்கியமான பகுதி வந்து எகிறு, ஈர். ஈருங்கிறது வந்து கம்ஸுங்குவோம் நம்ம மெடிக்கல் டைமில், ஜிஞ்சைவான்னு சொல்லுவோம் அது பேர். அதை வந்து நம்ம பராமரிக்க ரொம்ப முக்கியங்க. ஈர் எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கோ அந்த அளவுக்கு தான் பல்லு ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால், நம்ம மண், நம்ம வயலில் இருக்கிற மண் எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும் அந்த அளவுக்கு தான் செடி கொடி மரங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ ஈர் வந்து மண்ணுக்கு உதாரணமாக சொல்லலாம், பல்லு வந்து செடி கொடி மரத்துக்கான உதாரணமாக சொல்லலாம். ஸோ நமக்கு ஈர் ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் பல்லு பராமரிப்பு நல்லாயிருக்கும். ஈர் வீக் ஆகும்போது பல்லு வந்து நாளைவே ஆக ஆக உங்களுக்கு வந்து பல்லில் வந்து கேப் விழும், பல்லு லூஸ் ஆகும், பல்லு ஆட்டம் கொடுக்கும். இதற்கான முக்கியமான காரணம் என்னென்னா, நம்ம உணவுப் பொருள், உணவு பழக்க வழக்கங்கள். சில வந்து அதிகமாக பாக்கு யூஸ் பண்ணுவாங்க, பான் பராக் யூஸ் பண்ணுவாங்க,
2: போதை
3: ஹல்ஸு இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் இருக்கும்போது அதை வந்து பாதிக்கும், ஈரை பாதிக்கும். புகைப்பழக்கம், நிக்கோட்டின், அந்த ஸ்டெயின்ஸ் வந்து பல்லுலையும் அந்த படும். அதே மாதிரி அந்த புகைப்பழக்கத்தினால உங்களுக்கு அதிகமாக ஈர்ண பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று வந்து சுகர், உடம்புல சுகர், சர்க்கரை நோய் இருந்தாலும் நீரிழிவு நோய் இருந்தாலும் அது வந்து அந்த எகிரை வந்து பாதிக்கும். ஸோ அந்த அப்படிப்பட்ட நோயாளிகள் வந்து பேஷண்ட்ஸ் வந்து பல் மருத்துவர்கிட்ட வந்து ஒரு 6 மாதத்துக்கு 1 டைம் இல்லை 1 வருஷத்துக்கு 1 டைம் வந்து ஒரு ரெகுலர் செக்கப் போய் காமிச்சுக்கலாம். இன்னொரு காரணம் வந்து ஈர் வந்து வீக் ஆகிறதுக்கு காரணம் வந்து கால்குலஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது காரைங்குவோம். காரைங்கிறது வேற, கரைங்கிறது வேற. கரைங்கிறது வந்து நம்ம பீடி சிகரெட் கரை, வெத்தலைப்பாக்கு கரை தான் கரைங்குவோம், காஃபி டீ கரை வரும். ஆனால் காரைங்கிறது வந்து கால்குலஸ் ஸ்டார்ட்டாக இருக்குவோம். அது வந்து பல்லுக்கும் ஈருக்கு இடையில வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ராங்காக அப்படியே பல்ல படிமானங்கள் அப்படியே படிஞ்சிருக்கும். இப்போ நம்ம கீழே பிளெயின்ஸில் பார்த்தீங்களன்னா பாத்ரூம்லலாம் வந்து ஒரு உப்பு தண்ணி யூஸ் பண்ணும்போது ஒரு படிமானங்கள் இருக்கும், லேயர்ஸ். அதே மாதிரி தான் இது வந்து கால்சிஃபைட் லேயர் தான் வந்து அந்த பல்லு, அது வந்து கால்குலஸ்னு மெடிக்கல் டேர்மில் சொல்லுவோம். அது சில டைம் வந்து பேஷண்ட்ஸ் கிளினிக் வரும்போது பல் மருத்துவர்கிட்ட சொல்லுவாங்க, டாக்டர் என்னுடைய பல்லு வந்து உடஞ்சி வந்துகிட்டே இருக்குது, பொடி பொடியாக வருது, வெள்ளையாக வருதுங்குவாங்க. அது எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது அது வந்து பல்லு உடையாது, அந்த கால்குலஸுங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சி பீஸ் பீஸாக சின்ன துண்டாக வரும். அது வந்து க்ளீன் பண்ணணும். பட் அது க்ளீன் பண்ணுறேன்னா அவங்க பேஷண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் எல்லாம் நல்லா ப்ரஷ் பண்ணுறேன் ஆனால் இருந்தாலும் அந்த படிமானங்கள் போகலங்குவாங்க. அது ப்ரஷ்ஷில் மட்டும் போகாது, அப்போ அதை ஸ்கேலிங் சொல்லுவாங்க. ஸ்கேலிங் பண்ணால் டாக்டர்கிட்ட போய் ஸ்கேலிங் பண்ணிட்டீங்களேன்னா அந்த காரை படியது இல்லைங்களா, அந்த டார்டார் கால்குலஸுங்கிறது வந்து சுத்தமாக நீக்கிடலாம். நீக்கும் போது அந்த ஈர் வந்து திரும்ப வந்து பல்லோட சேர்ந்துடும். இல்லாட்டினா அந்த பல்லுக்கும் ஈருக்கும் இடையில வந்து அந்த கேப்பில் வந்து அந்த கால்குலஸ் இருக்கும்போது அந்த கால்குலஸை எடுத்து நீங்கள் ஸ்மியர் பண்ணி மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தா நிறைய கிருமிகள் பார்க்கலாம். ஸோ அந்த கிருமிகள் என்ன பண்ணணும்னா, அந்த கால்குலஸ் ஸ்டார்டார் காரை இருக்கிற இடத்துல வந்து அந்த கிருமிகள் இருந்தால் அந்த கிருமிகள்னால ஈரை வந்து அரிச்சிட்டே போக ஈரில் வந்து ப்ராப்ளம் வரும். ஈர் வீக்கம் அடையலாம், ஈர் நோய் வரலாம், ஸ்மெல்லு வரலாம், வாயில் துர்நாற்றங்கள் வரலாம், ஹாலிடோசஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி வரும். அப்போ வந்து அதை வந்து ரெகுலராக க்ளீன் பண்ணி அதுக்கான கரெக்டான முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் ஈரை காப்பாற்றிடலாம். ஈரை காப்பாற்றும் போது உங்களுக்கு பல்லு நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். இல்லைன்னா பல்லு வந்து விரிவடையும், கேப் ஆகும். அப்புறம் பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு மெயின் கம்ப்ளைண்ட் என்ன சொல்லலாம்னா, என்ன சாப்பிட்டாலும் உள்ளே போய் மாட்டிக்குது, பல்லு சந்தில் மாட்டிக்குதுவா. இன்னொரு செய்யக்கூடாத ஒரு பழக்க வழக்கம் என்னென்னா, குச்சி விட்டு குத்துறது. ஜென்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மேல்ஸ் மேக்ஸிமம் வந்து டூத்பிக்கை வச்சு குத்தி எடுப்பாங்க. ஒரு நான்வெஜ் சாப்பிட்றாங்கன்னு வச்சுங்களேன், அப்போ வந்து குச்சி வச்சு குத்துவாங்க. லேடிஸ் என்ன பண்ணுவாங்க, பின் இருக்கும், பின்னை வச்சு குத்துவாங்க.

0: அந்த பழக்கத்தை அறவே விடணும். இது என்ன காரணம்னா, பல்லுக்கும் ஈர்க்கு இடையில வந்து அந்த சந்தில் போய் மாட்டும் போது அதை எடுக்கும்போது இன்னும் அது ஈரையும் பல்லையும் டேமேஜ் பண்ணும். அதுக்குன்னே இப்போ வந்து இன்டர்டென்டல் டூத் பிரஷ்னு எல்லாம் வந்திருக்கு, அது டாக்டர் எழுதி கொடுப்பார். அப்படி உணவுப் பொருட்கள் போய் மாட்டிக்கிட்டானா அதில் வந்து நம்ம எடுத்துட்டானா உங்கள் ஈரையும் பல்லுக்கும் பாதிப்பு இல்லாமல் அந்த இன்டர்டென்டல் ப்ரஷ். இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ரெகுலர் டூத் ப்ரஷ், பட் இன்டர்டென்டல் டூத் ப்ரஷ்னு இருக்குது, அது வந்து ரெண்டு பல்லுக்குள்ளே மாட்டக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து அதை எடுத்துரும். இன்னொரு இது இருக்குது, ஃப்ளாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஃப்ளாஸுங்கிறது வந்து மேலை நாட்டில் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் அதை கரெக்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி இருக்கும், ஒரு நூல் மாதிரி, அதை ரெண்டு விரலில் வந்து அப்படியே க்ளீன் பண்ணுறது. ஆனால் அது வந்து நம்ம நாட்டில் வந்து அதை நிறைய பேர் அதை யூஸ் பண்ணுற கூட யோசிப்பாங்க, அவங்களுக்கு அந்த அந்த டெக்னிக் அவங்களுக்கு புரியுறதில்ல. ஸோ ஈஸி டெக்னிக் வந்து ப்ரஷ்லேயே வந்து இன்டர்டென்டல் ப்ரஷ். அப்போ உணவுப் பொருள் ஏதாவது போய் மாட்டினா அதில் எடுத்துடலாம். அது அப்படி பண்ணும்போது அது வந்து ஈருக்கு வந்து பாதுகாப்பு, அது முக்கியமான ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து உணவு பழக்க வழக்கங்களை கீரை அதிகமாக சாப்பிட்ணும், ஈருக்கு ரொம்ப முக்கியம். அப்புறம் வந்து தயிர் சேர்த்திக்கணும், பிளாக் டீ, லெமன் டீ இந்த மாதிரிலாம் சேர்த்துக்கிட்டோன்னா ஈருக்கு வந்து ஸ்ட்ரென்தன் கொடுக்குற இயற்கையான உணவு பழக்கங்கள். அது என்னன்னா தண்ணி நிறைய குடிக்கணும். வாய் துர்நாற்றம் வருதுன்னு எல்லாரும் வருவாங்க. வாய் துர்நாற்றத்துக்கு காரணம் வந்து எகிறு மட்டும் கிடையாது, நாக்கும் ஒரு காரணம். ஸோ நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருள் வந்து எல்லாமே வந்து நம்ம பல்லில் மட்டும் நிற்காது, நம்ம நாக்குலேயே ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும். நம்ம நல்லா சாப்பிட்டுட்டு நாக்கு குழந்தைங்களோட நாக்கெல்லாம் நீட்டாக சொன்ன பார்த்தோன்னா அந்த நாளில் ஒரு லேயர் மாதிரி வெள்ளையாக படிமானங்கள், மஞ்சளாக ஒரு படிமம், அது வந்து என்னென்னா நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருளோட ஒரு படிமானங்கள் வந்து ஒரு லேயராக ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அதுக்காக வந்து நிறைய பேர் வந்து டங் கிளீனர் யூஸ் பண்ணுவாங்க. டங் கிளீனர் இஸ் நாட் அட்வைசபிள், எந்த டென்டிஸ்ட்டும் டங் கிளீனர் யூஸ் பண்ணக்கூடாதுங்குவாங்க. காரணம் என்னென்னா டங் கிளீனர் யூஸ் பண்ணோம்னா நம்ம வாயில் வந்து இப்போ நம்ம சாப்பிட்டோம்னா ஒரு சுவையை கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அது வந்து அது எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லை, அது நாக்கில் தான் இருக்குது. அதில் வந்து பேப்பிலாஸ்ன்னு சொல்லுவோம். அதை வந்து உப்பு, உரப்பு, புளிப்பு, கசப்பு, இந்த நாலு சுவையும் கண்டுபிடிக்கிறோட டேஸ்ட் வந்து எங்கன்னா நாக்கில் தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து வீட்டில் அம்மா ஒரு ரசம் செஞ்சு கொடுத்துட்டு சாம்பார் செஞ்சு கொடுத்து இதை டேஸ்ட் பண்ணி பாருன்னு என்ன பண்ணுவோன்னா நாக்கை நக்குவோம் அந்த கையில் ஊற்றி. அப்போ என்னன்னா அந்த நுனி நாக்கில் தான் அந்த உப்போட டேஸ்ட் தெரியும். ஆ, உப்பு அதிகமாக இருக்குது, காரம் அதிகமாக இருக்குன்னு கண்டுபிடிக்கும். ஸோ நாக்கில் இருக்கிற அந்த பேப்பிலாஸ் இருக்குல்ல, டேஸ்ட் பட் நாட் பேப்பிலாஸ் டேஸ்ட் பட்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த பட்ஸை வந்து நீங்கள் டங் கிளீனர் யூஸ் பண்ணும்போது அது இரடையிடும், அதை தேய்க்கிறோம் இல்லையா, தேய்ச்சி தேய்ச்சி எடுக்கும்போது அந்த அப்போ நாக்கு மந்தமாயிப்பு, மந்தமாகும் போது உங்களுக்கு வந்து எனக்கு இனிப்பு உரப்பு எதுவுமே தெரியலங்குவாங்க. கொரோனா காலகட்டத்தில் இது சொல்லுவாங்க, எனக்கு டேஸ்டே தெரியல, ஸ்மெல் தெரியல, தட் இஸ் COVID-19. அது வேற, இது வேற. ஸோ அதனால வந்து இதை வந்து மெயினாக வந்து டங் கிளீன் பண்ணுறது வந்து நம்ம ப்ரஷ்லேயே பிளெயின் ப்ரஷ்லேயே பேஸ்ட்டு யூஸ் பண்ண பிறகு நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு அந்த பிரிஸ்டல்ஸையே நம்ம நாக்கம் லேஸ் அப்படியே க்ளீன் பண்ணிட்டோன்னா அதில் இருக்கிற அந்த அழுக்குகள் வந்துடும். அப்போ வாய் துர்நாற்றங்கள் வராது. ஈரி எப்படி பராமரிக்கலாம், நாக்கையும் பராமரிக்கலாம். ஸோ பல்லுக்கு பின்னாடி சுற்றி இருக்கிற அந்த நாக்கையும் ஈரியும் பராமரித்தாலும் பல்லுக்கு ஒரு இயற்கையாக ஸ்ட்ரென்த் ஆரோக்கியமானதாக இருக்கும்.
1: இப்போ நம்ம நிறைய கைடாகப்படுறது இந்த விளம்பரங்கள் மூலமாக தான் வந்து கைடாகப்படுறோம். அதில் ப்ரெஷ்ஷோடு சேர்ந்து வந்து அதுக்கு பின்பாகவே எந்த ஒரு டூத் கிளீனர் இருக்குது, அதையே வந்து நம்ம நாக்குக்கு க்ளீன் பண்ணுறதுக்காக பயன்படுத்தலான்னு சொல்லி சொல்கிறாங்களே, அதுவுமே வந்து பயன்படுத்துவது அறிவுறுத்தத்தக்கதா இல்லை எப்படிங்க?
0: அது சில கம்பெனிஸில் வந்து அவங்க மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, பட் நாங்கள் பொதுவாக வந்து அதை யூஸ் பண்ணுங்க நாங்கள் யாரும் சொல்கிறதில்ல. ரெண்டு வேலை பல் விளக்கணும், மெயின்டெனன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், காலை மாலை மறக்காமல் பல் நம்ம துலக்கணும். அப்புறமா இடைப்பட்ட நேரத்தில் நம்ம என்ன சாப்பிட்டாலும் வாய் கழுவணும். ஒன்று வாய் கழுவுனா, நம்ம இப்போ ஒரு ஹோட்டலில் போகிறோம், நம்ம வீட்டில் சாப்பிட்றோம், சாப்பிட்ட உடனே கை கழுவுறோம் இல்லையா, அப்போ என்னன்னா கொஞ்சம் தண்ணி எடுத்து வாயில் ஊற்றி நல்லா காகல் பண்ணணும், கொப்பளிக்கணும். கொப்பளித்து ஒன்று அந்த தண்ணியை வந்து முழுங்கிடணும். ஸோ வாயில் இருக்கிற உணவுத் துருக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது வந்து அந்த தண்ணி வழியாக வாய் முழுங்கும் போது வயிற்றுக்குள்ளே போயிடும். இல்லைன்னா நம்ம அதை துப்பிடணும். இப்போ நம்ம சாப்பிடும் போது நம்ம துணி மேலே ஒரு ஏதாவது விழுந்தா நம்ம என்ன பண்ணோம், உடனே தண்ணியை வச்சு வாஷ் பண்ணிடுவோம். அந்த மாதிரி நம்ம பல் சந்தில் போய் எதுவும் நிற்கக்கூடாது. அதை நிற்கிறனால தான் பற்கள் சொத்தையாக இருக்கிறது அதிகம், ஸ்மெல் வர்றதுக்கான காரணங்கள் எதாக இருக்குது. ஸோ முக்கியமாக வந்து ரெண்டு விஷயம் ஈஸியாக சிம்பிள் யூசர் ஃப்ரீங்கிறது வந்து ப்ரஷ் பண்ணணும் 2 times, அதே மாதிரி எது சாப்பிட்டாலும் வாய்க்கு வைப்பேன். அது பர்டிகுலராக குழந்தைங்களுக்கு நம்ம இதை வந்து மோட்டிவேட் பண்ணணும். குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வருவாங்க, 4 மணிக்கு வந்ததும் ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க, கேக்கு பிஸ்கெட்டு இந்த மாதிரி சாப்பிட்டோடனே டீ காஃபி கொடுப்பாங்க, பால் கொடுப்பாங்க. அப்போ என்ன பண்ணணும், உடனே வந்து தண்ணி கொடுத்து நல்லா கொப்பிச்சு முழுங்க சொல்லணும், இல்லைன்னா வெளியே துப்ப வைக்கணும். இது வந்து பேரண்ட்ஸு வீட்டில் இருக்க எல்டர்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு அந்த மோட்டிவேஷன் கொடுத்தா சின்ன வயசுலேருந்து அதை பராமரிப்பு வந்து நல்லா
1: வந்துடும், பராமரிச்சு ரொம்ப நல்லது இல்லைங்களா? ஓகே, நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். ஒரு அருமையான

0: வெல்கம் பேக் அன்புள்ளங்களே. 3:40 ஆயாச்சு. கோபுர வாசலிலே திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா இணைந்து பாடிய ஒரு அற்புதமான பாடலை கேட்டு ரசித்தோம். இன்றைய ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் வேர் அறுவை சிகிச்சை மற்றும் பல் சம்பந்தப்பட்ட பல்வேறு தகவல்களை நமக்காக வழங்கிட்டு இருக்காரு பல் மருத்துவர் டி செந்தில்குமார் அவர்கள். சார், நம்ம வந்து நிறைய ஈர் அதனுடைய மெயின்டெனன்ஸ் பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பல் விழுந்தது அப்படின்னா ஒரு காலத்தில் நமக்கு சொல்யூஷனே கிடையாது. பட் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா பல் வலி அப்படின்றது வந்து ஈக்குவலன்ட்டு வரவே கூடாத ஒரு வழிகளில் ஒன்று. இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா பல் எடுத்ததுக்கு அப்புறமாக கூட எத்தனை நாட்களுக்கு அப்புறம் ஒரு வலி இருக்கும், ஒருவேளை அந்த வலி இப்போ பர்சிஸ்டண்ட்டாக கண்டினியூ ஆச்சு அப்படின்னா அதற்கான தீர்வு என்ன, அதனுடைய காரணமும் என்ன, அதை சொல்லுங்கள்.
1: பொதுவாக வந்து ஒரு பல் எடுத்தோன்னா ஒரு மினிமம் வந்து ஒரு 2-3 நாட்கள் 4 நாட்கள் கூட வலி இருக்கலாம். அது ஒரு பல்லோட நம்ம பல்ல எடுக்கிற பொறுத்தளவு பல்லோட பிரச்சனைகளை பொறுத்தளவு இருக்குங்க. இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம், அந்த இன்ஃபெக்ஷன் சிவியாரிட்டி இருந்தான்னா பல் எடுத்த பிறகு அந்த வலி இருக்கும். ஸோ மருத்துவர் பல் மருத்துவர் பல் எடுத்த பிறகுவே மாத்திரையில் எழுதி கொடுப்பாங்க. அந்த மாத்திரையை வந்து கரெக்டாக பல் மருத்துவர் சொல்லி அட்வைஸ் பிரகாரம் அதை கரெக்டாக சாப்பிடணும். பல் எடுத்து அந்த மாத்திரை மட்டும் சாப்பிட்டா மட்டும் பல் வலி போகாது. அது போக சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் வந்து டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் பின்னாடியே பிரிண்ட் ஆகிருக்கும், இல்லைன்னா கிளினிக்கில் வந்து ஒரு டிஸ்பிளே வச்சுருப்பாங்க. அதாவது அந்த பஞ்சை வந்து 1 மணி நேரம் கடிச்சுக்கணுங்குவாங்க, எச்சியை முழுங்கணும், துப்பக்கூடாது. ஏன் முழுங்கணும்னு சொன்னால் அந்த ரத்தம் இருக்கு இல்லைங்களா, பல்லெடுத்தத்தில் ரத்தம் வரும்போது அந்த உமிழ்நீரோட அந்த ரத்தம் கலந்து போகும்போது நிறைய ரத்தம் வெளியே போகிற மாதிரி தெரியும். ஸோ பேஷண்ட்ஸ் வந்து பயந்துருவாங்க, பேனிக் ஆகுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஒரு டம்ளர் தண்ணியில் 1 சொட்டு இங்கு போட்டால் என்னாகும், ஃபுல்லாகவே இங்காக தான் தெரியும். அதே மாதிரி தான், ஸோ சாலிபிலிட்டி அதிகம். ஸோ அதனால் என்னாகும்னா தண்ணியில் வந்து நம்ம உமிழ்நீரில் வந்து ரத்தம் கலக்கும்போது நம்ம அதை துப்பும் போது நிறைய ரத்தங்கள் போகிற மாதிரி தெரியும். ஐயோ நமக்கு நிறைய ரத்தம் போயிட்டுருக்குன்னு நினைப்போம். அதனால் அது ஒரு காரணம், துப்பக்கூடாது, முழுங்கிடணும். இன்னொரு காரணம் வந்து நம்ம உடம்புலேருந்து ரத்தம் வேஸ்ட் ஆக வேண்டாங்கன்னா அது திரும்ப முழுங்க சொல்லுவோம், அவ்வளோதான். அது ஒன்று. டாக்டர் கொடுத்த மருந்துகள் உணவு வந்து எதாவது சாஃப்டான டயட் சாப்பிட்ணும், இதெல்லாம் இருக்குது. இது போக இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி பெயின் இருந்தால் திரும்ப 3 நாட்கள் கழித்து டாக்டர்கிட்ட கிளினிக் போய் பார்க்கும்போது அவர் செக் பண்ணிட்டு அந்த இடம் வந்து புண் ஆறியிருக்கா ஆறலியான்னு பார்ப்பாரு. அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கான மருந்துகள் எல்லாம் கொடுப்பாங்க. பொதுவாக பல் எடுத்த பிறகு அது வந்து சாக்கெட்டுங்குவோம், எக்ஸ்ட்ராக்ஷன் சாக்கெட்டுங்குவோம். பல் எடுத்த பிறகு அந்த இடம் வந்து சாக்கெட்டுன்னு சொல்லி மெடிக்கல் டேர்மில் சொல்லுவோம். அந்த சாக்கெட் வந்து இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் உணவு துகில் நம்ம சாப்பிட்ற உணவு வந்து அளவை வாய்க்கு ஒப்பளிக்காமல் இருந்தால் உள்ளே இருந்தால் அது புண்ணு ஆற விடாது, பல் எடுத்த இடம் ஆற விடாது. அப்போ என்ன ஆகும்னா அது வலி இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ டாக்டர்கிட்ட திரும்ப கூட்டிட்டு போனா அதை கிளீன் பண்ணிட்டு திரும்ப அதுக்கான மருந்து வச்சு அந்த இடம் ஆறுறதுக்கான இது பண்ணுவாங்க. இப்ப கால் அடிபட்டிருக்குன்னு சொன்னா அதுக்கு முதல் மருத்துவர் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணி ட்ரெஸ்ஸிங் பண்ணிடுவாங்க. திரும்ப ஒரு 4 நாள் கழிச்சு போனால் அதை திரும்ப அதை க்ளீன் பண்ணுவாங்க. க்ளீன் பண்ணி இன்னொரு ட்ரெஸ்ஸிங் போட்டு விடுவாங்க இல்லையா, நீங்கள் அதை கேட்டிருப்போம். டாக்டர் 3 நாள் கழிச்சு வர சொன்னால் கட்டு பிரித்து புது கட்டு போடணும்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுக்கு கட்டெல்லாம் நம்ம போட வேண்டியதில்லை. ஆனால் அந்த உணவு தொகையிலோ ஏதாவது நம்ம இன்ஃபெக்ஷன் திரும்ப இருந்தால் அதை வந்து திரும்ப அந்த வலி இருக்குது, பர்சிஸ்ட் ஆகலாம். 3 நாட்கள்ங்கிறது வந்து 4-5 நாள் 1 வாரம் கூட இருக்கலாம். அப்போ திரும்ப உடனே அந்த டாக்டரை போய் பார்த்து அதுக்கான தீர்வு பண்ணனா வலியை நிவர்த்தி பண்ணிக்கலாம்.
0: ஓகே, இப்போ வந்து பல்ல கேப்புங்கிறத பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இப்போ ஒரு குறிப்பிட்ட அடல்ட் ஏஜ் இந்த மாதிரியான பராமரிப்பு சரியாக செய்யாத போது பற்களில் கேப் விழும்போது அதை சரி செய்வதற்கு என்ன மாதிரியான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குதுங்க?
1: நிறைய மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது, அது வந்து நம்ம பொதுவாக சொல்ல முடியாது. அந்த நோயாளிக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும். எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு அவங்களோட ஹிஸ்ட்ரி எல்லாம் பார்த்தோன்னா அதுக்கான முறையான ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இப்போ நம்ம அதை கரெக்டாக இது ஒரு ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்ல முடியாது, அதில் நிறைய வேரியேஷன்ஸ் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம அவங்களோட ஒவ்வொருவரோட நோயாளிக்கு உள்ள நோயின் தன்மையை பொறுத்தளவு பற்களின் பிரச்சனையை பொறுத்தளவு அதை நம்ம
0: பட் இன் காமன் நமக்கு அதற்கான தீர்வு இருக்கு.
1: தீர்வு இருக்கு.
0: ஓகே, இப்போ வந்து இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான விஷயமே வந்து இந்த பல் விழுகிறத வந்து யாருமே வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். அதே நேரத்தில் பெயினுமே வந்திருக்கும். ஸோ நம்ம ரெகுலராக இந்த பெயின் கில்லர் மாதிரியான வலி மாத்திரைகளை வந்து நம்ம ரெகுலராக வந்து எடுத்துக்குவோம். அதை வச்சுட்டு நம்ம அப்படியே மேனேஜ் பண்ணிக்குவோம் பற்கூச்சம் ஏற்படும். அது எந்த அளவுக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான பழக்கம், அதே நேரத்தில் என்ன மாதிரியான பாதிப்புகள் வந்து ஏற்படும்?
1: இது ஒரு நல்ல கேள்வி. இது வந்து ஆரோக்கியமான பழக்கம்னு சொல்ல முடியாது. அதாவது ஆரோக்கியமற்ற பழக்கம் தான் அது. பொதுவாக வந்து எப்படின்னா பல்லு வலின்னு சொன்னால் முதல் வந்து ஆரம்ப கட்டத்தில் இருக்கும்போது ஜென்ரல் சைக்காலஜி வந்து ஹியூமன் சைக்காலஜி அப்படின்னா சரி நம்ம ஒரு மாத்திரை மருந்து கடையில் வாங்கி சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படிங்குவாங்க. இப்போ தலைவலி வந்தால் ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த தலைவலி 2-3 நாள் குறையலன்னா தான் டாக்டரை அணுகுவாங்க. இது வந்து காமன். இது ஸோ அது வந்து அப்படி ஒரு இன்னைக்கு இரவு நைட்டு ஒரு வலி வருது, முடியல, தாங்க முடியல, டாக்டர் நாளைக்கு தான் பார்க்க முடியுங்கும் போது ஒரு பெயின் கில்லர் சாப்பிட்லாம், இல்லை ரெண்டு பெயின் கில்லர் சாப்பிட்லாம், ஒரு நாள் சாப்பிட்லாம். ஆனால் அதுவே வந்து கண்டினியூவாக பல் வலிக்க மருந்து வாங்கி கடையில் வாங்கி சாப்பிடக்கூடாது. அது வந்து எந்த விதத்தில் பாதிப்பு ஏற்படுத்தும்னு சொன்னால், உங்களுக்கு வந்து நிறைய ஆன்டி பெயின் கில்லர் சாப்பிட்றது வந்து உடல் நலத்துக்கு பாதிப்பு, அது அரசாங்கமும் இப்போ அப்படி தான் சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து அல்சர்ஸ் ஃபார்ம் ஆகும், கேஸ்ட்ரைட்டிஸ் ஃபார்ம் ஆகும். தேவையற்ற பெயின் கில்லர்ஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ அதனால் அவசியத்திற்கு அந்த எமர்ஜென்சிக்கு வேணால் இன்னைக்கு இரவு ஒரு 12 மணிக்கு பல்லு வலி வந்துருச்சுன்னா என்ன பண்ண முடியும், எங்கேயும் போய் பல் மருத்துவரை பார்க்க முடியாது. அந்த நேரத்தில் வீட்டில் இருக்க ஏதோ ஒரு பெயின் கில்லர் போட்டுக்கலாம், பட் அதையே வந்து பழக்கமாக ஏற்படுத்திக்க கூடாது. ஸோ உடனே மருத்துவரை அணுகிறது நல்லது.
0: ஓகே ஓகே. இப்போ நம்ம கூட ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம் சார், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க சந்திரசேகர்.
2: சார், எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இப்ப இந்த தலைவலிக்காக மாத்திரை முழுங்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்கல்ல சார்,
0: பல்வலி.
2: சோ இந்த பல்வலி வந்து ரொம்ப நாளைக்கா நீடிச்சுட்டே போயிருந்தது அப்படின்னா, அந்த சென்சிட்டிவிட்டி அப்படிங்கறது கூட இந்த பல்வலிக்கு காரணமாக இருக்குமா? அந்த பல் வலிக்குது அப்படிங்கறதுக்காக ஒருத்தர் பல் பிடுங்க சொல்றாங்க டாக்டர், ஆனா ஒருத்தருக்கு பல் பிடுங்கிறதுக்கு இஷ்டம் இல்ல, அதை வந்து மாத்திரையிலேயே கியூர் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, நவீன சிகிச்சை முறைகள்ல அதற்கான ஆப்ஷன்ஸ் அப்படிங்கறது இருக்கா? இது என்னுடைய முதல் கேள்வியா நான் வைக்கிறேன் டாக்டர். ரெண்டாவது, பிரஷிங் டெக்னிக் அப்படிங்கறது எப்படி இருக்கணும், நம்ம என்ன தவறு செய்யறதுனால அந்த பல்ல வந்து எனாமல் தேஞ்சு போயிடுது, நம்ம அறியாதே சில தவறுகள் பல் சேர்க்கும் போது செய்யறோம்ல, அது என்ன தவறு செய்யறோம், அதை எப்படி பாதுகாக்கணும், இதை பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர், விளக்கமா நான் ரேடியில கேட்டுக்கிறேன்.
1: ஓகேம்மா, நீங்க முதல் ரெண்டு கேள்வி கேட்டிருக்கீங்க. முதல் கேள்வி என்னன்னா, நீங்க வந்து பெயின் கில்லர்ஸ் வந்து தலைவலியா இருந்தாலும் சரி பல்வலியா இருந்தாலும் அந்த அவசரத்துக்கு எமர்ஜென்சிக்கு தான் நீங்க சாப்பிடணும். அடுத்த நாளே வந்து நீங்க ஒரு மருத்துவரை அணுகுனீங்களேன்னா அதுக்கான தீர்வு வந்து அவர் கொடுப்பாருங்க.
0: தொடர்ந்து பேசலாம்.
1: நான் பேசுறது கேக்குதுங்களா?
0: இல்ல, அவருடைய கேள்விக்கு அவர் பதில கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம பேசலாம்.
1: ஓகே. அப்போ வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க மருத்துவரை அணுகுனீங்களேன்னா அப்போ வந்து அதுக்கு உங்களுடைய என்ன பிரச்சனை இருக்குது, பல்லில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு மருத்துவர் பார்த்து அதுக்கான தீர்வுகளை கொடுப்பாங்க. ஆனால் மாத்திரை மட்டும் சாப்பிட்டா மட்டும் பல்லி வலி போகாது. பல்லாம் ரொம்ப, நான் முதலே ஒரு 3வது கேள்வியில் என்னோட பதில் சொன்ன மாதிரி, அந்த சொத்தை வந்து எனாமல் இருந்தால் அதுக்கு தீர்வு வந்து சிமெண்ட் போட்டு அடைச்சிக்கலாம். ரெண்டாவது, டென்டின் போகும்போது கூச்சங்கள் இருக்கும். இன்னொன்று வந்து, நம்ம ப்ரஷ்ஷை வந்து ரொம்ப விகரஸாக ப்ரஷ் பண்ணாலும் பல்லோட எனாமல் தேயும். வயசாக நம்ம எப்படி முட்டி எலும்பு தேய்மானமாகுது, கண் பார்வை குறைபாடு, நரைமுடி, அதேமாதிரி ஏஜ் ஃபேக்டரில் நம்ம அதிகமாக பல் ப்ரஷ் பண்ணும்போது, ஹார்ட் ப்ரஷிங் பண்ணும்போதும் உங்களுக்கு இந்த மாதிரி எனாமல் தேய்

0: சிகிச்சை முறைகள் இருக்கு, என்ன மாதிரியான தீர்வுகள் அது நமக்கு தரும், அதை பற்றி சொல்லுங்க.
1: தீர்வுங்கிறது வந்து அந்த பல்லை எடுக்க வேண்டாம். அதாவது முதல்ல நான் நம்ம பேசும்போது இன்டர்வியூல என்ன சொன்னேன்னா, இளம் வயதினர்களுக்கு வந்து பல் எடுக்கிறது ஒன்று தான் இப்போ தீர்வு கிடையாது. அவங்களுக்கு வந்து வேறு சிகிச்சை பண்ணி அந்த பல்லுக்கு வந்து கேப் போட்டு அந்த பல்லை வந்து பாதுகாத்துக்கலாம், அது ஒன்று. அந்த வேறு சிகிச்சைங்கிறது என்னன்னு சொன்னோன்னா, அந்த வேறு வேறுங்கிறது வந்து ரூட், அந்த ரூட்டில் வந்து நரம்புகள் இருக்கும். அந்த நரம்புகள் வந்து கிருமிகளால் பாதிப்படைஞ்சதுனால தான் வலி உண்டாகுது. அந்த கிருமிகள் உண்டான அந்த வேரை வந்து க்ளீன் பண்ணி அதுக்கான மருந்து, வேறு சிகிச்சை பண்ணுறதுக்கான ரூட் கெனால் மருந்து இருக்குது, அந்த மருந்தை வச்சு அதை பிளாக் பண்ணிடுவாங்க. பிளாக் பண்ணனா அந்த பல் வந்து டம்மி ஆயிரும், அதாவது அந்த நரம்பு இருக்காது. ஸோ அந்த பல் டம்மியான பல்லுக்கு மருந்து வச்சு அடைச்ச பிறகு அந்த பல் திரும்ப நம்ம கடித்து சாப்பிட்றதுக்கு மென்னு முழுங்கிருக்கு, அது உபயோகப்பட வேண்டுங்கிறதுக்காக மேலே வந்து ஒரு கேப் போடுவோம். கேப் போட்டானா உங்களுக்கு வந்து அதை ஸ்ட்ரென்தன் கிடைச்சிடும். ஸோ அப்போ வந்து நீங்கள் தைரியமாக அந்த பல்லை நீங்கள் இன்னொரு 10 வருஷம் 15 வருஷம் அது உபயோகிக்கப்படலாம். அதை தான் வேறு சிகிச்சை. சிம்பிள் ட்ரீட்மெண்ட் தான். ஆனால் நிறைய பேருக்கு வேறு சிகிச்சைன்னா அவங்க நிறைய பேர் பயப்படுறாங்க அந்த வேணும். பட் அதை வந்து இப்போ எல்லா பல் மருத்துவர்களும் அந்த வேறு சிகிச்சையை சஜஸ்ட் பண்ணுறாங்க. அது அவங்களோட பல்லோட தன்மையை பொறுத்தளவு அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம்.
0: ஓகே, இப்போ அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் டீத் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், செராமிக் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறோம், அதை பற்றி சொல்லுங்கள்.
1: ஸோ ஆர்டிஃபிஷியல் டீத்னு சொன்னால் அதில் வந்து இப்போ நம்ம பல் எடுத்துடுறோம், பல் எடுத்த பிறகு நம்ம உணவு சாப்பிடணும் இல்லைங்களா, அப்போ நமக்கு பல் வேணும், பர்டிகுலராக கடவா பல் வேணும். முன்னாடி பல் நான் பேருக்கும் ஈஸ்தட்டிக்ஸ் ஃபோனடிக்ஸ்னு சொன்னேன் இல்லைங்களா, பார்வைக்கும் பேச்சு உச்சரிப்புக்குன்னு சொன்னேன் இல்லையா. அப்போ வந்து முன்னாடி பல் கட்டுறது வந்து இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், எனக்கு முன்னாடி பல் இல்லை சார், என் ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்பாங்க, ரிலேஷன்ஸ் பார்ப்பாங்க, அதுக்கு பல் கட்டுவோம். கடவா பல் கட்டுறது வந்து மெயினாக வந்து நம்ம உணவு மென்னும் முழுங்கிறதுக்காக தான் நம்ம கடவா பல் சாப்பிடுவோம். அதில் வந்து ரிமூவல்னு ஒன்று இருக்குது, கல்ட்டி ரிமூவல் பண்ண அவங்களே சுத்தம் பண்ணி போடுறது. ரெண்டாவது வந்து ஃபிக்ஸட். ஸோ அதில் ரெண்டு டைப் இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு வந்து இம்ப்ளான்ட். இம்ப்ளான்ட்டுன்னு என்னென்னா, அந்த தாடை இருக்குங்களா, பல் எடுத்த தாடை எலும்பு, அந்த தாடை எலும்புக்குள்ளே ஒரு ஸ்க்ரூ மாதிரி ஒரு இம்ப்ளான்ட் பொருத்தி அதன் மேலே வந்து ஒரு பல்லை பொருத்திடுவோம், அது வந்து உள்ளேயே இருக்கும், அதுதான் இம்ப்ளான்ட். இப்போ லேட்டஸ்ட் வந்து இம்ப்ளான்ட் தான் பண்ணுறாங்க. ஸோ ரிமூவல் டைப் இருக்கு, ஃபிக்ஸட் டைப் இருக்கு, இம்ப்ளான்ட் இருக்கு. அந்த ஃபிக்ஸட் டைப்ல தான் செராமிக்னு சொல்லி நீங்கள் அந்த சொன்னீங்களா, செராமிக் கிரவுண்ட்ஸ் இருக்கு, அதுலேயே ஜிர்கோனியான்னு ஒன்று இருக்குது, அது இன்னும் நல்லா அட்வான்ஸ்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குங்க. அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்காது. சில செராமிக் விரும்புவாங்க, சில ஜிர்கோனியா விரும்புவாங்க, சில வந்து இம்ப்ளான்ட் கூட போவாங்க. அது அவங்களோட தன்மைக்கு பொறுத்தளவு அவங்க வந்து முடிவு பண்ணிக்கலாம். அது மருத்துவரும் சொல்வார், பல் மருத்துவரும் எந்த மாதிரி பொறுத்தலாம் அவங்களுக்கு சரியாக இருக்கும்னு அவர் சஜஷன் கொடுப்பாரு. ஆனால் எல்லா பல்லும் எடுத்த பிறகும் சில வந்து பல் செட்டு போட்டிருப்பாங்க, வயசானவங்க மேல் பல்லு கீழ்பல்லு போட்டிருப்பாங்க. இப்போ அதுவும் கூட இப்போ ஃபிக்ஸட் டெக்னிக்கில் வந்துருச்சு. ஆமாம், அது கழட்டி முன்னே வந்து டெய்லி ஒரு டைம் கழட்டி கிளீன் பண்ணி மாட்டணும். இப்போ அந்த டென்ச்சரு கூட, அந்த டென்ச்சருங்கிறது பல் செட்டு, அந்த பல் செட்டு கூட இப்போ வந்து ஃபிக்ஸடாக பண்ணுறக்கூடிய டெக்னிக்ஸ் எல்லாம் இப்போ லேட்டஸ்ட் அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் வந்திருக்கு.
0: ஓகே, ஸோ நிகழ்ச்சியில் இணைவதற்காக மற்றும் ஒரு நேர்கூட இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
2: சார், திருப்பூர் டிஸ்ட்ரிக் பாண்டியநகர்ல இருந்து சண்முகநாதன் சார்.
0: சொல்லுங்க, நிகழ்ச்சியினுடைய நிறைவு தருணத்திற்கும் உங்க கேள்வி சொல்லுங்க.
2: சார், ஈறு சம்பந்தமா டாக்டர் போனேன் சார்.
0: சொல்லுங்க.
2: அவர் வந்து ஈறு வந்து உங்களுக்கு ரொம்ப வீக்கா இருக்கு, அதனால ஈறு சிகிச்சை பண்ணணும், பெரிய டாக்டர் ஒப்பீனியன் வேணும் அப்படின்னு சொல்றாரு சார்.
0: ஓகேங்க சார்.
2: அதான், பெரிய டாக்டர்னா எங்க பாக்கலாம், இப்போ திருப்பூர்ல இருப்பாங்களா இல்ல வேற டிஸ்ட்ரிக்ட் போகணுமா?
0: சரிங்க,
2: அந்த ட்ரீட்மெண்ட் என்னன்னு.
0: ஓகேங்க,
1: நீங்கள் திருப்பூரில் இருக்கீங்க, திருப்பூர்லேயே நிறைய பெரியடோன்டிஸ்ட் இருக்காங்க, சரியா, ஈர நோய் சிறப்பு மருத்துவர்கள் எல்லாம் இருக்காங்க. நீங்கள் திருப்பூர்லேயே நீங்கள் அங்கே கன்சல்ட் பண்ணிக்கலாம். அங்கே போனீங்களன்னா அதுக்கு உங்களுக்குள்ளே என்ன பிரச்சனையோ அதை பார்த்து தீர்வு கொடுப்பாங்க.
2: அது ஈர சம்மந்தமாக ட்ரீட்மெண்ட் இருக்காங்களே, ஈரோனா அது எப்படி ஆப்ரேஷன் பண்ணுவாங்களா இல்லை இது
1: சார்? இல்ல, ஆபரேஷன் சொல்லி போன உடனே யாரும் ஆபரேஷன் சொல்ல மாட்டாங்க. முதல்ல உங்களுக்கு ஈரல்
2: ட்ரீட்மென்ட் எடுத்து பயமா இருக்கு, டாக்டர் வந்து அட்வைஸ் பண்றாரு எவ்வளவு சீக்கிரம் பண்ணுங்க பண்ணிக்கங்க, எனக்கு ரொம்ப ஈர ரொம்ப வீக் ஆயிருச்சுன்னு சொல்றாரு சார். அதனால எனக்கு அந்த ட்ரீட்மென்ட் பத்தி எனக்கு ஒன்றும் தெரியல, என்ன என்ன மாதிரி பண்ணுவாங்க.
1: உங்களுக்கு அப்படி ஒரு ஒரு சந்தேகங்கள் இருந்தா நீங்க ஒரு மருத்துவர் அணுகிறதுக்கு பதிலா ரெண்டு மருத்துவர் அணுகலாம். எப்பவுமே வந்து மருத்துவ தொழிலில் வந்து நீங்கள் ஒரு ஃபஸ்ட் அட்வைஸை மட்டும் நீங்கள் எடுக்க வேண்டாம், ஃபஸ்ட் அட்வைஸ், செகண்ட் அட்வைஸ், தேர்ட் அட்வைஸ் கூட நீங்கள் எடுக்கலாம். ஒரு மருத்துவர், இப்போ நான் ஒரு மருத்துவராக உங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் நான் சஜஸ்ட் பண்ணுறேன்னா நீங்கள் அதையே நீங்கள் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இன்னொரு மருத்துவர் அணுகலாம், அவருக்கு பேசுகிறது உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா இன்னொரு மருத்துவரை கூட நீங்கள் அணுகலாம்.
0: ஓகேங்க, நன்றிங்க அனைத்து. இப்போ நம்ம வந்து ரூட் கெனல் பற்றி நம்ம பேசிட்டு

0: நோ அதை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்குங்க?
1: மெயின்டைன் வந்து ரொம்ப சிம்பிளுங்க. எப்படி நம்ம பல்லு பராமரிக்கிறோம் அதே மாதிரி தான் செராமிக்கும் மேவின. அது செராமிக்கு ஒரு டைம் பல்லை பொருத்திட்டோம்னா, அதை ரூட் கெனல் பண்ணி கேப் போட்டோன்னா, அது வந்து ஒரு 10-15 வருஷம் நல்லா மெயின்டைன் பண்ணிக்கலாம். அது ரொம்ப சிம்பிள் தான், யூசர் ஃப்ரீ தான். நம்ம எப்படி நம்ம இயற்கை பல்லை மெயின்டைன் பண்ணோம் அதே மெயின்டெனன்ஸ் தான் இருக்கும். செப்பரேட் மெயின்டெனன்ஸ் ஃபார் செராமிக் கிரவுன்ஸ் எனிதிங்.
0: ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி நீங்கள் சொன்னீங்க, நம்ம கார்க்லிங் பண்ணுறதா இருக்கட்டும், 2 முறை பல் விளக்குவதாக பல் துளக்குவதாக இருக்கட்டும், அதே மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து இந்த டூத் கிளீனிங்ன்ற ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க இல்லைங்களா. ஒரு முறை வந்து அவங்களுடைய ரெகுலராக கன்சல்ட் பண்ணுற டீத் டாக்டர்கிட்ட போயிட்டு டூத் கிளீனிங் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க, அதை பற்றி நிறைவாக சொல்லுங்கள்.
1: டூத் கிளீனிங்கிறது வந்து 2 வகைப்படுங்க. ஒன்று வந்து நான் சொன்ன மாதிரி, ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருள் போய் பல்லு சந்தில் தங்கும்போது அதை வந்து ஸ்கேலிங் சொல்லி பண்ணுவாங்க. அது கையில் ஹேண்ட் ஸ்கேலிங் சொல்லுவாங்க, அல்ட்ராசோனிக் ஸ்கேலிங்னு ஒன்று இருக்குங்க, அது பண்ணிக்கலாம். அது வந்து ஜஸ்ட் வாக் இன், இன்றைக்கி காலையில் போனீங்களன்னா ஒரு 1/2 hour க்ளீன் பண்ணிவிட்டு வந்துடலாம். பட் அது போக உங்களுக்கு வந்து ஸ்டெயின்ஸ் இருக்கும். ஸ்டெயின்ஸ்ன்னு சொன்னால் இந்த பீடி, சிகரெட்டு, வெத்தலைப்பாக்கு, பல பழக்க வழக்கங்களால் ஏற்படுற கரைகள், அந்த ஸ்டெயின்ஸ் வந்து அதே மாதிரி அது வந்து வேறு மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அது இந்த மாதிரி நம்ம சொன்ன மாதிரி ஹேண்ட் ஸ்கேலிங் பண்ண முடியாது, ஸ்டெயின்ஸ் பண்ணால். அது அதிகமான ஸ்டெயின்ஸ் இருந்தால் ஒரு சிட்டிங்கில் பண்ண முடியாது, ஒரு 2-3 sitting தேவைப்படும். அதன் பிறகு அந்த ஸ்டெயின்ஸ் ரிமூவ் பண்ணப்பறம் திரும்பவும் அந்த பழக்க வழக்கங்கள் சொன்ன மாதிரி பீடி, சிகரெட், புகை பழக்கங்கள், அது போக பான் பிராக், ஹன்ஸ், இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் இருந்தால் அது மீண்டும் அவங்கள வந்து அது அதிகமாக அந்த ஸ்டெயின்ஸ் வந்து பல்லில் படிமானங்கள் ஆகும். அதனால் ஒரு டைம் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா அந்த பழக்க வழக்கத்தை ட்ராப் பண்ணிடணும், சுத்தமாக விட்டுறணும், இல்லைன்னா இன்னும் அதிகமாக படிமானங்கள் ஆகும்.
0: ஓகே. அதாவது நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா, அதாவது ரொம்ப ஷார்ட்டான நேரத்தில் ஒவ்வொரு மெடிக்கல் டேர்முக்குமே ஒவ்வொரு கிளியராக ஒவ்வொரு எக்ஸ்பிளனேஷனுமே வந்து நேயர்களுக்கு வந்து கொடுத்தீங்க. ஸோ இவ்வளோ நேரம் வேர் சிகிச்சை பற்றியும் அதே போல் பல் சம்மந்தப்பட்ட பல்வேறு பிரச்சனைகள் பற்றிய பல விஷயங்கள் சொன்னீங்க. இன்றைக்கு நிலையத்துக்கு வந்து இவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ண உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள்.
1: ரொம்ப நன்றிங்க.
0: ஓகே நேர்லை, இத்துடன் ஹலோ ஊட்டி நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. வரும் பாடலுடன்

0: நேரம் 4 மணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. தினந்தோறும் 4 மணினாலே உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு தலைப்புல இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம வந்து கேம் ஷோ தான் வந்து விளையாடிட்டே இருக்கோம். ஸோ அந்த வரிசையில இன்னைக்கும் எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில கண்டிப்பா உங்களுக்காக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் ஷோ இருக்கு. அண்ட் கண்டிப்பா இன்னைக்கு இருக்கிற தலைப்பு தான் வந்து இருக்கிற எல்லா தலைப்புலையுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இதுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு ஜிகே நாலேஜ் எல்லாம் வேணாம், அப்போ நீங்கள் வந்து யோசிச்சு உங்களுக்கு அந்த டைமில் நீங்கள் வந்து சிந்திச்சு ஆன்சர் பண்ணால் வந்து போதும். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற அவசியமெல்லாம் கிடையாது. ஓகே, நான் ஃபஸ்ட்டு தலைப்பு சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா தலைப்பை வந்து வர்ணிக்கலாம். இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பொருந்தாத ஒன்றை கண்டறிக அப்படின்றதான் வந்து தலைப்பு. அதாவது ஆட் மேன் அவுட் அப்படின்னு வந்து இங்கிலீஷில் சொல்லலாம். அதாவது நான் வந்து 5 விஷயங்கள் சொல்வேன், அதில் வந்து எது பொருந்தலையோ அந்த பொருந்தாத ஒரு விஷயத்தை நீங்க வந்து கண்டுபிடிக்கணும். சோ அதுதான் இன்னைக்கு நம்ம வந்து எடுத்துக்கக்கூடிய இன்ட்ரஸ்டிங்கான ஒரு தலைப்பு. சோ இந்த நிகழ்ச்சியில நீங்களும் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு நினைச்சா நீங்க பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், உங்களுடைய போன் எடுங்க. நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 9344901018 அப்படிங்க நம்பருக்கு நீங்க வந்து கால் பண்ணலாம். இல்லைனா 8300019101018 அப்படின்ற மொபைல் நம்பருக்கும் நீங்கள் வந்து கால் பண்ணலாம். இன்னொரு லேண்ட்லைன் நம்பர் இருக்கு, 04 23 அப்படின்ற கோட் நம்பரோட 2966781. இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணீங்க அப்படின்னா இன்றைய எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் இருக்கிற கேம் ஷோவில் நீங்கள் வந்து கலந்துக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து பொருந்தாத ஒன்றை நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 5 தலைப்புகள் வந்து நான் சொல்வேன். அந்த 5 விஷயங்களில் உங்களுக்கு வந்து எது இதில் பொருந்தலை அப்படின்னு சொல்லி தோணுதோ அதை வந்து நீங்க சொன்னீங்க அப்படின்னா அதுதான் வந்து நீங்க வந்து கண்டுபிடிச்சா அந்த பொருந்தாத ஒன்று. இப்ப வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு ஈஸியான பொருந்தாத ஒன்றை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் வந்து ஒரு உதாரணம் சொல்றேன். அதாவது பாத்தீங்க அப்படின்னா வாட்டர் பாட்டில், ஸ்கூல் பேக், நோட் புக், இதில் வந்து எது பொருந்தலை அப்படின்னு தான் வந்து கேட்டிருக்கேன். ஸோ இதை வந்து எக்ஸாம்பிளாக வைக்கிறதுக்கு பதிலாக இதே வந்து நிகழ்ச்சியின் துவக்கமாக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். ஸோ அதில் வந்துட்டு இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து கால் பண்ணலாம். நான் வந்து சொன்னதை மறுபடியும் சொல்கிறேன், நோட் புத்தகம், வாட்டர் பாட்டில், ஸ்கூல் பேக். ஸோ இதெல்லாமே வந்து ஸ்கூல் குழந்தைகள் பயன்படுத்தக்கூடிய விஷயம்தான். அண்ட் இதில் வந்து எது பொருந்தலை அப்படின்னு நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, நிறைய நேயர்கள் வந்து கால் வந்துட்டே இருக்கு. அதில் வந்து முதல் நேயர் யார் எங்கேருந்து சொல்லி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: கிருஷ்ணமூர்த்தி, நார்வேலேருந்து பேசுகிறேன்.
0: ஓகே, சொல்லுங்க. நிகழ்ச்சி கேட்டீங்களா? நான் சொன்ன ஒரு க்வெஸ்சன்.
1: ஐயோ, அது கேட்கலையே.
0: ஓகே, இப்போ வந்து உங்களுக்காக மீண்டும் சொல்கிறேன். இன்னைக்கு வந்து எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில பொருந்தாத ஒன்றைதான் நீங்க வந்து கண்டுபிடிக்கணும். நான் 4 விஷயங்கள் சொல்வேன், அதுல எது பொருந்தல அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஓகேவா?
1: சரிங்க.
0: ஓகே. நோட், புத்தகம், ஸ்கூல் பேக், வாட்டர் பாட்டில்.
1: நோட், புத்தகம், ஸ்கூல் பேக், வாட்டர் பாட்டில். அதாவது வாட்டர் பாட்டில் தான், ஏன்னா அந்த பேக்ல வந்து நோட்டும் வைக்கலாம், புக்கும் வைக்கலாம். வாட்டர் பாட்டில் வந்து நம்ம ஸ்கூலுக்கு தான் கொண்டு போகணும் கட்டாயம் கிடையாது.
2: நான் ஒரு தலைப்பு கொடுத்துட்டேன்.
0: என்ன சொல்லி பாத்தீங்க? ஓகே, லாஸ்ட் நேரும் வாட்டர் பாட்டில் தான் சொல்லியிருந்தாரு, பட் அது வந்து தவறான விடை. அடுத்த நேருக்கும் இன்னும் ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். அண்ட் 3வது நேருக்கு வந்து இந்த க்வெஸ்சன் போகுது. வணக்கம், யாரை இங்க வந்து பேசுறீங்க?
3: வணக்கம் மேடம், நான் தென் பொன்மடியில இருந்து தேனா மணிகண்டன் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் மணிகண்டன். ஓகே, நீங்க நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்களா?
3: கேட்டுதான் இருக்கிறேன்.
0: நினைக்கிறீங்களா? எதனால பேக்?
3: ஆமாங்க, ஏன்னா நோட்

0: நோட்டு புத்தகம் வாட்டர் பாட்டில் மாணவர்கள் சந்தப்பட்டது. பேக் எப்படி வேணாலும் வைக்கலாம், நம்ம யூஸ் பண்ற பேக் மாதிரி நினைச்சுக்கலாம், துணி பைய
1: வைக்கலாம். தெளிவா சொல்லிட்டேனே
0: அப்படிங்களா?
1: ஆமா
0: சரி, அப்ப நோட்டு புக்கா இருக்குங்க, புத்தகமா வச்சுக்கலாம்.
1: ஓகே, அது இல்லனா இன்னொன்னு. ஓகே, அடுத்த நேருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். வணக்கம், யார் இங்க வந்து பேசுறீங்க? வணக்கம்.
2: ஹலோ.
1: ஹலோ,
2: கோயம்புத்தூர் பொள்ளாச்சி சரவணன் பேசுறேன்.
1: மறுபடியும் சரவணனா?
2: லைன் கட் ஆயிடுச்சு, பேச பேசுங்க.
1: ஓகே, அடுத்த நேர் வணக்கம்.
3: ஹலோ. ஹலோ,
1: யார் பேசுறீங்க?
3: நான் சந்திரசேகர்.
1: ஓகே, சொல்லுங்க, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
3: தெரிஞ்சிருக்கும்
1: வாட்டர் பாட்டில் நேரே சொல்லிட்டாங்க. ஏதனால பேக்?
3: பேக் இப்ப நோட்டு புத்தகம் தனியா வச்சிருப்பாங்க. பேக்ல வந்து வாட்டர் பாட்டில் வைக்கலாம், நோட்புக் வைக்கலாங்க.
1: ஓ, கடைசியில நீங்க சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்க, இதுதான் சரியான ஆன்சர். அதாவது இந்த நோட்டு புக் வாட்டர் பாட்டில் இது மூணையும் பேகுக்குள்ள வைக்கலாம். ஸோ அதனால இதுல பொருந்தாத ஒன்று வந்து பாத்தீங்கன்னா பேக் அப்படின்றத வந்து சரியான விடை. ரொம்பவே சூப்பரா வந்து கண்டுபிடிச்சிட்டீங்க, வாழ்த்துக்கள். ஓகே, நேர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும் கேட்டுட்டே இருக்கும். இன்னைக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில ஃபர்ஸ்ட் கேள்வியே பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு கைமாறி போயிடுச்சு, அண்ட் ஃபைனலி வந்து சூப்பரா வந்து ஆன்சரையும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதே மாதிரி நீங்களும் இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இந்த நிகழ்ச்சியில வந்து கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க வந்து கால் பண்ணுங்க. மறுபடியும் இன்னைக்கு நம்ம என்ன தலைப்புல விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்னைக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில பொருந்தாத ஒன்றை கண்டறிக அப்படின்ற தலைப்புல தான் விளையாடிட்டே இருக்கும். ஸோ அதுல வந்து பொருந்தாத ஒன்று கண்டறியணும் அப்படின்னு சொல்லி அதில் வந்து ஸ்கூல் பேக் அப்படின்றது தான் சரியான விடை. நிகழ்ச்சியில் வந்து தொடர்ந்து கால் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்காக இன்னும் அடுத்த கேள்வி வந்து நீங்கள் கால் பண்ண உடனே நான் வந்து கேட்குறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் இன்றைக்கி ஒரு அருமையான பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இது உங்கள் ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே செம ஹிட்டு.

0: அயன் திரைப்படத்திற்காக அருமையான அந்த பாடலை கேட்டோம். ஊடிஎஃப்எம் 101.8 நீர்கள் கேட்டஞ்சா பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும் கேட்டுட்டே இருக்கோம் இல்லைங்களா ராகவேந்திரா?
1: ஆமா. ஸோ எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் கேள்விக்கே வந்து லிசனர்ஸ் பாத்தீங்கன்னா பரபரப்பா சூப்பரா ஆன்சர் சொல்லிட்டே இருந்தாங்க. ஸோ அடுத்த குவெஸ்டன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு நேர்கள் ஆர்வலா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன்.
0: ஓகே, நேர் இருக்காங்க. வணக்கம்.
2: இனிய பொன்மாலை வணக்கங்கள். நலம் நலமரியாவல் நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
1: நலமா இருக்கேளா?
2: நன்னா இருக்கிறோம். நீங்களா? ரெண்டோரும் சேமமா இருக்கா?
1: சேமமா கேம் நடத்திட்டு இருக்கோம். காஃபி குடிச்சேலா?
2: எப்படி இருக்கேன்?
1: எல்லாம் நல்லா இருக்கும். காஃபி குடிச்சேலா?
2: குடிச்சேனே, சுக்கு காஃபி குடிச்சேன்.
1: சுக்கு காஃபி குடிச்சிட்டு அப்படியே அப்படின்னு மாதிரியா வந்திருக்கேன்.
0: பின்னர்
1: யாரோ விசிலடிக்கிற போல இருக்குதே. கொஞ்சம் சட்டு தள்ளி வாங்கோ.
0: நாங்க அப்ப போட்டு பாட்டி இப்பதான் விசிலடிச்சிட்டு இருக்குன்னு
2: நினைக்கிறேன்.
0: பால், தயிர், வெண்ணெய், நெய், மோர்.
2: பால், தயிர்,
1: வெண்ணெய், நெய், மோர்.
2: பால்.
0: பாலா? இல்லையே,
2: பால் தானே வரும். மீதி எல்லாம் பால் வந்து அதெல்லாம் வந்து பால் சூடாக்கப்பறம் அதெல்லாம் கிடைக்கும். பால் வந்து தனியா இருக்கிறச்சே வந்து தனியா தனித்து வந்தா வரும். நீங்க எப்படி சொல்றீங்க?
0: இதுல வந்து பால் தான் பொருந்தாத ஒன்று, பொருந்தாத ஒன்றுனு சொல்றீங்களா?
2: ஆமா, அதாவது
1: அந்த ஆன்சர் தான் லாக் பண்ணி இருக்கார்.
2: தயிர், வெண்ணெய், நெய் எல்லாம் கிடைக்கும்.
0: ஓகே, ஆனா கிடையாதே. அடுத்த நேருக்கு வந்து அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஏதாவது ஐடியா தோணுச்சா?
1: இல்ல, நார்மலா இந்த ரவுண்ட்லயே வந்து என்னன்னா பொருந்தாத ஒன்றுனா இப்படி எல்லாம் பொருந்தாதான் பயங்கரமா யோசிக்கிறீங்கன்ற மாதிரி இருக்கு. பால் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நேர் லாக் பண்ணிருக்காரு. அடுத்த நேர் என்ன சொல்ல போறாங்கன்னு கேக்கலாம். வணக்கம்.
3: ஹலோ.
1: ஹாய், வணக்கம்.
3: வணக்கம் சார். வடவள்ளியில இருந்து வணக்கம் பேசுறேன்
1: சார். எப்படி இருக்கீங்க?
3: ஹலோ சார், கேக்குதுங்களா?
1: சார், உங்க பேர் திரும்பி சொல்லுங்க
3: சார். வடவள்ளியில இருந்து வணக்கம் பேசுறேன் சார்.
1: நந்தகுமார் பேசுறீங்க. ஓகே, கேள்வி கேட்டிங்க. நந்த கேள்வி கேட்டிங்களா? நந்தகுமார்
3: இல்லை சார், சொல்லுங்க.
0: ஓகே, தலைப்பு கேட்டிங்களா? எனக்கு பொருந்தாத ஒன்றை கண்டுபிடிக்கணும். நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்களா?
1: வெண்ணெய்
3: தனியாதானே
1: வரும்.
0: நினைக்கிறேன்.
3: வணக்கம்.
0: வெண்ணெய், மோர், இதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து கொழுப்பு சக்தி எதுல ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னா வந்து நெய்ல தான். சோ அதனால இதுல வந்து நெய் தான் வந்து தனித்துவமா வச்சிருந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக இதுல வந்து நெய் பொருந்துல அப்படின்னு சொல்லி வச்சிருந்தோம்.
1: அதாவது பொருந்தாத ஒன்றிலையும் வந்து இப்படி ஒரு அருமையான ஒரு அட்வைஸா அப்படின்ற லெவலுக்கு.
0: ஓகே, அட்வைஸ். அதனால நெய் வந்து கொஞ்சம் கம்மியா சேர்த்துக்கிட்டா கொழுப்பு சத்து
1: நல்லது. நேர்ல இதுக்கு மேல வந்து ஃபுட்ல வந்து நெய் வந்து கம்மியா சேர்த்துக்கங்க அப்படின்றதும் இன்னொரு ஒரு கூடுதலான ஒரு விஷயமா சொல்லிட்டு அடுத்த குவெஸ்டனுக்கு போயிடலாமா?
0: கண்டிப்பா. அடுத்த குவெஸ்டன் வந்து நேயர்கிட்டே கேட்டலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன்.
1: ஹாய், வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம்.
0: ஓகே, நேயரோட லைன் கட் ஆயிடுச்சு. அடுத்த நேயர் வணக்கம்.
1: வருக வணக்கம். ஓகே, அவரும் வந்து போயிட்டாரு. அடுத்த நேயர் வருக வணக்கம், வாங்க, வெல்கம்.
0: ஓகே, அடுத்த நேயர் வந்து வரதுக்கு முன்னாடி நம்ம வந்து குவெஸ்டனை வந்து ஃபர்ஸ்ட் கேட்டலாம். அதாவது பாத்தீங்க அப்படின்னா நத்தை, நண்டு, இறால், கணவாய், மீன்.
1: நத்தை நண்டு இறால் கணவாய்
0: ஏதோ மீன் கடையில வந்து விக்கிற மாதிரியே இருக்கு.
1: நிறைய சீ ரிலேட்டட் ஐட்டம்ஸா வந்து பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க. ஓகே, குவெஸ்டனிங் கேட்டாச்சு, அடுத்த நேர சந்திக்கலாம். வருக வணக்கம், யாரங்க வந்து பேசுறீங்க?
4: வணக்கம் சார்.
1: வணக்கம், யாரங்க வந்து பேசுறீங்க? கொஞ்சம் சத்தமா பேசுங்க பார்க்கலாம். எப்படி இருக்கீங்க மணி? நிகழ்ச்சி கேட்டு
4: இருக்கீங்களா?
1: பொருந்தாத ஒன்ன கண்டுபிடிச்சிடலாமா?
4: கண்டுபிடிக்கலாம் சார்.
1: ஓகே, திரும்பி மீண்டும் கேள்வி கேட்கலாமா? மீண்டும் கேள்வி கேட்கலாமா? அப்போ ஓகே, ரெடி.
0: ஓகே, நத்தை நண்டு இறால் கணவாய் மீன், இதுல எது பொருந்தல?
4: நத்திங் மேம்.
0: எதனால?
4: எல்லாமே கடையில் விக்கிறது, இது கடையில்
1: விக்காது. என்ன ஒரு கண்டுபிடிப்பு!
0: அப்படி
1: நத்தையா இல்ல கணவாயா மீனா அப்படின்னு சொல்லி
0: அடுத்த தெளிவா வந்து க்வெஸ்சன் சொல்லிறேன். நத்தை நண்டு இறால் கணவாய் மீன்.
1: ஹாய் வணக்கம், யாரங்க இது பேசுறீங்க?
5: தூத்துக்குடி மாவட்டம் ஸ்பிக் நகர், ராஜேஷ்.
0: ஓகே, தூத்துக்குடியில நீங்க நிறைய மீன் பாத்துるீங்களா ராஜேஷ்?
5: பாத்துறோம்.
0: ஓகே, இதுல வந்து எது பொருந்தலன்னு சொல்லி நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன்.
5: நானு நத்தை தான் நினைக்கிறேன். ஏனா அது நத்தை வந்து கூடு இருக்கும், அது மேல மற்றதுல கூடு இருக்காது.
0: ஓகே, அது வந்து ஒரு நல்ல ஒரு கெஸ் தான். பட் முதல் நேயத்தே நத்தைன்னு சொன்னார், தவறுனு சொல்லிட்டமே.
1: தவறான ஆன்சரி மீண்டும் வந்து லாக் பண்ணாலும் அதுக்கான லாஜிக்க வந்து நேர் சொல்லிருக்காரு.
5: விக்கும்னு சொன்னாரு, நான் கூட பிரிச்சு பார்த்தேன். சரி, மற்ற நேரில் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம்.
1: ஓகேங்க, நன்றிங்க, அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம். ஹலோ, யாருங்க இது பேசுறீங்க? வணக்கம்,
6: பிரமிளா பேசுறேன் சார்.
1: எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
6: சென்னையில இருந்து.
1: எப்படி இருக்கீங்க பிரமிளா?
6: நல்லா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: அருமையா இருக்கும். நிகழ்ச்சி கேட்டுட்டு
6: இருக்கீங்களா? கேட்டுட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் சார், லோவா கேக்குது. சொல்லுங்க சார்.
1: சொல்லுங்கம்மா. இப்ப நீங்க
6: இப்போ அதுக்கு வந்து நத்தை தானே ஆன்சர்.
0: இல்லையே, அடுத்த நேருக்கு தான் வந்து ஆன்சர் கேட்கணும்னு நினைக்கிறேன். வணக்கம்.
7: ஹலோ,
0: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
7: அன்னூர்ல இருந்து மகேந்திரன் பேசுறேங்க.
1: எப்படி இருக்கீங்க மகேந்திரன்?
7: நல்லா இருக்கறங்க.
1: நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்களா?
7: ஆமா, கேட்டுக்கறங்க.
1: ஓகே, சொல்லுங்க, நீங்க எந்த ஆப்ஷன் லாக் பண்ண போறீங்க? நத்தை நண்டு மீன் கணவாய்.
0: நத்தை நண்டு மீன் கணவாய் இறால் மீன்.
1: இறால் மீன், இறால் மீன், அது சொல்லுங்க.
7: கணவாய்.
0: எதனால? ஏன்னா அது மீனை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும்.
1: இல்ல, அவரே சொல்லட்டும், சொல்லுங்க.
0: நான் கொஞ்சம் கேப் கொடுத்தாரா, ஃபில் பண்ணலாம்னு ட்ரை பண்ணேன், ஆனா இன்னும் ஒரு ஃபில் பண்ண மாட்டேன்றாரு. ஹலோ,
1: சொல்லுங்க சார்.
7: சொல்லுங்க.
1: அதாவது வந்து
7: சரிங்க,
1: சொல்லுங்க. இல்ல, நீங்க தான் சொல்லணும். நான் அப்ப சரியா தவறா நான் தான் சொல்லணும், நீங்க சரி சொல்ல கூடாது. சொல்லுங்க.
7: அத சொல்லிட்டீங்க
1: கணவாய், என்ன காரணம் சொல்லுங்க.
7: காரணம்
1: ஆன்சர் தாங்க தெரியும், காரணம் எல்லாம் எனக்கு தெரியாது. அதான் எனக்கு ஆன்சர்
0: அப்படின்னு தோணுச்சு, ஒரு இன்ஸ்டிங்ட்ல நான் சொன்னேன்ற மாதிரி சொல்லிருக்காரு. ஆனா கிடையாது, கணவாயும் வந்து தவறான விடை.
1: அடுத்த நேர் கிட்டத்தட்ட நெருங்குறாங்க.
0: லெந்தா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன்
1: இந்த க்வெஸ்சன். ஆஃப் கோர்ஸ், அதாவது வித்தியாசமான ஒரு கேள்விக்கு நிறைய வித்தியாசமான பதில்களும் வந்துட்டே இருக்கு. அதுவும் லாக் பண்ண ஆன்சரே நேரில் பாத்தீங்கன்னா ரெண்டு மூன்று முறை இந்த ஆன்சரா இந்த ஆன்சரா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க.
0: நேர் ஒருத்தர் லைன்ல இருக்காரு. வணக்கம்.
1: ஹாய் வணக்கம்.
8: ஹலோ
1: வணக்கம், யாருங்க இந்த பேசுறீங்க? வணக்கம், யாருங்க இந்த பேசுறீங்க சார்? இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். ஓகே, இணைப்பு, நேரோட இணைப்பு துண்டிக்கப்பட்டிருச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்த நேர் சந்திக்கலாம். ஹாய் வருக, வணக்கம்.
9: மீண்டும் நான் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
1: சொல்லுங்க, பதில
9: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: நான்கு
9: வந்து மீன் இனத்தில் சேர்ந்தவங்க இல்லை, மீன் தனியாட்டு தான் நிற்கும்.
1: ஓ, அது தனிச்சு நிற்கும், அதனால் மீனை சூஸ் செய்து விட்டீர்.
9: ஆமா, மீதி எல்லாம் வந்து மீன் இனம் கிடையாது தானே?
0: கணவாய் மீன் இனம் தானே?
9: இல்ல இல்ல, அதெல்லாம் வந்து ஜெல்லி.
0: ஜெல்லி?
9: ஆமா, அது ஜெல்லி எனாம். அப்புறம் வந்து நண்டு வந்து மீன் என இல்லை. அப்புறம் நீங்க என்ன சொன்னீங்க, இறால்? ஆமா, அதுவும் மீன் என இல்லை.
1: இன்னொன்னு நத்தை ஏற்கனவே லாங் ஆன்சர் சொல்லி சொல்லி.
0: ஆனா நான் வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும், நீங்க கண்டுபிடிச்சது கரெக்ட், மீன் தான் இதுல சரியான ஆன்சர். ஆனா காரணம் வந்து அது கிடையாது, இதுல இன்னொரு டெக்னிக்கலான ஒரு காரணம் இருக்கு. நத்தை, நண்டு, இறால், கணவாய், இது நான்குக்கும் முதுகெலும்பு கிடையாது. முதுகெலும்பு கிடையாது இல்லாத உயிரினம் இது நான்கும். ஆனா மீனுக்கு மட்டும்தான் முதுகெலும்பு இருக்கும். அதனால தான் முதலே சொன்னேன், இது எல்லாமே டேஸ்ட் பண்ணியிருந்தா அதை நம்ம பிரிச்சு பார்த்துருந்துருக்கலாம், அதனால கண்டுபிடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
1: முதுகெலும்பு எல்லாம் செக் பண்ணி சாப்பிடுவோமா?
0: அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா இதுக்கெல்லாம் முதுகெலும்பு கிடையாது, இதுக்கு வந்து மீனுக்கு மட்டும்தான் முதுகெலும்பு இருக்கு. அதனாலதான் மீன் வந்து தனித்துவமா நிக்குது. ஓகே, நிகழ்ச்சியில வந்து நிறைய நேர்கள்ட்ட பேசிட்டே இருக்கும்.
1: ஓகே, அதாவது பேக் போனோட ஒரு ஆன்சர் வந்து கேட்டோம், மீனுக்கு பேக் போன் இருக்கனால மீன் தான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நேரில் ரொம்ப சூப்பராக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. 4:25 நிமிஷத்தில் அடுத்த ஒரு அருமையான பாடல் கேட்க போகிறோம். ஸ்டேடியோண்டு இது ஊட்டி FM 101.8 எல்லாமே சமஹிட்டு.

0: வெல்கம் பேக் அன்புலங்களே. ரொம்ப அருமையாக ஜாலியாக வந்து எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் பொருந்தாத ஒன்றை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கீர்த்திகாவும் நான் ஆர்ஜே ஜெய் ராகவேந்திரா நாங்கள் ரெண்டு பேருமே வந்து செம்மையாக வந்து நேர்களோட பேசிகிட்டே இருக்கோம். நேர்களுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆன்சர்ஸ் வந்து லாக் பண்ணுறாங்க. தவறான ஆன்சருமே இருந்தாலும் இந்த ஆன்சராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து லாக் பண்ணுறாங்க. ஸோ நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்ன க்வெஸ்டின் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாமா?
1: கண்டிப்பாக க்வெஸ்டின் வந்து நம்ம நேர்கிட்டே கேட்டலாம். நேர் இருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம். நான் கோயம்புத்தூர் மாவட்டம் கோயில்பலத்திலும் துரையன் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறோம் துரையன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறேங்க. பேசி மாசக்கணக்கு.
0: ஆமா ஆமா ஆமா ஆமா. நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களோட பேசுறது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஓகே, கேம் குள்ள போயிடலாங்களா?
1: நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
0: திரைப்படங்கள் சொல்ல போறேன், சரிங்களா? இதுல எந்த திரைப்படம் வந்து பொருந்தாத திரைப்படம் அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணும். ஆப்ஷன் பி ரமோ, ஆப்ஷன் சி ஆனலகன், ஆப்ஷன் டி வந்து கந்தசாமி.
2: ரெமோ.
0: எதனால ரெமோ லாக் பண்றீங்க?
2: கமலஹாசன் போறவங்க
0: திரும்ப சொல்லுங்க.
2: கமலஹாசன் நடிச்சிருக்காருங்க ஆபரேஷன் மூவில.
0: சரி,
1: ரெமோலியும் கமலஹாசன் நடிச்சிருக்காரா?
0: ரெமோல சிவகார்த்திகேயன் நடிச்சிட்டாரு. அப்புறம் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் நானு, பட் தவறான பதில். அடுத்த நேரம் சந்திக்கலாமா? ஹாய் வணக்கம், யாரங்க இந்த பேசுறீங்க?
3: மணிகண்டன்.
0: ஹாய் மணிகண்டன், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கறீங்க. நாலு படத்தை சொல்லுங்க கரெக்ட்டா. ரெமோ, அவைஷன்முகி,
0: அவைஷன்முகி, ரெமோ, ஆனலகன், கந்தசாமி.
3: இதுல வந்து இந்த வந்துங்க இந்த மூணு படத்திலயும் கதாநாயகர்கள் பெண் வேடம் இட்டதுங்க. ஆனலகன், அவைஷன்முகி, ரெமோலைங்க.
0: சூப்பருங்க.
3: கந்தசாமியில அவர் சேவல் வேடம் போட்டிருப்பாருங்க.
0: இல்லை, நியர் அபவுட்னு சொன்னாலும் தவறான பதிலுக்கும் சொல்லலாம், ஆனாலும் அட்டான எக்ஸ்பிளேஷன் அது இல்ல.
1: ஓகே, அடுத்த நேர்கிட்ட சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். வணக்கம்.
4: வணக்கம்.
1: எங்களுக்கே நாங்க பேசுறது எதிரொலிக்குது, அப்படியே கொஞ்சம் ரேடியோ கிட்ட இருந்து தள்ளி வாங்க. நான் பேசுறது எனக்கே கேக்குதே.
4: நிறைய
0: வேடங்கள் போடுவார்ல. ஆனாலுமே வந்து நான் எதிர்பார்க்கிற ஒரு ஆன்சர் இது இல்லை. இருந்தாலும்
1: வணக்கம்.
0: ஓகே, ஹாய் வணக்கம்.
1: ஓகே, பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட ஆன்சர் வந்து நெருங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஆனால் ஆன்சர் வந்து இந்த காரணம் கரெக்டான காரணம் வந்து, ஏன்னா அது வந்து ஒரு நல்ல ரீசன் கூட, அது வந்து எல்லாருமே கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஈஸியான
0: ரீசன், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரீசன், இரட்டை வேடம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனாலும் படம் முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா விமனாக வந்து வருவாங்க.
1: ஆமாம்.
0: ஸோ ஒரு க்ளூவையும் சொல்லிட்டேன். அடுத்த நேர் வணக்கம்.
1: யார் எங்க வந்து பேசுறீங்க? ஓகே, கண்டிப்பாக இப்போ வந்து நீங்கள் நாலு திரைப்படங்கள் சொல்லியிருந்தீங்க. என்னென்ன சொல்லியிருந்தீங்க?
0: அவைஷன்முகி, ரெமோ, ஆனலகன், அப்புறமா கந்தசாமி. ஸோ அதாவது இப்போ என்ன சொல்றது அப்படின்னா விமன் ரோல்ல வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அட்டகாசமா வந்து பண்ணியிருப்பாங்க. நேர்களுமே அதை வந்து சொன்னாங்க. ஸோ நம்ம தொடர்ந்து ஒரு சாங்க்கு அப்புறமா அடுத்த நேரம் வந்து சந்திக்கலாமா?
1: ஓகே, கண்டிப்பாக எனக்கும் வந்து சாங் கேட்கணும் அப்படின்ற ஆர்வங்கள் ஜாஸ்தி இருக்கு. ஏன்னா நம்ம திரைப்படத்தை பத்தி வேற பேசிட்டு இருக்கோம்.
0: ஆனாலும் அதுக்குள்ள ஒரு நேர் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். வணக்கம்.
5: வணக்கம்.
0: இதுவரைக்கும்
5: நான்
0: வேலூர் மாவட்டம் அவைஷன்முகி, ரெமோ, ஆனலகன், கந்தசாமி.
5: கந்தசாமி,
0: ஆனலகன், ரெமோ, அவைஷன்முகி.
1: ஓகே, நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தா வரிசையில சொல்றேன். அவைஷன்முகி, ரெமோ, ஆனழகன், கந்தசாமி.
0: அவைஷன்முகி
1: என்ன வேடம் போட்டாரு?
0: அப்ப சிவகார்த்திகேயன் வந்து பெண் வேடம் போடலன்னு சொல்ல வரீங்களா?
1: ஓ காட்.
5: இல்ல, அப்போ
1: என்ன வேடம் போட்டிருப்பாரு? அவருக்கும் அவரும் கொஞ்சம் எங்கான லேடி கிட்ட போட்டிருப்பாரோ? இது வந்து ஒரு ரீசன் ஒரு விஷயம் தான், ஒத்துக்கலாம்.
6: மற்ற படத்தில் எல்லாம் நிறைய பெண் வேடங்கள் அப்படிங்கறத போட்டுட்டு வந்தாங்க. அதனால ரெமோ தான்.

0: நடித்த ஒரு திரைப்படம் நடிச்சிருக்காரு. வாய்ப்பு கொடுக்கலாம். நன்றி சந்திரசேகர்.
1: ஓகே, கண்டிப்பா நேர்கள் வந்து வந்துட்டே இருக்காங்க. பட் என்னதான் ரைட் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லையா, கந்தசாமி அப்படின்றதான் ரைட்னு சொல்லி ரெண்டு நேரம் கண்டுபிடிச்சாங்க. அது நீங்க வந்து ஆல்மோஸ்ட் கரெக்ட்னு சொல்லிட்டீங்க. பட் ரீசன் வந்து நம்ம ரொம்ப நேரம் இழுக்க வேண்டாம், அடுத்த க்வெஸ்சன் போயிடலாம். ஸோ ரீசன் வந்து நம்மளே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன்.
0: அதாவது பாத்தீங்க அப்படின்னா மற்ற திரைப்படங்கள் பாத்தீங்கன்னா முழு நீள த்ரூ அவுட் த மூவி வந்து பாத்தீங்கன்னா விமன் ரோல்ல வந்து வருவாங்க. பட் கந்தசாமியில ஒரே ஒரு ஃபைட் சீன்ல மட்டும் லேடிஸ் கெட்டப்ல வந்து அப்படியே மாஸ்க்
1: அந்த ஒரு ஹிந்தி சாங்ல வருவாரல
0: அப்படியே. ஆனா விக்ரம் பாக்குறதுக்கு செம்ம கியூட்டாவும் மென்ஷன் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் சொன்னேன், இதுதான் வந்து இந்த கேள்விக்கான பதிலும்.
1: ஆமா, அந்த ரெட் சாரில வருவார் இல்லையா, கண்டிப்பா. ஆனா அதுல வந்து நிறைய பேர் யோசிச்சிருக்க மாட்டாங்க, கந்தசாமியில அந்த ஒரு சின்ன சீக்வன்ஸ்ல அவர் வந்து பெண் வேடம் போட்டுட்டு வருவாரு. அதனாலதான் அந்த இடத்துல நீ நம்ம கந்தசாமி வச்சிருக்கோம்.
0: அந்த மாஸ் ஃபைட் சீன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சூப்பராவே வந்து பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும். சோ நிகழ்ச்சியில தொடர்ந்து நம்ம அடுத்து ஒரு சாங் கேட்கலாம். ஸ்டே டியூன்ட், இது ஊட்டி FM 101.8. எல்லாமே சமஹிட், இது எதிரும் புதிரும்.

0: இந்த மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்க தவறாதீர்கள். ரெட்ரோ ராகங்கள். எங்கள் நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் இணைய வழியிலும் கேட்டு மகிழலாம்.
1: எஃப்எம் 101.8 நேர்கள் கிடைஞ்சா பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும் கேட்டுட்டே இருக்கோம்.
2: ஸோ நிறைய டிஃப்ரெண்ட்டான குவஸ்டின்ஸோட நேரத்தில் வந்து அப்படி என்ன சொல்கிறது, எது ஆன்சர் அப்படின்ற மாதிரி பரபரப்பாக ரொம்ப எக்ஸைட்டிங்காக வந்து விளையாடிட்டே இருக்காங்க. ஸோ அடுத்த குவஸ்டினா என்ன கேள்வியை நம்ம வந்து கேட்க போகிறோம்?
1: கண்டிப்பாக அடுத்த குவஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு லிசனர் கிட்டேயே கேட்டுடலாம். இணைப்பில் இருக்காங்க. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யாருங்க வந்து பேசுகிறீங்க?
3: சார், நான் இங்க சின்ன வடவாடையிலிருந்து தங்கராஜுங்க சார்.
2: எப்படி இருக்கிறீங்க தங்கராஜ்?
3: சார் நல்லா இருக்கிறேங்க சார். நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
2: டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
3: முடிச்சிட்டேங்க சார்.
2: ஓகே, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க, உங்களுக்கான கேள்வி கேட்டுடலாமா?
3: கேக்குறேங்க சார். கேளுங்க சார்.
2: ஓகே ரெடி.
1: ஓகே, உங்களுக்காக ரொம்பவே ஈஸியான க்வெஸ்சன் தான். தேனி, எறும்பு, ஈ, கொசு, சிலந்தி, இதுல வந்து எது பொருந்தாத ஒன்று?
3: எப்படிங்க மேடம்?
2: தேனி, எறும்பு, ஈ, கொசு, சிலந்தி, இதுல எது பொருந்தாதது? பதில் சொல்லுங்க.
1: நான் கேக்குற க்வெஸ்சன் நீங்க ரேடியோல கேட்டுட்டாலும் ஆன்சர் சொல்லக்கூடாது.
3: ஆமாங்க சார்.
2: ஒரு புன்னகையோட பதில் சொல்றீங்க, என்ன காரணம்?
3: சிலந்தி வந்து மேல இருக்குதுங்க சார்.
1: வணக்கம்.
2: எப்படி இருக்கீங்க கோபாலகிருஷ்ணன்?
4: நல்லா இருக்கேங்க சார்.
2: ஓகே, ரொம்ப சூப்பரா நிகழ்ச்சி விளையாடிட்டே இருக்கோம். ரெடியா?
4: ரெடிங்க.
2: ஓகே சொல்லுங்க, பதில் சொல்லுங்க.
4: வந்து எறும்பு, கொசு, இதெல்லாம் கடிச்சா வலிக்கும்ங்க, சிலந்தி கடிக்காதுங்க.
1: ஓ, சிலந்தி கடிக்கவே கடிக்காதா?
2: ஆஹா, ஆக்சுவலி நல்லா யோசிச்சிருக்காரு, இப்படி கூட யோசிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து.
1: ஆமா, நல்ல ஒரு திங்கிங் தான்.
2: இருந்தாலும் இன்னொரு ரீசன்
1: வந்து அதே மாதிரி கடிக்குமா?
2: இல்ல, நம்மள கடிக்காது வந்து அப்படியே போகும், அதுவே நமக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும்.
1: கொசு மட்டும் தான் இதுல ரொம்ப, கொசு எறும்பு மட்டும்தான் ரொம்ப ஆக்ரோஷமா கடிக்கும்னு நினைக்கிறேன்.
2: ஒரு காலத்துல எனக்குமே வந்து சொல்லியிருக்காங்க, அங்கங்க வந்து சின்ன சின்ன ஸ்கிராச்சஸ் வந்தும் போது சிலந்தி தான் வந்து உன்னை கடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், எதுக்கு நீ டாக்டர் பாருன்னு எனக்கு சின்ன வயசுல சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் என்னால நம்ப முடியல, இப்ப நேர் சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் யோசனையா கூட இருக்கு.
1: ஆனா சிலந்தி கடிக்கும் நானும் வந்து கேள்விப்பட்டிருக்கேன், பட் உறுதியா தெரியல, பட் லைட்டா கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே, இதுல வந்து நான் ஒரு என்ன சொல்றது, தேனியும் வந்து கடிக்கும். ஏன்னா தேனி வந்து பாய்சன்
2: ஆன வந்து கடிக்கும்.
1: ஸோ தேனி, எறும்பு, ஈ, கொசு, சிலந்தி, இதில் வந்து ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் வந்து சிலந்தி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா சிலந்தி அப்படின்றது கரெக்டான ஆன்சராக இல்லையா அப்படின்னு சொல்லி நேர்கள் வந்து கால் பண்ணி சொல்லலாம்.
2: ஓகே, அதாவது நேர்களே வந்து ரொம்ப அற்புதமாக வந்து யோசிக்கக்கூடிய ஒரு க்வெஸ்டின் வந்து கேட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் நேர் வந்து பறக்கும்ன்ற டிஸ்டன்ஸ் லெவல்கள்லாம் வந்து பேசினார், எவ்வளோ தூரம் பறக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். நெக்ஸ்ட் நேர் வந்து இதை கடிக்குமா

0: கிடைக்காதா அப்படின்லாம் வந்து சொல்லி சொன்னாங்க. ஸோ நாம கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி வந்து எதிரும் புதிரும் பொருந்தாத ஒன்றை கண்டுபிடிங்க அப்படின்ற இந்த நிகழ்ச்சியில ஈ எறும்பு கொசு சிலந்தி தேனி அப்படின்ற இந்த குவெஸ்டின்ல வந்து நம்ம பேசிட்டே இருக்கோம். நம்ம கூட பதில் சொல்றதுக்காக வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அடுத்த நேரம் வந்து வந்திருக்காரு. வருக வணக்கம், வாங்க வெல்கம். யாருங்க பேசுறீங்க? ஹாய் கோகிலா மேடம், எப்படி இருக்கீங்க? என்ன ஒரு சந்தோஷம், உற்சாகமே இல்லாம பேசுறீங்களே. வை
1: சிலந்தி வந்து
0: இருங்க, நான் அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டுட்டு இருக்கேன், அப்புறம் தான் பதில் சொல்லணும். நீங்க டீ எல்லாம்
1: குடிச்சிட்டீங்களா?
0: இதுக்கு மேலதான் குடிக்கணும். எப்படி தான் நான் கேமுக்காக தான் வந்திருக்கேன், ஃபர்ஸ்ட் ஆன்சர் சொல்றேங்க அப்படின்றாங்க. எஸ் சிலந்தியா? என்ன காரணம் சிலந்தி?
2: சரி, நீங்க சிலந்தின்னு தான் சொல்றீங்களா இப்போ? ஓகே, ஆனா தேனி கூட தானே கூண்டு கட்டும், எறும்பும் கூண்டு கட்டும். யாரு சிலந்தி? எறும்பு கூட வந்து பெரிய எறும்பெல்லாம் சின்ன எறும்பு சாப்பிட்டுரும், அதை விட குட்டி பூச்செல்லாம் சாப்பிட்டுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா
0: ராகவேந்திரா? ஆக்சுவலா நான் எனக்கு அந்த மாதிரி கேள்விப்பட்டதை விட அதனுடைய சுறுசுறுப்பை பத்தி தான் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். அதனுடைய என்ன சொல்றது, யூனிஃபார்மிட்டி, டிசிப்ளின் அப்படின்னு நிறைய விஷயம்
2: சொல்லுவாங்க. சின்ன வயசு கதைகள்லாம்
0: நிறைய சொல்லுவாங்க. ஆக்சுவலா இருந்தா எறும்பு மாதிரி இருக்கணும், ஃபாலோ த லீடர் அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. இருந்தாலும் மோட்டிவேஷன் வேண்டாம், அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம். ஹாய் வணக்கம், டிஸ்கஷன்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க,
2: ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்களா? என்ன பூச்சின்னு
0: சொல்லுங்கம்மா. யாருங்க இந்த பேசுறீங்க? எப்படி இருக்கீங்க ஜோதிமணி? ஓகே, கேம் பரபரப்பா போயிட்டு இருக்கு. உங்களுடைய பதில்
1: என்ன?
0: ஒய் எறும்பு. ஏன்னா வீட்டுல இருக்கிற சக்கரை எல்லாம் திருடிட்டு போகுது, அதானே? வீட்டுல இருக்கிற சக்கரை எல்லாம் திருடிட்டு போயிருது, அப்படிதானே? சொல்லுங்க, குவெஸ்டனுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: ஆ கண்டுபிடிச்சதா? ஈதா சார்.
2: குவெஸ்டிங்களா? ஈயா? ஹ
3: யா, அது மூணும் கடிக்கா ஈ கடிக்காது சார்.
0: ஆஹா,
2: இது நல்லா இருக்கு. நல்ல வேளை இத எல்லாத்தையும் வச்சு படம் எடுக்கல, ஈய வச்சு தான் படம் எடுத்தாங்க. நான் வந்து ஒரு விஷயம் யோசிச்சேன், ஆனா ஈ கிடையாதே. இதுல வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது, அந்த பூச்சியை புடிச்சு கொஞ்சம் வந்து ஆராய்ச்சி எல்லாம் பண்ண ஈஸி ஆன்சர் சொல்லிடலாம்.
0: கிட்டத்தட்ட
2: ரொம்ப காம்ப்ளிகேட்டட்.
0: கடிக்காத வேற ஏதாவது ரீசன் இருக்கும்ளா? எதனால கடிக்கிறது வேற ஏதாவது காரணம் இருக்கா? இணைப்பு வந்து துண்டிக்கப்பட்டுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். வித்தியாசமான பதில்கள்லாம் வந்து சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் இன்னும் வந்து கிளியரா சொல்லணும் அப்படின்னா, எறும்பு கடிச்சா நமக்கு தெரியவே தெரியாது இல்லைங்களா? கடிச்சா ஆனா பயங்கரமா கடிக்கும். ஒரு சில ஊர்களுக்கு ஏத்த மாதிரி எறும்புனுடைய கடி வந்து வேற மாதிரி
2: இருக்கும். அதே மாதிரி எறும்பும் வந்து இவ்வளவுதான் எறும்புன்னு சொல்ல முடியாது, நிறைய வெரைட்டி வெரைட்டி டிசைன் டிசைனா எறும்புகள் வந்து கண்டுபிடிச்சிட்டே இருக்கலாம்.
0: நிச்சயமா. ஹாய் வணக்கம், யாருங்க இது பேசுறீங்க? எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க குண்டல் பேட்டு? எப்படி இருக்கு
2: எறும்பு
1: இது வந்து தனக்கு வேண்டிய உணவை வந்து சேமிச்சு வைக்கக்கூடிய பழக்கம் இருக்கு.
0: ஓகே,
1: இது வந்து
0: ஆனாலும் தேனியோட சேமிப்புக்கு ஈடுனே கிடையாது.
1: தேனியோட இருக்குங்க, இருந்தாலும் மழை காலத்துல வெயில் காலங்கிற மாதிரி இது ஒரே மாதிரி வேலை செஞ்சிட்டு இருக்குங்க. எறும்பு வரிசையா போகும்.
2: ஆனா நேர்கள் எல்லாம் நிறைய விஷயங்களை யோசிக்கிறாங்க, ஆனா அந்த சிம்பிளான ரீசனை யோசிக்க
0: மாட்டேங்கிறாங்க. கன்சிஸ்டன்சின்னு ஒரே வார்த்தையில சொல்லலாம். எறும்பு வந்து எல்லா நேரத்திலயும் சுறுசுறுப்பா இருக்குங்க, எந்த நேரத்திலயும் சோம்பேறியா இருக்கு.

0: நம்ம பயனுள்ளதா இருக்கு.
1: ஆமா, தேனில இருந்து தேனி தேன் கிடைக்குது, ஆனா சிலந்தில இருந்து எதுவுமே கிடைக்கிறது இல்ல. ஈ வேஸ்ட் எறும்பும் அப்படிதான், எதுவுமே நம்மளுக்கு கொடுக்கறது இல்ல. ஆனா அது வந்து ரீசன் கிடையாது, ரீசனும் கிடையாது, ஆன்சரும் கிடையாது. பட் சூப்பரா டைப் பண்ணீங்க, கால் பண்ணதுக்கு நன்றி. இன்னொரு நேயர் கூட இருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: யாரு இங்க இருந்து?
3: மீண்டும் கோபாலகிருஷ்ணன் சொல்லுங்க. கோபாலகிருஷ்ணன் பதில் என்ன?
1: சிரிப்பையும்
3: வந்து டக்குன்னு சிரிக்கவும் வச்சுட்டாரு. ரொம்ப அற்புதமா வந்து ட்ரையும் பண்ணாரு. அவர் யோசிச்ச விதத்துக்கு வந்து பாராட்டணும், இடத்து தாண்டி.
1: அதுக்கு வந்து பாராட்டணுமா என்னன்னு எனக்கு தெரியல. பட் கண்டிப்பா அவர் வந்து கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்காரு. பட் ஆன்சர் வந்து தெளிவா ஒரு டைம் சொல்லிடலாம். என்ன அப்படின்னா, சிலந்திக்கு வந்து இன்னொரு பேர் கூட இருக்கு, எட்டுக்கால் பூச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதுதான் ஆன்சர். அதுக்கு எட்டு கால் இருக்கு. மத்த உயிரினங்களுக்கு எல்லாம் நான்கு முதல் ஆறு, சிலதுல வந்து ஆறு கூட இருக்கும். அண்ட் ஈல வந்து ஒரு சில ஈ வெரைட்டிக்கு வந்து நாலு இருக்கு, ஒரு சில ஈ வெரைட்டிக்கு ரெண்டு இருக்கு. அண்ட் தேனிக்கு வந்து ஆறு கால் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுலயும் வந்து ரெண்டு வெரைட்டி இருக்கு. ஆறு கால் தென்னு ஒரு வகை இருக்கு, நாலு கால் தென்னு ஒரு வகை இருக்கு.
3: ஓகே, அது ஒரு காலத்துல வந்து எட்டு கால் பூச்சிக்கு எத்தனை கால் அப்படின்னு கூட நம்ம கேட்டு
1: விளையாடி. ஆமா, இப்ப ஆக்சுவலி கிட்டத்தட்ட அந்த கேள்வி அதே தான். எட்டு கால் பூச்சிக்கு எத்தனை காலும் கேட்ட மாதிரி தான்.
3: டிப்ளோமேட்டிக்கா எப்படியும் கூட கேட்கலாம். பூவை பூ என்றும் சொல்லலாம், புய்ப்பம் என்றும் சொல்லலாம்,
1: புய்ப்பம் என்றும் சொல்லலாம். நிகழ்ச்சியில ஒரு அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு.
3: ஸ்டே டியூன்ட். இது ஊட்டி FM 101.8 எல்லாமே சமஹிட்டு.

0: அருமையான பாடலை கேட்டோம் மின்னலை திரைப்படத்திற்காக.
1: அதாவது நிகழ்ச்சியினுடைய நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். இவ்வளோ நேரம் லிஸ்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா செம்மையாக வந்து ஆன்சர் பண்ணாங்க, நிறைய விஷயங்களை கூட வந்து யோசிச்சு சொன்னாங்க அப்படின்னு சொல்லலாம். அதோட நிறைய தகவலுமே வந்து நம்ம சொன்னோம் இல்லைங்களா?
0: கண்டிப்பாக நம்மளும் நிறையா விஷயங்கள் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஷேர் பண்ணோம். அண்ட் நேர்கள் வந்து ரொம்பவே ஆர்வத்தோட நிகழ்ச்சியில் கலந்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து சொல்ல வர வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எதுக்கு இவ்வளோ பில்டப்னா, நம்ம வந்து கிட்டத்தட்ட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு இன்றைய எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில். அண்ட் இன்னைக்கு வந்து எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் கால் பண்ண அத்தனை நேர்களுக்குமே வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் வந்து தெரிவிச்சுக்கலாம். அண்ட் இன்னைக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்க முடியல அப்படின்னு நினச்சா, நாளைக்கு மறுபடியும் 4 மணிக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து கால் பண்ணலாம் வேறொரு தலைப்போட.
1: ஸோ இதுவரை அழைத்த நேயர்கள் அனைவருக்கும் விளையாடணும், சூப்பராக விளையாடணும், உங்களுக்கும் வந்து நீங்களே உங்களை அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம நிறைவு செஞ்சலாம். மீண்டும் 5:02 பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் அன்பு தோழன் ஆச்சி ராகவேந்திரா.

0: குப்பைகள் போட வேண்டிய இடம் குப்பை தொட்டிகளே, தெருவோரங்கள் நீர்நிலைகள் அல்ல. மண்ணும் நீரும் குப்பைகளால் பாழ்படுவதை தவிர்ப்போம். மக்கும் குப்பை, மக்காத குப்பை என தரம் பிரித்து குப்பை தொட்டியில் இடுவோம்.
1: சில நொடிகளில் தொடர்வது செய்திச் சுருக்கம்.

வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் குழுமம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். உடான் திட்டத்தின் அடுத்த கட்டம் நாட்டில் உள்ள 120 புதிய நகரங்களை இணைப்பதாக இருக்கும் என்று சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராமமோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் பீம்ஸ்டெக் நாடுகள் ஒருங்கிணைந்து பணியாற்றி வருவதாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் ஆற்றல் மிக்க தலைமையின் கீழ் மக்கள் நலத்திட்டங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் வேளாண் துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது. கடந்த அஇஅதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை உடனடியாக நிறைவேற்றுமாறு தாவேக அரசை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தாவேக அரசின் நிர்வாகத்திறன் குறித்து திமுக தொடர்ந்து கேள்வி எழுப்பும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. காவலர் நியமனங்களுக்கான அறிவிக்கையை உடனடியாக தாவேக அரசு வெளியிட வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. உலக புகழ்பெற்ற பூரி ஜெகந்நாதர் ரத யாத்திரை இன்று தொடங்கியது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் நான்காவது மற்றும் இறுதி நாளான இன்று இலங்கை இரண்டாவது இன்னிங்ஸில் சற்று முன் வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 124 ரன் எடுத்துள்ளது. தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் பீம்ஸ்டெக் நாடுகள் ஒருங்கிணைந்து பணியாற்றி வருவதாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் ஆற்றல் மிக்க தலைமையின் கீழ் மக்கள் நலத்திட்டங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் வேளாண் துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது. கடந்த அஇஅதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை உடனடியாக நிறைவேற்றுமாறு தாவேக அரசை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தாவேக அரசின் நிர்வாகத்திறன் குறித்து திமுக தொடர்ந்து கேள்வி எழுப்பும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. காவலர் நியமனங்களுக்கான அறிவிக்கையை உடனடியாக தாவேக அரசு வெளியிட வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. உலக புகழ்பெற்ற பூரி ஜெகந்நாதர் ரத யாத்திரை இன்று தொடங்கியது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் நான்காவது மற்றும் இறுதி நாளான இன்று இலங்கை இரண்டாவது இன்னிங்ஸில் சற்று முன் வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 124 ரன் எடுத்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று கார்டிஃபில் நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 5:04. இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு. பல அருமையான பழைய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கப் போகிறோம் அன்புள்ளங்களே. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க நான் உங்கள் அன்பு தோழன் ஆர்ஜே ஆர்ஜே ராகவேந்திரா. ஸோ இசை அதாவது பாடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எப்போவுமே அது வந்து நமக்கு ஒரு மெமரிஸ் தான். அதுவும் இந்த பழைய பாடல்கள்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒன் டச்லலாம் நம்மளால் கேட்க முடியாது. ஒரு காலத்தில் வானொலியில் கேட்டிருப்போம், அதே மாதிரி அப்புறமா கேசட்டில் வந்து கேட்டிருப்போம். அதே மாதிரி வந்து நம்மளுடைய என்ன சொல்கிறது, ஒரு பாடல் கேட்கறதுக்காக நம்ம பக்கத்து வீட்டில் ஓடி போகிறது மாதிரி நான் ஆக்சுவலிலாம் பண்ணியிருக்கேன். ஒரு சில பாடல்கள் வந்து ஒரு சில ஸ்டேஜ் ஷோஸ்லாம் கேட்பாங்க, அப்போ வந்து அங்கே போய் கேட்டக்கூடிய நாட்கள்லாம் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நினைவில் நின்ற பாடல்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த பாடல்கள் நிச்சயமாக நம்ம வந்து இந்த எவர்கிரீன் சாங்ஸ் வந்து நம்ம சொல்லியே ஆகணும். ஸோ அந்த மாதிரி நிறைய பாடல்கள் அப்படியே உங்களை வந்து இசையால் அப்படியே வந்து கேப்டிவேட் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நிகழ்ச்சியில் முதல் பாடல் வருது. பிபி ஸ்ரீனிவாஸ் பாடிய ஒரு அற்புதமான பாடல் கொடிமலர் திரைப்படத்திற்காக. ஸ்டேட்யூன் இது ஊட்டி எஃப்எம் 101.8 எல்லாமே சமகிட்டு இது பாடாமலர்.

நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒரு அற்புதமான பாடல் வரப்போது. வாலி அவர்களுடைய பாடல் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன், பி சுஷிலா இணைந்து பாடியது. எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய ஒரு அற்புதமான இசையமைப்பில் உங்களுக்காக எல்லாருக்காகவும் ஸ்டேடியோண்டி ஊட்டி FM 101.8 எல்லாமே சமகிட்டு.

குழந்தைகளிடம் இருந்து தொடங்குகிறது தூய்மை. சாக்லேட் பிஸ்கட் கவர்களை வீதிகளில் போடாது குப்பை தொட்டியில் போடுவது கடமை. நம் குழந்தைகளுக்கு கற்றுத்தருவோம், குப்பைகள் இல்லா சுற்றுப்புறத்தை உருவாக்குவோம்.

அன்னை திரைப்படத்திற்காக பி பி ஸ்ரீனிவாஸ் பி சுஷிலா இணைந்து பாடிய பாடல், பி ஆர் சுதர்ஷனம் அவருடைய இசையமைப்பில் கண்ணதாசனோட பாடல் வரிகளை கேட்டு ரசித்தோம். பாடல் கேட்டு முடித்த நேரம் 5:16. இணைந்திருக்கிறோம் உங்கள் ஊட்டி FM 101.8 வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு.

நேர்லே உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்க கேட்ட பாடல நாங்க தரப்போறோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் தினந்தோறும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. இங்க எல்லாமே சமகிட்டு.

0: நேர்களே, எத்தனையோ நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சிருப்பீங்க, சிரிச்சிருப்பீங்க. ஆனா என்னைக்காவது சிந்திச்சிருக்கீங்களா, சிந்திக்க கொஞ்ச நேரம் ஒதுக்கலாமே.
1: வாகனம் என்பது நமது வசதிக்காகத்தானே தவிர நம்மை வானுலகம் அழைத்து செல்ல அல்ல.
0: வாழ்க்கையில் ஒருவரை முந்துவது உன் லட்சியம், வாகனத்தில் ஒருவரை முந்துவது உன் அலட்சியம்.
1: சாதாரணமாக நம்மை தலைக்கணம் என்று கூறும் சமுதாயத்தில் நாம் வாகனம் ஓட்டும் போது தலையில் கணத்துடன் செல்லலாமே.
0: இளவட்டங்களே, வாழ்க்கை ஒரு சிறு வட்டம் என்று எண்ணாதே. வேகம் உனது வாழ்க்கையை சிதறடிக்கும் மோகம் என்று உணர்ந்து கொள்.
1: எடுப்பதற்குள் நின்றுவிடும் மொபைல் ரிங். அப்பதான் வெளியே போன போது வீட்டுக்கு வந்துட்டு போன யாரோ, இது அவங்களான யோசிப்பதற்குள் சிக்னலில் விழும் பச்சை.
0: எப்பொழுதுமே ஒரு நொடிதான் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. சிக்னலில் நின்று செல்வோம், சாலை விதிகளை மதிப்போம்.
1: குடும்ப கஷ்டங்களை பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டாம், அவங்க படிக்கிற பிள்ளைங்கன்னு சொல்ற அப்பா அம்மா 18 வயசு ஆகாம லைசன்ஸ் கூட எடுக்காம லட்ச ரூபாய் வண்டியை வாங்கி கொடுக்கலாமா, இது நியாயமா?
0: உங்கள் வீட்டின் வாழை மரத்தை நீங்களே வாடச் செய்யலாமா? சிந்திப்பீர் பெற்றோர்களே. பொதுநலன் கருதி உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8.

5:27 நிமிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் உங்க ஊட்டியஃபன் 3.8 வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு பொன் மாலை பொழுது நேரத்தில் கேட்டுகிட்டே இருக்கும். இந்த நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்கிறது நான் உங்கள் அன்பு தோழன் ஆர்ச்சி ராகவேந்திரன். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்டு ரசிக்கலாம். ஊட்டி வரை உறவு திரைப்படத்திற்காக.

0: 5:42 கேட்டு முடித்தோம். அருமையான இரண்டு பாடல்கள் பேக் டு பேக் வாடாமலர் நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்தோம். வஞ்சிக்கோட்டை வாலிபன் மற்றும் காதலிக்க நேரமில்லை திரைப்படங்களுக்காக பாடல்கள். இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, வஞ்சிக்கோட்டை வாலிபன் திரைப்படம் பாடல் வந்து ஒரு முக்கியமான ஒரு மொமெண்ட்டில் வரக்கூடிய ஒரு பாடல் இல்லையா. அதில் என்ன விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு ட்ராக் போட்டு நம்மளே வந்தாலும் பாடிடுறோம், கரோக்கெல்லாம் வச்சு பாடுறோம். பட் அவ்வளோ பெரிய ஒரு சாங், அவ்வளோ பெரிய ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கம்போசிஷனை வந்து எப்படி ஒரு ஒன் ஷாட்டில் கம்போஸ் பண்ணியிருப்பாங்க, அதுவும் அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரியும் சொல்லி நினச்சாலே வந்து இப்போவுமே வந்து நம்மளே வந்து வியக்க வைக்குது இல்லையா. ஸோ அதுதான் இந்த நிகழ்ச்சி வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு கேட்டு ரசித்தே கொண்டிருக்கிறோம். இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 இங்கே எல்லாமே சமஹிட்.
1: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 பத்துக்கு விளக்கேற்றும் வேளை.

சாரதா திரைப்படத்திற்காக பி சுஷிலா ஸ்ரீனிவாஸ் இணைந்து பாடிய பாடல், கே வி மகாதேவனின் இசையமைப்பில் கண்ணதாசனின் பாடல் வரிகளில் கேட்டோம். பாடல் கேட்டு முடித்த நேரம் 5:50.

எங்கிருந்தோ வந்தால் மற்றும் ராஜபாட் ரங்கதுரை திரைப்படங்களுக்காக டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா இவர்களின் தொழில் எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் கேட்ட பாடல்களுடன் வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு நிகழ்ச்சி நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 6 மணி.
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
4: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகாரளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

நேர்களை கேட்கலாம். இன்று மற்றும் நாளை ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. நேர்களை, எங்களுடைய நிகழ்ச்சிகளை இணையவழி மற்றும் நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியாகவும் கேட்கலாம். மாலை 6:10 விளக்கேற்றும் வேளை திரைப்பட பக்தி பாடல்கள், 6:30 மாநில செய்திகள், 6:40 பெட்டதகமலு படுகுமொழி பாடல்கள், 7:00 திரைகாணம், 7:10 தென்காசி மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 7:30 தோட்டமும் தொழிலும். இதில் கறவை மாடு வளர்ப்பு அனுபவங்கள் குறித்து விவசாயி கோபிநாத் அவர்களுடன் நேர்முகம், தொடர்ந்து கிராமிய பாடல் நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 8:30 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம். அதற்கு முன்னதாக 8:15 ஒடிசா மாநிலம் பூரி ஜெகநாதர் ஆலயத்தின் திருவிழா வானொலி தொகுப்பு. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 9:15 திரைகாணம். 9:30 நாடகமலர் பூமிகா நாடகம், எழுதியவர் ஜி சம்பத்குமார் அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. 10:00 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். இவையாவும் இன்றைய ஒளிபரப்பில். இனி நாளைய நிகழ்ச்சிகள். காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் என் மீனாட்சி அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 இயற்கையின் மொழி, இதில் தொல்கதைகள். வழங்குபவர் ஆவண காப்பக உரிமையாளர் மற்றும் ஆவண புகைப்பட கலைஞர் வி மதிமாறன் அவர்கள். 7:00 காந்தி அஞ்சலி. 7:15 தமிழில் செய்திகள். குட் மார்னிங் நீலகிரிஸ், இதில் புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம், புதின தொடரின் 3 பருவம். அதனைத் தொடர்ந்து உணவே உணதம். 7 முதல் 12 வயதான இடைநிலை பள்ளி பருவ குழந்தைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்து மற்றும் உணவு முறை குறித்து ஊட்டச்சத்து நிபுணர் பிரதீப் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறும். காலை 8:30 மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027, மத்திய அரசின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தமிழ்நாடு இயக்குநர் எம் சுரேஷ் பாபு அவர்களுடன் நேர்முகம். 9:00 ரெட்ரோ ராகங்கள். 10:00 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 10:30 மகளிர் மற்றும் நேயர்கள் விருப்ப பாடல்கள். 11:02 என் கேள்விக்கு என்ன பதில், தொடர்ந்து நீங்கள் கேட்டவே நேர் விருப்பம். தலைப்பு நல்ல வார்த்தையின் சக்தி. பிற்பகல் 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல், மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள், தொடர்ந்து மெல்லிசை. 1:10 வண்ண வண்ண பூக்கள், பன்மொழி திரைப்பட பாடல்கள். 2:15 நீலமலை நேரம், இதில் குறும்பர் பாடல்கள். 2:30 இலக்கிய இன்பம், இதில் இறைவனும் மனிதனும் தமிழ் உரை. தொடர்ந்து இளையராஜா அவர்களின் விவேக சூடாமணி என்ற நூல் குறித்த புத்தக விமர்சனம் இடம்பெறும். 2:55 வானிலை அறிக்கை, சென்னை அஞ்சல். நேயர்கள், இதுவரை இன்று மற்றும் நாளை ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். நிகழ்ச்சி நிரலாக சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 6:10. நேர்கள் இனி கேட்கலாம் விளக்கேற்றும் வேலை. நேர்களே, இணையவழி மற்றும் வாட்ஸ்அப் நியூஸ் ஆன் ஏர் வழியாகவும் எங்களுடைய நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் கேளுங்கள் ரசியுங்கள். இணைந்திருங்கள், இது ஊட்டி எஃப்எம் 101.8.

0: பெரிய வீட்டு பணக்காரன் திரைப்படத்திற்காக இளையராஜா அவருடைய சமைப்பில் கங்காமனோட பாடல் வரிகளில் மலேசியா வாசுதேவன் மற்றும் குழுவினர் பாடிய பாடலை கேட்டு ரசித்தோம்.
1: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க ஒரு

0: கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு ஃபீல் பண்றீங்களா?
1: தேவ தெய்வம் சந்நியோ தென்னிலாம் சந்நியோ.
2: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை ஸ்நேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள்.

0: இருக்கு.
1: மழைக்காலங்களில் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்.
0: வீட்டில் உள்ள மின் இணைப்புகளில் நீர்க்கசிவு உள்ளதா என கண்காணித்து அதனை சரி செய்ய வேண்டும்.
1: பழுதடைந்த மின்சாதனங்களை கையால் தொடக்கூடாது. குழந்தைகளுக்கு எட்டாத உயரத்தில் வைக்க வேண்டும்.
0: மழை நேரங்களில் மரங்களின் கீழே நிற்க வேண்டாம். மேலும் மின் கம்பங்களை கையால் தொடவும் கூடாது.
1: வீட்டின் முன்பு தண்ணீர் தேங்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். மழை நீரால் சூழப்பட்ட சாலையில் மிகவும் கவனமாக செல்லவும்.
0: மழை காலங்களிலும் காற்று அதிகமாக வீசும் காலங்களிலும் ஆறு, குளம், ஏரி, அணைகள் போன்ற நீர்நிலைகளின் அருகில் செல்வதை தவிர்ப்பது நலம். மேலும் இது போன்ற நீர்நிலைகளின் அருகில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு ஓட்டிச் செல்வதை தவிர்க்க வேண்டும். மழைக்காலங்களில் ஏதேனும் அவசர உதவி தேவைப்பட்டால் 1077 என்ற கட்டணமில்லா எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
1: என்றும் பொதுநலனில் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.
2: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000 மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
3: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
4: 1800-425-111.
3: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
4: 9498-34-5350.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் 100 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் பயன்களை பெற்று வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் ஆற்றல் மிக்க தலைமையின் கீழ் மக்களுக்கான திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை உடனடியாக நிறைவேற்றுமாறு தாவேக அரசை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா 2 தங்கம் 1 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் 100 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள்

0: சமூக பாதுகாப்பு திட்டங்களின் பயன்களை பெற்று வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய வழிகாட்டுதல் காரணமாக கடந்த 2015 ஆண்டு 19% பேர் சமூக பாதுகாப்பு திட்ட பயன்களை பெற்று வந்ததாகவும், தற்போது நடப்பாண்டில் 68.4% பேர் திட்ட பயன்களை பெற்று வருவதாகவும் கூறியுள்ளார். அனைவர் முயற்சியிலும் அனைவருக்குமான வளர்ச்சி என்ற மத்திய அரசின் தாரக மந்திரத்தை பிரதிபலிக்கும் வகையில் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் மூலம் நிதி பாதுகாப்பு, சுகாதாரம், உணவு தானிய உற்பத்தி போன்ற பணிகள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். இத்திட்டங்களின் பயனாக மக்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்துள்ளதாகவும், வறுமை கோட்டிற்கு கீழிருந்த மக்களின் வாழ்க்கை மேம்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் நலன் மற்றும் பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கத்தோடு சமூக பாதுகாப்பு திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு செயல்படுத்தி வருவதாகவும் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் ஆற்றல்மிக்க தலைமையின் கீழ் மக்கள் நலத்திட்டங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். வடசென்னை பெரியார் நகரில் அஞ்சலக பாஸ்போர்ட் அலுவலகத்தை இன்று தாம் திறந்து வைத்தது குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள டாக்டர் எல் முருகன், மத்திய அரசின் சேவைகள் வெளிப்படைத்தன்மையுடன் அனைத்து தரப்பு மக்களுக்கும் கிடைத்து வருவதாக கூறியுள்ளார். திட்டங்களின் பயன்களை விரைவாகவும் எளிதாகவும் மக்கள் பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போது தொடங்கப்பட்டுள்ள அஞ்சலக பாஸ்போர்ட் சேவையின் மூலம் வடசென்னை சுற்றுவட்டார மக்களுக்கு பாஸ்போர்ட் சேவைகள் எளிதாக கிடைக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். அனைவருக்கும் தரமான, வெளிப்படையான மற்றும் அணுகக்கூடிய சேவைகளை வழங்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநில அமைச்சர்கள் மற்றும் தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். சென்னையைச் சேர்ந்த மீன்பிடி படகுகள் ஆந்திர கடற்பகுதியில் சுமூகமாக மீன்பிடி தொழிலில் ஈடுபடுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் ஆந்திர அரசுடன் ஒருங்கிணைந்து தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக மாநில மீன்வளத்துறை இயக்குநர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மீன்வளத்துறை இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழகம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த மீனவர்கள் ஆந்திரப்பிரதேச கடல்பகுதியில் மீன்பிடிப்பதால் அப்பகுதியில் மீன்வளம் குறையும் என்ற அச்சம் ஆந்திர மாநில மீனவர்களிடையே உருவாகி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு தீர்வு காணும் முயற்சியாக சென்னை மீன்பிடி படகு உரிமையாளர் சங்கங்களின் பிரதிநிதிகள் மற்றும் இரு மாநில அதிகாரிகள் கொண்ட மாவட்ட அளவிலான குழு கூட்டத்தை விரைந்து நடத்துவதற்கான முயற்சி மாநில அரசால் மேற்கொள்ளப்பட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது. மாநில மீன்வளம், நிதித்துறை அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் சென்னை மீன்பிடி உரிமையாளர் சங்கங்களின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திரப்பிரதேச மாநிலத்திற்கு அதிகாரிகளை அனுப்பி சுமூகமான மீன்பிடிப்புக்கு தேவையான நடவடிக்கையை மேற்கொள்ளவும் வலியுறுத்தப்பட்டதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. கடந்த 11 நடைபெற்ற தமிழ்நாடு ஆந்திர மாநிலங்களுக்கு இடையேயான கூட்டத்தில் இதுகுறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாகவும், கைது செய்யப்பட்ட மீனவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மீனவர்களின் வாழ்வாதாரத்தினை கருத்தில் கொண்டு வழக்கம்போல் ஆந்திர மாநில கடற்பகுதிக்குள் மீன்பிடிக்க அனுமதிக்க கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் மீன்வளத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கடந்த அஇஅதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை உடனடியாக நிறைவேற்றுமாறு தாவேக அரசை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இத்திட்டத்தை மத்திய அரசு கொள்கை அளவில் ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் நாடாளுமன்ற கூட்டுக்கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் உரையிலேயே இந்த திட்டம் அப்போது சேர்க்கப்பட்டு அறிவிப்பு வெளியிடப்பட்டதாகவும் கூறியுள்ளார். மத்திய அரசின் ஆலோசனைப்படி முதல்கட்டத்திற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு தொழில்நுட்ப அனுமதி பெறப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த திமுக ஆட்சியில் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்று குறிப்பிட்டுள்ள திரு எடப்பாடி பழனிசாமி, மத்திய அரசின் அனுமதி கிடைத்தவுடனேயே நடந்தாய் வாழி காவிரி திட்டம் தொடங்கப்பட்டிருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். தமிழக விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு மாநிலத்தில் ஆளும் தாவேக அரசு மத்திய அரசின் துணையோடு உடனடியாக திட்டத்தை தொடங்கி முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் வரும் 20ஆம் தேதி வரை லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
2: மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும். மேலும் நாளை முதல் வரும் 20ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை இன்று தமிழக உள் மாவட்டங்களான ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்பநிலை வீசக்கூடும். மேலும் நாளை கரூர், ஈரோடு, தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்பநிலை வீச வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். தேனி மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் ஆட்சியர் திரு வைத்தியநாதன் தலைமையில் நாளை நடைபெறவுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஷெட்யூல் மற்றும் பழங்குடியினர் சிறந்த எழுத்தாளர்களுக்கான உதவித்தொகையை பெற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக ஆட்சியர் திரு ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தகவல் அறியும் உரிமை சட்டம் தொடர்பான அனைத்துத்துறை அலுவலர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ஆடி முளைக்கூட்டு திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை மாநகராட்சியில் மாதவரம் மற்றும் தண்டையார்பேட்டை மண்டலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மழைநீர் வடிகால் பணிகள் மற்றும் தூர்வாரும் பணிகளை மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரன் இன்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜகார்த்தாவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் 50 கிலோ எடைப்பிரிவில் விஸ்வநாத் சுரேஷும், 55 கிலோ எடைப்பிரிவில் கங்காவும் தங்கப்பதக்கம் வென்றனர். 65 கிலோ எடைப்பிரிவில் வன்ஷார்ஜ் வெள்ளிப்பதக்கத்தை வென்றார். 70 கிலோ எடைப்பிரிவில் ஹிதேஷும், 75 கிலோ எடைப்பிரிவில் நீரஜும், 90 கிலோ எடைப்பிரிவில் இஷான் கட்டாரியாவும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். இந்தியா இலங்கை இடையேயான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. கலேயில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 576 ரன் எடுத்தது. இலங்கை முதல் இன்னிங்ஸில் 9 விக்கெட் இழப்பிற்கு 424 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. 4வது மற்றும் இறுதி நாளான இன்று இலங்கை 2வது இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 178 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை டிக்ளேர் செய்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் 100 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் பயன்களை பெற்று வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் ஆற்றல்மிக்க தலைமையின் கீழ் மக்களுக்கான திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை உடனடியாக நிறைவேற்றுமாறு தாவேக அரசை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா 2 தங்கம் 1 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 6:40.
4: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
5: பெட்டத கமலு படகு மொழி பாடல்கள்.
6: வணக்கம் நேயர்களே, பெட்டத கமலு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். எந்த ஒரு நல்ல விஷயமும் தெய்வத்தினுடைய துணையுடன் தொடங்கி அது நல்லபடியாக நடைபெற வேண்டும் என்பதே எல்லாருடைய விருப்பமாகவும் இருக்கிறது. அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பாடல் எத்தையம்மன் வழிபாட்டுக்குரிய பாடலாக அமைய உள்ளது. இந்த பாடலினுடைய மைய கருத்தாக கூற வருவது யாதெனில், ஒவ்வொரு தெய்வத்தினுடைய வழிபாடு என்பதும் மிக சிறிய அளவில் ஏதோ ஒரு இடத்தில் தொடங்கி மிகப்பெரிய அளவில் வளர்ந்து நிற்பதாகத்தான் நமது புராணங்களும் வரலாறும் கூறுகிறது. அதாவது கிராமப்புற தேவதைகளாக தொடங்கி இன்று மிகப்பெரிய ஆலயங்களாக வழிபாட்டு தலங்கள் உயர்ந்து நிற்கின்றன. இதற்கு பின்னால் இருப்பது பக்தர்களின் நம்பிக்கை எனும் மிகப்பெரிய அசைக்க முடியாத ஆதார புள்ளி. அப்படி படுகு மக்கள் தங்களுடைய குலதெய்வமாக வணங்கும் எத்தையம்மனை துதிப்பாடும் பாடல்தான் இது.

பெட்டது கமலு நிகழ்ச்சியினுடைய இரண்டாவது பாடல். வழக்கம் போல இது ஒரு காதல் பாடல் தான். காதல் வந்துவிட்டால் என்ன நிகழும் வரிசைப்படுத்தி கூறுங்களேன். ஒரு காதலனும் காதலியும் என்னவெல்லாம் நடக்கிறது, என்னவெல்லாம் நடக்கும் என்று கூறுகிறார்கள் என்பதை கூறுகிறேன். காதலன் கூறுகிறான், ஒரு சாக் பீஸோ இல்லை கறிக்கட்டையோ கிடைத்தால் சுவற்றில் உன்னுடைய பெயரை எனக்கு எழுத தோன்றும். இரண்டாவது, தெருவிலோ இல்லை வீட்டிலேயோ எங்கோ ஒரு வெள்ளை காகிதம் கிடைத்தால் உன்னை பற்றி கவிதையாக எழுதி தள்ளுவேன். மூன்றாவது, பெண் கூறுகிறாள், நான் எங்கள் வீட்டினுடைய வாயில் கதவின் தாழ்பாலை அடைத்துவிட்டு எனக்கு பிடித்த பாடலை போட்டு ஆடுவேன். அடுத்தது, உன்னை பற்றியோ இல்லை நமது காதலை பற்றியோ ஏதேனும் சிறு சந்தேகமோ இல்லை மிகப்பெரிய மகிழ்ச்சியோ தோன்றினால் உடனே அருகில் இருக்கும் கோயிலுக்கு ஓடிப்போய் தெய்வத்திடம் பிரார்த்தனை செய்து கொள்வேன். இதை தவிர இன்னும் பல விஷயங்கள் இருக்கலாம், நமக்கு இது போதும். சரி, இதெல்லாம் எதற்காக? நாம் ஒருவரை காதலிக்கிறோம் இல்லை நம்மை ஒருவர் காதலிக்கிறார்கள் என்பதை நாம் உணரும் பொழுது நடப்பவை. இதையும் இந்த பாடலில் இரண்டாவது சரணத்தில் தலைவி கூறுகிறாள். என்னவென்று தெரியுமா? இதுதானா கவா என்பதா மம்மா, அதாவது பாசம் என்று சொல்ல வேண்டுமா? இதுதானா உசுர் என்பதா மம்மா, நீ என்னுடைய உயிரானவன், எனவே இந்த உணர்வும் எனக்கு உயிருக்கு இணையானது என்று கூற வேண்டுமா? அடுத்து வருவதுதான் மிகவும் முக்கியம், ஜவ்வோனியா ஜர என்பதா மம்மா, இளமையில் வரும் காதல் காய்ச்சல் என்பதா என்று கூறுகிறாள். அதைவிட ஒரு படி மேலே போய் ஜேனோனா மே என்பதா என்று கூறுகிறாள், அதாவது தேன் மழையாக பொழிந்தால் எப்படி இருக்கும், அதெல்லாம் நடக்காதுங்க, வாய்ப்பில்லை என்று நீங்கள் கூறுவதை போல்தான் எனக்கும் தோன்றுகிறது. ஆனால் இங்கு கூறுகிறார்கள், தேன் மழை பொழிந்தால் எப்படி இருக்கும், அப்படி இருக்கிறது என்று. காதலாகி கசிந்துருகி இருப்பவர்களுக்கு மட்டும்தான் இதெல்லாம் புரியும், நமக்கு புரியாது. நம் பாடலை கேட்போம்.

இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு பாடல். மனிதர்களாகிய நாம் எல்லோரும் அறிந்துள்ளோம், இந்த பூமியில் பிறந்து வரும் ஒரு மனிதன் கையில் எதுவும் கொண்டு வருவதில்லை என்று. அதேபோல் இந்த பூமியிலிருந்து நாம் விடை பெற்று செல்லும் பொழுது செய்த பாவம் புண்ணியத்தை தவிர மீதம் எதுவும் நாம் எடுத்துச் செல்ல முடியாது என்பதையும், ஆனால் நாம் வாழும் இந்த இடைப்பட்ட வாழ்நாளில் நாம் சேர்க்க வேண்டியது என்ன, தள்ள வேண்டியது என்ன என்பதை பற்றி இந்த பாடல் எளிமையாகவும் இனிமையாகவும் எடுத்து கூறுகிறது. அதாவது, தாய் தந்தையரை மதித்து நட, உடன் பிறந்தோரின் மேல் அன்புவை, சுற்றத்தாரை பணிவுடன் நடத்து என்று. அதையும் தாண்டி வாழ்வியல் சிக்கல்களாக நாம் எதிர்கொள்ளும் மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை, இந்த மூன்றையும் தவிர்க்க வேண்டும் என்று கூறுகிறது. உங்களால் முடிந்த அளவு உங்களுடைய சுற்றுப்புறத்திற்கும் நீங்கள் வாழும் சமூகத்திற்கும் இந்த உலகத்திற்கும் நன்மை செய்யுங்கள். நீங்கள் மறைந்தாலும் நீங்கள் சம்பாதித்த நல்பேறு உங்களை விட்டு என்றும் அகன்று போகாது. இதோ உங்களுக்காக நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல்.

0: இன்றைய பெட்டதகமலு நிகழ்ச்சியில் நாம் தொகுத்து வழங்கிய எல்லா பாடல்களும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்ற மனநிறைவுடன் மீண்டும் ஒரு பெட்டதகமலு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் நேர்களே. நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை பெட்டதகமலு படுகுமொழி பாடல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
2: நேரம் 7 மணி. நேயர்களை இனி தொடர்ந்து கேட்கலாம் திரைகாணம்.

பிள்ளைய பிள்ளை திரைப்படத்திற்காக பி சுஷீலா மணிக்கும் எஸ் ஜானகி டி எம் சௌந்தரராஜன் இணைந்து பாடிய பாடலை கேட்டு ரசித்தோம். கேட்ட பாடலோடு நிறைவு பெறுகிறது திரைகாணம். சில நொடிகளில் தொடர்வது மாவட்ட செய்திகள்.

புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கவும் PMKSY திட்டத்தின் கீழ் தொழில் முனைவோர்களுக்கு மானியத்துடன் கடன் உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதனால் தொழில் முனைவோர்கள் அதிக அளவில் புதிய தொழில்நுட்பத்தை அறிந்து புதிய சாதனை படைக்கும் வகையில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஞ்சித் சிங் தலைமையில் மக்கள் குறைந்திருக்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து கல்வி உதவித்தொகை, இலவச வீட்டுமனை பட்டா, பட்டா மாறுதல் உத்தரவு வரன்முறைப்படுத்தி, பட்டா கலைஞர்களின் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் வீடு வேண்டி, தொழில் கடன் உதவி, முதியோர் உதவித்தொகை மற்றும் வேலைவாய்ப்பு மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகள் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை அடங்கிய 718 கோரிக்கை மனுக்களை பொதுமக்களிடம் இருந்து ஆட்சியர் பெற்றுக்கொண்டார். பெறப்பட்ட மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட மனுதாரர்களுக்கு உரிய பதிலளிக்குமாறு அனைத்து துறை அலுவலர்களையும் மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார். தென்காசி மாவட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரின் திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு பணி மேற்கொண்டார். தமிழக அரசின் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் அரசு சேவைகள் மற்றும் நலத்திட்டங்களை மக்களுக்கு தடையின்றி சென்றடைவதை உறுதி செய்வதற்காக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அரசு அதிகாரிகள் கிராமங்களுக்கு நேரடியாக ஆய்வு பணிகளை மேற்கொண்டு அரசின் திட்டங்களை முறையாக செயல்படுகிறதா என்பதை உறுதி செய்து வருகின்றனர். மேலும் பட்டா மாற்றம், முதியோர் உதவித்தொகை, புதிய ரேஷன் கார்டு போன்ற கோரிக்கைகளை குறித்து மக்களிடமிருந்து மனுக்களாக பெறப்பட்டு 30 நாட்களுக்குள் தீர்வு காணுதல் மூலம் இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். தென்காசி மாவட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரின் திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஞ்சித் சிங் ஆய்வு பணியை மேற்கொண்டார். அதன்படி கடையநல்லூர் வட்டம் தேர்வு செய்யப்பட்டு அதற்குட்பட்ட பகுதிகளில் நியாயவிலை கடைகள், அரசு பள்ளிகள், சுகாதார நிலையங்கள், அம்மா உணவகம் உள்ளிட்ட பகுதிகளை ஆட்சியர் நேரடியாக ஆய்வு பணி மேற்கொண்டார். இந்த ஆய்வில் அனைத்து துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் சீசன் களைகட்டி வரும் நிலையில் சுற்றுலா பயணிகள் உற்சாக குளியல். தென்காசி மாவட்டம் குற்றாலம் என்றாலே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள குற்றால அருவிகளில் ஆண்டுதோறும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் சீசன் காலமாகும். இங்குள்ள குற்றால அருவிகளில் வெள்ளியை உருக்கியது போல சில்லென்று ஆர்ப்பரித்து வரும் தண்ணீரில் குளிப்பதற்கு பல பகுதிகளிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்து சீசன் காலங்களில் குளித்து செல்வது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு முன்கூட்டியே தென்மேற்கு பருவமழை துவங்கியதால் சீசன் துவங்கி களைகட்டி காணப்படுகிறது. அந்த வகையில் குற்றால அருவிகளில் தற்போது சீசன் களைகட்டி வரும் நிலையில் இங்குள்ள பிரதான அருவியான குற்றால மெயின் அருவி, ஐந்தருவி, புளியருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் சீசன் களைகட்டி காணப்படுகிறது. தென்காசி மாவட்டத்தின் மைய பகுதியில் அமைந்துள்ள 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்றதும் அருள்மிகு காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் திருமண தடை நீங்கி விரைவில் திருமணம் நடைபெற வேண்டி முதன் முறையாக சுயம்பர பார்வதி ஹோமம் நடைபெற்றது. தென் தமிழகத்தின் முக்கிய சிவாலயங்களில் ஒன்றாக விளங்கும் இவ்வாலயத்தில் உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து தினமும் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வதற்காக வருகை புரிவார்கள். அந்த வகையில் கடந்த ஆண்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றதை தொடர்ந்து கோவில்களில் தினந்தோறும் பல்வேறு சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக நீண்ட நாட்களாக திருமணம் கைகூடாத இளம் பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெற வேண்டி சுயம்பர பார்வதி ஹோமம் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து 150-க்கும் மேற்பட்ட திருமணம் ஆகாத இளம் பெண்கள், இளைஞர்கள் தங்களது குடும்பத்தினருடன் ஹோமத்தில் பங்கேற்றனர். வேத விற்பனர்களும் வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு ஹோமத்தை நடத்தினர். இவ்விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அருள் பிரசாத வழங்கப்பட்டது. தென் தமிழகத்தில் பிரசித்தி பெற்றதும் பழமை வாய்ந்த சிவாலயங்களில் ஒன்றான தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் உள்ள சங்கர நாராயண சுவாமி திருக்கோவில் உள்ளது. இங்கு ஆண்டுதோறும் ஆடி தவசு திருவிழா காட்சி கொடுக்கும் வைபவம் வெகு விமரிசையாக நடைபெறும். இவ்விழாவை காண நாட்டின் பல பகுதிகளிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிந்து சங்கர நாராயண சுவாமியை தரிசித்து செல்வது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு வரும் 18ஆம் தேதி வெகு விமரிசையாக கொடியேற்றத்துடன் துவங்கும் விழா 28ஆம் தேதி

0: தானியம் உற்பத்தி செய்து இந்தியா சாதனை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். உக்ரைன் நாட்டின் புதிய பிரதமராக செர்ஹில் கொரோட்ஸ்கி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சபரிமலை சுவாமி ஐயப்பன் கோவில் நடை ஆடி மாத பூஜைகளுக்காக இன்று மாலை திறக்கப்பட்டது. இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதலில் பேட் செய்து வருகிறது. இனி விரிவான செய்திகள். உடான் திட்டத்தை 120 இடங்களுக்கு விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய சிவில் விமான போக்குவரத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், அடுத்த 10 ஆண்டுகளில் 4 கோடி விமான பயணிகள் பயனடையும் வகையில் இந்த திட்டம் விரிவாக்கப்படும் என கூறினார். நாட்டின் 2வது மற்றும் 3வது நிலை விமான நிலையங்களை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். உடான் திட்டத்தின் அடுத்த கட்ட விரிவாக்கத்திற்காக 29,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறிய அவர், 100 புதிய விமான நிலையங்களை அமைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் அடிப்படையில் விமானங்கள் மற்றும் விமான நிலையத்திற்கு தேவையான கட்டமைப்பு வசதிகள் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படும் என்றும் திரு ராம்மோகன் நாயுடு கூறினார். பருவநிலை சவால்களை எதிர்கொண்ட போதும் நடப்பாண்டில் 37 கோடியே 60 லட்சம் டன் உணவு தானியம் உற்பத்தி செய்து இந்தியா சாதனை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழும விஞ்ஞானிகள் கிராமப்புறங்களுக்கு நேரடியாக சென்று விவசாயிகள் சந்தித்து வரும் சவால்களுக்கு தீர்வு காண முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார். ICAR 100 என்ற இயக்கத்தை தொடங்கி 100 இளம் விஞ்ஞானிகளை பணியில் ஈடுபடுத்த அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். வேளாண் துறையில் செயற்கை நுண்ணறிவு, ரோபோட்டிக்ஸ் நுண் வேளாண்மை, பருவநிலை மாறுபாடுகளை எதிர்கொள்ளும் விவசாயம் உள்ளிட்டவற்றின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த விஞ்ஞானிகள் ஆராய்ச்சிப் பணியில் ஈடுபடுவர் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். உயிரி பொருளாதாரம் மூலம் உணவு பாதுகாப்பை மேம்படுத்த முடியும் என மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பான நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நாட்டின் சுகாதாரத்துறை நோய் தடுப்பு மருந்து மற்றும் உள்நாட்டு உற்பத்தியை மேம்படுத்த உயிரி பொருளாதாரம் முக்கிய பங்காற்றும் என குறிப்பிட்டார். உயிரி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் உலக நாடுகளில் இந்தியா முன்னணி நாடாக விளங்குவதாகவும் அவர் கூறினார். நாட்டின் உயிரி பொருளாதாரம் தற்போது 19,500 கோடி டாலர் அளவுக்கு அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். வரும் 2030 ஆண்டுக்குள் இது 30,000 கோடி டாலர் அளவுக்கு அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவையை நாளை ஹரியானா மாநிலம் ஜிந்த் ரயில் நிலையத்தில் கொடியசைத்து தொடக்கி வைக்கிறார். ஹைட்ரஜனை மின்சாரமாக மாற்றி செயல்படும் இந்த ரயில் ஜிந்த் சோனிபட் இடையே இயக்கப்பட உள்ளது. உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட ஹைட்ரஜன் ரயில் என்ஜின் நவீன பொறியியல் தொழில்நுட்பத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஜெர்மன், ஜப்பான், சீனா, அமெரிக்கா ஆகிய நாடுகள் மட்டும் ஹைட்ரஜன் ரயில்களை இயக்கி வந்துள்ள நிலையில் தற்போது அந்த பட்டியலில் இந்தியாவும் இணைந்திருக்கிறது. மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கும் இந்த ஹைட்ரஜன் ரயில் தொடக்கத்தில் 75 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் கூறியிருக்கிறது. பசுமை எரிசக்தி திட்டங்களுக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் இந்த ரயில் சேவையை மத்திய அரசு அறிமுகம் செய்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு நிதி உதவி மற்றும் சட்டவிரோத ஊடுருவல் தொடர்பாக மேற்குவங்கம், ஹரியானா, உத்தரப்பிரதேச மாநிலங்களில் அமலாக்கத்துறையினர் இன்று 13 இடங்களில் சோதனை மேற்கொண்டனர். மேற்குவங்க மாநிலத்தில் கொல்கத்தா வட மற்றும் தெற்கு 24 பர்கானா, முர்ஷிதாபாத் ஆகிய இடங்களிலும், ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத், உத்தரப்பிரதேச மாநிலம் சாரங்பூர், தில்லி உள்ளிட்ட பகுதிகளிலும் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. பங்களாதேஷிலிருந்து ரோஹிங்கியா பிரிவைச் சேர்ந்தவர்கள் இந்தியாவுக்குள் சட்டவிரோதமாக ஊடுருவுவதற்கு சில அமைப்புகள் வசதி செய்து கொடுத்ததாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மாநிலங்கள்

0: உறுப்பினர் திருமதி கோயல் மாலிக் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். குடியரசுத் துணைத் தலைவர் மற்றும் மாநிலங்களவை தலைவருமான திரு சி பி ராதாகிருஷ்ணனிடம் தமது ராஜினாமா கடிதத்தை அவர் நேரில் வழங்கினார். கடந்த ஏப்ரல் மாதம் மேற்கு வங்கத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 4 மாநிலங்களவை உறுப்பினர்கள் இதுவரை ராஜினாமா செய்துள்ளனர். முன்னதாக ராஜினாமா செய்த அக்கட்சியைச் சேர்ந்த 3 மாநிலங்களவை உறுப்பினர்களும் பின்னர் பிஜேபியில் இணைந்தனர். தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் நகராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த நகராட்சியில் நாளொன்றுக்கு 24 டன் குப்பைகள் சேகரிக்கப்பட்டு தரம் பிரிக்கப்படுவதாக இந்த இயக்கத்தின் மேற்பார்வையாளர் திருமதி சந்திரா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: நான் எஸ்பிஎம் சூப்பர்வைசரா இருக்கிறேன். இங்க முத்தத்துல நகராட்சியில 33 வார்டு இருக்கு. 33 வார்டுலயும் ஒரு நாளைக்கு 26 டன் வந்து திடக்கழிவு உற்பத்தி ஆகிறது. உற்பத்தி ஆகிறது ஈரக்கழிவு, ஈர இல்லாத கழிவுன்னு 113 அவுட் சோர்சிங் ஒர்க்கர்ஸ் எடுத்துட்டு போய் கண்டிப்பா வயலூர் எம்சிசி ஆராய்ச்சியில வந்து தனித்தனியா பிரிச்சு வெட் வேஸ்டை எல்லாத்தையுமே வந்து உரமாக்கி விவசாயிகளுக்கு இலவசமா வழங்கப்படுகிறது. அதே மாதிரி ட்ரை வேஸ்டை எல்லாத்தையுமே வந்து நம்ம அரியலூர் சிமெண்ட் ஃபேக்டரிக்கு பெயிலிங் பண்ணி ஏற்றி விடுறோம். 33 வார்டுல இருந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத குப்பைகளை வந்து திடக்கழிவுகளை அனைத்து சேகரிச்சு தரம் பிரிச்சு எல்லாத்தையுமே வந்து நம்ம ஏற்றிடுறோம். அதுல சேலபிள் வேஸ்ட் எல்லாமே ஒர்க்கரே வந்து அவங்களுடைய பொருளாதாரத்துக்கு வராத எல்லாமே தனித்தனியா பிரிச்சு சேல் பண்ணிக்கிறாங்க. மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு எல்லாமே தரம் பிரிச்சு வழங்கப்படுகிறது. நாள் ஒன்றுக்கு சராசரியா 24 டன் திடக்கழிவு மக்களிடம் வந்து பெறப்படுகிறது. மக்களும் வழங்குறாங்க, எங்களுக்கு ஒத்துழைப்பு தராங்க.
0: உக்ரைன் நாட்டின் புதிய பிரதமராக செர்கி கொரெஸ்கி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். உக்ரைன் நாடாளுமன்றத்தில் செர்கி கொரெஸ்கியின் பெயரை அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி முன்மொழிந்தார். எரிசக்தி துறையில் அவர் சிறப்பாக செயல்பட்டதாகவும் குளிர்காலத்தில் ஏற்படும் சவால்களை சமாளிப்பதற்கான நடவடிக்கைகளை அவர் மேற்கொண்டுள்ளார் என்றும் தெரிவித்துள்ளார். பின்னர் அந்நாட்டு நாடாளுமன்றம் செர்கி கொரெஸ்கியை பிரதமராக அங்கீகரித்தது. இதனிடையே உக்ரைனின் பாதுகாப்பு அமைச்சர் மிகாயிலோ ஃபெட்ரோவை அதிபர் திரு ஜெலன்ஸ்கி பதவி நீக்கம் செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்றத்திற்கு வெளியே நூற்றுக்கணக்கான மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சபரிமலை சுவாமி ஐயப்பன் கோவில் நடை ஆடி மாத பூஜைகளுக்காக இன்று மாலை திறக்கப்பட்டது. வரும் 21 தேதி வரை நடை திறந்திருக்கும் என கோவில் நிர்வாகம் கூறியுள்ளது. உலக புகழ்பெற்ற புரி ஜெகநாதர் ரத யாத்திரை இன்று ஒடிசாவில் தொடங்கியது. ஜெகநாதர், பலபத்ரர், சுபத்ரா தேவி, சுதர்ஷன் ஆகியோரின் அலங்கரிக்கப்பட்ட தேர்களை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இழுத்தனர். 9 நாட்கள் நடைபெறவுள்ள ரத யாத்திரை பண்டிகையின் போது லட்சக்கணக்கானோர் வருகை புரிவார்கள். இதனையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்துக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை 23 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 121 ரன் எடுத்துள்ளது. கார்டிஃபில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து முதலில் பந்து வீச தீர்மானித்தது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஜகார்த்தாவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் 50 கிலோ எடைப்பிரிவில் விஸ்வநாத் சுரேஷும், 55 கிலோ எடைப்பிரிவில் கங்காவும் தங்கப்பதக்கம் வென்றனர். 65 கிலோ எடைப்பிரிவில் வன்ஷாஜ் வெள்ளிப்பதக்கத்தை வென்றார். 70 கிலோ எடைப்பிரிவில் ஹிதேஷும், 75 கிலோ எடைப்பிரிவில் நீரஜும், 90 கிலோ எடைப்பிரிவில் இஷான் கத்தாரியாவும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். இந்தியா இலங்கை இடையேயான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. கலையில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 576 ரன் எடுத்தது. இலங்கை முதல் இன்னிங்ஸில் 9 விக்கெட் இழப்பிற்கு 424 ரன் எடுத்திருந்த நிலையில் டிக்ளேர் செய்தது. 4வது மற்றும் கடைசி நாளான இன்று இலங்கை 2வது இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 178 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொண்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் 120 சிறிய நகரங்களை உடான் திட்டத்தின் மூலம் இணைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என சிவில் விமான போக்குவரத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். நடப்பாண்டில் 37 கோடியே 60 லட்சம் டன் உணவு தானியம் உற்பத்தி செய்து இந்தியா சாதனை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். உக்ரைன் நாட்டின் புதிய பிரதமராக செர்கி கொரெஸ்கி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சபரிமலை சுவாமி ஐயப்பன் கோவில் நடை ஆடி மாத பூஜைகளுக்காக இன்று மாலை திறக்கப்பட்டது. இங்கிலாந்துக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதலில் பேட் செய்து வருகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 7:26.
1: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
2: என்னோட புத்துணர்ச்சி

0: எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: இனி கேட்கலாம் வானிலை மற்றும் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். அடுத்த 2 நாட்களுக்கு மிக லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 13 முதல் 14 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80 முதல் 90% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 40 முதல் 70% இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 6 முதல் 8 கிலோமீட்டர் அளவுக்கு வீசக்கூடும். நேர்களே, வானிலை ஆய்வு மையம் 19 மாவட்டங்களுக்கு தமிழ்நாட்டில் வெப்பநிலை மேலும் அதிகரிக்கும் என தெரிவித்துள்ளது. திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திருச்சி, அரியலூர், பெரம்பூர், சிவகங்கை, விருதுநகர் ஆகிய இம்மாவட்டங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்பதால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடனும் கவனமுடன் இருக்க அறிவுறுத்தப்படுகிறது. பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. இனி விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். பூண்டு பயிரில் புசேரியம் அழுகல் நோயை கட்டுப்படுத்த கார்பன்டசிம் 1 லிட்டருக்கு 1 கிராம் அல்லது காப்பர் ஆக்சிக்ளோரைட் 1 லிட்டருக்கு 2.5 கிராம் என்ற அளவில் மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் ஊற்ற வேண்டும். முட்டைகோசு பயிரில் கருப்பு அழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சிக்ளோரைடு 1 லிட்டருக்கு 2.5 கிராம் என்ற அளவில் இலைவெளி மூலம் மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகல் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மான்கோசெப் 1 லிட்டருக்கு 2 கிராம் அல்லது குளோரோதலோனில் 1 லிட்டருக்கு 2 கிராம் என்ற அளவில் இலைவழி மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். கேரட் பயிரில் இலைப்புள்ளியை நிர்வகிக்க மான்கோசெப் இலை வழியாக 1 லிட்டருக்கு 2 கிராம் என்ற அளவில் பரிந்துரைக்கப்படுகிறது. மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். வானிலை மற்றும் விவசாயிகளுக்கான அறிவிப்பினை கேட்டீர்கள்.
2: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. தோட்டமும் தொழிலும்.

இன்றைய தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் பசுமாடு வளர்ப்பு குறித்த நேர்முகம், கிராமிய பாடல், தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சியின் துவக்கமாக

0: பசுமாடு வளர்ப்பு குறித்து கோபிநாத் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். உடன் உரையாடுபவர் ஜி மகேந்திர பிரபு.
1: வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திக்கீங்க.
2: அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கோபி. நான் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 2 வருஷம் ஆச்சுங்க இந்த மாட்டு பண்ணை வச்சு. எனக்கு சின்ன வயசுலேருந்தே மாட்டு பண்ணை வைக்கணும்னு ரொம்ப ஆசை. சின்ன வயசில் வீட்டிலலாம் மாடு வச்சுருந்தாங்க. அப்போது 1-2 மாடு இருந்துச்சு. அதை பார்க்குறதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சுங்க. அப்போது சொல்லப்போனால் அந்த மாட்டுக்குன்னா வீட்டிலேருந்து யாரும் வெளியே போக முடியாது, எங்கேயும் வெளியில் போய் ஸ்டே பண்ண முடியாது. அதுக்காகவே இங்கேயே இருக்கணும் அந்த மாடு பார்க்குறதுக்கு, அந்த மாதிரி இருந்துச்சு. அதை சிரமப்பட்டு போக போக ஊரில் எல்லாமே வச்சுருந்தாங்க. வீட்டுக்கு ஒரு மாடு இருந்துச்சு அப்போ எல்லாமே. அதுக்கப்புறம் அது சிரமம்னு சொல்லி எல்லாமே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாடு கூட ஊரில் இல்லைங்க, அந்தளவுக்கு ஆச்சு. சரி, எனக்கு இந்த ஆசை இருந்துச்சு. நான் இது வரைக்கும் நான் பிஸ்னஸ் பண்ணிட்டுருந்தேன். இப்போது இங்கே நீலகிரி வந்து எனக்கு 5 வருஷம் ஆச்சு. இதுக்கு முன்னாடி நான் கோயம்புத்தூர்லேருந்தேன். இப்போது எனக்கு வந்தவுடனே ஃபஸ்ட்டு எனக்கு இந்த மாடு பண்ண வைக்கணும்னு தான் ரொம்ப நாள் ஆசை. இப்போது இது இந்த எனக்கு கனவே இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் எனக்கு நிறைவேறிச்சிங்க. இப்போ 2 வருஷமாக வந்து மாடு வச்சுருக்கேன். மாடு பார்த்திங்கன்னா எல்லாமே நீலகிரியில் வறுக்கப்படுற மாடு தான். அது ஒவ்வொன்றும் இங்கே கருப்பு வெள்ளை மாடு பார்த்தாலும் தினி வந்து வச்சுப்பாங்கன்னு சொல்லுவோம். இந்த கிளைமேட்டுக்கு சூட்டான மாடு ஜெர்சி மாடு அந்த மாதிரிலாம் ஒவ்வொரு இடத்துல சில இடத்துல இருக்கும். ஆனால் இங்கே நம்ம மெயின்டைன் பண்ண முடியாது. ஏன்னா பனி விழுந்துச்சுன்னா அந்த கிளைமேட்டுக்கும் மலைக்கும் தாங்குகிற மாதிரின்னா இங்கே இருக்கிற அந்த நீலகிரியில் வளர்ப்பான அந்த மாடு வந்து நல்லா தாங்குறதுக்காக அதே மாடு தான் இப்போ ஒரு 15 மாடு வச்சு வளர்த்துட்டுருக்குறேங்க.
1: சரிங்க. நீலகிரி மாவட்டத்தில் வந்து எச்எஃப் ரகம் மாடு மட்டும் தான் இருக்குங்களா, இல்லை வேறு வேறு ரகங்களும் வந்து வளர்க்கலாமா? அப்படி வளர்த்தானா எப்படி அதுக்கான பாதுகாப்பு கொடுக்க முடியும், என்னென்ன ரகங்கள் வந்து இருக்குது?
2: இல்லை மாடு பார்த்திங்கன்னா எச்எஃப் மாட்டு இல்லைங்க, ஜெர்சின்னு சொல்லுவாங்க. 2-3 ரகம் மாடு இருக்குது. ஒவ்வொரு இப்போ நாட்டு மாடு எல்லா ரகமும் இருக்குது. ஆனால் நாட்டு மாடு அதெல்லாம் வந்து இங்கே வளர்க்குறதுக்கு ரொம்ப குறைவு. இந்த ஏதோ தேடி பார்த்தா ஒரு 2-3 இடத்துல தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா அது மெயின்டெனன்ஸ் கஷ்டம். அது இல்லாமல் நம்ம இப்போது எல்லாமே எதுக்காக வளர்க்குறாங்கன்னா நல்லா பால் வரணும் அப்படின்னா. அது பாலுனா ஜெர்சி மாடு வந்து நல்லா பால் கறக்குங்க. ஆனால் அதோட மெயின்டெனன்ஸ், அதுக்கான ஊட்டச்சத்து கொடுத்து அந்த கிளைமேட்டு அந்த எல்லாமே பாதுகாப்பு அதை வைக்கிறது ரொம்ப சிரமம். அதுக்கு வேண்டி எச்எஃப் ரகம் தான் நிறையா இருக்குது. நெறியில் எங்கே பார்த்தாலும் அது தான் இருக்கும். ஏன்னா அது வளர்க்குறதுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும்.
1: இப்போ இந்த எச்எஃப் ரகம் மாடு வந்து பார்த்தா எப்படி இருக்குங்க, எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த மாடை?
2: அதுதான் கருப்பு வெள்ளை, ஒரு கருப்பு அந்த மாதிரி இருக்கும். கருப்பு வெள்ளை தான் எச்எஃப் ரகம் சொல்லுவோம். கருப்பு மாடும் இருக்கும், சிவப்பு மாடும் இருக்கும். ஜெர்சிலேயும் அந்த சிறப்பு மாடு, அது சில மாடு வந்து மிக்சிங்கில் இருக்கும். அதை பார்த்தாலும் தெரிஞ்சிடும். அது மாட்டு பற்றி தெரிஞ்சவங்களுக்கு பார்த்தாலும் தெரிஞ்சிருது மிக்சிங் மாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த சிவப்பு மாடு ஜெர்சிலே அந்த மிக்சிங்கு அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எல்லாமே மாடு என்ன பறக்கிறதுக்கு மாடு கொடுத்து சேர்த்துவாங்க. இப்போ இன்ஜெக்ஷன் வந்தவொன்னா அந்த மிக்சிங் இன்ஜெக்ஷன் அந்த எல்லாம் மாறி போகிறனால மாட்டில் இந்த மாற்றங்கள் வரும்.
1: இந்த எச்எஃப் ரக மாடை வந்து பராமரிக்கணும்னா எப்படி வந்து கொட்டகை அமைப்பை வந்து அமைக்கணும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
2: நீலகிரியில் பிளேன்ஸ் மாதிரி அப்படி ஓப்பனில் எல்லாம் வைக்க முடியாதுங்க. ஃபுல் க்ளோஸ் தான் பண்ணணும். 4 பக்கமும் க்ளோஸ் பண்ணி தான் வைக்கணும் கொட்டகை. அப்படி இருந்தால் தான் நான் மாட்டுக்கு பாதுகாப்பாக இருக்கும். ஏன்னா ரொம்ப கோல்டு அதெல்லாம் தாங்கிறதுக்கு வாய்ப்பு இது கம்மி. ஆனால் இந்த கிளைமேட் அப்படி ரொம்ப பனி விழுந்தாலும் அதிகமாக மழை அடித்தா கூட மாட்டுக்கு வந்து சேஃப்டியாக இல்லை. அதுக்காக 4 பக்கமும் வால் போட்டு மேலேயும் க்ளோஸ் பண்ண வச்சா தான் மாட்டுக்கு கொஞ்சம் இதமாக இருக்கும். அது இல்லாமல் அது படுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா முன்னாடியெல்லாம் அந்த காட்டிலேருந்து அந்த செடிகளை வெட்டி போடுவாங்க. இப்போது அதையும் தாண்டி இப்போது லேட்டஸ்ட் வந்து இப்போ கவ் மேட் வந்திருக்கு. அது வந்து நம்ம வாங்கி போட்டோம். அது கால் வந்து நின்றுட்டு இருக்கிற மாடு தேயாது. சிமெண்ட்டில் அதில் கல்லில் நிற்கிற கால் அடியில் தேயாது. நல்லா அந்த இதோட லைஃப்பும் நல்லாயிருக்கும். அந்த மேட்டு மாட்டுக்கு வந்து படுக்கிறதுக்கும் போகிறதுக்கும் நல்லாயிருக்கும். நம்மளுக்கும் ஈஸியாக அது கழுவுறதுக்கும் சாணி அழுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அப்புறம் மாட்டுக்கு பார்த்திங்கன்னா நோயின்னு பார்த்திங்கன்னா கோமாரி நோய் அப்படின்னு தாக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது. ஆனால் நீலகிரியில் அது ரொம்ப குறைவே. நம்மளோட இலக்கந்த சொல்லணும். ஏன்னா நீலகிரியில் வந்து கோமாரி நோய் தாக்க ரொம்ப குறைவாக இருக்கு. அப்படி அங்கங்கே நோய் இருக்குன்னு தெரிஞ்சா கூட நாங்கள் அதுக்கேற்ற பாதுகாப்பு பண்ணிட்டு அந்த கொசுக்கும் ஈக்கும் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எல்லாம் மருந்து தெளித்து மாடை எப்பவுமே சுத்தமாக கழுவி பராமரித்து வச்சுட்டு இருக்கிறோம். அதனால அந்த சீக்கிரம் நோய் பரவாமல் நாங்கள் காப்பாற்றிடுவோம்.
1: இப்போ இந்த எச்எஃப் ரகம் இருக்கு இல்லைங்களா, மழை காலத்தில் எப்படி பராமரிக்கணும், வெயில் காலத்தில் வந்து எப்படி பராமரிக்கணும்?
2: மழை காலம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுடு தண்ணி கட்டாயம் கொடுக்கணுங்க. வெயில் காலம் சரி மழை காலம் சரி நம்ம நீலகிரியை பொறுத்தவரை இந்த கிளைமேட்டுக்கு சுடு தண்ணி தான் தண்ணி கொடுத்தா தான் அது நல்லா குடிக்கும். அது அப்படியே பழக்கமாகிடுச்சு தண்ணி மாட்டுக்கணக்கு. சுடு தண்ணியில் புண்ணாக்கு ஒரு காலையில் சாயந்தரம் அதை ஒவ்வொரு அதாவது கறக்கிற மாட்டுக்கு ஒரு அளவு, கறக்காத மாட்டு நார்மல் அளவு அந்த மாதிரி ஒரு 5 கிலோ ஒரு நாளைக்கு கொடுத்துட்டு வரோம். கறக்கிற மாட்டுக்கு கொஞ்சம் சேர்த்து கொடுத்துட்டு வரோம். அப்புறம் பார்த்திங்கன்னா வெயில் காலம்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி சூடு கொஞ்சம் கம்மியாக கொடுக்கலாம். ஆனால் மெயின்டெனன்ஸ் பார்த்திங்கன்னா 2-1 தான். மலையில் கூட நாங்கள் இங்கே பொறுத்தவரை எனக்கு கொஞ்சம் இடம் இருக்கிறதுனால வெளியில் விட்டு நல்லா மேய்ச்சிட்டு வரோம். அப்படியே ஒரே இடத்துல கட்டி வச்சுலாம் நாங்கள் பார்க்குறது இல்லைங்க. சாயந்தரம் வரைக்கும் காலையில் ஒரு 9 மணிக்கு வெளியே போச்சுன்னா சாயந்தரம் 5 மணிக்கு தான் எல்லாமே கூட்டிகிட்டு வர அளவுக்கு நல்லா மேய்ச்சிட்டு வரோம். அதனாலே அது வயிற்றுக்கு நல்லா சாப்பிட்டு வந்துடும். அதுக்கு 10 போச்சுன்னா இந்த பனி டைம்லலாம் இங்கே புள்ளி கடிக்காது. அந்த டைமில் மட்டும் எல்லாம் வெந்துடும். அந்த டைமில் வந்து கீழே இந்த சோளத்தட்டு எடுத்துகிட்டு வந்து அதை கட் பண்ணி அதை கொடுத்துட்றோம்.
1: சரிங்க.

0: இப்போ பனிக்காலத்தில் வந்து பில்லு இருக்காது, நீலகிரி சீமை பில்லுன்னு சொல்லுவாங்க, அந்த பில்லு வந்து இருக்காது, கீழே சோளத்தட்டு வந்து கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொன்னீங்க. இது மட்டும் தான் தீவனங்களா, இன்னும் இந்த பனிக்காலத்தில் வந்து வேறு வேறு தீவனங்கள் கொடுக்குறீங்களா? என்னென்ன தீவனங்கள் கொடுத்தா நல்லா பால் வந்து அதிகமாக கொள்முதல் பண்ணலாங்க?
1: பாலுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த அதாவது தண்ணியில் கொடுக்குறதுல தான் பால் அதிகமாக சேர்க்குங்க. பார்த்தீங்கன்னா புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு, அப்புறம் பீர் வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை கீழே இந்த சோளத்தோட மக்காச்சோளத்தோட வேஸ்ட் அதை ஊற வச்சு அதில் வெள்ளத்தை சேர்த்து கொடுத்தோன்னா அது நல்லா பால் சேர்க்கும். அது எப்போவுமே நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா சோளத்தட்டு ப்ளஸ் நம்ம ஊட்டியில் வில் இருக்கும், கேரட் தலை இருக்கும், அதையும் நம்ம சேர்ந்து கலந்து கொடுக்குறோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மேய்ஞ்சிட்டு வந்துடும், அது எல்லாத்தையும் சாப்பிடும், பில்லு நல்லா கிடைக்கும், மழை காலத்தில் நல்லா பில்லு கிடைக்கும், அதை அடுத்து வந்து போடுவோம். அதனால் அதுக்கு ஊட்டச்சத்து கொஞ்சம் நீலகிரி பொறுத்தவரை அதுக்கு கம்மியாக இருக்காது.
0: தீவன முறையில் வந்து இவ்வளோ தான் இருக்குங்களா, வேறு வேறு தீவனங்கள் கொடுக்குறீங்களா?
1: இல்லை அதில் வெரைட்டி தான் அதிகமாக இருக்கும், குச்சி புண்ணாக்கு, தேங்காய் புண்ணுக்கு, அதில் பார்த்திங்கன்னா கம்பெனிஸ் வேறையாக இருக்கலாம், ஆனால் அது ரெண்டு தான் மெயின். அதில் கொடுத்து அது கூட நம்ம பீர் வேஸ்ட் சேர்ந்து கொடுத்தானா நல்லா பால் சிறக்கும். அதே நாங்கள் ஒரே மாதிரி கொடுத்துட்டு வந்தாலும் அதுக்கு நல்லா இதுவாக இருக்கும. மாட்டு
0: என்னென்ன பில்லு வகைகள் மாட்டுக்கு வந்து கொடுத்துட்ருக்கீங்க?
1: இல்லை நாங்கள் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா அது பில்லு நிறைய ரகம் இருக்கும், அந்த சில ஒரு அந்த செடி சாப்பிட கூட அந்த பாலில் வந்து ஸ்மெல் வரது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் நாங்கள் இங்கே ஊட்டியில் வந்து அருமையான பச்சை பில் வந்து அருமையாக வரும். அந்த நீங்கள் தோட்டத்தில் நாங்கள் விவசாயம் பண்ணுறப்ப தோட்ட ஓரத்துலேயே அது நல்ல பில் இருக்கும், அதையும் அறுத்து போடுவோம். இல்லை கொஞ்சம் பத்தாம டைமில் நாங்கள் ஓட்ஸ் போட்டுறோம், இங்கேயே ஓட்ஸ் போட்டு அதை காய வச்சு அதே கொடுப்போம். அதுவும் இல்லாத சிரமத்தில் தான் நாங்கள் சோளத்தட்டு எடுத்துகிட்டு வரோம். எல்லாமே வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சு கொடுத்தோன்னா இன்னும் நல்லாயிருக்கும்.
0: இந்த கேரட்டு தலைன்னு சொல்லுவாங்கங்களா, அது இந்த மாட்டுக்கு வந்து போடலாங்களா?
1: அது என்ன பண்ணோன்னா இப்போது பில்லு கம்மியாக இருக்கிற டைமில் கட்டாயம் அது நாங்கள் அது எல்லாம் மாடு சாப்பிடுன்னு விரும்பி சாப்பிடுவோம். அதை சாப்பிட்டா அந்த டைமில் பால் கொஞ்சம் சிறக்கும், அந்த இதில் கொடுப்போம். ஆனால் அது அதிகமாக கொடுக்குறதுனால, ஏன்னா அதில் வந்து மருந்து அதிகமாக இருக்குது, இந்த அந்த ஃபீலிங்லாம் நாங்கள் அதிகமாக கொடுக்க மாட்டோம். இது கூட சோளத்தட்டு கூட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு வரோம்.
0: இப்போ வந்து இந்த எச்எஃப் ரகம் மாடு வந்து சினை டைமில் வந்து எப்படி பராமரிக்கணுங்க?
1: அதான் நான் முன்னாடி சொல்ல, ஊட்டியில் பொறுத்தவரை அதை எங்கே நான் இருக்கிற இந்த பைகமந்தி ஏரியா பொறுத்தவரை வந்து கொஞ்சம் இடம் இருக்குது, மாடு மேயிறதுக்கான இடம் இருக்குது. அதனால் வந்து நாங்கள் பக்கத்துலேயே கொஞ்சம் ஓட்டி விட்டு அதுக்கான ஆள் வச்சுருக்கேங்க. நான் ஒருத்தர் இருந்து பார்க்க முடியாது, ஏன்னா இப்போ 15 இருக்கிறது நாங்கள் 25 வரைக்கும் நான் கொண்டு போகிற மாடு, அந்த மாதிரி இருக்கிறப்போ அதுக்காக ஆள் வச்சுருக்கோம். பக்கத்துலேயே இருந்து ஆள் போய் மேய்ச்சிட்டு வருவாங்க. ஸோ கொஞ்சம் சினையாக இருக்கிற மாடு வந்து அதுக்கான தீவனமும் கொஞ்சம் அதிகமாக கொடுப்போம். தண்ணியும் சரி பிள்ளைகளையும் சரி கொஞ்சம் அதிகமாக கொடுத்து அது பக்கத்துலேயே, அதாவது இந்த ஷெட்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் சரண்டுக்குள்ளேயே அதை பார்த்துட்டு நல்லா பாதுகாப்பாக பார்த்துட்ருப்போம். ஏன்னா வெளியில் போகிறதுனால மாடு வேறு மாடு முட்டிடக்கூடாது, கீழே ஏதாவது ஸ்லிப்பாகி விழுந்துடக்கூடாது, அந்த பாதுகாப்போடு பார்த்துட்ருப்போம். மற்றபடி எங்களுக்கு டாக்டர்ஸ் சைட்லேருந்து எல்லாமே வந்து டைமுக்கு ஃபோன் பண்ணாலும் எல்லாம் வந்து பார்ப்பாங்க. 2-3 டாக்டர்ஸ் காண்டாக்டில் வச்சுருக்கோம், ஒருத்தர் இல்லைன்னு கூட ஒருத்தர் ஆப்ஷனில் வந்து பார்ப்பாங்க. எந்த டைமில் எந்த மருந்து கொடுக்கணும், ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு கரெக்டாக பராமரிப்பு வச்சு பண்ணிட்டுருக்கோம்.
0: பால் கறக்கிற இயந்திரங்கள் வந்து வச்சுருக்கீங்களா, அதோடய ரேட் எப்படிங்க, அது வந்து எப்படி பயன்படுத்தணுங்க?
1: பால் கறக்கிற மிஷின் வந்து 2-3 வெரைட்டி இருக்குங்க. இப்போது என்கிட்ட இருக்கிறது வந்து ஒரு 45,000. அது பார்த்தீங்கன்னா அதை தெரியாதவங்க சொல்லுவாங்கப்பா, இந்த மிஷினெல்லாம் யூஸ் பண்ணோன்னா ரத்தத்தோடு வந்துடும் அப்படி அப்படின்னு, அந்த மாதிரி எல்லாம் ஆகாதுங்க. மிஷின் வந்து அந்த கண்ணுக்குட்டி பால் ஊட்டும்போது எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு தான் அது பால் இருக்கும். பால் தீந்தவுடனே நம்ம பார்த்துட்டே இருக்கோம், பால் தீந்தவுடனே ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்டாப் ஆயிரும், வேறு ஒன்றும் வராது, இது காத்தோடு நின்றும். அதனால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. நான் யூஸ் பண்ணுற 2 வருஷமாக கறந்துட்டுருக்கிறோம். மாட்டுக்கு காய்ச்சல் வந்துடும், பால் கம்மியாயிரும், அந்த மாதிரி எந்த பாதிப்பு இல்லை. அது அவங்கவுங்க விருப்பம், சிலர் கையில் கறந்தால் தான் திருப்தியாக இருக்கும் அப்படின்னுவாங்க. கையில் கறக்கிறது தப்பில்லை, நல்ல விஷயம் அந்த காலத்தில் கையில் கறக்கிறது. ஆனால் மாடு அதிகமாக இருக்கிறப்போ கையில் கறந்துட்டுருக்க முடியாது. அந்த டைம் சேவ் பண்ணுறதுக்கும் ஆளுங்க இது கம்மி பண்ணுறதுக்கும் பால் மிஷினில் கறந்தோன்னா 20 மாடு 30 மாடு ஒரு ஆள் இருந்தாலே போதும், கறந்துடலாம், அதனால் யூஸாக இருக்கும்.
0: கன்றுக்குட்டியை வந்து எப்படி பராமரிக்கணுங்க?
1: இல்லை கன்றுக்குட்டி பார்த்திங்கன்னா நாங்கள் அது ஒரு 2 மாதம் வரைக்கும் கொட்டையிலேருந்து வெளியே விட மாட்டோம். கன்றுக்குட்டி பார்த்திங்கன்னா வெளியில் விட்டாலும் மண் சாப்பிடுன்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே வச்சு பராமரிச்சிருப்போம். அதுக்கு அது மாட்டு பாலை தவிர அந்த தண்ணி குடிக்கிறதே 1 மாதத்துக்கு அப்புறம் தான் கொஞ்சம் தண்ணி குடிக்க ஆரம்பிக்கும். அதோட புல்லு அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு 2 மாதத்துக்கு மேலே தான் அதை சாப்பிட ஆரம்பிக்கும். அதனால் உள்ளே கொஞ்சம் நெல்லை வச்சு அப்பப்போ வெயிலில் கொஞ்சம் வச்சுட்டு அப்படி நல்லா பாதுகாத்துருவோம்.
0: ஒரு நாளைக்கு வந்து உங்களோட பராமரிப்பில் ஒரு மாடு வந்து எத்தனை லிட்டர் பால் கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க?
1: அதில் பார்த்தீங்கன்னா மாடோட வேரியேஷன் இருக்கும், அந்த மாட்டு பொறுத்து பால் கொஞ்சம் முன்ன பின்ன வரும். எல்லா மாடும் ஒரே ஈக்குவலாக கறக்காது, எங்கே போனாலும் ஒரே மாடும். இப்போ ஒரு மாடு 10 லிட்டர் ஒரு வேலை கறந்துச்சுன்னா இன்னொரு மாடு 10 லிட்டர் கறக்குன்னு சொல்ல முடியாதுங்க. அது மாட்டோட டிஃப்ரென்ஸ்லேயும் கொஞ்சம் கம்மியாக வரும், கொஞ்சம் அதிகமாக வரலாம். ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கு 10 லிட்டர், 8 லிருந்து 10 லிட்டர் வரைக்கும் ஒரு வேலை கிடைக்கும். 2 வேலைக்கு 20 லிட்டரு 18 லிட்டருங்கிறது.
0: இப்போ மாடு பண்ண வச்சா பாலில் மட்டும் தான் காசுங்களா, மாட்டு சாணத்தில் கூட காசு இருக்குங்களா?
1: அதாவது பாலில் மட்டும் காசு இல்லை, அதாவது நான் சொன்னது வந்து பாலில் வந்து காசு கம்மியாக இருக்குது.

0: இருந்தால் தான் எல்லாம் வாங்கிட்டு. ஆனால் பால் மட்டும் இல்லை, எருவுக்கு நல்ல காசு இருக்குது, எருவு வரும். இப்படி பார்த்தீங்கன்னா யூரினில் கூட அது லிட்டருக்கு 100 ரூபா வரைக்கும் யூரின் கூட பராமரித்து எடுத்து கொடுத்தாலும் அதுக்கும் காசு இருக்குது. மாட்டில் வந்து லாஸே கிடையாது. அதான் இப்போ சொன்னதால் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு மாடு ஒவ்வொரு கண்ணுக்குட்டி போகணும். வருஷத்துக்கு கரெக்டாக பராமரிச்சுன்னா வருஷத்துக்கு ஒரு கண்ணுக்குட்டி போடணும், அது இன்க்ரீஸ் ஆகிட்டு வரும். நெக்ஸ்ட் அதிகம் நம்ம சேல் பண்ணால் அதுக்கு காசு வரும். மாட்டில் வந்து லாஸ் ஆகிறது வாய்ப்பு இல்லைங்க. ஆனால் பராமரிக்கிறது கொஞ்சம் நல்லா பராமரிச்சேன்னா நல்ல யூஸ் இருக்குது.
1: மாட்டு கோமியம்னு சொன்னீங்க இல்லைங்களா, அதில் கூட காசு இருக்குதுன்னு சொன்னீங்க. அதில் வந்து எப்படிங்க காசு, அது எப்படி எங்கே கொடுக்கணுங்க, அது வந்து யார் வாங்கிட்டு போடுறவங்க?
0: இல்லை அது இப்போது நாட்டு மாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட எருவுக்கு தண்ணி ரேட்டு இருக்குது. அதான் இதோட எச்சா போகிறதுக்கு நாட்டு மாட்டுக்கு வித்தியாசம் இருக்குது. அதை வந்து இப்போ இதை மருந்தாக யூஸ் பண்ணிக்கிறாங்க நிறைய இடத்துல, கோமியம் வந்து மருந்தாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம தனியாக பராமரித்து எடுக்கிறது கொஞ்சம் சிரமம். தனியாக வச்சு ஒரு அண்டர் கிரவுண்டில் ஒரு பைப் லைன் வச்சுட்டு அதில் வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து கொடுத்தாங்கன்னா லிட்டருக்கு 60-100 ரூபா வரைக்கும் இந்த மாட்டை பொறுத்து அது போகும். அவங்க அது மருந்துக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஒரு வேளை மாடு இடையில் ஏதாவது எந்த வகையில் அதாவது அந்த மருந்து சாப்பிட்டாலோ இல்லை நோய் வாய்ப்பட்டு இருந்தாலும் இன்சூரன்ஸ் நம்ம பண்ணி வச்சுக்கிறோம். அது இன்சூரன்ஸ் பண்ணனா மாட்டோட மொத்த வலியும் நம்ம பேங்க்லேயே அதை கிளைம் பண்ணி தருவாங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு மாட்டு வச்சு வந்து வேறு அதை லாஸ் ஆச்சுங்கிற ஒரு வாய்ப்பு அது இல்லைங்க.
1: லாஸ்ட்டில் ஒரு கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாடு வளர்ப்பு பண்ணுறவங்களுக்கோ மாட்டு பண்ண வைக்கிறவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க?
0: இல்லை இப்போது பாதி பேர் அது ஆசையாக இருந்தாலும் கனவாக இருந்தாலும் நிறையா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பேசுகிறப்ப எனக்கு ரொம்ப நாள் ஆசை, எனக்கு ரொம்ப நாள் ஆசை, யாரை கேட்டாலும் அதை சொல்லுவாங்க மாட்டு பண்ண வைக்கணும்னு. நிறைய பேர் நான் வந்து வச்சதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட இந்த 2 வருஷத்தில் ஒரு 300-400 பேருக்கு மேலே வந்து பார்த்துட்டு போனாங்க. எப்படி பண்ணியிருக்கீங்க, செட் எப்படி அமைச்சிருக்கீங்க, நீலகிரியிலேருந்தே வந்து பார்த்துட்டு போனாங்க. ஆனால் பெரிய ஏரியாலாம் வேணும், எங்கேயோ காமிச்சாங்க 3 ஏக்கர் வேணும், 5 ஏக்கர் வேணும், மாடு வைக்கணும் அப்படி தான் வைக்கணும்னு, அந்த மாதிரி அவசியமே இல்லைங்க. நம்மளுக்கு இருந்த அட்லீஸ்ட் ஒரு 10 சென்ட் இருந்தால் தாராளமாக வைக்கலாம். அதாவது என்னோடய செட் இப்போ இருக்கிறது, இப்போ மாட்டு செட் இருக்கிறது வந்து 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் தான் செட் இருக்குங்க. 30-50 தான் போட்டிருக்கேன். இதில் வந்து நம்ம 30 மாடு வைக்கலாம், தாராளமாக வச்சு நல்லா பராமரிக்கிறேன். 10 சென்ட் இருந்தாலே நம்ம நீட்டாக மாடு வச்சு நல்லா கவனிக்கலாம். அது அந்த இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு விருப்பம் இருந்து அதை மூவ் பண்ணனா முடியும். எல்லாருக்கும் ஆசை இருக்குதுன்னு சொல்கிறாங்க, எப்படி பண்ணணும்னு தெரியாது, அதாவது லோன் எப்படி அப்ரோச் பண்ணணும் தெரியாது. அது ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு அதை ரெடி பண்ணி நம்ம கொடுத்தானா பேங்க்கில் சப்போர்ட் பண்ணுவாங்க. எல்லோரும் பண்ணலாம், மாடு வளர்க்குறது தப்பே கிடையாது. என்னோடய ஒரே இது வந்து பாலுக்கு, பால் வந்து அப்படியே வெளியில் ஊற்றினாலும் 45 ரூபா வரைக்கும் கிடைக்கும். அதாவது வீட்டுக்கு ஊற்றினாலும் 45 ரூபா வரைக்கும் லிட்டர் கிடைக்குது.
1: ரொம்ப நன்றிங்க, ரொம்ப அருமையாக பேசுனீங்க. மாடு வளர்ப்பு, மாடு கொட்டகை அமைப்பு, ஒரு பண்ணை வச்சு நான் எப்படி பராமரிக்கணுன்றதை பற்றி ரொம்ப அருமையாக பேசுனீங்க. ரொம்ப நன்றிங்க.
0: நன்றிங்க, அனைவருக்கும் நன்றி.
2: நேர்கள் இதுவரை பசுமாடு வளர்ப்பு குறித்த நேர்முகம் இடம்பெற கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் ஜி மகேந்திர பிரபு.
3: தொடர்வது கிராமிய பாடல்.

0: கிராமிய பாடல் கேட்டீர்கள். தொடர்வது தகவல் களஞ்சியம்.
1: இன்னைக்கு தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில்
2: கொட்டகை அமைப்பு மற்றும் மேலாண்மை கேட்கலாம். பண்ணை அமைப்பதற்கான இடத்தை தேர்வு செய்தல், மாடுகளின் உடல் நலத்தை முறையாக பேணுவதற்கும் அவற்றிற்கு தேவையான வசதிகளை அளிப்பதற்கும் தட்பவெப்ப சூழ்நிலைகளிலிருந்து பாதுகாப்பதற்கும் முறையான கொட்டகை அமைப்பு மிகவும் அவசியமாகும். மாடுகள் நல்ல உடல் நலத்துடன் பேணப்பட்டால் மட்டுமே அவை தங்களது மரபியல் உற்பத்தி குணங்களை வெளிப்படுத்த முடியும். எஃப் பண்ணை கட்டிடங்களை அமைப்பதற்கு இடத்தை தேர்வு செய்வது மிகவும் முக்கியமாகும். பண்ணை அமைக்க இடத்தை தேர்வு செய்வதற்கு முன்பு கவனிக்கப்பட வேண்டியவை: நல்ல வலுவான கட்டிடங்களை அமைப்பதற்கு ஏற்ப பண்ணை அமைக்க தேர்ந்தெடுக்கும் இடத்தின் மண் இருக்க வேண்டும். களிமண், மணல் பாங்கான மண், பாறைகள் இருக்கும் மண் போன்றவை பண்ணை அமைக்க ஏற்றவை அல்ல. கடினமான மண் கொண்ட இடங்கள் பண்ணை கட்டிடங்கள் அமைக்க ஏற்றவை. பண்ணை அமைப்பதற்கேற்ற இடவசதி: பண்ணை கட்டிடங்கள் அனைத்தையும் அமைக்கும் வகையில் போதுமான அளவு இடம் இருக்க வேண்டும். இவ்வாறு போதுமான அளவு இடம் இருந்தால் மட்டுமே பண்ணையை எதிர்காலத்தில் விரிவாக்குவது எளிதாகும். 200 மாடுகளை பராமரிப்பதற்கு ஏற்ற வகையில் குறைந்தது 2 முதல் 3 ஏக்கர் அளவாவது நிலம் இருக்க வேண்டும். தீவன உற்பத்திக்கு 2 மாடுகளுக்கு 1 ஏக்கர் நிலம் தேவைப்படும். வடிகால் அமைப்பு: மழை பெய்யும் போது தண்ணீர் நன்றாக வடிவதற்கு ஏற்ற வகையில் வடிகால்கள் அமைக்க வேண்டும். இவ்வாறு அமைப்பதால் பண்ணையில் ஆரோக்கியமான சூழ்நிலை உருவாவது மட்டுமன்றி பண்ணையிலுள்ள கட்டிடங்கள் ஈரமாவதையும் தடுக்கலாம். தண்ணீர் வசதி: பண்ணையில் செய்யப்படும் பல்வேறு வேலைகளான மாடுகளை கழுவுதல், பசுந்தீவன உற்பத்தி, பால் பதனிடுதல், பாலிலிருந்து உபப்பொருட்கள் தயாரித்தல் மற்றும் குடிநீர் போன்றவற்றிற்கு போதுமான அளவு தண்ணீர் இருப்பது அவசியமாகும். எனவே தொடர்ந்து பண்ணையின் நீர் தேவையை பூர்த்தி செய்ய எப்போதும் தண்ணீர் இருக்கும் நீர் ஆதாரம் பண்ணையில் அவசியம் இருக்க வேண்டும். மின்சார வசதி: பண்ணையில் மின்சார வசதி இருப்பது மிகவும் அவசியமாகும். பண்ணையில் உள்ள பல்வேறு உபகரணங்களை இயக்குவதற்கும் வெளிச்சம் தரும் மின் விளக்குகள் வேலை செய்வதற்கும் மின்சாரம் தேவைப்படுகிறது. காற்று மற்றும் சூரிய ஒளியிலிருந்து பாதுகாப்பு: திறந்த வெளியில் அமைந்திருக்கும் பண்ணைகளில் உயரமாக வளரக்கூடிய மரங்களை கட்டிடங்களை சுற்றி வளர்க்க வேண்டும். இதனால் காற்றின் வேகம் குறைக்கப்பட்டு வெயிலின் தாக்கமும் குறைக்கப்படும். சத்தம் மற்றும் இதர தொல்லைகளிலிருந்து பாதுகாத்தல்: சத்தம் அதிகம் உண்டாக்கும் தொழிற்சாலைகள், இரசாயன தொழிற்சாலைகள், சாக்கடை கழிவுகள் வெளியேற்றப்படும் இடங்கள் போன்றவற்றிற்கு அருகில் பண்ணை அமையக்கூடாது. தொழிற்சாலையிலிருந்து வெளியேற்றப்படும் வாயு மற்றும் திரவ கழிவுகள் சுற்றுப்புறத்தையும் மாசடைய செய்துவிடும். கால்நடைகளின் உற்பத்தி திறனை தேவையற்ற சத்தமும் பாதிக்கும். எனவே கால்நடை பண்ணையானது நகரத்திலிருந்து தள்ளி இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். சந்தை வசதி: கால்நடை பண்ணையானது நகரத்தை விட்டு தள்ளி இருந்தாலும் அது நகரத்திற்கு சற்று அருகில் இருக்குமாறும் பார்த்து கொள்ள வேண்டும். ஏனெனில் கால்நடைகளிலிருந்து பெறப்படும் பால் மற்றும் இதர பொருட்களை விற்பனை செய்வதற்கு பண்ணை நகரத்திற்கு அருகில் இருப்பதும் அவசியமாகிறது. போக்குவரத்து வசதி: பண்ணை அமையும் இடத்தினை எளிதில் அடைவதற்கும் பண்ணையின் உற்பத்தியாகும் பொருட்களை விற்பனை செய்வதற்கும் முறையான சாலை வசதி அவசியமாகும். இதனால் போக்குவரத்து செலவு குறைவதுடன் பண்ணையிலிருந்து பெறப்படும் உற்பத்தி பொருட்கள் வீணாவதும் தடுக்கப்படும். கறவை மாடுகள், பன்றிகள், வெள்ளாடுகள், செம்மறியாடுகள் போன்ற ஒவ்வொரு கால்நடை இனத்திற்கும் தனித்தனியான வடிவமைப்புடன் கூடிய கட்டிடங்கள் தேவைப்படும். எனவே கட்டிட வடிவமைப்பு கால்நடைகளின் தேவைக்கேற்ப வடிவமைக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு கால்நடைகளுக்கும் வெவ்வேறு விதமான உற்பத்தி மற்றும்

0: வேறு விதமான கால்நடைகளுக்கு தேவைப்படும் இடவசதி, தீவன தொட்டிகளின் அளவு போன்றவற்றை பல்வேறு விவரங்களை அறிந்து கொள்ளலாம். எல்லா விதமான கால்நடைகளுக்கும் பொருந்தும் வகையில் பண்ணையில் கட்டிடங்களை வடிவமைக்க வேண்டும். கட்டிடங்களின் வெளிப்புற அமைப்பு ஒரே மாதிரியாக இருப்பது போன்று அமைக்கப்பட வேண்டும். அந்தந்த ஊர்களில் உள்ள தட்பவெப்ப நிலைகளுக்கு ஏற்ப பண்ணை கட்டிடங்களின் கூரை அமைப்பு இருக்க வேண்டும். கேபிள் கூரை வடிவமைப்பில் கூரையில் காற்றோட்டம் இருக்கும் வகையில் அமைக்கப்படும் கூரை அமைப்பு வெப்பம் அதிகமுள்ள பகுதிகளுக்கு ஏற்றது. குறைந்த அகலமுடைய கட்டிடங்களுக்கு மானிட்டர் கூரை ஏற்றதாகும். ஒரு வரிசை மாட்டு கொட்டகையின் வரையறுக்கப்பட்ட நீளம் 3.85 முதல் 4.25 மீட்டர்களும், இரண்டு வரிசை மாட்டு கொட்டகையின் நீளம் 7.90 முதல் 8.70 மீட்டர்கள் வரை இருக்க வேண்டும். பண்ணை கொட்டகையின் வரையறுக்கப்பட்ட உயரம் பண்ணையில் கூரை அமைக்க பயன்படும் பொருட்களுக்கு ஏற்பவும் தட்பவெப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்பவும் கொட்டகையின் உயரம் வேறுபடும். பண்ணை கட்டிடங்களின் நீளம் எப்படி வேண்டுமானாலும் அமையலாம். பண்ணையில் பராமரிக்கப்பட வேண்டிய கால்நடைகளின் எண்ணிக்கையினை பொறுத்து கட்டிடத்தின் நீளம் வேறுபடும். பண்ணையிலுள்ள மொத்த கால்நடைகளின் எண்ணிக்கையினை பொறுத்து பண்ணை கொட்டகையின் நீளம் கணக்கிடப்படுகிறது. உதாரணமாக, பண்ணையில் 15 முதல் 20 கறவை மாடுகள் ஒற்றை வரிசையிலும், 20 முதல் 50 மாடுகள் இரட்டை வரிசையில் கட்டி பராமரிக்கப்பட வேண்டுமென்றாலும், 50 மாடுகளுக்கு மேல் பராமரிக்கப்பட வேண்டுமென்றால் தனியாக கொட்டகை அமைக்க வேண்டும். உற்பத்திக்கு ஏற்றவாறு பண்ணை கொட்டகையினை வடிவமைத்தல். கால்நடைகளின் மீது சுற்றுப்புற சூழ்நிலைகள் கெடுதல் பலன்கள் ஏற்படுவதை தடுக்க சுற்றுப்புற சூழ்நிலைகள் கட்டுப்படுத்தப்பட்ட பண்ணை கொட்டகைகள் அமைப்பது தற்போது பிரபலமாகி வருகிறது. வெப்பமான பகுதிகளில் அமைக்கப்படும் கட்டிடங்களில் கட்டிடங்கள் கட்ட பயன்படும் பொருட்கள், கட்டிடங்கள் அமைக்கும் முறை போன்றவை, கூரை, சுவர் மற்றும் சுற்றியுள்ள நிலப்பகுதி போன்றவற்றின் மூலம் வெப்பத்தை கடத்தா வண்ணம் தேர்ந்தெடுக்கப்பட்டு பயன்படுத்தப்படுகிறது. வெப்பத்தை கடத்தா பொருட்களை பயன்படுத்துவதால் வெப்பம் கடத்துவது கட்டுப்படுத்தப்படுகிறது. கால்நடைகளுக்கு ஏற்ற காற்றின் வேகம், ஈரப்பதம் போன்றவை கட்டிடங்களில் பராமரிக்கப்படுகிறது. சொல்லப்பட்ட எல்லா காரணிகளும் கால்நடைகளின் உற்பத்தி திறன், கருவுறும் திறன், குட்டிகளை ஈனும் திறன் போன்றவற்றில் நன்மை தரும் விளைவுகளை ஏற்படுத்துகின்றன. ஒரு குறிப்பிட்ட முறையில் வடிவமைக்கப்பட்ட கட்டிடங்களில் பராமரிக்கப்படும் மாடுகள் மற்றும் கோழிகளிலிருந்து அதிக தரம் வாய்ந்த பால் மற்றும் முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகிறது. உதாரணமாக, இயந்திரத்தின் மூலம் நகரும் தரைப்பகுதி அல்லது சாய்வான தரை அமைப்பு கொண்ட கோழி பண்ணைகளில் பராமரிக்கப்படும் கோழிகளிலிருந்து சான்றளிக்கப்பட்ட உயர்தர முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. பார்லர் முறையில் பால் கறக்கப்படும் கறவை மாடுகளிலிருந்து பெறப்படும் பால் குறைந்த அளவு பாக்டீரியாக்களை கொண்ட உயர்ந்த தரம் வாய்ந்ததாக இருக்கிறது. கால்நடை பண்ணை பராமரிப்பில் வேலையாட்களுக்கு அளிக்கப்படும் சம்பளத்திற்கு மட்டுமே அதிக செலவாகிறது. பண்ணை கட்டிடங்களை முறையாக வடிவமைப்பதால் வேலையாட்களின் வேலை செய்யும் திறன் அதிகரிக்கப்படுவதுடன் வேலையாட்களுக்கு ஆகும் செலவும் குறைகிறது. இரண்டு வரிசையில் மாடுகள் கட்டுமாறு அமைக்கப்பட்ட பண்ணை கட்டிடங்களில் பண்ணையாட்கள் ஒரே சமயத்தில் இரண்டு வேலைகளை செய்யலாம். தீவனம் எடுத்து செல்லும் வழி, பால் கொண்டு செல்லும் வழி, முட்டை எடுத்து செல்லும் வழி, மாடுகளை எடை போடுவதற்கான தனித்தனியான மேடைகள் போன்றவற்றை அமைப்பதால் பண்ணையில் வேலையாட்களுக்கான செலவை குறைக்கலாம். பண்ணையில் கால்நடைகளை தாக்கும் நோய்களை கட்டுப்படுத்துவதற்கு முறையான பண்ணை கட்டிட வடிவமைப்பு அவசியமாகும். எளிதில் கழுவிவிடப்படும் வகையிலும் நல்ல வடிகால் வசதியுடன் அமைக்கப்பட்ட தரை, கழுவிவிடும் வகையில் அமைக்கப்பட்ட சுவர்கள் போன்றவை பண்ணையில் நோயினை கட்டுப்படுத்தும். பண்ணைக்கு ஏற்ற பொருத்தமான வடிகால் வசதி பண்ணையில் உள்ள கால்நடைகளின் கழிவுகளை சுகாதாரமாக அப்புறப்படுத்துவதற்கு தேவைப்படுவதால் கால்நடைகளை தாக்கும் நோய்களை தடுக்க உதவி புரிகிறது. கால்நடை கொட்டகையின் தரையானது ஈரத்தன்மை இல்லாமல் அமைக்கப்படுவதால் பண்ணையின் உட்பகுதியில் அதிகப்படியான ஈரப்பதம் இல்லாமல் பராமரிக்கப்படுகிறது. சுவாச மண்டல கோளாறுகள் தடுக்கப்படுகின்றன. அந்தந்த பகுதியில் நிலவும் தட்பவெப்ப நிலைகளுக்கு ஏற்றவாறும் கூரை அமைக்க பயன்படுத்தப்படும் பொருட்களுக்கு ஏற்றவாறும் பண்ணை கட்டிடங்களின் உயரம் வடிவமைக்கப்பட வேண்டும். பண்ணை கட்டிடங்களின் நீளம் எப்படி வேண்டுமானாலும் அமையலாம். பண்ணையில் பராமரிக்கப்பட வேண்டிய கால்நடைகளின் எண்ணிக்கையை பொறுத்து கட்டிடத்தின் நீளம் வேறுபடும். நேயர்கள், இதுவரை கொட்டகை அமைப்பு மற்றும் மேலாண்மை குறித்த இடம்பெற கேட்டீர்கள்.
1: தகவல் களஞ்சியம் கேட்டீர்கள்.

0: இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சி.
1: அமைப்பில் உதவி ஜி. மகேந்திர பிரபு.

0: நேர்லே, நீ நாளைய தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில்
1: யூரியா அமோனி பேஸு இந்த மாதிரிலாம் போடுறாங்க. நம்ம சின்ன செடிக்கு வந்து நம்ம சாணம் அதெல்லாம் போட்டு ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னா நம்ம அமோனி பேஸோ அல்லது யூரியா பேஸோ, அமோனி பேஸ் போட்டால் கொஞ்சம் செடி நல்லா சக்தி நல்லா தாங்கும், யூரியா பேஸ் போட்டால் வளரும், ஆனால் செடி கொஞ்சம் சக்தி கம்மியாக தான் இருக்குங்க.
2: இப்போ அமோனியா பேஸ் யூரியா பேஸ் அப்படிங்கிறது என்ன, அதை பற்றி வழக்கமாக சொல்லு.
1: அமோனியா பேஸுங்கிறது அமோனியா சல்ஃபேட்டு இதெல்லாமே கலந்து இருக்குதுங்க. யூரியாங்கிறது யூரியா மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாதுங்க. உப்பு மாறுதி அது மட்டும்தான். இது அமோனியா பேஸ் எல்லாமே கலந்து இருக்குது, கொஞ்சம் சக்தி அதிகமாக செடிக்கு கொடுக்குங்க.
2: இப்போ வந்து நம்ம இது செடியை வந்து நம்ம குழி எடுத்து இந்த மாதிரி இயற்கை உரங்கள்லாம் நம்ம போட்டுட்டு செடியை வந்து நடவு பண்ணுறீங்க. இப்போ செடியை வந்து நடவு பண்ணும் பொழுது எப்படி நடவு பண்ணுவீங்க, இதுக்கான அந்த அந்த செடியை வந்து நீங்கள் எப்படி வாங்கி கடையில் வாங்கிட்டு வருவீங்களா இல்லை நீங்களே உற்பத்தி பண்ணுவீங்களா?
1: அது வந்து நர்சரி வச்சு உற்பத்தி பண்ணுவாங்க, அங்கே போய் நம்ம வாங்கிட்டு வருவோங்க. அந்த பேக்கெட் பண்ணியிருப்பாங்க பிளாஸ்டிக், இதில் அந்த பேக்கெட்டு இது பண்ணி கட் பண்ணிவிட்டு அந்த குழியில் வச்சு நல்லா அமுத்தி விட்டு நல்லா இது பண்ணுவோம். அப்போது செடி தானா காத்தோட்டம் இல்லாமல் நல்லா அமுத்தி விட்டோம்னா அந்த வேர்வு இதாகாமல் நல்லா செடி வந்துடுங்க. வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே நம்மளுக்கு ஓரளவுக்கு காடு ஓரளவுக்கு ஆயிருங்க.
2: இப்போ இந்த தேயிலை கட்டிங் வந்து நம்மளே உற்பத்தி பண்ண முடியுமா இல்லை கடையில் தான் வாங்க முடியுமா?
0: இன்னும் பல தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் குமார் அவர்கள். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

மேற்பட்ட மக்கள் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் பயன்களை பெற்று வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பிரதமர் திரு நரேந்திரமோடியின் சீரிய வழிகாட்டுதல் காரணமாக கடந்த 2015 ஆண்டு 19% பேர் சமூக பாதுகாப்பு திட்ட பயன்களை பெற்று வந்ததாகவும், தற்போது நடப்பாண்டில் 68.4% பேர் திட்ட பயன்களை பெற்று வருவதாகவும் கூறியுள்ளார். அனைவர் முயற்சியிலும் அனைவருக்குமான வளர்ச்சி என்ற மத்திய அரசின் தாரக மந்திரத்தை பிரதிபலிக்கும் வகையில் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களின் மூலம் நிதி பாதுகாப்பு, சுகாதாரம், உணவுதானிய உதவி போன்ற பணிகள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். இத்திட்டங்களின் பயனாக மக்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்துள்ளதாகவும், வறுமை கோட்டிற்கு கீழிருந்த மக்களின் வாழ்க்கை மேம்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் நலன் மற்றும் பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கத்தோடு சமூக பாதுகாப்பு திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு செயல்படுத்தி வருவதாகவும் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் ஆற்றல்மிக்க தலைமையின் கீழ் மக்கள் நலத்திட்ட

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டில் 100 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் பயன்களை பெற்று வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பிரதமர் திரு நரேந்திரமோடியின் சீரிய வழிகாட்டுதல் காரணமாக கடந்த 2015 19% பேர் சமூக பாதுகாப்பு திட்ட பயன்களை பெற்று வந்ததாகவும், தற்போது நடப்பாண்டில் 68.4% பேர் திட்ட பயன்களை பெற்று வருவதாகவும் கூறியுள்ளார். அனைவர் முயற்சியிலும் அனைவருக்குமான வளர்ச்சி என்ற மத்திய அரசின் தாரக மந்திரத்தை பிரதிபலிக்கும் வகையில் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பல்வேறு மக்கள் நலத் திட்டங்களின் மூலம்

0: நிதி பாதுகாப்பு, சுகாதாரம், உணவுதானிய உதவி போன்ற பணிகள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். இத்திட்டங்களின் பயனாக மக்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்துள்ளதாகவும் வறுமை கோட்டிற்கு கீழிருந்த மக்களின் வாழ்க்கை மேம்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் நலன் மற்றும் பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கத்தோடு சமூக பாதுகாப்பு திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு செயல்படுத்தி வருவதாகவும் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் ஆற்றல்மிக்க தலைமையின் கீழ் மக்கள் நலத்திட்டங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். வடசென்னை பெரியார் நகரில் அஞ்சலக பாஸ்போர்ட் அலுவலகத்தை இன்று தாம் திறந்து வைத்தது குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள டாக்டர் எல் முருகன், மத்திய அரசின் சேவைகள் வெளிப்படைத்தன்மையுடன் அனைத்து தரப்பு மக்களுக்கும் கிடைத்து வருவதாக கூறியுள்ளார். திட்டங்களின் பயன்களை விரைவாகவும் எளிதாகவும் மக்கள் பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போது தொடங்கப்பட்டுள்ள அஞ்சலக பாஸ்போர்ட் சேவையின் மூலம் வடசென்னை சுற்று வட்டார மக்களுக்கு பாஸ்போர்ட் சேவைகள் எளிதாக கிடைக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். அனைவருக்கும் தரமான, வெளிப்படையான மற்றும் அணுகக்கூடிய சேவைகளை வழங்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநில அமைச்சர்கள் மற்றும் தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். சென்னையைச் சேர்ந்த மீன்பிடி படகுகள் ஆந்திர கடற்பகுதியில் சுமூகமாக மீன்பிடி தொழிலில் ஈடுபடுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் ஆந்திர அரசுடன் ஒருங்கிணைந்து தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக மாநில மீன்வளத்துறை இயக்குநர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மீன்வளத்துறை இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழகம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த மீனவர்கள் ஆந்திரப்பிரதேச கடல்பகுதியில் மீன்பிடிப்பதால் அப்பகுதியில் மீன்வளம் குறையும் என்ற அச்சம் ஆந்திர மாநில மீனவர்களிடையே உருவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு தீர்வு காணும் முயற்சியாக சென்னை மீன்பிடி படகு உரிமையாளர் சங்கங்களின் பிரதிநிதிகள் மற்றும் இரு மாநில அதிகாரிகள் கொண்ட மாவட்ட அளவிலான குழு கூட்டத்தை விரைந்து நடத்துவதற்கான முயற்சி மாநில அரசால் மேற்கொள்ளப்பட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது. மாநில மீன்வளம், நிதித்துறை அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் சென்னை மீன்பிடி உரிமையாளர் சங்கங்களின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திரப்பிரதேச மாநிலத்திற்கு அதிகாரிகளை அனுப்பி சுமூகமான மீன்பிடிப்புக்கு தேவையான நடவடிக்கையை மேற்கொள்ளவும் வலியுறுத்தப்பட்டதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. கடந்த 11ஆம் தேதி நடைபெற்ற தமிழ்நாடு ஆந்திர மாநிலங்களுக்கிடையேயான கூட்டத்தில் இதுகுறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாகவும், கைது செய்யப்பட்ட மீனவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மீனவர்களின் வாழ்வாதாரத்தினை கருத்தில் கொண்டு வழக்கம்போல் ஆந்திர மாநில கடற்பகுதிக்குள் மீன்பிடிக்க அனுமதிக்க கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் மீன்வளத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த அஇஅதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை உடனடியாக நிறைவேற்றுமாறு தாவேக அரசை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இத்திட்டத்தை மத்திய அரசு கொள்கை அளவில் ஏற்றுக் கொண்டுள்ளதாகவும், நாடாளுமன்ற கூட்டுக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் உரையிலேயே இந்த திட்டம் அப்போது சேர்க்கப்பட்டு அறிவிப்பு வெளியிடப்பட்டதாகவும் கூறியுள்ளார். மத்திய அரசின் ஆலோசனைப்படி முதல் கட்டத்திற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு தொழில்நுட்ப அனுமதி பெறப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த திமுக ஆட்சியில் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்று குறிப்பிட்டுள்ள திரு எடப்பாடி பழனிசாமி, மத்திய அரசின் அனுமதி கிடைத்த உடனேயே நடந்தாய் வாழி காவிரி திட்டம் தொடங்கப்பட்டிருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். தமிழக விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு மாநிலத்தில் ஆளும் தாவேக அரசு மத்திய அரசின் துணையோடு உடனடியாக திட்டத்தை தொடங்கி முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை 32.2 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 180 ரன் எடுத்துள்ளது. கார்டிஃபில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து முதலில் பந்து வீச தீர்மானித்தது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இந்தியா இலங்கை இடையேயான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரில் இந்த நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும். நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவது நான் உங்கள் அன்பு தோழன் ஆர்ச்சி ராகவேந்திரா. நேரில் இந்த நிகழ்ச்சியை

வழியாகவும் நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியாகவும் கேட்டு ரசிக்கலாம். நேரலை நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சி 8:05-8:30 ஒளிபரப்பாகும். 8:15 ஒடிசா மாநிலம் பூரி ஜெகநாதர் ஆலயத்தின் ரத தெழுவு திருவிழாவின் வானொலி தொகுப்பு இடம்பெறும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளாக போகலாம். அதாவது இரவு நேரம் வந்தாலே நமக்கு பிடித்த பாடல்களை அப்படியே மனது நிறைய நினைவுகளோடு அசைப்படுவது அப்படின்றது ஒரு சுகமான ஒரு விஷயம்தான் இல்லைங்களா? ஸோ அந்த வரிசையில் முதலாவது ஒரு அருமையான பாடல் எண்கானம் இங்கு அரங்கேறும் நேரம் அப்படின்னு ஒரு அருமையான சூப்பரான பாடல் உங்களுக்காக நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ கேட்கலாம், ரசிக்கலாம். இளையராஜா அவர்கள் இசையமைத்து பாடியது ஜென்சியோடு இணைந்து. ஸ்டேட்யூன் இது ஊட்டி FM 101.8 எல்லாமே சமஹிட்டு. இது நினைத்தாலே இனிக்கும்.

0: ஒரு அருமையான பாடல் கேட்டு ரசித்தோம் நிகழ்ச்சியினுடைய முதல் நேயர். வருக வணக்கம்.
1: இரவு வணக்கத்தோடு பழனி வட்டம் கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன்.
0: எப்படி இருக்கீங்க ராமகிருஷ்ணன்?
1: அருமையா இருக்கேங்க சார். நீங்க
0: எப்படி போயிட்டு இருக்கீங்க இரவு பொழுது?
1: அருமையான இரவு பொழுதுல ஒரு அருமையான வந்திருக்கிறேன்.
0: ஓகே சொல்லுங்க, என்ன பாடல் கொடுத்துடலாம்?
1: மண்ணுக்குள் வைரம் படத்தில் இருந்து இதழோடு இதழ் சேரும் என்ற பாடல்.
0: ஓகே, இரவு நேரத்துல மண்ணுக்குள் வைரம் தேடுறீங்க?
1: ஆமாங்க சார்.
0: ஓகே தேடிடலாம். நன்றி அழைத்தமைக்கு.

மயிலிறகாய் மனதை வருடும் பாடல்கள் கேட்க கேட்க இனிக்கும். இது நினைத்தாலே இனிக்கும். எட்டு மணி 30 நிமிஷத்துல நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சி கேட்டு ரசிக்க போறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கோயம்புத்தூர்லேருந்து வாட்ஸ்அப் வழியாக ஒரு பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க. மணி மற்றும் மலர் இவங்க விரும்பி கேட்டிருக்கும் பாடல் சிவா திரைப்படத்திற்காக. இவங்களுக்கான எல்லாருக்காகவும் பாடல் வருது. கேளுங்கள், இணைந்திருங்கள். இது ஊட்டி FM 101.8 ஸ்டேடியோ.

0: நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள். வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. வெல்கம் பேக் அன்புள்ளங்களே. 8:36 இணைந்திருக்கிறோம் உங்க ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தால இணைக்கும் நிகழ்ச்சியில. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். சொல்லுங்க. வணக்கம். யார் இங்க பேசுறீங்க?
1: என்ன
0: பாடல்
1: சிவப்பு ரோஜாக்கள் நினைவு ஒரு பறவை.
0: ஓகே, எங்க பறக்குறீங்க நினைவுல?
1: அப்படியே உங்க ஊட்டி 101.8 தான்.
0: அப்படியா? நான் நம்ப மாட்டேன், நான் நம்பல. ஓகேங்க, நன்றி. பாடல் கேட்கலாம்.

கமல்ஹாசன் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் இளையராஜா அவருடைய இசையமைப்பில் கேட்டோம். நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சுட்டே இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததாக வாட்ஸ்அப் வழியாக சென்னையிலிருந்து ராஜேஷ் வந்து ஒரு அருமையான பாடலை விரும்பி கேட்டிருக்காரு, காதல் தேவதை திரைப்படத்திற்காக. அவருக்காகவும் எல்லாருக்காகவும் பாடல் வருது. இணைந்திருங்கள், இது ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே சம ஹிட்டு.

0: வெல்கம் பேக் அன்புகளை நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நான் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன் ஆர்ஜே ஆர்ஜே ராகவேந்திரா. ரொம்ப அற்புதமாக நேயர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அருமையான மெலடிஸாக கேட்டுட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் நம்ம கூட பேச போகிற அடுத்த அன்பு அழைப்பாளரை அழைக்கலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம். ஹலோ.
0: ஆ வணக்கம், யாருங்க இது பேசுகிறீங்க?
1: ஹலோ.
0: மா சொல்லுங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. அங்கே பக்கத்தில் கேட்டுருக்கிறீங்க, பேர் என்ன சொல்கிறதுன்னு அப்படி தானே?
1: என்ன
0: பாடல் நிகழ்ச்சியில? யூத்ல இருந்து குடுக்க மாட்டோம். அதே மாதிரி இன்னும் ஒரு அருமையான ஒரு பாடல் எல்லாருக்காகவும் கொடுத்துடலாம், சரிங்களா? புதிய பாடல் இல்ல, நான் அவர் அருமையான இளையராஜா அவருடைய பாடல் கொடுத்துருவோம். நன்றிங்க அழைத்தமைக்கு. ஸ்டேடியம்
1: பாட்டு நான் டெலிட் பண்றேங்க சார்.
0: சொல்லுங்க சொல்லுங்க, யாருக்காண்டி?
1: எங்க ஊரு அயன்ராஜ் அண்ணாக்கு டெலிட் பண்றேங்க சார்.
0: ஓகே, அந்த அண்ணாக்கா கொடுத்தலாமா பாட்டு?
1: ஆமாங்க சார்.
0: அவர் கேட்டிருப்பார்ல?
1: கேட்டிருப்பார், கண்டிப்பா கேட்பாருங்க சார்.
0: ஓகே, அயன்ராஜன் இந்த பாடல் உங்களுக்காக நான் வந்துட்டு இருக்கேன். ஸ்டே
1: டியூன். ஒரு சேனங்க சார் உண்மையாலுமே.
0: ஓகே, அப்படியா?
1: ஆமாங்க சார்.
0: ஓகே ஓகே ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி.
1: போன் நான் ஒரு மணி நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேங்க சார்.
0: சரி சரிங்க. ஓகே,
1: இதே நம்பர் தான்
0: புதிய நேருக்கு மட்டும் வேற நம்பர்.
1: அப்படிங்களா? சரி
0: சரிங்கம்மா, நன்றிம்மா.

வாலி அவர்களுடைய பாடல் வரிகளை இளையராஜா அவருடைய இசையமைப்பில் மனு ஸ்வர்ணலதாவோட பியூட்டிஃபுல்லான ஒரு காம்போல அமைதிப்படை திரைப்படத்திற்காக ஒரு அற்புதமான பாடலை கேட்டு ரசித்தோம். 8:54 ஆயாச்சு. நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் வழியாக அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறாங்க. ஊட்டி மார்க்கெட் பகுதியிலிருந்து சிவா இவர் வந்து நிழல்கள் திரைப்படத்திலிருந்து ஒரு அற்புதமான பாடல் கேட்டிருக்காங்க. இவருக்காகவும் எல்லாருக்காகவும் பாடல் வருது. இணைந்திருங்களது ஊட்டி FM 101.8. இது நினைத்தாலே இணைக்கும் ஸ்டேடியூன்.

நிழல்கள் திரைப்படத்திற்காக ஜானகி மற்றும் குழுவினர் பாடிய பாடல் வைரமுத்துவோட பாடல் வரிகளில் கேட்டோம். இளையராஜாவோட இசையமைப்பில் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக கேட்டு ரசித்தோம். கேட்ட பாடலோடு நிறைவு பெறுகிறது நினைத்தாளை இணைக்கும் நிகழ்ச்சி. மீண்டும் நாளை இரவு 8:05 முதல் 9 மணி வரை நினைத்தாளை இணைக்கும் நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். ஒரு சில நேரில் உங்களுடைய பாடல்கள் கிடைச்சிருக்காது, ஒரு சில நேரில் ட்ரை பண்ணி உங்களுடைய பாடல்கள் கிடைக்கல அப்படின்னா டோன்ட் வரி, நிச்சயமாக நாளைக்கும் நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கும். உங்களுடைய விருப்ப பாடல்களை ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்கள் கேட்டு ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலையும் ஒரு வரி வந்துச்சு இல்லையா, நான் கண்டதெல்லாம் ஒரு கனவாக இருக்கட்டும், நம்முடைய கவலை மாறட்டும் அப்படின்ற மாதிரி. ஸோ எல்லா கவலையும் ஓரம் வச்சுட்டு ஸோ நிம்மதியாக தூங்க, நாளைக்கு ஃப்ரெஷ் தாட்டோட உங்களோட நியூ டேயாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியிலிருந்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் அன்பு தோழன் ஆர்ஜே ஆர்ஜே ராகவேந்திரா. நேயர்களே, ஊட்டி எஃப்எம் 101.8 இன்றைய எமது நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன. தொடரும் நிகழ்ச்சிகள் சென்னை மற்றும் டெல்லி நிலையங்களிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

இதுவரை திரைகானம் ஒலிவிழா வர கேட்டீர்கள். மீண்டும் திரைகானம் ஒலிக்கும் நேரம் 10 மணிக்கு. அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.

0: நேரம் 9:30.
1: ஆகாஷ்வாணி நாடகமலரில் நேயர்கள் கேட்கவிருப்பது பூமிகா நாடகம். எழுதியவர் ஜி சம்பத்குமார். நாடகத்தில் பங்கு பெறுவோர் பெரியசாமியாக ஆர் துரை, வெற்றியாக எஸ் எம் முத்துகிருஷ்ணன், பூமிகாவாக ஞான சரஸ்வதி, ஆகாஷாக குமர குருபரன். அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். இதோ பூமிகா நாடகம்.
2: மண்ணுத்தாயே, இந்த வருஷமும் எங்களை கைவிட்டுறாதம்மா. பெத்த பிள்ளைங்க கைவிட்டாலும் நீ என்னை கைவிட மாட்டேன்னு எனக்கு தெரியும்.
3: என்னமாமா, சூரியன் வர்றதுக்கு முன்னாடியே நீங்க வயலுக்கு வந்துட்டீங்க? இந்த வயசுல உங்களுக்கு இந்த அலைச்சல் தேவையா?
2: மாமா மாமா, எம்மா பூமிகா, பெத்த தாய பார்க்க வர்றதுக்கு அலைச்சல்னு சொல்லுவாங்களா? இந்த மண்ணு தானமா எனக்கு எல்லாமே. சரி, நீ என்ன இந்த நேரத்துல?
3: நம்ம ஊரு விவசாயிகளுக்கு இந்த வாரம் இயற்கை உரம் தயாரிக்கிறத பத்தி சொல்லி தரலாம்னு இருக்கேன் மாமா. காலேஜ்ல படிச்சத சும்மா புக்குக்குள்ளேயே வச்சா என்ன பிரயோஜனம்? நிலத்துல இறங்கி பயன்படுத்தணும்ல.
2: நல்ல விஷயம்மா. இன்னைக்கு இருக்கிற படிச்ச பசங்க எல்லாரும் டவுனுக்கு ஓடுறப்ப நீ படிச்சுட்டு இந்த கிராமத்துக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற பாரு, அங்க நிக்கிறமா என் ராசாத்தி.
3: எல்லாம் உங்களை பார்த்து கத்துக்கிட்டதுதான் மாமா. சரி, வெற்றி அண்ணா சென்னையில இருந்து இன்னைக்கு வர்றதா சொன்னாரே, வந்துட்டாரா?
2: வர்றேன்னு போன் பண்ணுவான். அவன் வர்றது எனக்கு சந்தோஷமே இல்லம்மா, பயமா இருக்கு.
3: ஏமாமா அப்படி சொல்றீங்க?
2: அவன் வர்ற ஒவ்வொரு தடவையும் இந்த நிலத்தை வித்துட்டு சிட்டிக்கு வர சொல்லி பஞ்சாயத்து பண்ணுவான். அவனுக்கு இந்த மண்ணோட அருமை தெரியல பூமிகா. என்னத்த சொல்ல,
4: என்னையா ரோடு இது? இன்னும் இந்த ஊர் மாறவே இல்லை உலருக்கு. இங்க வர்றதுக்குள்ள என் காரோட சஸ்பென்ஷன் காலி ஆயிரும் போல இருக்குது. அப்பா, இப்படி போயிட்டு இருக்கு வண்டி. ஹாய் டாடி. ஹாய் பூமிகா.
3: வாங்க வெற்றியண்ணா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் அப்புறம் ஊருக்கு வரீங்க.
4: யாயா, நல்லா இருக்கேன் பூமிகா. பட் இந்த ஊர் வெயிலும் தூசியும் தான் தாங்க முடியல. அப்பா கிளம்பலாமா? வீட்டுக்கு போய் குளிக்கணும், ஏகப்பட்ட ஆபீஸ் வேலை இருக்குங்கப்பா.
2: கிளம்பு, நீ கார்ல போ, நான் நடந்து வர்றேன்.
4: அப்பா கார்ல ஏறுங்கப்பா, ஏன் தேவையில்லாம நடந்து வர்றீங்க?
2: உன் காரு ஏசி காத்து எனக்கு ஒத்துக்காதடா. நான் இந்த ஊர் காத்த சுவாசிச்சே பழகிட்டேன், நீ போ.
3: மாமா, அண்ணா சிட்டிக்கு போய் ரொம்ப மாறிட்டார்ல?
2: அவன் மாறலம்மா, அவனோட சூழல் அவனை மாத்திடுச்சு. போவோம் வா.
4: என்னப்பா அது, அரிசி ஒரு மாதிரி செவப்பா தடிமனா இருக்கு. நம்ம சிட்டில வாங்குற பாஸ்மதி ரைஸ் மாதிரி இல்லவே இல்லையே, மெல்ல முடியலப்பா.
2: டே, இது பாரம்பரிய மாப்பிள்ளை சம்பா அரிசிடா. இத சாப்பிட்டா உடம்புல இரும்பு மாதிரி பலம் ஏறும். நீங்க சிட்டில சாப்பிடுறீங்களே மல்லிகைப்பூ மாதிரி வெள்ள அரிசி, அது வெறும் சக்கடா. அதுல சத்து எதுவுமே இல்லப்பா, வெறும் சக்கரை தான் இருக்கு.
4: அப்பா நீங்க உங்க பழைய காலத்து கதையவே பேசிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு உலகம் எவ்வளவு அட்வான்ஸா போயிட்டு இருக்கு தெரியுமா? நாங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணா ஹாஃப் அன் அவர்ல உலகத்துல இருக்கிற எந்த நாட்டு உணவும் வீட்டு வாசலுக்கு வந்து தெரியுமா?
3: அண்ணே சொல்றது நிஜம்தான் மாமா. ஆனா அந்த அரை மணி நேரத்துல வர்ற உணவுல என்னென்ன கெமிக்கல் கலந்துருக்கு, அது எத்தனை நாள் பழசுன்னு யாருக்காவது தெரியுமா?
4: பூமிகா, நீ அக்ரிகல்ச்சர் படிச்சுட்டு இங்கே இருக்கிறதால உனக்கு சிட்டி லைஃப் பத்தி தெரியல. சிட்டில இருக்கிற சொகுசே தனி. அப்பா, நான் மெயினா இங்க வந்தது ஒரு முக்கியமான விஷயத்த பேசுறதுக்கு தான்.
2: தெரியும்டா, நீ வந்த காரியம் என்னன்னு எனக்கு தெரியும். சரி சொல்லு சொல்லு.
4: அப்பா ஒண்ணும்ல, நம்ம நிலம் இருக்குல்ல, அந்த மெயின் ரோடு டச் ஆகுற அந்த 5 ஏக்கர் நிலம், அதை விலைக்கு கேட்கறாங்கப்பா.
2: யாரு?
4: சென்னையில ஒரு பெரிய கார்பரேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி இருக்கு, அதோட ஹெட் ஆகாஷ்னு ஒருத்தர் அங்க ஒரு இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட் கொண்டு வர போறாங்க. நம்ம நிலத்துக்கு அவங்க கொடுக்கற விலை எவ்வளவு தெரியுமா? 5 கோடி ரூபாங்கப்பா. 5 கோடி?
3: 5 கோடி தானே? இந்த இடத்துல இப்ப 3 போகம் விளையிற நெல் வயல் இருக்கு வெச்சியனா, அத போய் ஃபேக்டரிக்கு கொடுப்பீங்களா?
4: பூமிகா ப்ளீஸ், இது எங்க குடும்ப விஷயம். அப்பா நீங்க யோசிச்சு பாருங்க, 5 கோடி இந்த கிராமத்துல நீங்க இன்னும் 50 வருஷம் விவசாயம் பண்ணா கூட இந்த காசை பார்க்க முடியாதுங்கப்பா. இந்த காசை வச்சு நம்ம சிட்டில ஒரு சொகுசான பங்களா வாங்கி செட்டில் ஆயிடலாம். நீங்க கஷ்டப்படவே வேண்டாம்ப்பா.
2: தம்பி வெற்றி, உனக்கு 5 கோடிங்கிறது பெரிய காசா தெரியுது இல்ல?
4: ஆமாப்பா, அது பெரிய அமௌண்ட் தான், அதுல என்ன சந்தேகம்?
2: ஆனா எனக்கு அந்த நிலத்துல இருக்கிற ஒவ்வொரு மண் துகள்களும் கோடிக்கணக்கான உயிர்களை காப்பாத்துற தாயா தெரியுதுடா. இந்த நிலத்துல விளையிற நெல்லத்தான் நீயும் சாப்பிட்டு வளர்ந்த, நானும் சாப்பிடுறேன். ஏன், இந்த ஊரே சாப்பிடுது. சோறு போடுற பூமியை விக்கிறது பெத்த தாயை ஏழை விடுறதுக்கு சமம்டா.
4: அப்பா எப்ப பார்த்தாலும் இதே எமோஷனல் டயலாக் பேசி எங்களை ஏழையாவே வச்சிருக்கணும்னு நினைக்கிறீங்களா? விவசாயம் பண்ணி இங்க யார் ஜெயிச்சிருக்கா? எல்லாரும் கடனாளியா தான் இருக்காங்கப்பா. இந்த நிலத்தால நமக்கு என்ன லாபம் கிடைச்சிச்சு?
3: லாபம் இல்லைன்னு யார் சொன்னா வெற்றியனா? உங்க அப்பாவோட உழைப்பு தான் உங்களை இந்த அளவுக்கு படிக்க வச்சு சிட்டில ஏசி ரூம்ல உட்கார வச்சிருக்கு, அது லாபம் இல்லையா?
4: பூமிகா, உன்ன நான் பேச சொல்லல. அப்பா நான் கேக்குறதுக்கு நேரா பதில் சொல்லுங்க, நீங்க கையெழுத்து போடுறீங்களா இல்லையா? ஏன்னா நான் ஆல்ரெடி ஆகாஷ் சார் கிட்ட பேசிட்டேன், அவர் நாளைக்கு இந்த ஊருக்கு வர போறாரு.
2: அவன் கார்பரேட் காரனா இருந்தாலும் சரி, கம்பெனி காரனா இருந்தாலும் சரி, வர சொல்லு. ஆனா இந்த பெரியசாமியோட நிலத்துல ஒரு பிடி மண்ணை கூட அவனால தொட முடியாதுன்னு அவங்கிட்டே சொல்லிரு.
4: அக்கா சார் வாங்க, இதுதான் எங்க வீடு, இவங்கதான் எங்க அப்பா.
0: ஹலோ மிஸ்டர் பெரியசாமி, நான் தான் ஆகாஷ், ஆகாஷ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனியோட எம்டி. உங்க மகன் உங்ககிட்ட சொல்லியிருப்பாரே?
2: சொன்னான் சொன்னான், பேசுனா காசுக்காக மண்ணை விற்க சொன்னா நான் முடியாதுன்னு சொல்லிட்டேனே, அப்புறம் என்ன பேச்சு வேண்டி கிடக்கு?
0: பெரியசாமி சார், நீங்க இன்னும் இந்த கிராமத்தையே உலகம் நினைச்சிட்டு இருக்கீங்க. வெளியே உலகம் ரொம்ப மாறிடுச்சு. உங்க நிலத்துக்கு நாங்க தர 5 கோடி ரூபாயை வச்சு நீங்க நினைச்சா இந்த ஊரையே விலைக்கு வாங்கலாம். ஏன் இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறீங்க சார்?
2: தம்பி, காசு கொடுத்தா காரை வாங்கலாம், பங்களாவை வாங்கலாம், ஆனா இந்த மண்ணை வாங்க முடியுமா? இந்த மண் ஒரு அற்புதம்ப்பா. ஒரு நெல்மணியை போட்டா 100 நெல்மணியா திருப்பி தருது, ஆனா அடுத்த வருஷம் அது 5 கோடியே 1 ரூபாயா மாறுமா? மாறாது. ஆனா என் நிலத்துல உழைப்ப போட்டா அது ஊருக்கே சோறு போடும்ப்பா, தெரியுமா?
0: வெற்றி, உங்க அப்பா கிட்ட பிசினஸ் லாங்குவேஜ் பேசினா புரியாது போல.
4: அப்பா ப்ளீஸ் அப்பா, சிட்டிக்காரங்க முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தாதீங்கப்பா, முதல்ல கையெழுத்த போடுங்கப்பா.
3: வெற்றியண்ணா, அசிங்கம்னு எதை சொல்றீங்க? பெத்த அப்பா இந்த மண்ணோட பெருமையை பேசுறதா, இல்ல உங்க லாபத்துக்காக கார்பரேட் காரனுக்கு கொடை புடிச்சிட்டு நீங்க நிக்கிறதா?
0: யார் இந்த பொண்ணு?
4: சார் அது பூமிகா, பக்கத்து வீட்டு பொண்ணு, சும்மா அக்ரிகல்ச்சர் படிச்சுட்டு லோக்கல் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்குது.
3: ஆமா சார், நான் விவசாயம் தான் படிச்சிருக்கேன், அதனாலதான் சொல்றேன். நீங்க இங்க ஃபேக்டரி கட்டினா அதுல இருந்து வர்ற கழிவு நீர் பக்கத்துல இருக்கிற நிலத்தடி நீரை விஷமாக்கும். இந்த ஊர்ல இருக்கிற மனுஷங்க மாடு கண்ணு எல்லாம் நோயால சாவாங்க. காசுக்காக ஒரு ஊரையா அழிக்க பாக்குறீங்களே, உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா?
0: லுக் பூமிகா, நாங்க இங்க ஃபேக்டரி கட்டினா இந்த ஊர்ல இருக்கிற 500 இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும், இந்த ஊரே டெவலப் ஆகும்.
2: வேலையா? என்ன வேலை கொடுப்பீங்க? நிலத்துக்கு சொந்தக்காரனா இருக்கிற என் ஊர் சனத்தை உங்க கம்பெனி வாசல்ல செக்யூரிட்டி ஆகவும் வேலைக்காரனாகவும் ஆக்குவீங்க. அதானே உங்க டெவலப்மெண்ட்
0: மிஸ்டர் பெரியசாமி? நான் மரியாதையா பேசிட்டு இருக்கேன். நீங்க சைன் பண்ணலனா கவர்மெண்ட் மூலமா இந்த நிலத்தை இண்டஸ்ட்ரியல் காரிடர்னு சொல்லி அக்வயர் பண்ண எனக்கு தெரியும். அப்போ இந்த 5 கோடியும் கிடைக்காது, நிலமும் போயிடும்.
2: நீ எதை வேணாலும் பண்ணிக்கடா. என் உசுறு இருக்கிற வரைக்கும் என் நிலத்துல உன்னுடைய மெஷின் இறங்க முடியாது. போடா வெளியே, போடா, கிளம்பு, இங்க இருந்து கிளம்பு.
5: ஏப்பா வெற்றி, என்னப்பா நடந்துகிட்டு இருக்கீங்க? உங்க அப்பா என்னடானா நிலத்தை விற்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு, நீ என்னடானா ஊர் சனத்தை கூட்டி வச்சுக்கிட்டு காசு கொடுத்துக்கிட்டு இருக்க?
4: ஐயா, எங்க அப்பாவுக்கு வயசாயிருச்சு, விவரம் இல்லை. ஆனா உங்களுக்கு விவரம் இருக்குல்ல. இந்தாங்க, உங்க பேரே சிட்டியில வேலை இல்லாம சுத்திட்டு இருக்கான்ல, இங்க ஃபேக்டரி வந்தா அவனுக்கு ஆபீஸ் வேலை கன்ஃபார்ம் ஆயிரும். இந்தாங்க பிடிங்க, அட்வான்ஸ் காசு வச்சுக்கங்க, பிடிங்க.
5: ஆனா வெற்றி, உங்க அப்பா சொல்றது என்னமோ நிஜம்தான்ப்பா. நிலம் போயிட்டா அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லு.
6: ஐயா பெரியவரே, நிலத்தை வச்சு நீங்க என்ன சாதிச்சீங்க? வருஷம் பூரா மழையை நம்பி ஏமாந்து தானே போனீங்க? கம்பெனி வந்தா மாசம் 1st தேதி ஏன்னா

0: வேட்டிக்கு சம்பளம் வரும்ல, கொஞ்சம் யோசிங்க.
1: நிறுத்துங்க, எல்லாரும் நிறுத்துங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? இன்னைக்கு வாங்குற அந்த 50,000 ஒரு 1,00,000 எத்தனை நாளைக்கு வரும்? நிலம் போயிட்டா நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு என்ன சொத்து வச்சுட்டு போவீங்க? விவசாயத்துல நஷ்டம் வர்றதுக்கு காரணம் நாம இன்னும் பழைய முறையையே வச்சு கெமிக்கல் உரத்தை போட்டு நிலத்தை கெடுத்து வச்சிருக்கிறது தான். இயற்கை விவசாயம் பண்ணுனா செலவு கம்மியாகும், லாபம் அதிகமாகும். அத நான் உங்களுக்கு சொல்லி தரேன். தயவு செஞ்சு இந்த நச்சு பணத்தை வாங்காதீங்க.
2: பூமிகா, நீ ரொம்ப ஓவரா பண்ற பூமிகா. ஆமா, ஊர் மக்களுக்கு நல்லது நடக்கிறத உன்னால தாங்க முடியலையா? இங்க பாரு பூமிகா, நீ மக்களை திசை திருப்பாத, போயிரு முதல் இடத்த விட்டு.
1: அண்ணா, உங்ககிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. பணத்துக்காக சொந்த ஊரையே காட்டி கொடுக்கற உங்களை எல்லாம் காலம் மன்னிக்காத வெற்றியண்ணா.
2: அப்பா,
3: என்னடா இது?
2: இது கோர்ட் நோட்டீஸ், இது பார்ட்டிஷன் சூட். அந்த 5 ஏக்கர் நிலத்துல எனக்கும் சட்டப்படி பங்கு இருக்கு. என் பங்க நான் ஆகாசாருக்கு விற்க போறேன், உங்க பங்க நீங்க வச்சுக்கங்க. ஆனா மெயின் ரோடு டச் ஆகிற பகுதி என் பங்குக்கு தான் வரணும்னு என் லாயர் சொல்லியிருக்காரு.
3: என்னடா பண்ணி வச்சிருக்க? பெத்த அப்ப மேலேயே கோர்ட்ல கேஸ் போட்டுறியடா? உன்னை வளர்த்து ஆளாக்குனதுக்கு எனக்கு நல்ல குருதட்சணை கொடுத்துட்டடா.
2: நான் வேற வழி இல்லாம தான்ப்பா இத செஞ்சேன். நீங்க நேர் வழியில கையெழுத்து போட்டிருந்தா நான் ஏன் கோர்ட்டுக்கு போக போறேன்? ஒழுங்கா நாளைக்கு வந்து சைன் பண்ணிருங்க, இல்லனா கோர்ட் மூலமா நிலத்தை ஏழை விட வச்சிருவேன் பாத்துக்கங்க.
3: நான் செத்த அப்புறம் இந்த மண்ணு உனக்கு தானா வந்து சேர போகுது? ஆனா நான் உயிரோட இருக்கும் போதே என் மார்பிள் மேல ஏறி மிதிக்கிற பாரு, நீ நல்லாவே இருக்க மாட்டடா. உனக்கு இந்த சோறு போட்ட பாவம் சும்மா விடாதடா.
2: என்ன நீங்க என்ன வேணா சாவு போடுங்கப்பா, ஆனா நான் எடுத்த முடிவுல இருந்து பின்வாங்க மாட்டேன். நான் நாளைக்கு சென்னைக்கு கிளம்புறேன், மத்த கோர்ட்ல பாத்துக்கலாம்.
3: பூமி அம்மா, என் பிள்ளை எனக்கு கொல்லி வைக்க மாட்டான்னு தெரியும், ஆனா அவன் என் நிலத்துக்கே கொல்லி வைப்பான்னு நான் நினைக்கலம்மா. நான் தோத்துட்டம்மா, தோத்துட்டேன்.
1: இல்லம்மாமா, நீங்க தோக்கல. பெத்த புள்ள துரோகம் பண்ணினா என்ன? இந்த ஊர்ல இருக்கிற மத்த பிள்ளைங்க நாங்க இருக்கோம். கோர்ட்டா கார்பரேட்டா, எது வந்தாலும் நாம எதிர்த்து நிப்போமாமா, நாம எதிர்த்து நிப்போம்.
2: என்னடா அருண், காலையில டிஃபன் சாப்பிடறதுக்கு முன்னாடி ஒரு கை நிறைய மாத்திரை திங்கிற, என்னடா ஆச்சு உனக்கு?
4: என்னத்த சொல்ல வெற்றி, சிட்டி லைஃப் நமக்கு சம்பளத்தை கொடுக்குது, கூடவே இலவசமாக அல்சரு, சுகரு, பிளட் ப்ரெஷரில் கொடுக்குது. நேற்று டாக்டர்கிட்ட போனேன், நீங்கள் சாப்பிட்ற பாக்கெட் ஃபுட்டு, கெமிக்கல் கலந்த காய்கறி தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்கிறாரு.
2: டே, இதெல்லாம் ஓவர் டயக்னாசிஸ்டா. நாம இவ்வளவு சம்பாதிக்கிறதே இந்த சிட்டியில நல்லா வாழதானே? சரி, நான் கிளம்புறேன். இன்னைக்கு ஆகாஷ் சார்கிட்ட கோர்ட் நோட்டீஸ் காப்பியை ஒப்படைக்கணும்.
4: வெற்றி, நான் ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன், தப்பா எடுத்துக்காத. பெத்த அப்பா மேலேயா கோர்ட்ல கேஸ் போடுவ? அந்த மண்ணு தான் உங்க அப்பாவோட உசுருன்னு நீயே சொல்லியிருக்க.
2: நீ சும்மா இருற அருண், உனக்கு பிசினஸ் பத்தி தெரியாது. இங்க பாரு, எங்க அப்பாவோட எமோஷனுக்காக நான் ஏன் என் கரியரையும் 5 கோடி ரூபாயும் இழக்கணும்? நான் பண்றது பிராக்டிக்கல்ரா.
5: வாவ், எக்ஸலன்ட் வெற்றி, எக்ஸலன்ட். உங்க அப்பா மேலேயே கேஸ் போட்டுட்ட பாத்தியா, அங்க நிக்கிற நீ. பிசினஸுக்கு இந்த மாதிரி கட்ஸ் தான் வேணும்.
2: தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூ. இப்போ லீகல் நோட்டீஸ் போயாச்சு, கோர்ட் ஆர்டர் வந்த உடனே மெயின் ரோடு பக்கத்தில் இருக்கிற என் பங்க உங்க கம்பெனிக்கு ரெஜிஸ்டர் பண்ணி தந்துடுறேன் சார்.
5: வெற்றி, எனக்கு ஓம் பங்கு மட்டும் போதாது, அந்த ஒட்டு மொத்த 5 ஏக்கர் நிலம வேணும். ஏன்னா உங்க அப்பாவோட பங்குல தான் நாங்க ஃபேக்டரியோட கெமிக்கல் வேஸ்ட கொட்டுறதுக்கான டம்பிங் யார்டை பிளான் பண்ணிருக்கோம்
2: சார். என்ன சொல்றீங்க, கெமிக்கல் வேஸ்ட் கொட்டுறதா? ஆனா நீங்க என்கிட்ட சொல்லும் போது அது சாதாரண மேனுஃபேக்சரிங் யூனிட்.

0: வெற்றிதான்னு சொன்னீங்க?
1: வெற்றி கார்பரேட் பிசினஸ்ல இதெல்லாம் சகஜம். அந்த நிலத்துல கெமிக்கல் கழிவுகளை கொட்டினா சுற்று வட்டாரத்துல இருக்கிற எந்த நிலத்திலையும் புல்லு பூண்டு கூட முளைக்காது. நிலத்தடி தண்ணி எல்லாமே பாய்சன் ஆயிடும். அதனாலதான் உங்க அப்பா அந்த நிலத்தை விற்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாரு. அவருக்கு விவரம் இருக்கு, உனக்கு தான் இல்ல.
0: சார், அப்போ எங்க ஊர் நிலம் முழுசா பாழாயிருமா? அங்க இருக்கிற ஜனங்க?
1: அத பத்தி உனக்கு என்ன கவலை வெற்றி? உனக்கு 5 கோடி ரூபாய் கமிஷன் கிடைக்குது. அதை வச்சு வேற எங்கேயாவது லேண்ட் வாங்கிக்கோ. இந்த வாரம் கோர்ட் ஹியரிங் வருது இல்ல, உங்க அப்பாவை எப்படியாவது வரவை. ஓகே, நீ போகலாம்.
2: ஐயா, நான் ஆகாஷ் கம்பெனியிலிருந்து வந்திருக்கேன். உங்க மகன் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு. வர புதன்கிழமை நீங்க கோர்ட்டுக்கு வரணும், இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா நிலம் அட்டாச் ஆகிடும்.
3: டேய், உங்க சம்மனை வச்சு எங்களை மிரட்டாதீங்கடா. பெத்த அப்பனையே கோர்ட்டுக்கு இழுக்கிற அளவுக்கு உங்க கம்பெனி காசு அவனுக்கு புத்தியை கெடுத்திருக்கலாம். ஆனா நாங்க சட்டப்படியே இதை சந்திப்போம்.
4: பூமி தாயே, என் புள்ள கை நீட்டி காசு வாங்கினதுக்காக என்னை இப்படி நடுத்தெருவுல நிக்க வச்சுட்டாரம்மா. நான் கோர்ட்டுக்கு வர்றேன்டா. அந்த நீதிபதி முன்னாடியே என் புள்ள முகத்தை பார்த்து சில கேள்விகள் கேட்கணும்டா, கேட்கணும்.
0: டாக்டர், அருணுக்கு என்னாச்சு டாக்டர்? காலையில கூட ஆபீஸ்க்கு வந்தேன், திடீர்னு இப்படி மயங்கி விழுந்துட்டான் டாக்டர்.
5: ஐ அம் சாரி வெற்றி, அவனுக்கு அக்யூட் லிவர் அண்ட் கிட்னி ஃபெயிலியூர். அவனோட உடம்புல ஆபத்தான ரசாயனங்களோட அளவு ரொம்ப அதிகமா இருக்கு.
0: கெமிக்கலா? அவன் எந்த ஃபேக்டரியிலையும் வேலை பார்க்கல டாக்டர், அவன் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்.
5: ஃபேக்டரியில வேலை பார்க்க வேணாம் வெற்றி, நாம தினமும் சாப்பிட்ற சாப்பாடே விஷமா மாறிடுச்சு. இன்னைக்கு மார்க்கெட்ல வர காய்கறிகள் பழங்கள் எல்லாமே கெமிக்கல் ஃபேக்டரி கழிவுகள் கலந்த தண்ணியில விளையிறது தான். அந்த பாய்சன் கொஞ்சம் கொஞ்சமா அவனோட உடம்புல சேர்ந்து இன்னைக்கு அவனோட கிட்னிய காலி பண்ணிடுச்சு. காசு இருந்தா பொருட்களை வாங்கலாம் வெற்றி, ஆனா ஆயுளை வாங்க முடியுமா?
0: கடவுளே, நான் என்ன பண்ண பாக்குறேன்? 5 கோடி காசுக்காக என் சொந்த ஊர் தண்ணியையும் மண்ணையும் விஷமாக்க பாக்குறேனா? நாளைக்கு என் ஊர்ல இருக்கிற குழந்தைகளும் என் அப்பாவும் கூட இப்படித்தான் ஹாஸ்பிட்டல்ல சாவாங்களா? ஐயோ, நான் எவ்வளவு பெரிய பாவி ஆயிட்டேன்.
1: வாங்க பெரியசாமி சார், கோர்ட்டுக்கு வந்துட்டீங்களா? உங்க பையன் என்ன வரல போல? உங்க பையனே உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும் போது நீங்க எப்படி நிலத்தை காப்பாத்தீங்கன்னு நான் பாக்குறேன்.
3: ஆகாஷ், அதிகமா பேசாதீங்க, இது தர்மத்துக்கும் பணத்துக்கும் நடக்கிற சண்டை. மாமா, கோர்ட்ல நீதி நமக்கு தான் கிடைக்கும். வாங்க மாமா, போலாம்.
6: பூமிகா, நான் ஆகாஷோட லாயர். இங்க பாருங்க, கோர்ட் எமோஷன்ஸ் வச்சு தீர்ப்பு சொல்லாதே, எவிடன்ஸ் வச்சுதான் பேசும். நிலத்தோட வாரிசு நிலத்தை விற்க சம்மதிக்கும் போது கோர்ட் அதை தடுக்காது. என்னுடைய கட்சிக்காரர் ஆகாஷ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி நடத்துறார்.
7: ஆர்டர், ஆர்டர், சைலன்ஸ்.
6: பிரதிவாதி பெரியசாமியின் மகன் வெற்றியிடமிருந்து நிலத்தை வாங்க ஒப்பந்தம் செய்துள்ளனர். மகனுக்கு சட்டப்படி பாக பிரிவினை செய்து நிலத்தை விற்க உரிமை உள்ளது. அதற்கு இந்த பெரியசாமி முட்டுக்கட்டை போடுகிறார். இதோ அவருடைய மகனே சாட்சி கூண்டுக்கு வந்துவிட்டார்.
7: மிஸ்டர் வெற்றி, உங்கள் தரப்பு வாதம் என்ன? உங்கள் தந்தை உங்களுக்கு பாகம் தராமல் ஏமாற்றுகிறாரா? நீங்கள் நிலத்தை உண்மையிலேயே விற்க விரும்புகிறீர்களா?
0: யுவர் ஆனர், என் லாயர் சொன்னது எல்லாமே உண்மைதான். நான் தான் என் அப்பா மேல கேஸ் போட்டேன். பணத்தாசையில என் சொந்த ஊர் மண்ணை இந்த கார்பரேட் கம்பெனிக்கு விற்க நான் தான் முடிவு பண்ணேன். ஆனா இப்போ நான் அந்த தவறை செய்ய விரும்பல யுவர் ஆனர், அந்த தவறை செய்ய விரும்பல. இந்த கேஸ நான் இப்பவே வாபஸ் வாங்கிக்கிறேன் யுவர் ஆனர்.
6: What? What are you talking?

0: இன்னைக்கு சிட்டியில இருக்கிற ரசாயன சாப்பாட்டை சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல்ல சாக கிடக்குறியா? அந்த நிலைமை என் கிராமத்து மக்களுக்கு வரக்கூடாது. யுவர் ஆனர்,
1: யுவர் ஆனர், ஹி இஸ் லைங். இவர் பிளாக்மெயில் பண்றாரு.
2: ஆர்டர், ஆர்டர். மிஸ்டர் ஆகாஷ், இங்கே ஆவணங்கள் தெளிவாக இருக்கின்றன. நீங்கள் அரசாங்கத்திடம் பொய் சொல்லி அனுமதி வாங்க முயற்சித்திருக்கிறீர்கள். எனவே இந்த நீதிமன்றம் வெற்றியின் மனுவை ஏற்று இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறது. விவசாய நிலங்களை அழித்து நச்சு பொருட்களை கொட்ட முயன்ற ஆகாஷ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனியின் திட்டத்திற்கு இடைக்கால தடையும் விதிக்கிறது. மேலும் சுற்றுச்சூழல் பாதிப்பு குறித்து விசாரிப்பதற்கு குழு அமைக்கவும் உத்தரவிடப்படுகிறது. த கோர்ட் இஸ் அட்ஜர்ன்ட்.
3: வெற்றி, என்னை ஏமாத்திட்டல, உன்னை பழி வாங்காம விட மாட்டேன். உன் கரியரை காலி பண்றேன் பாரு.
0: கார்பரேட் ஆபீஸ்ல ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு கரியரை காலி பண்ணி மிரட்டுறியா? காஷ் தூக்கி எறியண்டாம் வேலைய. கை நிறைய சம்பாதிச்சு மாத்திரை நிறைய திங்கிற இந்த நரக வாழ்க்கை எனக்கு வேண்டாம். என் மண்ணுல இறங்கி ஒழைச்சு கஞ்சியை குடிச்சாலும் நிம்மதியா வாழ்வேன். போயா, போ. என்ன மன்னிச்சிருக்கப்பா, பணத்தாச என் கண்ணை மறைச்சிருச்சு. பெத்த அப்பாவுக்கே துரோகம் பண்ண துடிஞ்சிட்டேன். ஆனா ஹாஸ்பிட்டல்ல என்னோட ஃப்ரெண்டு கிடக்கிறத பார்த்தப்பதா எனக்கு புத்தி வந்துச்சுப்பா. அப்பா, என்ன மன்னிச்சிருக்கப்பா. இந்த மண்ணை வித்திருந்தா நான் இந்த உலகத்திலே பெரிய பாவி ஆகியிருப்பேன்ப்பா.
4: தம்பி வெற்றி, தவறு செய்யாத மனுஷனே இல்லப்பா. ஆனா செஞ்ச தவறை உணர்ந்து இந்த மண்ணுக்காக கார்பரேட் காரனை எதிர்த்து நின்ன பாரு. அங்க நிக்கிறடா என் மகன். நீ கோர்ட்ல ஜெயிச்சதை விட என் பிள்ளையா ஜெயிச்சதான்டா எனக்கு பெருமை, எனக்கு பெருமை.
5: இப்பதான் வெற்றியண்ணா, நீங்க உண்மையான விவசாயியோட பிள்ளைன்னு நிரூபிச்சிருக்கீங்க. வாங்க ஊருக்கு போவோம். நம்ம மண்ணை வச்சு நாம என்ன சாதிக்கலாம்னு இந்த உலகத்துக்கு காட்டுவோம்.
0: கண்டிப்பா பூமிகா, கண்டிப்பா. அதை நம்ம செஞ்சே ஆகணும்.

0: இரா வெற்றி, கம்ப்யூட்டர் கீபோர்டு தட்டின கையில இன்னைக்கு இந்த ஏ கம்ப பிடிச்சு தயாரா இருக்க?
1: அப்பா, கம்ப்யூட்டர்ல நான் தட்டினது வெறும் நம்பர்ஸ் மட்டும்தான்ப்பா.
0: ஓஹோ,
1: ஆனா இந்த ஏர்ல தான் உலகத்தோட பசியை தீக்குற அற்புதம் இருக்கு. எனக்கு சொல்லிக் கொடுங்கப்பா. இங்க பாருங்க, சரியா பண்றனா?
0: அப்படித்தான்ப்பா, அப்படித்தான் வெற்றி.
2: வெற்றியண்ணா, சூப்பரா உழுகுறீங்க. வெற்றியண்ணா,
1: பூமிகா, நான் யாரு? பெரிய சாமியோட பையன்ல.
0: அப்படி சொல்ற மகனே,
2: இதான் நம்ம மண்ணோட மதிப்பு. வெற்றியனா, நம்ம மண்ணோட மதிப்பு.
1: அது
2: எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. நாம இவ்வளவு நாளா கடையில வாங்கின ரசாயன உரம் நம்ம நிலத்தோட மண்புழுக்களை அழிச்சிருச்சு. மண்புழுக்கள் இல்லாத நிலம் செத்த பிணத்துக்கு சமம். அதனால இப்போ நாம தயாரிக்க போற ஜீவாமிர்த உரம் மண்ணுக்கு மறு உயிர் கொடுக்கும்.
1: அதுக்குதான் நான் ஒரு பிசினஸ் பிளான் வச்சிருக்கேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து விவசாயிகள் உற்பத்தியாளர் குழு ஆரம்பிக்க போறோம். சிட்டியில இருக்கிற என்னோட சாப்ட்வேர் ஃப்ரெண்ட்ஸ் மூலமா ஒரு வெப்சைட், அப்புறம் ஒரு ஆப் உருவாக்கி இருக்கிறேன். நம்ம ஊர்ல விளையிற ஆர்கானிக் காய்கறி அரிசிய இடைத்தரகர்கள் இல்லாம சிட்டியில இருக்கிற மக்களுக்கு நாம நேரடியா விற்க போறோம். லாபம் முழுசா நமக்கு தான் கிடைக்கும்.

0: மாமா மாமா, டிவியை பாத்தீங்களா மாமா? முறைகேடா நிலம் பறிச்ச வேறொரு வழக்குல ஆகாஷ கைது பண்ணிட்டாங்களா மாமா?
1: அப்படியாமா? ஆகாஷோட ஆட்டம் ரொம்ப அதிகமா இருந்துச்சம்மா, ரொம்ப சந்தோஷமா அவனை கைது பண்ணது.
0: அங்க பாருங்க மாமா, தங்கம் போல நெற்கதிர்கள் வளைஞ்சு குலுங்குது பாருங்க மாமா. வெற்றி அண்ணனோட டிஜிட்டல் ஆப் மூலமா தான் லாரியில காய்கறியும் அரிசி மூட்டையும் நேரடியா டவுனுக்கு போகுது மாமா.
1: ரொம்ப சந்தோஷமா இருக்குமா.
0: பாத்தீங்களா மாமா, நம்ம உழைப்பும் இயற்கையும் ஒன்னா சேர்ந்தா யாராலையும் நம்மள அழிக்க முடியாது மாமா.
1: தம்பி வெற்றி, இன்னைக்கு இந்த ஊரே உன்னை வாழ்த்துதுடா. நீ படிச்ச படிப்புக்கு இன்னைக்கு தாண்டா உண்மையான பெருமை கிடைச்சிருக்கு.
2: அப்பா, இந்த உலகம் எவ்வளவு டிஜிட்டலா மாறினாலும் மனிதனோட பசிங்கிறது மாறாதுப்பா. ஆனா இந்த விவசாயங்கிறது நாட்டோட ஒட்டுமொத்த அத்தியாவசியம். பூமிகா, அப்பா இப்ப சொல்லுங்க.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது பூமிகா நாடகம். எழுதியவர் ஜி சம்பத்குமார். நாடகத்தில் பங்கு பெற்றோர் பெரியசாமியாக ஆர் துரை, வெற்றியாக எஸ் எம் முத்துகிருஷ்ணன், பூமிகாவாக ஞான சரஸ்வதி, ஆகாஷாக குமர குருபரன், ஒளிப்பதிவு மற்றும் தொகுப்பு எம் ஜெயப்பிரியா, அமைப்பில் உதவி எஸ் எம் முத்துகிருஷ்ணன், அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன், படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.

நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் இப்போது ஒலிவிழா வருவது காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சி. இதில் உங்கள் இல்லம் நோக்கி உலா வருகின்றன சில மலர் பாடல்கள். எஸ்வி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில் உல்லாசப் பறவைகள். முதல் பாடல்.

மலை மகளோ சகமதனி சம்மலரோ நிலவோ மலை மகளோ சகசனிதனி சனிதனித மதனி தனித மகத சகமதனி சம்மலரோ.

காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சியில் இனிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்து உன்னிகிருஷ்ணன், பாம்பே ஜெயஸ்ரீ குரல்களில் ஒலிக்கும் இந்த பாடல் துள்ளுவதோ இளமை படத்திலிருந்து.

நேரம் 10:43:45. சென்னை வானொலியின் மத்தியிலே 720 கிலோஹெர்ட்ஸில் நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி காற்றோடு கலந்திடவா. ஒலிக்கும் அடுத்த பாடல் பூமகள் ஊர்வலம் படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்போர் ஹரிஹரன், சுஜாதா.

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: இலவசமாக கண்டுகளிப்போம்.
2: நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் அமராவதி, படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.

நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சியின் நிறைவாக கர்ணா படத்திற்காக எஸ்.பி.பாலசுப்ரமணியம், எஸ். ஜானகி இணைந்து பாடியுள்ள பாடல்

0: நேரம் 11 மணி. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் வானிலை அறிக்கை கேட்கலாம். சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 38.8°C, குறைந்த அளவு வெப்பநிலை 28.2°C, பதிவான ஈரப்பதம் 71°C. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 39.9°C, குறைந்த அளவு வெப்பநிலை 28.2°C, பதிவான ஈரப்பதம் 69°C. சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு அடுத்த 24 மணி நேரத்திற்கு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். காலை வேளைகளில்
1: வானொலி நிலையம் மற்றும்
0: வெப்ப வானிலையே நிலவக்கூடும். மதியம் மற்றும் இரவு வேளைகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிக அளவு வெப்பநிலை 37-38°C, குறைந்த அளவு வெப்பநிலை 27°C ஒட்டியே நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

இனி ஒழித்துக் கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் என் மீனாட்சி அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவும், 7 முதல் 9 வரை புத்தம் புதுகாலை, காந்தி அஞ்சலி, தமிழ் அமுதம் வழங்குபவர் சு கலைமணி அவர்கள், 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு, குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் எஸ் பாபு அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 7 இடம்பெறும், 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 7:35 உங்கள் கவனத்திற்கு சர்வதேச நீதி தின குறித்த சிற்றுரை, 7:45 நகர்வலம், பாஸ்போர்ட் மற்றும் ஆதார் புதிய விதிமுறைகள் அமல் குறித்து பி வீரமணி அவர்கள் எழுதிய செய்தி கோவை, 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 8 திரைகாணம், 8:30 மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 மத்திய அரசின் கணக்கெடுப்பு, தமிழ்நாடு இயக்குநர் எம் சுந்தரேஷ் பாபு அவர்களுடன் நேர்முகம், தொடர்ந்து திரைகாணம், 9 அரங்கிசை, மாம்பலம் எஸ் சந்தானம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம், வடபழனி எஸ் ராஜாராம் அவர்கள் தபில். இந்த நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10 முத்துச்சிதறல், 11:00

101.8 இன்றைய எமது நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நாளை காலை 5:50 சந்திப்போம். வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.